எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா தரக்கட்டா

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: எம்ஓபி சிஆர் 107.8. இது உங்க ஏரியா எஃப்எம்.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவுசெய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியா சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்.

0: crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள் மதுர கானங்கள் மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.
1: வணக்கம். திருக்குறளில் 8வது அதிகாரம் அன்புடைமை, அதாவது அன்புடையவராக இருத்தல், எல்லோர் மீதும் அன்பு செலுத்துதல் என்பதை பற்றி சொல்லுகின்றது. இந்த அதிகார வாய்ப்பு முறையை பார்த்தீர்கள் என்று சொன்னா கூட, நான் முன்னாலேயே உங்ககிட்ட சொன்ன மாதிரி வள்ளுவர் எப்படி ரொம்ப யோசிச்சுதான் அந்த அதிகாரத்தை இதுக்கப்புறம் இது என்று வைத்திருக்கிறார். ஏன்னா ஒருவனுக்கு வந்து அந்த அன்பினுடைய முழு நிலை எப்ப உணர்கிறான் என்று சொன்னா, அவனுக்கு குழந்தைகள் பிறக்கும் போதுதான். அதுவரை அவனுக்கு தெரிவதில்லை. தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போதுதான் அவனுக்கு அந்த அன்பு உண்மையிலேயே அவனுக்கு முழுமையாக அதை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அன்புல பார்க்கும்போது, இங்க அவன் குழந்தை, என் குழந்தை இதை செய்தது, என் குழந்தை இதை பேசியது, என் குழந்தை என்று சொல்லும் போது நம்ம பார்க்கிறோம் அங்க அந்த பெருமிதம், அந்த பெருமை, அது வந்து அந்த அன்பு என்று பார்க்கின்றோம். அப்போ அந்த தாயானாலும் சரி தந்தையானாலும் சரி, அந்த அன்புக்கு, அந்த பெற்ற குழந்தை மீது அன்பு கொள்ளக்கூடியதுல அவங்களுக்கு அப்போதான் அந்த அன்பு வந்து முழுமை ஆகிறது என்று பார்க்கின்றோம். மற்றபடி எவ்வளோ அப்பா கிட்ட அன்பு இருக்கலாம், அம்மாட்ட அன்பு இருக்கலாம், கணவன் மனைவி அன்பெல்லாம் இருக்கலாம், ஆனால் இது தன் ரத்தத்தின் ரத்தம், தன் சதையின் சதை என்று நினைக்கும் போது வரக்கூடிய அந்த அன்பு. ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் அவன் தன்னையே பார்க்கின்றான், தன்னுடைய வாரிசாக பார்க்கின்றான். அப்போ அந்த தனக்கு இருக்கக்கூடிய சில குணநலங்கள், தன்னுடைய சாயல், இதையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அந்த பற்று அதிகமாகின்றது. அதனால தான் அந்த அன்பை முழுமையாக, தன்னலமற்ற அன்பை உணர்ந்து கொண்ட பின்பு அடுத்ததாக அன்பை பற்றிய அதிகாரத்தை இங்கே வள்ளுவர் வைத்திருக்கின்றார். அப்போ இதில் முதல் குறளிலேயே அன்பை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கின்றார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும். அப்போ இங்கே அன்பிற்கும் உண்டோ, அதாவது ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்திருக்கிறார்கள், இதை எப்படி வந்து தெரியாமல் இருக்குமா, அதை மறைத்து வைத்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக மறைக்க முடியாது. அதை வந்து ஒரு பூட்டி வச்சுக்க முடியாது. அடைக்கும் தாள் அப்படி பேட்லாக்லாம் போட்டு நீங்கள் நல்ல நவத்தாள் போட்டோ காட்ரேஜ் போட்டோ போட்டு பூட்டி வச்சுக்க முடியாது. ஏன்னு சொன்னால், நம்ம பார்க்குறோம் இந்த அன்பு என்று சொல்லக்கூடியது வந்து நம்மளை அறியாமல் வெளிப்பட்டு விடும், அதை அப்படி மறைத்து வைத்து கொள்ள முடியாது. ஒருவரிடம் இன்னொருத்தருக்கு அன்பு இருக்கிறது என்று சொன்னால், அதை மற்றவர்களுக்கு தெரியாமல் அவங்க கண்டுபிடிக்க முடியாத மாதிரி மறைத்து வைத்து கொள்ளவே முடியவே முடியாது, அது நிச்சயமாக காட்டி கொடுத்து விடும். எப்படி என்று சொன்னால், நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்கு ரொம்ப பிடித்தவர்களை பற்றி வேறொருத்தர் வந்து விமர்சிக்கிறார், தப்பாக பேசுகிறாரு, இல்லை ஏதாவது தவறாக சொல்கிறார், நம்மளால் அதை கேட்டுட்ருக்க முடியாது. நம்மளை அறியாமல் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்துடுவோம். இல்லை அவங்கள பார்க்கும் போதே நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்ம முகம் அதை காட்டி கொடுத்து விடும். ஏன்னா இந்த மனசு வந்து எப்பவுமே முகம் வந்து மனசனுடைய கண்ணாடி என்று சொல்கின்றோம். அப்போ அந்த தன்மையில் மனசு என்ன நினைக்குதோ அது முகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அப்போ நமக்கு அன்பானவர்களை பார்க்கும்போது நம்ம முகம் அப்படியே ஒளி பெறுகின்றது. இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது, இல்லை பிரியும் போது நம்மளை அறியாமல் கண்ணீர் வந்து விடுகிறது. அப்போ நமக்கு தெரிகிறது, ஓ இவங்களுக்கு மேலே இவங்களுக்கு ரொம்ப அன்பு, அதனால தான் இந்த பிரிவு இவங்களுக்கு துன்பத்தை தருகிறது, இல்லைன்னா இவங்களை பார்த்த உடனே இவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த தன்மையில் தான் இங்கே வள்ளுவரும் சொல்கின்றார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அதாவது ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறைத்து வைத்து கொள்ள முடியாது, மூடி வைத்து கொள்ள முடியாது, இல்லை மனசுக்குள்ள அந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் பூட்டி வைத்து கொள்ள முடியாது. அப்போ அடைத்து தாள் போட்டு தாப்பால் போட்டு பூட்டி வைக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், ஆர்வலர் இங்கே ஆர்வம் கொண்டவர், அன்பு கொண்டவர். அந்த அன்பு கொண்டவரை பார்க்கும் போது நமக்கு யார் மீது அன்பு, குழந்தை மீது அன்பு, இல்லை ஒரு மனிதர் மீது அன்பு, இல்லை வேறொரு நபர் மீது நமக்கு அன்பு வருகிறது என்று சொன்னால், அவர்களை பார்க்கும் போதே நம்மை அறியாமல் நம்மளுடைய கண்கள் அந்த அன்பு கண்ணீர் வந்து விடுகின்றது. அப்ப அந்த கண் துளியே புன் கண் நீர் பூசல் தரும். அந்த கண்ணீரே ஊர் முழுக்க அறியும்படி தண்டாரா போட்டு சொல்லிவிடும், ஓசையை எழுப்பிவிடும். இங்க பூசல் என்று சொன்னா ஆரவாரத்தை, அந்த செய்தி தெரிவித்து விடும், ஊர் முழுவதும் தெரிவித்து விடும் என்று இங்க சொல்கின்றார். அப்ப அன்பு என்று சொல்வதை, ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அன்பு என்று சொல்வதை யாராலும் மறைத்து வைத்துக் கொள்ள முடியாது. ஏன் என்று சொன்னால், அன்பு கொண்டவரை பார்க்கும் போது நம்மை அறியாமல் நம்முடைய உள்ளம் நம்மன் முகத்தின் வழியாக அதை காட்டி கொடுத்து விடும். அது மட்டுமில்ல, அந்த அன்பு பெருக்கு நம்ம கண்ணிலே ஆனந்த கண்ணீரை சொரிய வைக்கும் போது, இல்லை அந்த அன்பினாலே வரக்கூடிய அந்த நீர் கசிவு வரும்போது, அந்த கண்ணீர் துளியே நமக்கு யார் மீது அன்பு என்பதை உலகறிய செய்துவிடும் என்று வள்ளுவர் அந்த அன்பை மறைத்து வைக்க முடியாது என்று இங்கே எடுத்து சொல்கின்றார். நன்றி. நாளை

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம்.
2: அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நினைச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலினா நமக்கு வேர்க்கும் இல்லையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்ன, யாருமே மரவெட்ட கூடாது நினைச்சி.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: வணக்கம் நேர்களே, தேமோபின் சமுதாய வானொலி 107.8 உங்கள் அபிமான டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களோட இப்போ பேசிட்டு இருக்கேன். ஏன் கூட இன்னைக்கு வந்திருக்கிறது டாக்டர் சாந்தி. இவங்க குழந்தை நல மருத்துவர், கஸ்தூரிபாய் தாய் சேய் நல மருத்துவமனையிலிருந்து நமக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. அதாவது ஆகஸ்ட் 1-7 வரைக்கும் நம்ம உலக தாய்ப்பால் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது வந்து ஒரு பாட்டு கூட இருக்கும், அண்ணாமலை படத்தில் ரஜினி பாடியிருப்பார். அதாவது வந்து நிறைய குழந்தைங்க தமிழ்நாட்டில் பிறக்கிறது பசுவோட பாலை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உண்மை இல்லை, உண்மையாக இருந்தாலும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து முதல்ல ஒரு 6 மாதமாவது கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காகவும், அதோடைய சிறப்புகளை பற்றி நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் செய்யறதுக்காக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம். உலக தாய்ப்பால் தினம் அந்த வாரத்தை கொண்டாடும் வகையில் இன்னைக்கு டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் டாக்டர் சாந்தி அரசு கஸ்தூரிபாய் தாய் சேய் நல மருத்துவமனையிலிருந்து நம்ம கூட அவங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு உங்க ஆஸ்பத்திரியில கூட மருத்துவமனையில கூட நீங்க வந்து இந்த உலக தாய்ப்பால் தினத்துக்காக நிறைய கொண்டாடி இருக்கீங்க, சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஸோ முதல்ல கொஞ்சம் அப்படியே அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலா ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 1-7 வரைக்கும் நம்ம உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடுகிறோம்.
0: ஓகே,
1: உலக தாய்ப்பால் வாரம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருகிறதற்காக, சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வு, தாய்மார்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அவங்களுக்கு மட்டும் இல்லை சொசைட்டி அதாவது யங் கேர்ள்ஸ் இவங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்காக நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். எங்களுடைய மருத்துவமனையில் வருஷ வருஷமும் இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்றைக்கு எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடந்தது. என்னவென்றால் ஜிஹெச்ல இருந்து நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட், ஊட்டச்சத்து டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இதை ஸ்பெஷலாக இன்னைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இதில் என்ன நடந்தது என்று சொன்னால், எங்கள் ஜிஹெச்லேருந்து டீன் வந்தாங்க, மெடிக்கல் சூப்பர்டென்ட் ப்ளஸ் ஐசிஹெச் குழந்தைகள் நல மருத்துவ ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து இயக்குனர், அப்போ எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் உள்ள இயக்குனர், அப்புறம் ஆர்எம்ஓ, நிறைய டாக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்து நிறைய தாய்மார்கள், குழந்தைகளோடு உள்ள தாய்மார்களை நாங்கள் அழைத்து வந்து அவர்களுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ், விழிப்புணர்வு எப்படி கொடுக்குறதுன்னா சும்மா நம்ம ஓரளவு நம்ம பேசிக்கிட்டே மட்டும் அவங்களுக்கு சொல்ல முடியாது, ஒரு ட்ராமா, ஒரு வில்லு பாட்டு, ஒரு கவிதை, ஒரு பேச்சு போட்டி, ஸோ இப்படியாக சில நிகழ்ச்சிகளை நடத்தி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு ஒரு சொற்பொழிவு மாதிரி சொல்கிறத விட அவங்களுக்கு ஒரு லைவா ஒரு டெமோ பண்ணி காட்டணும்னு சொன்னா எல்லாருக்குமே அது ஈஸியா புரியும் இல்லைங்களா. சோ அதே மாதிரி இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் முடிந்து சரி நீங்களும் அழைத்ததுனால இன்றைக்கு நான் இந்த இடத்துல வந்து உங்கள் முன்பாக இருக்கிறேன்.
0: டாக்டர், இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து குழந்தைகள் அதாவது தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள், கொடுக்காதனால என்ன பிரச்சனை வருது, சமுதாயத்தில் இன்னுமே நிறைய வந்து மூட நம்பிக்கைகள் இருக்கு தாய்ப்பால் குறித்து, அப்புறம் கர்ப்பிணி அவங்களுக்கு எப்படி மனதளவில் தயார் பண்ணுறது, அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி ஸ்டெப்ஸ் இருக்கும் இப்படி எல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கும் தவறான நம்பிக்கைகள் தவறான மூட நம்பிக்கைகள் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு விழாவாரியாக நம்ம பேசலாம். நேர்களே, உங்களுக்கு வீட்டில் ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்தது, உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, இல்ல தாய்ப்பால் கொடுக்கிற பெண்மணிகளை நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க எங்களுக்கு மறக்காம போன் பண்ணுங்க. உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக அரசு கஸ்தூரிபாய் தாய் சேயலான மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சாந்தி நம்ம கூட இருக்காங்க, அவங்க உங்க சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க. நீங்க போன் பண்ண வேண்டிய தொலைபேசி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 6512133333 இந்த எண்ணுக்கு தான் நீங்க போன் பண்ணணும். சரி, நாங்க இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கலாம் உங்க கால்ஸ்க்கு முன்னாடி. மேடம், இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது வந்து தாய்ப்பால் கொடுக்கணும், ஆனா நிறைய பேர் பாட்டிகள் அத்தை இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, குழந்தைக்கு வந்து சீம்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த தாய்ப்பால் முதல்ல ஊறின பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி சக்கரை தண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது, காஃபி தண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி டாக்டர்?
1: இப்போ தாய்ப்பால் என்பது வந்து ஒரு குழந்தையினுடைய பேசிக் உணவு, அடிப்படை உணவு வந்து குழந்தைக்கு பால் தான். ஸோ பிறந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஸோ பிறந்த குழந்தைகளும் சரி வயதானவர்களும் சரி பாலை வந்து ஒரு அடிப்படை உணவாக நம்ம வைத்துக்கொள்கிறோம், பட் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால். இப்போ பிறந்த பாலூட்டிகள் நிறைய வந்து எல்லாமே குட்டி போட்ட உடனே பால் தான் கொடுக்குது, அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் டீச் பண்ணுறது இல்லை, ஒரு ஆடு மாடு நாய் ஏன் பன்றி கூட அதுவும் கூட குட்டி போட்ட உடனே அது தாய்ப்பால் தான் கொடுக்குது, நம்ம போய் அதுக்கு தாய்ப்பால் தாய்ப்பால் கொடு தாய்ப்பால் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் கவுன்சிலிங் கொடுக்கறது இல்லை. ஒன்லி திங் என்னன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்களுக்கு தான் நம்ம வந்து அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் அந்த நாகரிக உலகத்துல எல்லாருமே ஒரு ஒரு ஃபேன்சி, என் பிள்ளைக்கு நான் வந்து லாக்டோஜன் கொடுத்துடலாமா, இல்லை மற்ற ஏதாவது ஃபார்முலா ஃபீட்ஸ் நிறைய இருக்குது இல்லையா, இதை கூட தான் என் குழந்தை நல்லா ஹெல்த்தியாக வந்துடாதா, நல்ல குண்டா வந்துடும், நல்ல சபியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு தாய்க்கு பால் கொடுக்கறது அவளுடைய அடிப்படை உரிமை, ஒரு குழந்தைக்கு தாயிடமிருந்து பால் குடிப்பது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறத நிறைய பேர்
0: கடமை, குழந்தையோட உரிமை.
1: எஸ் ஸோ குழந்தையினுடைய உரிமை அது. இப்போ தாய்ப்பால் கொடுக்கணும், குழந்தையோட உரிமையை வந்து நம்ம பறித்து கொள்ளக்கூடாது. நம்மளுடைய கண்ட்ரி வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லை, எல்லாருடைய உரிமைகளை எல்லாருமே சுதந்திர நாடா இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு சுதந்திரம் உண்டு. அதே மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் குடிப்பதற்கு சுதந்திரம் உண்டு, உரிமையும் உண்டு. ஸோ பிறந்த உடனே தாய்க்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதை விட, குழந்தை பிறக்காததற்கு முன்பாகவே அந்த பெண் வந்து கர்ப்பமா இருக்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த நம்ம கவுன்சிலிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த உடனே வந்து பால் கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஆன்டிநேட்டல் பீரியட் அவங்க வந்து ஒரு மாதம் மாதம் செக்அப் வராங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும்
0: கர்ப்பமா இருக்கும் போது
1: மாசம் செக்அப் வரும் பொழுது தடுப்பூசி போட்டுக்க வராங்க, என் குழந்தை நல்ல வெயிட் வருதா பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே செக்அப்க்கு வராங்க இல்லையா.
0: ஆமா ஓகே டாக்டர், இப்போ நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசலாம், குழந்தையோடைய உரிமை தாயோட கடமை இதை பத்தி. அதுக்கு முன்னாடி நம்ம காலர் ஒருத்தவங்க நம்ம லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கேள்வி என்ன சந்தேகம் என்னன்னு கேட்போம். வணக்கம், இது டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்,
2: நான் மயிலாப்பூர்ல இருந்து கற்பகம் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
2: என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 4 மாசம் ஆகுது.
0: ஓகே.
2: அவளுக்கு வந்து பாவக்காய் கொடுத்தா பால் கசக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் புளி சேர்க்க கூடாது, காரம் சேர்க்க கூடாது, மிளகாத்தூள் சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக என்ன டாக்டர் பண்றீங்க?
1: 4 மாதம் ஆயிடுச்சு இல்லீங்களா? 4 மாதமும் தாய்ப்பால் தானே கொடுத்துட்டு இருந்தாங்க?
2: தாய்ப்பால் தான்.
1: சரி, 4 மாதமும் நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்களா, இந்த உணவுகள் எல்லாம்? கொடுக்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் தான், இதெல்லாம் கொடுத்தா பால் கசக்கும் அப்படின்னு. பாகற்காய் நேரா போய் உங்களுக்கு பிளட்ல சேர்ந்து தாய்ப்பால் வழியாக வெளியில வர்றது கிடையாது சரிங்களா. அதனால பாகற்காய் கொடுக்க கூடாது, வத்தல் பொடி கொடுக்க கூடாது, புளி கொடுக்க கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு மித்ஸ் தான், ஒரு ஒரு மூட நம்பிக்கை சரிங்களா. எதுவுமே கிடையாது.
0: ஹலோ,
2: ஹலோ,
0: வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு?
1: கவலைப்பட தேவையில்லை, பால் கொடுத்து முடிச்ச உடனே
2: குழந்தைய
1: நீங்க பால் கொடுத்த உடனே தோல்ல போட்டு கட்டி கொடுத்து பாப்பா ஏப்பம் விட வைக்க சொல்லுங்க. ஏப்பம் விட வைக்கணும் சரிங்களா. ஏப்பம் விட்டாச்சுன்னு சொன்னா வாந்தி வராது. அப்படி ஒருவேளை ஏப்பம் விடும் பொழுது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பால் வெளியில வரலாம், அது நார்மல் தான். அப்புறம் முக்கி முக்கி அழுகிறதுன்றது அதுவும் நார்மல் தான். ஏன்னா குழந்தைக்கு யூரின் வரும் பொழுது, மோஷன் வரும் பொழுது அதெல்லாம் சொல்ல தெரியாது இல்லைங்களா. அதனால அது முக்கி தான் காட்டும், முக்கி காட்டலாம், அழுது காட்டலாம். அதனால நீங்க எனக்கு முக்கிறதுனால உடனே குழந்தைக்கு ஏதோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். தொடர்ந்து முக்கி கொண்டே இருக்கிறது, ஒருவேளை மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னு சொன்னா வேற யாராவது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதற்கு நீங்க டாக்டர் அணுகி கேட்டுக்கலாம். பட் நார்மலா அந்த மாதிரி முக்கி அழுகிறது வந்து அது நார்மல், அதுக்காக நீங்க வந்து பெருசா அது ஒரு பிரச்சனை நினைச்சு கவலைப்பட வேண்டாம்.
0: நன்றி மேடம். சோ இந்த மாதிரி கற்பகம் நம்ம நேயர் மாதிரி நீங்களும் கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா போன் எடுத்து டயல் பண்ணுங்க 6512133333. டாக்டர் சாந்தி குழந்தை நல மருத்துவ தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நேரடியா உங்க சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க தாயோடைய கடமை, குழந்தையோட உரிமை தாய்ப்பால்,
1: தாயுடைய கடமை. அந்த கடமை அவங்க நல்ல முறையில செய்யணும் அப்படின்னு சொன்னா குழந்தை பிறந்த உடனே சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. அவங்க கர்ப்பமா இருக்கும் பொழுது 9 மாத காலம் அளவும் அவங்க கர்ப்பமா இருக்காங்க. அதுக்கு முன்பாகவே அவங்க ரொம்ப ஆன்சியஸா இருப்பாங்க. சில மதர்ஸ் இந்த மாசம் நான் கர்ப்பமாயிட மாட்டேனா, அடுத்த மாதம் கர்ப்பமாயிட மாட்டேனான்னு. இப்ப எல்லாருமே வந்து யங் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க தேனும் மோர். அப்போ அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு அந்த மாசமா இருக்கிறப்ப வந்து செக்அப் வரும் பொழுது அந்த கைனகாலஜிஸ்டே நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும். இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த இந்த நாளில குழந்தை பிறக்க போகுது, இதுக்கு முன்பாகவே நீங்க தாய் தாய்ப்பால் கொடுப்பதற்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும். ஆயத்தப்படுத்திக்கிறது என்று சொன்னால் என்ன, மனதளவில் முதலாவது ஆயத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரஸ்ட்டை வந்து அடிக்கடி எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கணும். அந்த பிரஸ்ட்ல வந்து அந்த நிப்பிள் வந்து சம்டைம்ஸ் ஃபிளாட்டா இருக்கலாம், ஆர் உள்ள போய் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்க ஆன்டிநேட்டல் பீரியட்லயே அதை கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி வெளியில இழுத்து விட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாதான் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து அந்த காம்பு வாயில போவதற்கு சரியான ஒரு லெங்க்ல அந்த நிப்பிள் இருக்கும். இது எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி அவங்களுக்கு மனதளவில் வந்து ஒரு ஒரு அவங்க மனதளவில் அவங்க அவங்களை நம்ம தயார்படுத்துறது டாக்டர்ஸுடைய கடமை, அதுவும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்டர்ஸுடைய கடமையும் கூட.
0: கரெக்ட். ஓகே ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாடு வந்து

0: பாலுக்கு தானே போய் சேரணும்.
1: கரெக்ட்.
0: ஆனா நம்ம அதுக்கு குடுக்கறது இல்ல. நம்ம எடுத்து அந்த பாலை திரட்டு பால் இன்னும் நிறைய சுகர் போட்டு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம சாப்பிடுறோம். ஏன் அப்படின்னா அதுல நிறைய சத்து இருக்கு, நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு, நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஃபேட் இருக்கு. அந்த சத்து நமக்கு வேணும்னு நம்ம சாப்பிடுறோம். பட் அதே டைம்ல ஒரு மதருடைய சீம்பால் வந்து அந்த குழந்தைக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது மிகவும் பெரிய தப்பு. அந்த குழந்தையினுடைய உரிமையை நம்ம மறுக்கிற மாதிரியும் பறிக்கிற மாதிரியும் இருக்கும். ஏனென்றால் அந்த சீம்பாலில நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு, அது வந்து நோய் தடுப்பு மருந்து மாதிரி. சோ இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஃபேட் இருக்கு, நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இன்னொன்னு வந்து அதனுடைய குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். குவான்டிட்டி வந்து ஒரு மேபி ஃபியூ டிராப்ஸ் கூட இருக்கலாம். இந்த ஃபியூ டிராப்ஸ் எப்படி இந்த பேபிக்கு பத்தும், போதாது அப்படின்றது நிறைய பேருடைய நம்பிக்கை. ஆனா அந்த ஃபியூ டிராப்ஸ் கூட அந்த குழந்தைக்கு போதுமானது.
1: ஓகே.
0: சோ அந்த ஃபியூ டிராப்ஸ் குடுக்கறனால அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பெனிஃபிட்ஸ் வருது இல்லீங்களா? சோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம அந்த குழந்தைக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். இல்லாம அந்த கொலஸ்ட்ரம்க்கு வந்து ஒரு பர்கேட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. பர்கேட்டிவ் இன் தி சென்ஸ் அது உள்ள இருக்கிற அந்த கருப்பு மலம் இருக்கும் இல்லீங்களா, அந்த கருப்பு மலம் எல்லாம் கிளியரா அது வந்து வெளியில கொண்டு வந்து.
1: ஓகே.
0: சோ அது ஒரு லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் மாதிரி. சோ இது எல்லாவற்றையுமே நம்ம அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும். இந்த மூட நம்பிக்கையை நம்மில இருந்து நம்ம முதலாவது எடுத்து போடணும்.
1: ஓகே. அப்புறம் வேற என்ன வகையான நம்பிக்கைகள், அதாவது வந்து அது மக்களோட நம்பிக்கை ஆனா அது வந்து அறிவியல், அதாவது வந்து டாக்டர்ஸ் உடைய பார்வையில அது தவறு, அது தேவையில்லை நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்?
0: இப்போ வேற மூட நம்பிக்கைகள் என்ன இருக்குன்னா, பிறந்த உடனே நம்ம பாலை கொடுக்காம சக்கர தண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது நிறைய பேருடைய ஐதீகமான நம்பிக்கை. ஏன் சக்கர தண்ணி கொடுக்கறாங்கன்னு சொன்னா அது ஸ்வீட். சோ அந்த ஸ்வீட்டா நம்ம முதலாவது குழந்தைக்கு கொடுத்தோம்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
1: கழுத பால் கூட கொடுப்பாங்க.
0: கழுத பால் கொடுக்கறாங்க. கழுத பால் ஏன் கொடுக்கறாங்கன்னா கழுத நல்ல
1: கழுதையை தேடி எடுத்துட்டு
0: அதுக்குன்னு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கழுத பால் வந்து உங்களுக்கு 100 ml வந்து மேபி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரூபீஸ்.
1: ஓகே. டாக்டர் இப்போ ஒரு கால் லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்க காலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். வணக்கம் டாக்டரை கேளுங்கள். ஹலோ,
2: கெமிக்கல்ல செய்யறதால அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய இருக்கு.
1: ஓகே சார்.
2: அதுக்காக அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியா இங்க போனா சரியா குடுக்கறது இல்ல.
1: ஓகே.
2: அது கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: ஓகே. சோ இப்போ ஓகே டாக்டர். ஓகே சார், உங்களுடைய அந்த அது வந்து இந்த மலேரியானால கொசுனால அந்த அவங்க வந்து டோபிகானா, அதாவது வந்து டோபிகானால இருக்கிற நிறைய பேர் வந்து நம்மளுடைய நேயர்கள் டாக்டர். இப்போ இவர் வந்து இப்போ இவங்க வந்து என்னன்னா அந்த அந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னாக்க குழந்தைங்களும் அங்கேயே விளையாடுவாங்க, அவங்க வீடும் பக்கத்துலயே இருக்கும், அவங்க வந்து அந்த துணி துவைக்கிற இடமும் அங்கேயே பக்கத்துல இருக்கு. சோ இந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பட்டுப்பட்டு அவங்களுடைய தோல் சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப அலர்ஜி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து அப்படிதானே சார்? ஓகே. சோ இது வந்து
2: இப்போ வந்து அவங்க வந்து வாஷ் பண்ற இடம் வேற.
1: ஓகே.
2: அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் தனியா இருக்கு.
1: ஓகே.
2: அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பால் கொடுப்போ இல்ல மத்த ஏதாவது டைட்ஸ் ஊட்டவோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் போது அந்த இவங்க வாஷ் பண்ணிட்டு வராங்க இல்லையா?
1: ஆமா ஆமா.
2: அப்போ வந்து அந்த ஏதாவது இவங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. அதுல ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு இதுவா இருக்கும். எல்லா குழந்தைங்களையும் சொல்ல முடியாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு அப்படி இருக்கு, ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நிறைய இருக்கு.
1: ஓகே. சோ
2: அதுல வந்து அவங்க வந்து வாஷ் பண்றது வந்து தனியா ஒரு இடத்துல வாஷ் பண்ணுவாங்க.
1: ஓகே. சோ இவர் என்ன சொல்றாருன்னா இவங்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டினதுப்போ அந்த பக்கத்துல அந்த பக்கம் வாஷ் பண்ணா கூட அதோட இன்ஃபெக்ஷன் காரணமா என்னமோ தெரியல, நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா நீங்க லைன்ல இருங்க, அவங்க பதில் சொல்றாங்க உங்களுக்கு, அதை நம்ம என்னன்னு கேட்போம்.
0: அதாவது சார் நீங்க கேக்குற ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக்கை விட்டு ரொம்ப டீவியேட் ஆகி போகுது. ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பண்ணணும் நீங்க சொல்றீங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் யாரு? ஹெல்த் டிபார்ட்மெண்ட், சொசைட்டி, கவர்மெண்ட் எல்லாருமே நம்ம தானே
2: இல்்லீங்களா?

0: போவாங்க.
1: ஓகே,
0: இப்போ வீக்லி ஒன்ஸ் வருவாங்க, மந்த்லி ஒன்ஸ் வருவாங்க, அதோட அடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப எதுனா மலேரியாலாம் அவரு ஸ்ப்ரெட் ஆகுது, அப்படியே அந்த கொசு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொருத்தருக்கும் கடிக்க ஆரம்பிக்குது.
1: சரிங்க, உங்களுடைய இந்த ப்ராப்ளம் வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நாங்க அந்த நோட்டீஸ் நோட்டீஸ்க்கு நாங்க கொண்டு வரோம். ஆனாலும் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப அலர்ஜி எல்லாம் கம்மி. இந்த எக்ஸிமான்னு சொல்லுகிற தோல் வியாதி அது எல்லாமே வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் வரும். லெஸ் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. அலர்ஜி, அப்புறம் வந்து நிமோனியா, டயரியா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்மா, இந்த மாதிரியான வியாதிகள்லாம் தாய்ப்பால் மட்டுமே 6 மாசத்துக்கு குடித்து வளர்கிற குழந்தைங்களுக்கு வருகிறது ரொம்ப ரேர். அதனால நீங்க வந்து உங்க ஏரியால இருக்கிற தாய்மார்கள் இடத்துல நீங்க சொல்லுங்க, என்னதான் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய ஹேண்ட் வாஷிங், கை வாஷ் பண்ணணும். பால் கொடுக்கறதுக்கு முன்பாக பெண்கள் வந்து மார்பகத்தை கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கணும், குழந்தைகளையும் கொஞ்சம் கிளீனா வச்சுக்கணும். சோ கிளீனா வச்சுட்டு அவங்க தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வியாதிகளை வந்து நம்ம பெருமளவு நம்ம வந்து தடுக்கலாம். நீங்க சொன்ன அந்த மலேரியா மத்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றையும் நாங்க வந்து எந்த இடத்துக்கு மேலிடத்துக்கு நாங்க அந்த நோட்டீஸ் கொண்டு போகணுமோ அதுக்கு நாங்க கொண்டுட்டு போறோம். சரிங்களா?
2: ஓகே, நன்றி ஐயா, கேட்டதுக்கு நன்றி. ஓகே, இவருடைய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த அதாவது இவங்களுக்கு என்னன்னா, சுற்றுப்புற பாதிப்புனால அந்த தாய்ப்பால் கொடுக்கற அந்த லேடிஸ்க்கு மூலமா இல்ல ஏதாவது அந்த குழந்தைகளுக்கு அதனாலதான் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருதாங்கிறது அதான் அவங்களோட அடிப்படை சந்தேகம் மேடம்.
1: இருக்கலாம், பட் தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. ஏன்னா தாய்ப்பால் வந்து நமக்கு எப்பொழுதுமே ஸ்டெரைல் இல்லைங்களா, அது இன்ஃபெக்ஷன், அது வந்து ஒரு கலப்படம் இல்லாத ஒரு, அதனால வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வராது. தாய்மார்களோ இல்ல பெற்றோர்களோ குடும்பத்தாரோ என்னுடைய பிள்ளை நல்லா பாடணும், ஏன்னா கழுதை ரொம்ப நல்லா கத்தும், அதுக்கு அந்த ஒரு வாய்ஸ் கிராக் ஆகாது, நல்ல டெம்போல நல்ல சுதியில வந்து அது சத்தம் போடும். அதே மாதிரி என் பிள்ளை பாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கழுதை பால் கொடுப்பாங்க.
2: சில பேர் மோசமா பாடினா கழுத மாதிரி கத்திரியே தானே சொல்லுவாங்க,
1: பட் அப்ப ஏன் கழுத பால் கொடுக்கணும்
2: தெரியல.
1: கழுத மாதிரி நல்லா கத்துறது வந்து வாய்ஸ் அதையும் வந்து பெண் இருக்குங்களா, பெண்ணுடைய நிப்ல எடுத்து சுகர் வாட்டர் வந்து நாக்குல வச்சா குழந்தை வந்து நல்ல படிப்பாளியா வருவானா, ரொம்ப பெரிய கல்விமான் அறிவாளியா வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு வந்து கத்தி இருக்கு, கத்தி முனையில அந்த சக்கரத்தை எடுத்து வாயில வச்சு அந்த குழந்தை நல்ல வீரமுள்ள குழந்தையா வரும். ஆனா நம்மளுடைய ஐதீகம் என்ன தெரியுமா, நம்ம ஆஸ் பர் டாக்டர்ஸ், ஆஸ் பர் பாராமெடிக்கல்ஸ், கொலஸ்ட்ரம், தாய்ப்பால் இது ரெண்டும் கொடுத்தா உங்க குழந்தை அன்பிலையும் வீரத்திலையும் கல்வியிலையும் எல்லாவற்றிலும்
2: சிறந்து விளங்கும்.
1: அதுதான் நம்மளுடைய பாயிண்ட் இன்னைக்கு, அததான் நம்ம இன்சிஸ்ட் பண்றோம்.
2: கரெக்ட். சோ நேர்களே, உலக தாய்ப்பால் தினத்தை ஒட்டி நம்ம வந்து டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில டாக்டர் சாந்தி மேடம் வந்து ரொம்ப அழகா வந்து தாய்ப்பாலுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. மேடம், இப்போ இன்னொன்னு என்னன்னா, குழந்தை பிறந்த உடனே எவ்வளவு நேரத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த வந்து ஃபீட் பண்ணிட்டோம், ஏன்னா இப்போ சிசேரியன் கேஸா இருந்ததுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த முழிப்பு அதாவது அந்த சிசேரியன் ஆபரேஷனுக்கு அப்புறம் அவங்க விழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதே மாதிரி நார்மல் டெலிவரி கூட சம்டைம்ஸ் அவங்க வந்து மயக்கமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு, நல்லா அந்த அயற்சினால அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ குழந்தை பிறந்த உடனே எவ்வளவு நேரத்துக்குள்ள குழந்தைக்கு அந்த சிம்பால் கொடுக்கணும் இமீடியட்டா?
1: இது ரொம்ப நல்ல கேள்வி, நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஆக்சுவலா நம்ம என்ன சொல்றோம்னா, ஏர்லி இனிசியேஷன், அதாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ டெலிவரிக்கு வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏர்லி இனிசியேஷன் என்ன சொல்றாங்க, 4th stage ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குழந்தை அந்த ஏர்லி இனிசியேஷன் அந்த டைம் லிமிட் என்னன்னா, ரைட் ஃப்ரம் த பர்த் அப் டு 1 hour. குழந்தை பிறந்த 1 நிமிடத்துல இருந்து, அரை நிமிடத்துல இருந்து அந்த 1 மணி நேரம் வரைக்கும் வந்து அந்த டைம் டியூரேஷன். இப்போ குழந்தை பிறந்த 1/2 நிமிஷத்துல 1 நிமிஷத்துல எப்படி பால் கொடுக்கறதுன்றது நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும். இப்ப குழந்தை வந்து வெளியில வந்த உடனே அந்த தொப்புள் கொடியை கூட கட் பண்ணிருக்க மாட்டாங்க, குழந்தைய நல்லா சுத்தம் பண்ணிட்டு தாயினுடைய வயிற்றின் மேல அந்த குழந்தையை நம்ம படுக்க வைத்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தை அப்படியே தவிழ்ந்து போய் நேராக தாயினுடைய மார்பகம் பக்கம் போகும்.
2: ஓகே, சோ அது குழந்தைக்கு தெரியுது.
1: குழந்தைக்கு தெரியுது. சோ இட் ரெகக்னைஸ் இட்ஸ் மதர்
2: ஆட்டோமேட்டிக்கலி.
1: எஸ், இட்ஸ் எ நேச்சர். ஸ்மெல் தெரியுது, அம்மா தான், மார்பகம் இங்க இருக்கு, நான் போய் பால் குடிக்கணும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு நன்றாக தெரியுது. அதுக்கு பேரு பிரஸ்ட் கிரால் அப்படின்னு பேரு. சோ அந்த கார்டை நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடியே போய் அந்த பேபி சக் பண்ண உடனே ஆக்சுவலா பிரஸ்ட் ஃபீடிங், பிரஸ்ட் மில்க் செக்ரீஷனுடைய மெக்கானிசம் ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. இந்த ஆக்சிடோசின் செக்ரீட் ஆகுறது, அப்புறம் புரோலாக்டின் ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. சோ இது எல்லாமே வந்து மில்க் செக்ரீஷன் வந்து ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மோர் ஓவர் இந்த ஹார்மோன் வந்து மதருடைய யூட்ரஸ் நன்றாக சுருங்குவதற்கும் விரிவதற்கும் உதவி செய்து. சோ அப்படி நல்லா சுருங்கி விரும்போது பிளசண்டா ஈஸியா வெளியில வந்துடுது. அந்த பிளீடிங் போஸ்ட்மார்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டெலிவரி ஆன உடனே ஆகுற பிளீடிங், அது பெருமளவு குறையுது. சோ பெருமளவு குறையும் பொழுது மதருக்கு அது பெரிய நன்மை
2: இல்லைங்களா.
1: சோ இட் ரெடியூசஸ் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் இதனால ரொம்ப குறையுது.
2: ஓகே,
1: சோ இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் நம்ம சொல்றோம். எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னா அப் டு 6 மந்த்ஸ் வெறும் தாய்ப்பால் மட்டும், நாட் ஈவன் வாட்டர், தண்ணீர் கூட கொடுக்க கூடாது. இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்.
2: ஓகே,
1: ஏர்லி இனிஷியேஷன். ஓகே,
2: பட் டாக்டர் நீங்க சொன்னீங்க ஒரு குழந்தைக்கு வந்து அந்த தொப்புள் குடி அறுக்கிறதுக்கு முன்னாடி கூட அந்த குழந்தை வந்து தாய்ப்பாலுக்காக அதுவே தவழ்ந்து போ அது தேடி போகும்னு. ஆனா நிறைய பெற்றோர்கள் தாய்மார்கள் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எங்க என் குழந்தைக்கு தாய் அதாவது பால் குடிக்கவே தெரியல, அது அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பால் சுரக்கல, அது பால் போதல் அந்த குழந்தைக்கு, அதான் அழுதுட்டே இருக்கு இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது எப்படி டாக்டர்?
1: இது மேபி லேட் இனிஷியேஷனா இருக்கலாம்.
2: ஓகே,
1: இப்ப வந்து சிசேரியன் டெலிவரிஸ் இருக்கு, மதர் வந்து செடேஷன்ல இருப்பாங்க. சோ பேபி டெலிவரி ஆன உடனே வந்து தனியா வச்சிடுவாங்க. ஒண்ணு வந்து செப்பரேட்டிங் தி பேபி அண்ட் மதர்.
2: ஓகே,
1: இன்னொன்னு வந்து மதர் வந்து மேபி டயர்டா இருப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் அவர்ல பேபி வில் பி வெரி அலர்ட், ரொம்ப அலர்ட்டா இருக்கும். ஏன்னா அந்த இன்ட்ரா யூட்ரைன் அட்மாஸ்பியர்ல இருந்து எக்ஸ்ட்ரா யூட்ரைனுக்கு வந்த உடனே அதுக்கு ஒரு அந்த டெம்பரேச்சர் எல்லாம் கோல்டா இருக்கும், உள்ள இருக்கிற வார்ம்த் வெளியில வராது. சோ அது ரொம்ப கோல்டா இருக்கும், அது வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணும். சோ அப்போ வந்து அந்த பேபி ரொம்ப அலர்ட்டா இருக்கும், கை காலை எல்லாம் நல்லா உதச்சிட்டு. சோ அந்த டைம்ல நம்ம கொண்டு போய் மார்ல வச்சோம்னு சொன்னா நேச்சுரலி பேபி வந்து நல்லா சக் பண்ணும். இவங்க லேட்டா பேபியை கொண்டு போய் பிரஸ்ட்ல வைக்கலாம், ஆர் நம்ம இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம் இல்லீங்களா, சுகர் வாட்டர் அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு பேபியுடைய வாயில முதலாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த லாக்டேஷன் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடும்.
2: இன்னொன்னு
1: பால் போதல அப்படின்னு சொல்றீங்க, பால் போதல அப்படின்னு சொல்றது அது வந்து நேச்சுரலி லிட்டில் மில்க் தான் இருக்கும், அந்த கொலஸ்ட்ரம் வந்து ஃபியூ டிராப்ஸ் தான் இருக்கும். பட் பேபி ஆல்சோ வெரி நியூ அண்ட் வெரி ஸ்மால், அந்த பேபிக்கு அந்த ஃபியூ டிராப்ஸே போதும். நம்ம மதர்ஸுக்கு வந்து என்னன்னா நம்ம பேபி நிறைய மில்க் குடிக்கணும், என் பிரஸ்ட்ல இருந்து பால் அப்படியே கொட்டினாதான் வந்து பேபிக்கு போதும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கு அவங்களுக்கு. அந்த நினைப்பை வந்து நம்ம மாற்றணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் மேபி 3-4 days அந்த கொலஸ்ட்ரால் மட்டும் செக்ரீட் ஆகும். ஆஃப்டர் தட் தான் வந்து அந்த மில்க் வந்து டைலூட் ஆகி குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகி செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அதனால அவங்களுடைய ஃபீலிங் என்னன்னா இந்த மில்க் வந்து பத்தாது என்னுடைய குழந்தைக்கு அப்படின்ட்டு. ஆனா அந்த மில்க் அந்த குழந்தைக்கு
2: போதுமானது.
1: அதை அவங்களுக்கு நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னாதான் புரியும்.
2: கரெக்ட். அப்புறம் டாக்டர் இன்னொன்னு வந்து என்னன்னா, தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டென்ஷன் இருக்கும். அதாவது அவங்கள ஏற்கனவே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இதுல இருப்பாங்க, குழந்தை ராத்திரியெல்லாம் அழுகும். அப்புறம் அப்படி இருக்கும் போது அவங்க வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு சோமேறித்தனப்பட்டுட்டு முதுகு வலி வந்துடும், இந்த மாதிரி உடல் உபாதைகள்னால வந்து எஸ்கேப் ஆவாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, படுத்துட்டு தாய்ப்பால் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வந்து அந்த ஸ்டெப்ஸ் எப்படி, ஒரு குழந்தை எப்படி எடுத்து எப்படி தூக்கி எப்படி அவங்க ஃபீட் பண்ணணும், அந்த ஸ்டெப்ஸ் சொல்லுங்க. அதுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நேர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, அவங்க கேள்வி என்னன்னு கேட்டுட்டு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், இது டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ,
3: சொல்லுங்க.
2: வணக்கம், நீங்க டாக்டர் சாந்தி இருக்காங்க, நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னு விரும்புறீங்க? ஹலோ,
3: என்ன
2: வராதா
3: பாதிப்பு ஏதாவது நல்லா இருக்குமா, அப்படி பண்ணா இருக்குமா?
1: நிச்சயமா பாதிப்பு வராதுமா, பாதிப்பு வராம
3: சொல்றாங்க, அனௌன்ஸ் பண்றாங்க, விழிப்புணர்வு கொடுக்காங்க, தாய்ப்பால் மட்டும் 6 மாசம் தண்ணி கூட கொடுக்க கூடாது, தாய்ப்பாலே.
1: ஆமா, ஏனென்றா அம்மாவே தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா, பாலே தண்ணியா தானே இருக்கு, அதனால வந்து பாதிப்பு வராது வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம 6 மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுக்க சொல்றோம். நீங்க வேற ஏதாவது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனால நிச்சயமாக பாதிப்பு வரும் கண்டிப்பா. ஏன்னா நாங்க நிறைய டெய்லியுமே நிறைய பேபிஸ் பாக்குறோம், ஒரு கிரைப் வாட்டர், போனிசன், ஆர் நீங்க சொல்ற மாதிரி தண்ணி, ஈவன் ஒரு சிலர் வந்து ரொம்ப கொஞ்சம் வசதியானவங்க மினரல் வாட்டர் கூட கொடுப்பாங்க. மினரல் வாட்டர் கொடுத்தா ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு, பட் மினரல் வாட்டர் கொடுத்தா கூட உங்களுக்கு பாதிப்பு வருது. ஏன்னா அது நீங்க கொடுக்குற ஸ்பூன், அதனுடைய கிண்ணம், அது எவ்வளவு தூரத்துக்கு ஸ்டெரைலா இருக்கும் தெரியாது. இன்னொன்னு வந்து இன்ஃபெக்ஷன், இன்னொன்னு வந்து ஆஸ்பிரேஷன். ஏன்னா மில்க் வந்து குழந்தை மார்பகத்திலிருந்து சப்பி குடிக்கும் பொழுது அதற்கு எவ்வளவு தேவையோ அதை சப்பிக்கும், அதுக்கப்புறம் ஒரு வாய் நிறைய வந்த உடனே அதை ஸ்லோவா முழுங்கும், அதுக்கப்புறம் திரும்ப தான் வந்து அது சக் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப நீங்க ஸ்பூன்ல குடுக்கறீங்கன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு தேவை, அதனுடைய மவுத் எவ்வளவு பிடிக்கும்ன்றது நம்மளால அசஸ் பண்ணவே முடியாது இல்லைங்களா. சோ அப்படி குடுக்கும் பொழுது புரைக்கேறுகிறதான வாய்ப்புகள் உண்டு. புரைக்கேறதுனால வாய்ப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி லங்ஸ்குள்ள போய் அகைன் அது சளியாக மாறி நிமோனியாக வரலாம். இன்னும் நீங்க குடுக்கற இதுல இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னா டயரியா, டயரியா வந்துச்சுன்னா ஆராய்ச்சி பண்ணி இந்த குழந்தைக்கு 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது, வேற எதுவுமே தேவையில்லை, இதுல எல்லா சத்துக்களும் இருக்கு, 6 மாத குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அந்த 6 மாசம் வரைக்கும் கிடைக்கும். இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் வந்து சொல்றாங்க, இது யாருமே சும்மா சொல்றது கிடையாது
3: சரிங்களா.
1: நிச்சயமா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, சரிவிகித உணவு அது சரிங்களா. ஃபர்ஸ்ட் அது வந்து தடுப்பு மருந்து மாதிரி, நம்ம வந்து பிறந்த உடனே நீங்க பிசிஜி தடுப்பூசி 3 நாட்களுக்குள்ள கொடுக்கறீங்க, ஆனா முதலாவது நம்ம தாய்ப்பால் கொடுக்கறோம் இல்லீங்களா. தாய்ப்பால் தான் வந்து முதல் தடுப்பு மருந்து, அதுக்கப்புறம் தான் மற்ற தடுப்பு மருந்துகள் எல்லாம் வருது சரிங்களா.
2: வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா?
1: ஓகே மகாராஜ்,
2: ஓகே தேங்க்யூ டாக்டர். இவங்க வந்து இவங்களுக்கு என்ன அடிப்படை சந்தேகம் அப்படின்னா, அந்த தண்ணி கூட குடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே அதுதான் இவங்களோட சந்தேகம். அது நிறைய பேருக்கு அந்த இது இருக்கு, தண்ணி குடிக்கலாம், ஏன்னா நிறைய தண்ணி குடிக்கணும்னு டாக்டர் சொல்லும் போது குழந்தைக்கு மட்டும் ஏன் தண்ணி குடுக்க கூடாது அப்படிங்கறது. ஓகே, நம்ம வந்து அதை பேசிட்டு இருந்தோம், அதாவது வந்து போஸ்டர் ஆஃப் த மதர், அதாவது ஸ்டெப்ஸ் ஃபார் அ மதர்.
1: இப்போ ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இப்போ சிசேரியன் பண்ண மதர்ஸ் இருக்காங்க, தே கேனாட் சிட்
2: ஓகே
1: இல்லைங்களா, படுத்துக்கொண்டும் பால் கொடுக்கலாம். நார்மல் லேபர்ல இருக்கிறவங்க எழுந்து உட்காந்து பால் கொடுக்கலாம், பால் கொடுத்தவொடனே தோல்ல போட்டு தட்டி கொடுக்கலாம். சரி என்னால முடியல, எழுந்துக்க முடியல அப்படின்ட்டு அதை வந்து சாக்கு போக்கா சொல்ல முடியாது, எனக்கு இடுப்பு வலிக்குது என்னால எழுந்துக்க முடியாது. சோ இது சாக்கு போக்க சொல்லி நிறைய பேர் தப்பிக்கவே முடியாது. படுத்துக்கொண்டும் பால் கொடுக்கலாம். நீங்க படுத்துக்கொண்டு பால் கொடுக்கும் பொழுது கரெக்டா நீங்க அந்த லோவர் சைட்ல இருக்கிற பிரஸ்ட ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீட் பண்ணணும். லோவர் சைட்ல இருக்கிற பிரஸ்ட் அது தகுந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலாம், கைய வந்து பாப்பாவுடைய தலைக்கு கீழே வச்சுட்டு அந்த கியூபிட்டல் போசால தலையை வச்சுட்டு அந்த உள்ளங்கையை வச்சு குழந்தையோட பேக்கை சப்போர்ட் பண்ணிட்டு சரியாக குழந்தையுடைய பாஸ்டரை நீங்க பார்க்கணும். குழந்தை வந்து முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்து, மூக்கை பார்த்து, மூக்குல வந்து பிரஸ்ட் அழுத்துதா, மூச்சு திணறல் வருதா அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு படுத்துக்கொண்டே நீங்க பால் கொடுக்கலாம். பால் கொடுத்து முடித்த உடனே தூக்கி தோல்ல போட்டு கட்டி கொடுக்கலாம். இப்ப உட்கார்ந்து கொண்டு பால் கொடுக்கறவங்க என்ன செய்யலாம், நல்ல வசதியா பின்னாடி சாஞ்சு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு பாப்பா வந்து தலையை நீங்க நான் சொல்ற மாதிரி அந்த எல்போ எல்போல தலையில ரெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபோர் ஆர்மும் பாம்ஸும் வந்து பேபியுடைய பேக்கை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும். பேபியுடைய ஃபேஸ், நெக், அப்டமன் எல்லாம் அம்மாவுடைய அப்டமனை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஃபேஸ் மட்டும், நெக் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் ஆகி ஃபேஸ் வந்து பிரஸ்ட் டச் பண்ணி இருக்கணும் சரிங்களா. இதுதான் வந்து கரெக்ட் பொசிஷன்.
2: ஓகே ஓகே டாக்டர், இப்போ ஒரு கால் வந்திருக்கு, அந்த காலர் என்ன கேக்குறாங்கன்னு கேட்டு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், இது டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ,
4: குட் ஆஃப்டர்நூன் மேடம்.
2: குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க மேம்.
1: குறைந்தது 2 வருஷம் குடுக்கலாமா, 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் சரிங்களா. 7வது மாசம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க இணை உணவு ஆரம்பிக்கலாம். இணை உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சத்துமாவு கஞ்சி இல்ல அரிசி உடச்ச கடலை கஞ்சி ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். அதுக்கு பின்பாக வந்து 7-8 மாதங்கள் ஆக ஆக நீங்க வந்து காய்கறிகள் எல்லாம் மசிச்சு கொடுக்கலாம், முட்டையை கொடுக்கலாம், நான்வெஜ் கூட நீங்க சூப்பு ஃபிஷ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தாலும் கூட நீங்க உடன் அது கூட வந்து நீங்க தாய்ப்பாலும் கொடுக்கலாம். தாய்ப்பால் வந்து கொடுக்கலாம், இது வரைக்கும் தான் கொடுக்கணும் அப்படின்றது கணக்கே கிடையாது. 2 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக நீங்க கொடுக்கணும், அதுக்கு மேலையும் கொடுக்க விருப்பப்படுகிறவர்கள் கொடுக்கலாம், தப்பே கிடையாது.
4: ஓகே மேடம், தேங்க்யூ.
1: ஓகே
2: டாக்டர், நம்ம இப்ப இந்த குழந்தைய வந்து எப்படி தூக்கி எப்படி அந்த போஸ்டர் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த போஸ்டர்ல அழகா குழந்தைக்கு கொடுக்கணும், அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஏப்பம் வருதா அப்படிங்கறத வந்து நம்ம பாக்கணும். அப்புறம் டாக்டர் இன்னொரு ஒரு என்னன்னா, அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லாக இருக்கும்போது ஏதாவது வந்து ஜுரமோ இல்ல வந்து வேற ஏதாவது பிரச்சனை, உடல் ரீதியா அவங்களுக்கு பிரச்சனை வரும் போதும் அவங்களுக்கு பயம், இப்ப ஜுரம் வந்தது இல்ல சளி வந்ததுன்னா அந்த குழந்தைய தூக்கி கொடுக்கும் போது அதை அவங்க குழந்தைக்கும் ஒட்டிக்குமோ அப்படின்னு, அப்போ அந்த சமயத்துல தாய்ப்பால் கொடுக்கலாமா?
1: கண்டிப்பா கொடுக்கலாம், ப்ரொவைடட் அந்த மதர் உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.
2: ஓகே,
1: சளியா இருந்தாலும் சரி ஜுரமா இருந்தாலும் சரி, அது என்ன சளி என்ன ஜுரம் அப்படின்னு பார்த்து முதலாவது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ ஒருவேளை மதருக்கு சளி இருந்துச்சுன்னா அவங்க தான் க்ளோசரா பேபி ஹேண்டில் பண்றாங்க, குழந்தைக்கு சளி வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. நார்மலா எல்லா மதர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா உடனே போய் பார்ப்பாங்க, தனக்கு உடம்பு சரியில்லைனா பார்க்க மாட்டாங்க. தன்னிடத்துல இருந்துதான் குழந்தைக்கு வியாதி வருகிறதுன்றத நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப குழந்தைக்கு முகத்துக்கு நேராக இவங்க தும்மும் பொழுதோ இருமும் பொழுதோ அந்த வைரஸோ பாக்டீரியாவோ எது வேண்டாலும்
2: எப்படிப்பட்ட மருந்துகள் அவங்க எடுத்துக்கலாம், அவங்க ஏதாவது அந்த மாதிரி மருந்து எடுத்துட்டா அது தாய்ப்பால் கொடுக்கற அந்த மதர்ஸ் மூலமா குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்?
1: ஒரு சில மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியே வரும்.
2: Okay.
1: So, caution during lactation.
2: Okay.
1: அந்த மாதிரி medicines lactation time ல avoid பண்றது நல்லது.
2: Okay. Doctor, இப்போ ஒரு caller line ல இருக்காங்க, உங்க call என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், இந்த டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ.
1: இதனால பாதிப்பு ஒண்ணுமே கிடையாதுமா, உங்களுக்கு மில்க் செக்ரேஷன் இருக்க வரைக்கும் கொடுக்கலாம். 2 வயது வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும்.
4: 3 வயசு ஆக போகுது.
1: பரவாயில்லையே, கொடுக்கலாமே.
2: அதாவது நம்ம முதல்ல கேள்வி கேட்டோம் இல்லையா, நீங்க 2 வயசு வரைக்கும் சொன்னீங்க முதல் கேள்வி, சோ இவங்க கேட்டுட்டு இருக்காங்க நிகழ்ச்சியை. சோ அதனால நான் எங்க குழந்தைக்கு 3 வயசு வரைக்கும் குடுத்துட்டு இருக்கோமே, இதனால பரவாயில்லையாங்கிறது
1: தப்பே கிடையாது.
2: தப்பே இல்லையாமா, உங்க உங்க அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கும் வரைக்கும் குடுக்கலாம், அதனால இன்ஃபேக்ட் நல்லதுதான் அந்த குழந்தைக்கு. சோ
1: ஆகாரம் நீங்க எல்லாமே கொடுக்கலாமா, 3 வயது குழந்தை நார்மலா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது எல்லாமே கொடுக்கலாமே.
2: விரும்பி சாப்பிடுமா?
1: நிச்சயமாக. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர் சொல்லலாம் தாய்ப்பாலே குடிச்சிட்டு இருந்தா வேற ஆகாரமே சாப்பிடாது, தாய்ப்பால் கேட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணுது பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் பிடிவாதம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ராப்பர் வீனிங் ஃபீட்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க.
2: கரெக்ட்.
1: அதாவது ஒரு சில மாதம் தாய்ப்பால் மட்டும் போதும், ஒரு இது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம், ஒரு சிலர் வந்து என் குழந்தைக்கு தாய்ப்பால் வீனிங் ஃபீட் சீக்கிரமாவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு சில ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னொரு குரூப் வந்து நான் ரொம்ப லேட்டா ஆரம்பிப்பேன், இன்னும் நிறைய நாள் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படி நிறைய பேர் அது ஒரு ஆர்வமா செய்யறாங்க. சோ ஆர்வமா செய்யறது இந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட்ல வந்து முடியும். நீங்க நார்மலாவே வந்து 7 மந்த்ஸ்ல வீனிங் ஃபீட்ஸ் ஆரம்பிச்சு, ஏன்னா 7 மந்த்ஸ் ஆக ஆக மில்க் உடைய குவாண்டிட்டி.
2: நிகழ்ச்சி வணக்கம். ஹலோ,
5: இப்ப வந்து குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகுது, தாய்ப்பால் குடுத்துட்டு இருக்காங்க.
2: சரிங்க,
5: அதுக்கு நடுவுல இந்த செர்லாக் இந்த சொட்டு மருந்து இதெல்லாம் சேர்க்கலாமா, இல்ல தாய்ப்பால் மட்டுமே 6 மாசம் வரையும் குடுக்கலாமா?
1: தாய்ப்பால் மட்டுமே போதுமா?
2: சொட்டு மருந்து,
1: சொட்டு மருந்து கூட தேவையில்லை.
2: அதாவது நீங்க வந்து 6 மாதம் வரைக்கும் தண்ணி முதல்ல குடுக்கணுமான்னு கேட்டாங்க ஒரு நேயர், இப்ப நீங்க சொட்டு மருந்து குடுக்கலாமான்னு கேக்குறீங்க. சொட்டு மருந்து கூட தேவையில்லை அப்படிங்கறது தான் டாக்டருடைய விளக்கம். சோ வெறும் 3 மாதம் ஆகுது இல்லீங்களா, நீங்க இன்னும் 6 மாதம் வரைக்கும் நீங்க வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க, சொட்டு மருந்து தேவையில்லை, அப்படிதானே டாக்டர்?
1: எஸ்.
2: ஓகே, வேற ஏதாவது சந்தேகம் இருக்காமா?
5: இல்லம்மா,
1: 6 மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் தான்.
2: ஓகே டாக்டர். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸுங்க. ஓகே டாக்டர், இப்போ இன்னொன்று சிம்டம்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, குழந்தை வந்து சில சமயங்கள்ல வந்து தாய்ப்பால் குடிக்காது, பால் குடிக்காம வந்து அழும். அப்போ அது வந்து என்னோட அறிகுறி?
1: பால் குடிக்காம இருக்கிறதுக்கு நிறைய காசஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் பார்க்க போனீங்கன்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் சைனே வந்து ரெஃப்யூசல் ஆஃப் ஃபீட்ஸ்.
2: ஓகே,
1: உடம்பு சரியில்லாதப்போ அதுக்கு வேற எந்த ஒரு இதுவுமே சொல்ல தெரியாது.
2: ஓகே,
1: அது வந்து ரெஃப்யூஸ் பண்ணும். நிச்சயமாக
2: ஒரு
1: ப்ரீலாக்டியல் ஃபீட்ஸ் ஒன்னு இருக்கு. பிறந்த உடனே நம்ம என்ன சொல்றோம், ரைட் ஃப்ரம் பர்த் அப் டு ஒன் ஹவர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஃபீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த ப்ரீலாக்டியல் ஃபீட்ஸ்னா சுகர் வாட்டர், கழுத பால், ராவின் பால், ஆர் எனி வாட்டர் இதெல்லாம் குடுக்கறாங்க இல்லையா, இதெல்லாம் ஒன்ஸ் வாயில வச்சிருச்சுன்னா அந்த பேபி வந்து நெக்ஸ்ட் பிரஸ்ட்ல சக் பண்ணாது.
2: ஏன்னா
1: ஒண்ணு வந்து அவனுடைய பசி அடங்கிடும், பசி அடங்கிடும். இன்னொன்னு வந்து அதுக்கப்புறம் பசிக்காது, சக் பண்ணாது. ஒன் ஹவர் மேல பேபி வில் ஸ்டார்ட் ஸ்லீப்பிங். தூங்குற குழந்தைய இவங்க எழுப்பி எழுப்பி திரும்ப டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இட் வில் நாட் சக்.
2: ஓகே,
1: சோ ப்ரீலாக்டியல் ஃபீட்ஸ் ஒரு ரீசன்.
2: ஓகே
1: சரிங்களா, அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், வி மஸ்ட் அவாய்ட் ப்ரீலாக்டியல் ஃபீட்ஸ்.
2: ஓகே, இன்னொன்னு டாக்டர், இப்ப ஒரு குழந்தை வந்து பால் சாப்பிடும் போது அதுக்கு திருப்தி ஆயிடுச்சு, அதாவது அதுக்கு வயிறு ரொம்ப இடிச்சு அப்படின்னு சொன்னோடனே அதுவா வந்து விட்டுடும். சோ பட் அந்த சமயத்துல அந்த தாய்க்கு வந்து சந்தேகம் வரக்கூடாது இல்லீங்களா, அது போதுமா அப்படின்னு. அப்போ தேவையான அளவுக்கு அந்த குழந்தையே சாப்பிட்டுட்டு இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ ஒரு கால் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ, ஹலோ, ஹலோ, வணக்கம், டாக்டரை கேளுங்கள். டாக்டர் சாந்தி மேடம் நம்ம கூட இருக்காங்க, உலக தாய்ப்பால் தினத்தை ஒட்டி. ஹலோ, உங்க கேள்வி என்ன, சந்தேகம் என்ன கேளுங்க. கட் ஆயிடுச்சு, இந்த கால் கட் ஆயிடுச்சு. சோ அவங்க திருப்பி கூப்பிடுவாங்க, நம்ம அதுக்கு வரைக்கும் அடுத்த கேள்விக்கு போகலாம். நேர்ல இது எம்ஓபி சமுதாய வானொலி, டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. இந்த ஆகஸ்ட் 1-7 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கறதோடைய அவசியத்தையும் அதனால இருக்கிற நன்மைகளும் அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம நேர்களுக்கு விழாவாரியா டாக்டர் சாந்தி, அரசு கஸ்தூரிபாய் தாய்சை நல மருத்துவமனையில இருந்து ரொம்ப விரிவா கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர், இன்னொரு விஷயம் இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த குழந்தை வந்து தாய்ப்பால் சாப்பிடும் போது சில விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ், அதாவது வந்து பெரியவங்க வயசுல இருக்க மூத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அம்மா வந்து மல்லிகை பூ வச்சு கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது இவங்க நம்ம காலர் கூட கேட்டாங்க, அதாவது வந்து பாகற்காய் சாப்பிடக்கூடாது, கொத்தவரங்காய் சாப்பிடக்கூடாது. சோ இந்த மாதிரி இப்ப 1 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நீங்க 2 வயசு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க, அப்ப எவ்வளவு நாளைக்கு அந்த தாய் வந்து பத்திய சாப்பாடே இருக்க முடியும்? சோ இந்த மாதிரி எது எது சமுதாயத்துல வந்து அறிவியல் அப்பாற்பட்ட சில விஷயங்கள் சொல்றாங்க, அது உங்க பார்வையில தவறு, அது சயின்டிபிக்கா அது இல்ல அப்படின்னு நீங்க
1: நினைக்கிறீங்க? இன் ஃபேக்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
2: ஓகே,
1: சோ என்னன்னா, இப்போ அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஒரு பத்திய மருந்து
2: கேளுங்கள் நிகழ்ச்சி.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: ஆ வணக்கம், சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? டாக்டர் இருக்காங்க.
6: ஓகே, எம்ஓபி ஸ்கூல்ல இருந்து பரிமளம் டீச்சர் பேசுறேன்.
2: ஆ சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க மேடம், சாரி, டாக்டர் இருக்காங்க.
6: கிளியரா கேக்குறீங்க? கிளியரா கேக்கல.
2: ஆ இல்ல, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது.
6: ஓகே மேடம், ஓகே. இப்ப தாய்ப்பால் கொடுக்கும்போது முதல் பால் அப்படினு சொல்றாங்க இல்லையா மேடம்?
2: ஆமா,
6: அப்படினு சொல்வாங்க இல்லையா?
2: ஆமா. சரிங்களா, இவ்வளவு சத்து இருக்கு அதனாலதான் அதை வந்து முக்கியமா குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். போதும் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுமா. 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால், சரிங்களா? 7வது மாதம் முதற்கொண்டு நீங்க வேற இணை உணவோடு கூட தாய்ப்பாலையும் சேர்த்து கொடுக்கணும். சொல்லுங்க, கேக்குது நீங்க சொல்றது. ஹலோ,
6: இப்ப என்னுடைய பேபிக்கு வந்து நான் 6 மந்த் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருந்தேன் மேடம், பட் போதுமான அளவு இல்ல அப்படின்னும் பொழுது சில வந்து இந்த 4 மந்த்ஸ்க்கு பிறகு ஓரளவுக்கு செமி சாலிடா சேர்த்துட்டேன். அதனால வந்து அதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகலைங்க. அது மாதிரி கொடுக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்டபிள் ப்ராப்ளம், லிவர்ல எதனா ப்ராப்ளம் வரக்கூடிய சான்சஸ் உண்டுங்களா?
1: அதாவது தாய்ப்பால் வந்து உங்களுக்கு ஈஸிலி டைஜஸ்டபிள் அண்ட் ஈஸிலி அப்சார்பபிள். தாய்ப்பால் வந்து 6 மாதம் வரைக்கும் குழந்தையினுடைய எல்லா சிஸ்டமே வந்து கொஞ்சம் இம்மெச்சூரா தான் இருக்கிறதுனாலதான் நம்ம தாய்ப்பால் வந்து அட்வைஸ் பண்றோம்.
6: இப்போ நீங்க எனக்கு போதுமான அளவு இல்லைங்க,
1: போதுமான அளவு இல்ல,
6: கொஞ்சம் சேர்த்துட்டேங்க.
1: ஓகே, நீங்க சேர்த்துட்டீங்க.
6: பாப்பாவுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகல, இன்டைஜஸ்டபிள் ப்ராப்ளம் அதனால அவளுக்கு வந்திருக்குமோ? இப்ப கூட ஈவன் 1.5 இயர்ஸ் ஆகி கூட வெயிட் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல.
1: நிச்சயமாக இருக்கலாம்.
6: அதனால லிவர் ப்ராப்ளம் அது மாதிரி அரைஸ் ஆகக்கூடிய சென்சிபிலிட்டி இருக்குங்களா பேபிங்களுக்கு?
1: லிவர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஏனென்றால் குழந்தையினுடைய ஆர்கன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ற அளவுக்கு பிரஸ்ட் மில்க் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும் இல்லீங்களா? நம்ம கவுஸ் மில்க் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும்னா, கவுடைய
2: பெனிங் கேளுங்க, அவங்க நீங்க நீங்க சொல்லுங்க மேடம்.
1: பசும்பாலே அதர் எது கொடுத்தாலும் வந்து குழந்தையினுடைய ஆர்கன்ஸ் வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அதனால உங்களுக்கு இன்டர்ஜெஷன் வரலாம், டயரியா வரலாம், மேபி டயரியா வர்றதுனால வெயிட் கெயின் கூட உங்களுக்கு ப்ராப்பரா இல்லாம இருக்கலாம்.
6: ஓகேங்க மேடம்,
1: ஓகே.
2: என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து சரி தவறு அப்படிங்கறத வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது வந்து மல்லிகைப்பூ வச்சுக்க கூடாது, பாகக்காய் சாப்பிட கூடாது, இந்த மாதிரி எல்லாம். சோ அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: இப்போ மல்லிகைப்பூ வச்சுக்கிறது, பாகற்காய் சாப்பிட்றது, ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு நம்மளுக்கு அறிவியல் பூர்வமாக எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. பட் நம்ம கேலக்டோகாக்ஸ்னு சொல்ற அந்த பேர்கால மருந்துன்னு சொன்னாங்க இல்லையா, பேர்கால மருந்துல என்ன இருக்கு? இஞ்சி, பூண்டு, ஸ்பைசஸ், ஸோ இதெல்லாம் தான். இப்போ வந்து நம்ம கேலக்டோகாக்ஸ்னு எதெல்லாம் சொல்றோம்னா, அந்த ஜிஞ்சர் சொல்றோம், கார்லிக் சொல்றோம், வெந்தயம், வெந்தயக்கீரை, ஸோ ஜீரகம், இதெல்லாத்தையும் நம்ம கேலக்டோகாக்ஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க பேர்கால மருந்துன்னு சொன்னாங்க.
2: அதுக்கு
1: தகுந்த மாதிரி தன்னுடைய வேலையையும் நேரத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க பேபிக்கு ஃபீட் பண்ற மாதிரி. சோ இந்த ஃபேமிலில நிறைய மெம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பர்ஸ் அதிகமா இருக்கிறப்போ இந்த பர்டிகுலர் மதருடைய ஒர்க் லோட் வந்து அதிகமாகுது. சோ பேபிக்கு குடுக்கிற நேரம் வந்து ரொம்ப குறைவாயிடுது. சோ அதே டைம்ல அவங்களுடைய சாப்பிடுற சாப்பாடு அதனுடைய குவாலிட்டி அஸ் வெல் அஸ் குவான்டிட்டி எல்லாமே குறைஞ்சிடுது. சோ நேச்சுரலி அந்த மதருக்கு வந்து எவ்வளவு கேர் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் இன்லாஸ் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு மதரை சப்போர்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு மில்க் செக்ரீஷன் இருக்கும். இன்னொன்னு எந்த அளவுக்கு பேபியை சக் பண்ண வைக்கிறாங்க பிரஸ்ட்ல. இப்ப எல்லாம் வந்து நம்ம டிமாண்ட் ஃபீட்ஸ் தான் சொல்றோம். பர்டிகுலரா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. பேபி எப்பெல்லாம் அழுகுதோ மேபி ஒன் ஹவர்க்குள்ள அழுதா கூட நம்ம கொடுக்கலாம். யூரின் போனோம்னு அழுதா கூட பால் கொடுக்கலாம். மோஷன் போன உடனே அழுகும் அப்ப கூட நம்ம பால் கொடுக்கலாம்.
2: இவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரியவங்க மாதிரி அட்டவணை போட்டு
1: அட்டவணை போட்டு கொடுக்க வேண்டிய
2: இது 6 மாசம் வரைக்கும்.
1: 6 மாசம் வரைக்கும் ஏனென்றால் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்கு
2: இல்லையா.
1: அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு பேபி சக் பண்ணதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிஃப்ளக்ஸ் உங்களுக்கு பிரெயினுக்கு போகும், பிரெயின் கமாண்ட் கொடுக்கும், மில்க் செக்ரீட் ஆகும்.
2: ஓகே டாக்டர், இன்னொன்று வந்து என்னன்னா நீங்க வந்து ஒரு சிலர் வந்து ஒரே மார்பகங்கள்ல கொடுப்பாங்க, அதாவது அது எப்படி ரெண்டு மார்பகங்களே மாத்தி மாத்தி கொடுக்கணும்.
1: அதுவும் தவறான ஒரு காரியம். ரெண்டு மார்பகங்களே மாத்தி மாத்தி கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு மார்பகத்திலயுமே நமக்கு 2 types ஆஃப் மில்க் வருது. ஃபோர் மில்க் ஹைன் மில்க் அப்படின்ட்டு முதல்ல வர்ற மில்க் பின்னாடி வர்ற மில்க். அந்த முதல்ல வர்ற மில்க் வந்து கொஞ்சம் டைல்யூட்டடா இருக்கும், கண்டெயின்ஸ் மோர் வாட்டர்.
2: ஓகே, அது வந்து நீர்த்து போயிருக்கும்.
1: எஸ், அது வந்து குழந்தையினுடைய தாகத்தை மட்டும் தான் தீர்க்கும்.
2: ஓகே,
1: பின்னாடி வர்ற மில்க்ல தான் வந்து நிறைய ஃபேட் எல்லாம் இருக்கு.
2: ஓகே,
1: சோ இட் பில்ஸ் பாடி பில்டிங் மாதிரி அது. சோ அந்த பின்னாடி வர்ற மில்க குடிக்கிறப்பதான் பேபிக்கு என்ன ஆகுது, பசி அடங்கும்.
2: ஓகே,
1: சோ இப்ப வந்து நேச்சுரலி ஒரு பிரஸ்ட்ல ஒரு மதர் பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த ரிஃப்ளெக்ஸ்ல அதர் மில்க் அதர் பிரஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ஒரு மில்க் வந்து லீக் ஆகும்.
2: ஓகே,
1: உடனே நார்மல் டெண்டன்சி என்னன்னு சொன்னா இந்த பிரஸ்ட்ல பால் கொடுத்துட்டே இருக்கும், இந்த பக்கம் லீக் ஆகுது, ஐயோ வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பேபி டு அதர் சைட்.
2: ஓகே,
1: சோ ஃபர்ஸ்ட் மில்க் தான் பாப்பா குடிச்சிருக்கோம், 4 மில்க் அந்த வாட்டரி மில்க். சோ இந்த சைடும் அந்த 4 மில்க் வந்து வாட்டரி மில்க் தான் வரும். சோ ரெண்டுமே வாட்டரி மில்கா குடுக்கறதுனால வெயிட் கெயின் வந்து ப்ராப்பரா இருக்காது. இப்ப ஒரு அம்மா கேட்டாங்க,
2: என்
1: குழந்தைக்கு வெயிட் கெயின் இல்ல, போதுமான அளவு மில்க் இல்ல.
2: ஓகே சார், டாக்டர் இதை பத்தி தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்ப ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர், கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ
7: ஹலோ, நான் நூர்ஜவா பேசுறேன்.
2: சொல்லுங்க உங்க சந்தேகத்தை கேளுங்க. டாக்டர் இருக்காங்க.
7: தலையில ஒரு பக்கம் ஓரமா வலி இருந்தது. ரெண்டு நாளா வலி இருந்தது, கொஞ்சம் தைலம் கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்ச நாள் வலி அவரை நின்றுது, திரும்பி வலி வருது. அது என்ன இருக்கும்?
1: இது யாருக்குமா?
7: எனக்குதான்.
2: இல்ல, இது இப்ப இப்ப நமக்கு பேசிட்டு இருக்கிறது வந்து தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி, குழந்தைகளுக்கு சம்பந்தமா இல்ல குழந்தைகளோட தாய்ப்பால் குடுக்கறத பத்தின பிரச்சனை பத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது இந்த சந்தேகம் வந்து நீங்க வந்து ஏதாவது பொது மருத்துவர் வரும்போது நீங்க இத பத்தி கேக்கலாம். ஓகே, நீங்க அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. சோ அந்த சம்பந்தப்பட்ட டாக்டர் வரும்போது உங்க சந்தேகத்தை கேட்டு நாங்க நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, நாங்க அதுக்கான பதில உங்களுக்கு இதுல வானொலியில ஒலிபரப்புறோம். ஓகே டாக்டர், இப்போ நீங்க அதை பத்தி, அதாவது ஒரு நேரம் அப்படிங்கறது வந்து எவ்வளவு நேரம், அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நீர்த்து வர்ற பால் அப்புறம் தான் அந்த ஃபேட்டி பால்னு சொல்றீங்க, அந்த டைம் எப்படி அதை ஒரு மதருக்கு தெரியும்? ஆக்சுவலா
1: சோ டைம் டெஃபினட்டா நமக்கு தெரியாது, எவ்வளவு நேரம் 4 மில்க் வரும் எவ்வளவு நேரம் ஹை மில்க் வரும் தெரியாது. சோ ஒன்ஸ் தி பேபி ஸ்டார்ட் சக்கிங், ஃபர்ஸ்ட் வர பால் வந்து 4 மில்க், அது வந்து வாட்டரியா இருக்கும், இட்ஸ் கண்டென்ட் வந்து ஃபேட் கண்டென்ட் கம்மியா இருக்கும், புரோட்டீன் சுகர் கண்டென்ட்லாம் அதிகமா இருக்கும். சோ when the high milk comes it contains more fat.
2: Okay.
1: இப்போ ஒரு பிரஸ்ட் ஃபுல்லா எம்டி ஆகுது அப்படின்னு சொன்னா அது தெரியும் மதருக்கு.
2: ஓகே,
1: சோ பிரஸ்ட் எம்டி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஹை மில்க் ஆல்சோ கான் அவுட் அப்படின்றது மதருக்கு தெரியும். சோ இத வச்சு தான் நம்ம அசஸ் பண்ண முடியும்.
2: ஓகே,
1: எவ்வளவு நேரம் 4 மில்க் வரும் எவ்வளவு நேரம் ஹை மில்க் வரும் தெரியாது.
2: ஓகே,
1: சோ பட் ஃபர்ஸ்ட் வரது 4 மில்க்.
2: இப்போ ஒரு தடவை நீங்க சொன்னீங்க அந்த மார்பகம், ஒரு மார்பகத்துல இருந்து அந்த பால் அதாவது வந்து அது எம்டி ஆயிடுச்சு, அந்த குழந்தை எல்லாம் சாப்பிட்டுடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பக்கமும் அதை மாத்தணுமா, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் லெப்ட்ல கொடுத்தா அகைன் ரைட்ல மாத்தி மாத்தி கொடுக்கணுமா? இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அந்த கால் என்னன்னு பாத்துட்டு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். வணக்கம், இது டாக்டர் கேளுங்க நிகழ்ச்சி.
8: ஹலோ,
2: சொல்லுங்க மேடம், உங்க சந்தேகம் என்ன? டாக்டருக்கு இருக்காங்க, கேளுங்க.
1: குழந்தைக்கு ஏன் பால் சரியா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, நீங்க அம்மாவு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு மென்டலி நல்லா சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, கொஞ்சம் வீட்டு வேலைகள் எல்லாம் அவங்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அவங்க கணவர் வந்து அவங்களை கொஞ்சம் நல்லா அன்பா கவனிச்சுக்கலாம், ஆர் மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்கற அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு கேர் கொடுத்து அவங்களை நல்லா சாப்பிட வச்சு நல்லா ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். இன்னொன்னு, குழந்தைய வந்து அடிக்கடி வந்து மார்பகத்துல விட்டு சப்ப விடணும். சொன்னேன் இல்லீங்களா, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த குழந்தை சப்ப சப்பதான் பால் சுரக்கும். நீங்க குழந்தைய சப்ப விடாம பால் வரல வரலன்னு குழந்தைக்கு வேற ஏதாவது புட்டி பால் அதுல உள்ள நிப்பிலோ இல்ல ஒரு ஸ்பூனோ நீங்க வாயில வச்சிட்டீங்கன்னா பாப்பா மார்பகத்துல சப்பாது. பால் மார்பகத்துல சப்பலன்னா பால் சுரக்கிறது நிச்சயமாக குறைந்து விடும். சரிங்களா, வேற ஏதாவது சந்தேகம் உண்டா? அதிகமா பால் கொடுக்கற தாய் வந்து கூட ஒரு மூணு முறை சாப்பிடலாம், தண்ணீர் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய குடிக்கலாம். அப்புறம் இப்ப வந்து பால் சுரப்பதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஒரு சிலது நான் சொன்னோம் இல்லீங்களா, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வெந்தயக்கீரை சாப்பிடலாம், வெந்தயம் பூண்டு, அப்புறம் வந்து மீன் சேர்த்து மீன் நிறைய சேர்த்துட்டா நல்லா பால் சுரக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அது ப்ரூவ்டு கூட, அதனால நீங்க அது கூட நீங்க கொடுத்து பாக்கலாம். உங்களுக்கு
2: நீங்க நல்லா நிறைய சத்துள்ள உணவுகள் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து அந்த உங்களுடைய உடலும் நல்ல ஆரோக்கியமா ஆகும். அழைச்சதுக்கு நன்றிமா டாக்டர். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க ஓகே. இப்போ அதாவது ஒரு தடவை லெஃப்ட் பிரெஸ்ட்ல நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்த முறை அந்த எம்டி ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை தூங்கிடுச்சுன்னா திருப்பி அழும்போது நம்ம திருப்பி ரைட்ல ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா?
1: இப்போ ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து
2: மாத்தி மாத்தி கொடுக்கணும்.
1: ஒரு சைட்ல கொடுக்கறப்போ ஃபோர் மில்க் ஹை மில்க் ரெண்டுமே பேபி சக் பண்ணிடுச்சு, பட் பசி அடங்கல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். ஏன்னா as the baby grows needs அதிகமாகும். சோ அடுத்த பிரெஸ்ட்ல நீங்க மாத்தி கொடுக்கலாம். அடுத்த பிரெஸ்ட்ல மாத்தி கொடுக்கறப்போ அந்த ஃபோர் மில்க் குடிச்ச உடனே பேபி வந்து தூங்கிடுச்சு ஆர் போதும்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் ஃபீட் நீங்க குடுக்கறப்போ அந்த அதர் சைடுல ஹாஃப் மில்க் கொடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த ஹை மில்க் கொடுத்துட்டு அதர் பிரஸ்ட்.
2: ஓகே, அத மேம் மதர் வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து குழந்தை அழும்போதெல்லாம் நம்ம போய் கொடுக்கணும், டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்கணும், டைம் எல்லாம் போடக்கூடாது. பட் இது வந்து வீட்டுல இருந்தாதான் சாத்தியம். சோ மெட்டர்னிட்டி லீவ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஓகே, இப்ப ஆபீஸ் கோயிங் உமனுக்கு பாத்தீங்கன்னா 3 மாசம் தான் கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும் தாய்மார்கள் எப்படி அந்த வந்து குழந்தைக்கு தாய்ப்பாலும் எப்படி கொடுக்கலாம்?
1: இது ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு காரியம். இது எல்லாருமே நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 6 மாசம் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் நம்ம சொல்லிட்டு 3 மாசம் தான் மெட்டர்னிட் லீவ் கொடுக்கறோம். இத வந்து நம்ம நிறைய நம்ம கவர்மெண்ட்க்கு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம், 6 மாசம் மெட்டர்னிட் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல இதெல்லாம் கொடுக்கறாங்க. நம்ம கண்ட்ரில இன்னும் வரல, மேபி இன்னும் கூடிய சீக்கிரத்துல இது வரலாம். ஆனா அது வருகிறதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யறது? இப்போ 3 மாசம் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து 4 மாசம் ஒரு மதர் வேலைக்கு போறாங்க, அவங்க என்ன செய்யலாம்னா ஒருவேளை அந்த வேலையினுடைய நேரத்தை மாற்றிக்கொள்ளலாம். இல்ல ஒரு பேபியை வந்து நடுவுல யாராவது ஒருவர் கொண்டு போய் கொடுத்து ஃபீட் பண்ணிட்டு கொண்டு வர மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல ஒரு கிரெச் ஆர் நர்சரி ஒன்னு இருந்துச்சுன்னா அங்க கொண்டு போய் பேபியை வச்சுட்டு கொஞ்சம் கேர் கிவர்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லை இதுல எதுவுமே சாத்தியப்படல அப்படின்னு சொன்னா ஒரு மதர் வந்து ஒரு 8 hours வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில போறப்போ ஃபீட் பண்ணிட்டு தே கேன் எக்ஸ்பிரஸ் சம் மில்க். எக்ஸ்பிரஸ் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அந்த மில்கை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி அதை கூட அவங்க வீட்டுல திரும்ப வருகிற வரைக்கும் அந்த மில்கை கொடுக்கலாம்.
2: அதை திருப்பி காய்ச்சு
1: தேவையே கிடையாது. நீங்க வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சீங்கன்னா ஒரு 6 to 8 hours ரூம் டெம்பரேச்சர்ல வச்சா அவ்வளவு நேரம் வச்சுக்கலாம். ஃபிரிட்ஜ்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 24 hours வச்சுக்கலாம். அதுவும் வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா 72 hours வச்சுக்கலாம். -4 வச்சீங்கன்னா 3 months கூட, ஏன்னா பிளட் பேங்க் மாதிரி பிரஸ்ட் மில்க் பேங்க் கூட இருக்கு. சோ அந்த ஃப்ரீஸ் பண்ண அந்த மில்க் எல்லாம் திரும்ப நீங்க எடுத்து கொடுக்கறப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அது காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. சூடான தண்ணீரை ஒரு பாத்திரத்துல வச்சு இந்த பால் பாத்திரத்தை அது உள்ள வச்சீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிடும். அந்த மில்க் நீங்க அதுக்கப்புறம் கொடுக்கலாம்.
2: அப்படி கொடுக்கற பாலை வந்து நம்ம வந்து எப்படி டாக்டர் கொடுக்கறது? ஏன்னா திருப்பி நம்ம வந்து பாட்டில்ல கொடுக்க முடியாது,
1: பாட்டில்ல கொடுக்க கூடாது, ஸ்பூன்ல கொடுக்கலாம்,
2: ஸ்பூன்ல கொடுக்கலாம் இல்ல பாலாடை அந்த காலத்துல குடோல்
1: அது வந்து ஐடியா.
2: ஓகே டாக்டர், இப்ப நம்ம நிகழ்ச்சியில கடைசியில 5 நிமிடங்கள் தான் இருக்கு, நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கற தாய்ப்பால் அந்த மதருக்கு வந்து அந்த மனநிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா வந்து அந்த கொடுக்கும் போது அவங்களுடைய அன்பு எல்லாம் சேர்த்துதான் அந்த குழந்தைய பார்த்து, நீங்க கூட சொன்னீங்க குழந்தையோட கண்ணோட கண் பார்த்து கொடுக்கணும் அப்படி. இந்த அம்மா வந்து நல்ல சந்தோஷமான மனநிறைவோட மன மகிழ்ச்சியோட இருக்கணும். சோ எந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்தா இன்னும் அந்த குழந்தை நல்ல புஷ்டி ஆரோக்கியமா இருக்கும்?
1: சூழல் நீங்க சொல்லிட்டீங்க, நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப வந்து எத்தனை
2: நல்ல சிந்தனைகள்,
1: நல்ல சிந்தனைகள், எத்தனை பெர்சன்டேஜ் மதர்ஸ் வந்து நல்ல சிந்தனைகள், நல்ல நல்ல ஒரு சூழ்நிலைமையில இருக்காங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த நிகழ்ச்சி மூலமா இதை வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருந்தாங்களா, அந்த ஒரு சூழ்நிலைமை அந்த மதருக்கு
2: கொடுக்கலாம்.
1: மேபி அந்த மதர் வந்து எல்லா சூழ்நிலையும் பாசிட்டிவா இருக்கும், ஆனா அவங்களுடைய டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு டிவி பாக்கலாமா, ஒரு போன் பேசலாமா, அந்த பேபி கொடுக்கலாம்,
2: குழந்தை பாட்டு பேசிட்டு தூங்குறது கூட தெரிஞ்சிருக்காது.
1: இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நான் பால் கொடுக்கறப்ப என் குழந்தைக்கு என்னுடைய அன்பையும் சேர்த்து கொடுக்கறேன். சோ என் குழந்தை வந்து இன்டர்ன் அவனுடைய லவ் எனக்கு தரப்போகுது அப்படின்றது அந்த மதருக்கு ஒரு இது இருக்கணும்,
2: மைண்ட்ல
1: அந்த ஒரு தாட் இருக்கணும். சோ இதுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அந்த மதருக்கே அந்த ஒரு தாட் இருக்கணும்.
2: சோ
1: அது இருந்தாதான் அதை செயல்படுத்த.
2: சோ ஒரு ஒரு பால்

0: கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷத்தோட மனசை நல்லா வந்து நல்ல சிந்தனைகளை முதல்ல பாசிட்டிவ் திங்கிங் அது வந்து அதான் சொல்லுவாங்களே அந்த காலத்துல வந்து வீரத்தை தாய்ப்பாலோட வீரத்தை சேர்த்து ஊற்றினாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றோம். சோ அது உண்மையா கூட இருக்கலாம் கண்டிப்பா. இப்போ வந்து அறிவியல் ரீதியா அது ப்ரூஃப் ஆயிருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். சோ தாய்மார்களே, உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி டாக்டரை கேளுங்கள்ல உலக தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு டாக்டர் சாந்தி அரசு கஸ்தூரிபாய் தாய் சேனல மருத்துவமனையிலிருந்து நம்மளுக்கு உங்க சந்தேகத்தை தீர்த்து வச்சாங்க. அப்புறம் ஒரு தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும், அதோட நன்மைகள், அதுல என்ன அறிவியல் ரீதியான உண்மைகள், இதை பத்தி எல்லாம் விலாவாரியா நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ நீங்களும் நல்ல சிந்தனையோட நல்ல சூழ்நிலையில தாய்ப்பால 6 மாசத்துக்கு கொடுங்க. சோ டாக்டர் இன்னும் 1 மினிட் இருக்கு, நீங்க என்ன மெசேஜ் பப்ளிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: நான் சொல்ல வேண்டியது எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப் டு 6 மந்த்ஸ். இன்னொன்னு வந்து ஏர்லி இனிஷியேஷன்.
0: ஓகே,
1: ஏர்லி இனிஷியேஷன்னா அந்த ரைட் ஃப்ரம் 1 மினிட் டு 1 ஹவர். அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம நிறைய ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கறோம், செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கறோம், எல்லாமே கொடுக்கறோம். இப்போ இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லா பாப்புலேஷனும் இன்வேரியபிளி யங் ஓல்ட் வாட் எவர் மே பி எல்லாருக்குமே வந்து பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்த ஒரு எஜுகேஷன் நம்ம வந்து கொடுக்கணும்.
0: கரெக்ட்,
1: இதுதான் என்னுடைய மெசேஜ்.
0: அதுல வந்து வெக்கப்பட தேவையில்லை, அவங்களுடைய உடல் அழகு வந்து போய்டும் கேட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க இன்ஃபேக்ட்
1: அழகாயிடுவாங்க.
0: கரெக்ட், நீங்க கூட சொன்னீங்க வந்து அதாவது இப்ப பிரஸ்ட் ஃபீட் கொடுக்கற லேடிஸ்க்கு வந்து கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் வர்ற இது கூட சான்சஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி இந்த உலக தாய்ப்பால் தினத்தை ஒட்டி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம், ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ உங்க வீட்டுல வந்து தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார் இருந்தா நல்ல சூழ்நிலை உருவாக்கி நல்ல எதிர்காலத்துல நல்ல ஊட்டமிக்க நல்ல சிந்தனையுள்ள நல்ல குழந்தைகளை உருவாக்கி கொடுக்கறது நம்மளோட கடமை. இந்த நல்ல மெசேஜோட நாங்க உங்ககிட்ட இருந்து விடைபெறுறோம். டாக்டர், உங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்கு இன்னைக்கு வந்து கொடுத்து எங்களை பப்ளிக்கு எங்களுடைய நேயர்களுக்கு நிறைய சந்தேகத்தை தீர்த்து வச்சதுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக எங்களோட நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
1: தேங்க்யூ.
0: வேற ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி, நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு.
2: I am GK Uttra Nigula Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it off. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment is done by the opponent sex.
3: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: புலியட்டு
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்க வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ், தேங்க் யூ.

0: தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
1: சில பேர் நல்லா சிரிச்சுக்கிட்டே ஹியூமரஸா இருப்பாங்க, ஆனா சில பேர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. We love people who are humorous. இவங்களோட இருக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். சிரித்து வாழ வேண்டும்ங்கிற தலைப்புல மிஸ்டர் டெல்லி கணேஷ் நம்மளோட பேச போறாரு. கீப் லிசனிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.
2: நாங்க சென்னையில ஒரு காலத்துல நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப நாடகங்கள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு காலத்துல நாடகங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா காலம்பர ஆர்ஆர் சபால ட்ராமா, மத்தியானம் அண்ணாமலை மன்றத்தில் ட்ராமா, அதுக்கப்புறம் மயிலாப்பூர் ஃபைனான்ஸில் ட்ராமான்னு ஞாயிற்றுக்கிழமை மூணு ட்ராமா போடுவோம். எங்களுக்கே டயர்டாயிரும் அந்த அளவுக்கு போடுவோம். அதுவும் ஒரு சபா வந்து நிறைய மெம்பர்ஸ் வச்சுட்டு சபாவில் வந்து ஏ குரூப் பி குரூப்னு பிரிச்சுருவாங்க. ஒரே நாடகத்தை ஒரு சபாவுக்கு ரெண்டு தடவை போடுவோம். அப்படிலாம் ரசிகர்கள் இருந்தாங்க. அப்போ நாடகம் போடும்போது நாங்கள்லாம் நகைச்சுவையெல்லாம் நல்ல நாடக மேடையில் பேசி கைதட்டு வாங்குறதுல பயங்கர சந்தோஷம். யார் எவ்வளோ கைதட்டு வாங்குறாங்கிற த்ரில் இருக்கும். நகைச்சுவைங்கிறதே ஒரு பெரிய விஷயம். முதல்ல அது நமக்கு நகைச்சுவை பண்ண தெரியணும், அதை டைமிங்கோடு பண்ணணும், பார்க்குறவங்களும் அதை ரசிக்க தெரியணும். சில பேர் வந்து விழுந்து விழுந்து சிரிப்பான் நகைச்சுவையை பண்ணா. சில பேர் என்ன நகைச்சுவை பண்ணாலும் முகத்தை இந்த பாறாங்கல் மாதிரி வச்சுட்டு இப்படி தான் சிரிப்பான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் ஜோக்கு சொல்லுவாங்க, கேட்டுகிட்டே வந்துட்டு ஜோக்கு முடிஞ்சிடும், அப்புறம் அப்படி முடிஞ்சாச்சே அப்புறங்கிற அவன் கதை கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ரொம்ப இந்த சிரிக்க வைக்கிறது, சிரித்தல், நகுதல், புன்னகை, இதெல்லாம் சிரிப்போட அம்சங்கள். வள்ளுவர் சிலுக்கில் இடுக்கன் வருங்கால் நகுக, அது எதிரியுமா? நம்ம ஜோக்கு சொல்லியும் மற்றவங்க சிரிக்கலைன்னா நாம் சிரிக்கணும். அதான் இடுக்கன். இவ்வளோ சொல்லியும் சிரிக்காமல் போயிட்டானே, இடுக்கன் வருங்கால் நகுக, அது நமக்கு சொன்ன மாதிரி. இந்த சிரிப்பு வந்து பல வகையில் பார்த்து குழந்தைய பார்த்தா சொல்லுவாங்க, எங்கே எங்கே சிரி சிரி ஏய் சிரி அப்படி. அந்த குழந்தை சிரிச்சதுன்னா அப்பா அதில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம். அதே மாதிரி இன்னொருத்த சொல்ல, கமலா கவனிச்சியா சிரிக்கும் போது கண்ணத்தில் ரெண்டு பக்கத்தும் குழி விழுது பார்த்தியா, நல்ல யோகக்காரிடி. ஸோ சிரிப்பை வச்சு எங்கே போகிறாங்க பாரு, யோகத்துக்கு போகிறாங்க. சில பேர் இருக்கான் நாடகம் சினிமாலாம் நடிப்பாங்க, அவன் அழும்போது சிரிக்கிற மாதிரி இருக்கும், சிரிக்கும்போது அழற மாதிரி இருக்கும். அப்பா போயிட்டியா அப்பா அப்படின்னா முகமெல்லாம் ஏன் அப்பா போயிட்டா சிரிக்கிறாங்க, ஏன்னா அவன் முகபாவம் அவ்வளோதான். சில பேர் நல்ல நகைச்சுவை கட்சியில் அழற மாதிரி அழுவும். அதனால் அது இந்த சிரிக்கிறது அழறது இதெல்லாமே வந்து கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அதே மாதிரி பிறரை சிரிக்க வைக்கிறாங்களே அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நகைச்சுவை மன்னர்னு சொல்லுவாங்க. என் எஸ் கிருஷ்ணன்லாம் நகைச்சுவை மன்னர்னு சொல்லுவாங்க. என் எஸ் கிருஷ்ணன், நம்ம தங்கவேல் சார், கே ஏ தங்க

வேலு, நாகேஷ் இவங்கெல்லாம் எத்தனை பேரை சிரிக்க வச்சிருக்காங்க. பிறர் சிரிக்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ஒருத்தருக்கு கால் செருப்பு அறுந்து போச்சு வச்சுங்களேன், அதை குனிஞ்சு எடுக்க பார்ப்பாரு, எடுக்கணும்னு ஆசை, ஆனால் அவரால் முடியாது. ஏன்னா அவருக்கு வயிறு ஒத்துழைக்க மாட்டேங்குது, பெரிய வயிறு, ரொம்ப குடிஞ்சதுன்னா கீழே விழுந்துருவார். ரெண்டு மூணு தடவை அப்படி முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு, தற்செயலாக இடது பக்கம் திரும்பி பார்க்குறாரு, சின்ன பையன் சிரிக்கிறான், அதுவும் சிரிப்பு தான். அவர் சிரித்தா இவனுக்கு கோபம் வருது, என்னடா நான் செருப்பு எடுக்குது உனக்கு சிரிப்பாக இருக்கா, பாருங்கள் சில பேர் சிரி சிரிக்கிறோம், இவர் சொல்கிற வார்த்தை சிரித்த இங்கே சிரிப்புக்கு இதுதான் மரியாதை, எங்கே சிரிக்கணுமோ அங்கே சிரிக்கணும், எப்படி சிரிக்கணுமோ அப்படி சிரிக்கணும். வீட்டில் திட்டுவாங்க, என்னடி இது பொம்பளையா லட்சணமாக இல்லாமல் அங்கே நிழிச்சிக்கிட்டு இருக்கேன் போகிறோம். ஸோ அங்கே சிரிக்கக்கூடாது, எங்கே சிரிக்கணுமோ அங்கே சிரிக்கணும், எங்கே சிரிக்கக்கூடாதோ அங்கே சிரிக்கக்கூடாது. சில பேர் வந்து உம்முன்னு வச்சுருப்பான், இவங்ககிட்ட போய் விஷயத்தை கேட்பார், மூஞ்சி உம்முன்னு வச்சுருக்கான் பாரு, சிரிச்சா என்ன குறைஞ்சா போயிடும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சிரிப்பு புன்னகை இதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, இது ஒரு பெரிய தத்துவம். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உன்னை பார்த்து நாலுமே சிரிக்க கூடாது. கைதட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள், அது ஒரு சிறுவா பாட்டு. அந்த சிரிப்பு வேற, இந்த சிரிப்பு வேற. அதான் ஒவ்வொரு சிரிப்புக்கும் ஒரு விளக்கம் எழுதியிருந்தான் ஒரு புஸ்தகத்தில், அதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியம் வந்து. கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்ணை பார்த்து சிரிப்பவன் காரியவாதி, இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன், எல்லா இடத்திலும் சிரிப்பவன் கோமாளி, மோகத்தில் சிரிப்பவன் வெறியன், கூட்டத்தோடு சிரிப்பவன் சாமர்த்தியசாலி, காரியத்தை சாதிச்சுப்பாவன், கொடுக்கும்போது சிரிப்பான் பாருங்க அவன் சூழ்ச்சிக்காரன், இன்பத்தில் சிரிப்பவன் மனிதன், துன்பத்திலும் சிரிப்பவன் வேதாந்தி. எவ்வளோ துன்பம் வந்தாலும் அதை சீரியஸாக எடுத்துக்காம துன்பத்திலும் சிரிப்பவன் வேதாந்தி. ஸோ உங்கள் சிரிப்பை வச்சு ஒரு மனுஷன் இடம் போட்டுருவாங்க. ஆக சிரிப்புங்கிறது வந்து ஒரு ஒரு மீட்டர் மாதிரி, எப்போ சிரிக்கணும், எப்படி சிரிக்கணும், எதுக்காக சிரிக்கணும், எங்கே சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் விஷயம். இனிமே நம்ம சிரித்து வாழ்வோம், சிரி

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8. A community, our radio, our pride.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்க, ஐ டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமல்ஹாசன், பத்மஸ்ரீ கமல்ஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல் நன்றி.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.

0: எம்முபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ். பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து எங்க போனாலும் அது ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை, ஒரு அழகான ஒரு அட்மாஸ்பியர், ஒரு என்வயர்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ இதை பத்தி இன்னைக்கு நம்ம சிஸ்டர் ரஞ்சனி என்ன சொல்றாங்கன்றத கேட்போம்.
2: வணக்கம் நேயர்களே, மனம் என்றால் அது நினைத்து கொண்டுதான் இருக்கும், நினைக்காத நேரமே இல்லை. காலையில நம்ம எழுந்திருச்சதுல இருந்து இரவு உறங்க செல்லும் வரை ஓய்வில்லாம இயங்கிக் கொண்டிருக்கிறது. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இதயமும் தான், நம்முடைய உடலுடைய இயக்கமும் தான், ஆனா அதே நேரத்துல நம்மளுடைய மனதும். மனம் நம்ம தூங்கிய பிறகு கூட கனவுகளாக அது இயங்கிக் கொண்டிருக்கு. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நாள்ல நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையினுடைய என்ஜின்னு கூட சொல்லலாம். எப்படி ஒரு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டயர்ல காத்து இருக்கா, இன்ஜின் எப்படி இருக்கு, ஸோ எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா. இப்ப அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்திற்கு ஆதாரமா இருக்கிறதே நம்முடைய மனம், அதுல எழக்கூடிய எண்ணங்கள்ங்கும் பொழுது நீங்க தினசரி அந்த மனசை எந்த ரூட்ல போயிட்டு இருக்கு, எந்த மாதிரி அது நிலையில இருக்கு அப்படின்னு நீங்க சோதனை பண்றீங்களா? அவசியம் அதை வந்து செய்தாகணும். ஒரு நாள்ல நீங்க எவ்வளவு நல்ல நேர்மறையான எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ்னு சொல்றோம், எவ்வளவு பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம மனசுல இருக்கோ அதை வச்சுதான் அன்றைய நாள் நமக்கு நல்லதா இருந்ததா, திருப்திகரமா இருந்ததா அப்படிங்கறது டிபெண்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரு நாளுடைய எண்டில் பாருங்க, ஓகே எனக்கு ஒரு 80% எனக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தது, நல்ல எண்ணங்களே இன்னைக்கு எனக்கு உதிச்சுட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமானதா திருப்திகரமா இருந்திருக்கும். இல்லை உங்களுக்கு அனாவசியமான எண்ணங்கள் அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அன்றைய நாளுடைய முடிவில் உங்களை ஒரு அதிருப்தியும் ஒரு விதமான ஒரு வெறுமையும் ஒரு வெறுப்பும் வந்து நெஞ்சியிருக்கும். அதனால நம்ம நேர்மறையான எண்ணங்களை நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பார்த்தோம்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில எதிர்பாராத நஷ்டங்களோ ஏமாற்றங்களோ ஒவ்வொரு காலகட்டத்தில் வரதான் செய்யுது. சொல்லுவாங்க இந்த மாதிரி எதிர்பாராத இந்த மாதிரி ஒரு நஷ்டங்களும் கஷ்டங்களும் வந்ததுனால தான் என் மனசெல்லாம் ஒரே நெகட்டிவ் திங்கிங்காக ஓடுது, அனாவசியமான எண்ணங்களாக இருக்கு, நல்ல விஷயங்களாக நடந்தால் நல்ல எண்ணங்களே தான் எனக்கு ஓடும் அப்படின்னு கூட சிலர் சொல்லலாம். ஆனால் எதிர்பாராத நம்ம கைக்கு மீறிய, அதாவது அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் சில விஷயங்கள்லாம் இருக்கு. இயற்கையினுடைய சூழலை எடுத்துக்கிட்டாலும் சரி, மனிதருடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய குணாதிசயம் எடுத்தாலும் சரி, நம்ம கையில இல்லை. அப்போ நம்ம கையில இருக்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய சிந்தனை தான், எண்ண ஓட்டம் தான். அதனால அதை நாம எவ்வளவு நம்ம நேர்மறையா வச்சுக்கிறோமோ அவ்வளவு நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வைங்களேன், அப்போ அது வந்து ஏன் இப்படி நடக்குது, எதற்காக இப்படி நடக்குது, இப்படி நடக்கவே கூடாதே அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா அதுக்கு பேர் தான் நம்ம வீண் எண்ணம்னு நம்ம வந்து சொல்றோம். அப்போ அந்த வீண் எண்ணத்தை உற்பத்தி செய்யறது யாரு? நாம் தானே. அதே போல வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் வந்துதான் ஆகும். அனைத்தையுமே ஓகே, இந்த மாதிரி வந்திருக்கா, இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு சங்கடம் வந்திருக்கா, சரி பரவாயில்ல, அனைத்தையும் நம்ம வந்து சந்திப்போம், எல்லாத்தையுமே தைரியத்தோடு நம்ம கடந்து போகிறது தான் சாதனை அப்படிங்கிற நல்ல எண்ணம் கூட கொண்டு வரலாம் இல்லைங்களா. ஸோ அதை உற்பத்தி பண்ணுறதும் நாம தானே. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நெகட்டிவ் திங்கிங் தான் ரொம்ப வருது, பாசிட்டிவ் திங்கிங் எனக்கு வர்றதே இல்லை, நெகட்டிவ் திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக எப்படி அது வந்து வரும் தானா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் சைக்கிள் எடுத்துட்டு நீங்கள் கிளம்புறீங்க, ஒரு இடத்து பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பார்க்குக்கு போகும்போது வழி தேடி தேடி ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் போயிட்டா நீங்கள் சைக்கிளை உட்கார்ந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சைக்கிள் அந்த பார்க்குக்கு நேராக போயிடும், உங்களுக்கு அந்த கவனம் கூட தேவையில்லை. அப்போது ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் பழக்கம்தான், பழக்கப்படுத்துவது தான். அதே போல தான் நெகட்டிவ் திங்கிங் வந்து ரொம்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னு சொன்னால் அது கூட நாம் பழக்கிய பழக்கம் தான். சரி, அப்போ நமக்குள்ள பாசிட்டிவ் திங்கிங் நமக்குள்ள வரணும் அப்படின்னா அதற்கும் ஒரு பழக்கத்தை நாம தான் பழக்கப்படுத்தணும். ஸோ வி ஹாவ் டு கிரியேட் அ பாசிட்டிவ் தாட். ஸோ நானா கான்சியஸா கிரியேட் பண்ணணும் நல்ல எண்ணத்தை. அப்போ அதே நல்ல எண்ணத்தை, பாசிட்டிவான எண்ணத்தை நான் திரும்ப திரும்ப நான் நினைச்சேன் அப்படின்னா அதுவே எனக்கு பழக்கமாகிடும். அதே மாதிரி சூழ்நிலை வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக் எனக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் தான் என் மனசுல வந்து உதிக்கும். ஸோ அதனால பாருங்க, நம்மக்குள்ள எழக்கூடிய எண்ணங்களுக்கு அதிகாரி நாம தான், கிரியேட்டர். வி ஆர் த கிரியேட்டர்ஸ் ஆஃப் அவர் ஓன் தாட்ஸ். அதனால அதை நாம வந்து புரிந்து கொள்ளணும். நம்முடைய எண்ணங்களை நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம வைக்கிறதுக்கான பழக்கத்தை ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். அதற்கு ஒரு விஷயம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் காலையில் கண் விழிக்கும் பொழுதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்டை கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு, ஐ ஆம் ரியலி அ வண்டர்ஃபுல் சோல், ஐ ஆம் ரியலி அ வண்டர்ஃபுல் பர்சன் ஆர் அ கிரேட் சோல். இப்படி ஏதோ ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவான தாட் உங்களை பற்றி நீங்கள் வந்து கண் விழிக்க விழிக்கவே நீங்கள் வந்து அந்த தாட்டை கொண்டு வாங்க. அப்போ உடனே அடுத்தடுத்து பாருங்கள், உங்கள் மேலேயே பாசிட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு வளரும். ஸோ காலையில் எந்த எண்ணத்தை நம்ம உறுதிப்படுத்துகிறோமோ அது நாள் பூரா அதனுடைய பாதிப்பு வந்து இருக்குது. எல்லாருக்குமே அனுபவம் இருக்குது, காலையில் ஒரு பாடலை நீங்கள் ஹம் பண்ண ஆரம்பிங்க, ஃபுல் டே அதே பாட்டு அப்படியே வாய் பாடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அதிகாலை நேரம் அவ்வளோ அற்புதமான நேரம். அந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் பாசிட்டிவான ஒரு தாட்டை உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் அப்போது முழு நாளுமே உங்களுக்குள்ள பாசிட்டிவ் திங்கிங் வளர்றதுக்கு அது கட்டாயமாக வந்து ஹெல்ப் பண்ணும்.
1: நிச்சயமாக ஒரு எண்ணங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம மேலே தாக்கங்களை உண்டாக்குன்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். எப்படி ஒரு நெகட்டிவ் தாட்டை கூட ஒரு பாசிட்டிவாக நம்மளால் மாற்றி ஒரு நல்ல விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் கொண்டு வர முடியுன்றத ரொம்ப அழகாக இன்னைக்கு பதிவு பண்ணதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. பி பாசிட்டிவ், உங்கள் எண்ணங்கள் உங்கள் கையில்.
3: வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில் அடுத்தது தியானம்.
2: இப்போ ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் அதிகாலையில் எந்த விதமான ஒரு நல்ல எண்ணங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சியை பார்ப்போம். ஓம் சாந்தி. இன்றைய நாள் அற்புதமான நாள். இன்றைய நாள் கடவுள் எனக்கு தந்திருக்கும் ஒரு பரிசு. நான் இறைவனின் இனிய குழந்தை. எனக்குள் அற்புதமான பொக்கிஷங்களான அமைதி இருக்கின்றது, அன்பு இருக்கின்றது. நான் அன்பானவன். எனக்குள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான

சக்திசாலியானவன். இன்று முழு நாளும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சிறப்பானதாக அமையும். இன்று நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரிடமும்

சிஸ்டர் ரஞ்சனியோட சேர்ந்து எல்லா நேயர்களும் தியானம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த நிகழ்ச்சி வாழ்க்கை வாழ்வதற்கே உங்க MOP சமுதாய வானொலி 107.8 இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். நாளைக்கு வேற ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கலாமா? உங்க வாழ்க்கை உங்க கையில்.

MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் அதான் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமாக இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறதான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற முக்கியமான ஒரு காரணம். இங்கே போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கலாம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா இவங்கெல்லாம் போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமாக கேட்போமா.
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்

0: பத்தியும் கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
2: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
1: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம்

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போனேன் என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம். மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்போ வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பார்க்கணும், சிங்கம் பார்க்கணும், புலி பார்க்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிரே ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டீங்களே, தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமாச்சு சொல்லுமா அம்மா, என்னமாச்சு?
4: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: ஆமா ஆமா, அப்பா எப்பவுமே வருவாரு.
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன, எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
4: அப்படி

0: நீயும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபிசரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ், உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள். நன்றி.
1: வணக்கம் நேயர்களே, இது வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை வந்து சந்திக்கிற நேரம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறவங்க வந்து இனிய உதயம் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்திலேருந்து, அதாவது என்ஜிஓ, அதோடைய உரிமையாளர், அதாவது அதை தொடங்கினவங்க வந்து திருமதி கோமலா, இவங்க வந்து நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இவங்களால் எத்தனை பேர் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம இவங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம்.
1: ஓகே, உங்களை பார்த்தா ரொம்ப இளம் வயதாக இருக்கு. ஸோ எப்படி உங்களுக்கு வந்து இந்த தொண்டு நிறுவனம் தொடங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது?
2: தொண்டு நிறுவனம்ன்றதை விட மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஃபஸ்ட் இருந்துச்சு. அதாவது முன்னாடி என்னென்னா, நம்மளால் ஒரு நாலு பேரை வந்து ஒரு நல்ல விதத்தில் கொண்டுட்டு வரணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அதை அடிப்படையாக வச்சு மோஸ்ட்லி நிறைய எம்ஜிஆர் படம்லாம் நான் சின்ன வயசில் நிறைய படங்கள் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் அப்படின்ற ஒரு பாடலில் வரும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நாம் பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்றத விட வாழ்ந்தோம் அப்படின்னு எல்லோரும் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால் இந்த இனிய உதயன்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை நானும் என் தங்கச்சும் சேர்ந்து ஆரம்பித்து, குழந்தைகள எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே, எந்த ஆண்டு ஆரம்பிச்சிங்க?
2: 2004 ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு.
1: ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே உங்கள் வீட்லேயும் சரி, இல்லை உங்கள் நண்பர்கள் மத்தியிலையும் அதுக்கு என்ன மாதிரி வரவேற்பு இருந்தது?
2: இல்லை, சாதாரணமாக நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆக்டிவ் பர்சன், ரொம்ப இறக்கமானவர். ஈவன் நான் லஞ்சு கட்டி கொடுத்தா கூட வந்து யாராவது கேட்குறாங்க, ரொம்ப ஏழையாக இருக்காங்க, சாப்பாடு போடுங்கன்னு சொன்னால் டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துரு கூட வருவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஸோ அவருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சிஎஸ்ஐஎம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் நான் இருந்தது, சென்டர் ஃபார் சோஷியல் இனிஷியேட்டிவ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது. அங்கே ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ்க்காக நான் ஜாயின் பண்ணோம். சர்வீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்,
1: என்ஜிஓ பற்றி படிக்கிறது.
2: ஸோ அது ஒன் இயர் கோர்ஸ் பண்ணும்போது நான் கிளாஸ் ஜாயின் பண்ணோடனே என் சிஸ்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே இயர் முடித்தோம். சிஎஸ்ஐஎம்ல வந்து செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் நாங்கள். ஸோ அந்த கோர்ஸே ஒன் இயர்க்கே அனுப்பும் போதே நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு இன்னும் என்ஜிஓ ரன் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபேமிலியில் எல்லோருமே, அம்மா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, தங்கச்சி ஹஸ்பண்ட், எங்கள் ஹஸ்பண்ட், என்னுடைய குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ நல்லா செய்ய முடியுது.
1: ஒரு என்ஜிஓன்னு தொடங்கின உடனேயே என்ன துறையில் வந்து நம்ம வந்து அதை வந்து நீங்கள் கொண்டு போகலாம்? ஏன்னா பல துறைகள் இருக்குது, பலர் இப்போ சமுதாயத்தில் வந்து பல டிஃப்ரெண்ட் ஹெல்ப் வந்து பப்ளிக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து துறை எது?
2: ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிட்டீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப குழந்த மாதிரி சின்னவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் யோசிக்கும் போது நிறைய இடத்துல சர்வே பண்ணும்போது என்ன இருந்துச்சுன்னா, 5 விளையாது 50 விளையாதுன்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அப்படிலாம் யோசித்து பார்க்கும்போது குழந்தைகள் மத்தியில் வேலை செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அடிப்படையில் வந்து நம்ம சரி பண்ணிட்டா மேலே வரும்போது வந்து அந்த எண்ணங்கள்லாம் வந்து நல்ல விதமாக வளரும் அப்படின்றதுக்காக நாங்கள் அடிப்படையாக குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆரம்பித்தோம். ஸோ அப்படி குழந்தைகள் திங்க் பண்ணும்போது கூட வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது எஜுகேஷன். நம்ம கல்வின்ற ஒரு கண்ணை கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், மற்றது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைச்சிரும். மற்றவங்கிட்ட எதுவும் கேட்கணும்னு அவசியம் இருக்காது. அதே போல் வந்து கல்வி தரும்போது வந்து நமக்கு ரொம்ப சுவர் மாதிரி இருக்குது நம்மளுடைய ஹெல்த்து. அடிப்படையில் நல்லா இருந்தால் தான், நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த கல்விக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களால காட்ட முடியும் அப்படின்றதுனால ஹெல்த்தும் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால நாங்கள் ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணி குழந்தைங்கிட்ட வேலை செய்கிறோம். ஆவடி ஏரியாவில் ஆவடி பிளாக் கிட்ட இருக்கிற வில்லேஜ் ஸ்லம் ஏரியாஸ் ரெண்டுத்திலுமே பண்ணிட்டோம்.
1: ஓகே, அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான சேவைகளை செய்யலான்னு தேர்ந்தெடுத்திருக்கீங்க?
2: என்னன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஏரியாக்குள்ளே போகும்போதே அங்கே இருக்கிற கவுன்சிலர் வந்து நாங்கள் வெளியில தான் நிறைய சர்வே பண்ணிட்டு இருந்தோம், எதுக்காக எந்த ஏரியா எடுக்கலாம், என்ன மாதிரி எந்த ஏரியா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, நம்மளுக்கு நீடி உள்ள பிளேஸில் பண்ணால் தான் எதுவுமே வந்து நம்மளுடைய பண்ணுற ஒர்க்கு வேல்யூவாக இருக்கும். அப்படி பண்ணும்போது எங்ககிட்ட சர்வேக்கு பதில் கொடுத்ததில்ல அந்த ஒரு கோணமிடேன்ற ஒரு வில்லேஜில் கவுன்சிலராக இருந்தவங்க, அவங்க எங்களை இன்வைட் பண்ணாங்க, மேடம் எங்கள் ஏரியாவில் வந்து ஸ்கூல் 8வது வரைக்கும் தான் இருக்குது, நீங்கள் அந்த ஏரியாவில் குழந்தைங்க வந்து நிறைய 8வதுக்கு அப்புறம் வெளியில் போது வந்து அம்பத்தூர் இல்லை திருமலவேல் இல்லை ஆவடி வரணும், பொம்பளை பிள்ளைகள் நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க, இந்த குழந்தைங்களுக்கு வந்து சரியான ஒரு வேல்யூவான எஜுகேஷன் வந்து இல்லை, நீங்கள் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எங்களை அவங்களே இன்வைட் பண்ணி அவங்களே ஒரு பிளேஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்போ 15 குழந்தைங்களை வந்து அந்த ஏரியா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கோணாம்பேடு நகராட்சி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நாங்கள் கேட்டு அந்த டீச்சர்ஸ் எங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, சரியாக ஸ்கூலுக்கு வராத ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கிற பிள்ளைங்க, சிங்கிள் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் அந்த மாதிரி கொடுத்தாங்க. நாங்கள் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க வீட்டில் போய் பேசி அவங்க பேரண்ட்ஸோட இது பண்ணும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு 15 சில்ட்ரன் வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோம்.
1: அந்த குழந்தைங்களுக்கு என்ன கல்வி வந்து ஸ்கூல்ல போய் படிச்சிருவாங்க, உங்களால என்ன பண்ண முடிஞ்சது அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு?
2: இப்போ வந்து குழந்தைங்க கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்மோடு போக மாட்டாங்க, ரெகுலராக போக மாட்டாங்க, அதே மாதிரி ஆஃப் டே விட்டாங்கன்னா எங்கேயாவதுக்கு ஓடி போயிடுவாங்க, இன்டர்வல் டைமில் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு படிப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லி நாங்கள் அவங்களுக்கு ஈவினிங் கிளாஸஸில் என்ன பண்ணுறோம்னா வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எங்களுடைய ப்ராஜெக்ட். அது 2004 நாங்கள் ஆரம்பிக்கும்போது இந்த எஜுகேஷன் என்னன்னா ஈவினிங் ப்ரேயர் டைம்ல ஒவ்வொரு நிமிஷமும் தினம் ஒரு திருக்குறள், தினம் ஒரு பாடல், தினம் ஒரு செய்தி, தினம் ஒரு சேவை, தினம் ஒரு கதை, தினம் ஒரு குரல் அப்படின்ற மாதிரி தினம் தினம் அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷம், தினம் ஒரு நிமிடம் அப்படின்னா யோகா அந்த ஒரு நிமிஷம், அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ப்ரேயர்ல சொல்லி வச்சு அவங்களுக்கு அந்த கான்செப்ட் படிப்போட இன்ட்ரெஸ்ட், படிப்புனா வெறும் புத்தகத்தை எடுத்து அந்த மாதிரி கூட இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்டோட ஒரு விளையாட்டு தான்
1: உங்களுடைய சேவை அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் விரிவாச்சு?
2: ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் விஷயமாக தான் குழந்தைங்கள வந்து 15 குழந்தைங்கள ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அங்கே பிளேஸ் போதில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மேடம் எங்கள் குழந்தைங்களை சேர்த்துங்க, என்னுடைய இவனுக்கு அப்பா இல்லை, அந்த குழந்தைங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நானும் என் சிஸ்டரை மட்டும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தது வந்து, அதுக்கப்புறம் செகண்ட் இயரே 70 சில்ட்ரன் வந்துட்டாங்க, அந்த 70 சில்ட்ரன் நாங்கள் அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி வேற ஒரு பிளேஸில் ரெண்ட் கொடுத்து பெரிய இடமா எடுத்து ரெண்ட் கொடுத்து அங்கே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஈவினிங் வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டும் கொடுக்க ஆரம்பிச்சோம், ஏன்னா நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போதே சில குழந்தைங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, ஒரு அசதியாக தெரிவாங்க, சாப்பிடலன்னு சொல்லுவாங்க, அம்மா வீட்டில் இல்லை சமைக்க முடியல, அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு அவங்கள டாக்டர் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டிய நியூட்ரிஷன் என்ன சத்து கம்மியாதுன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டெய்லி வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டும் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ எங்களுடைய ஈவினிங் வேல்யூ பேஸ்ட் ஸ்டூடெண்ட் சென்டரில் மட்டும் ஒவ்வொரு இயரும் 150 சில்ட்ரன் கிட்டக்க வராங்க, 150 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்

வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்மா, நான் ஆர்ஜே பிரியங்கா. ஐயோ, இன்னைக்கு சம்மர் டிராஃபிக்ல இந்த ஸ்டெர்லிங் ரோட்

0: பயங்கரமான டிராஃபிக்கா?
1: ஐயோ, ஏன் கேக்குற, நடக்க கூட முடியாது. நடந்து போறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அடிபடும்.
0: ஆமா, இங்கேயும் தான். டி நகர்ல இருந்து மவுண்ட் ரோட் போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கிளம்ப வேண்டியதா இருக்கு.
1: நம்ம நிகழ்ச்சியில டிராபிக் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் சோமசுந்தரம் வந்திருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போலீஸ் ஆபீசர்.
0: சோ இவர் நம்ம சென்னை டிராபிக் பத்தி என்ன சொல்றாருன்னு இப்ப கேப்போம்.
1: சென்னை டிராபிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்?
2: சென்னை வந்து சிட்டினுடைய ஸ்டேட்னுடைய ஹெட் குவார்டர்னால இங்க வெஹிக்கிளோட எண்ணிக்கை அதிகம். முன்னாடி வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வெஹிக்கிள் இருந்தால் பெரிய விஷயமா இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் காலம் ஆனோடனே வீட்டுக்கு ஒரு வெஹிக்கிள், எல்லாரும் ஒரு வீட்டிலே ஒரு ஒரு வாகனம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ உள்ள நிலைமையில் ஒவ்வொரு நபரும் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட வாகனம் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் எடுத்துட்டால் அவர் பர்சனலுக்காக ஒரு டூ வீலர் வச்சுருப்பார், இது இல்லாமல் ஒரு கார் வச்சுருப்பார். அவங்க வீடுகள்லையே வந்து ஃபங்க்ஷன் போகிறதுக்குன்னு ஒரு பெரிய கார் வச்சுருப்பாங்க, ஷாப்பிங் போகிறதுக்குன்னு ஒரு சின்ன கார் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாகனங்கள் அதிகமாகிட்டே போகுது. இவ்வளவு வாகனமும் இது சென்னையினுடைய சாலைகள் முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்குது. அதே அளவு ரோட்ஸ் இது எக்ஸ்ட் பண்ண முடியல, அதே அளவு தான் இருக்குது. பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. ரெசிடென்ஷியல் ஏரியா அதிகமாகிட்டு வருது, இண்டஸ்ட்ரியல் அதிகமாகிட்டு வரதுனால அவ்வளோ வாகனம் சென்னை ரோட்டில் தான் ஓடிட்டுருக்கு. அதே சாலைகள், அதே வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஃப்ளோ, ஹெவி ஃப்ளோ டிராஃபிக். இதில் வந்து டிராஃபிக் போலீஸோட பார்ட் எங்கெங்கெல்லாம் விசிபிளாக போலீஸ் நிற்க முடியுமோ அங்கேயெல்லாம் இருந்து ரெகுலேட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இந்த டிராஃபிக் ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு. சில இடங்களில் ஒபே பண்ண போயிட்டு இருப்பாங்க, ஒபே பண்ணலைனாலும் அதுக்கான கேசஸை புக் பண்ணுறது, அவங்களுக்கு டிராஃபிக் சம்மந்தமாக அவேர்னஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க. கண்டினியூவாக மார்னிங் 6 o'clock ஆரம்பிச்சிருவாங்க டிராஃபிக் டியூட்டிஸு. மார்னிங் 6 அப் டு நைட்டு 11 வரைக்கும் அவங்களோட டிராஃபிக் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். கண்டினியூவாக ரெகுலேட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஹெவி சிட்டி, ஹெவி ஃப்ளோ.
1: எந்தெந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக் ட்ரபிள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: சிட்டியில் பொதுவாக எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் இருக்குமா? இது மெயின் ரோட்ஸ், ஆர்டிரியல் ரோட்ஸ்னு சொல்லக்கூடிய ஹைவேஸ், எக்ஸ்பிரஸ் பூந்தமல்லி ஹைவேஸ், பூந்தமல்லி ஹை ரோடு, மவுண்ட் ரோடு, அடுத்து இவிஆர் சாலை, அதே மாதிரி பீச் ரோடு, அதோட ரிலேட்டட் சிட்டிக்குள்ளே எங்கெல்லாம் டிராஃபிக் வந்து சேருதோ சிட்டிக்குள்ளே வெஹிக்கிள் வரக்கூடிய ரோடுகள் அதிலெல்லாம் மார்னிங் அவர்லேயும், ரிட்டர்ன் அவங்கெல்லாம் போகிறதுக்கு வரக்கூடிய நேரங்களில் ஈவினிங் அவர்லேயும் டிராஃபிக் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஹெவியாக தான் இருக்கும் ஃப்ளோ. ஆர்டிரியல் ரோடு சொல்லக்கூடிய மெயின் ரோடு எல்லாமே ஹெவி ஃப்ளோவான ரோடு தான். அதில்
1: சென்னையில் எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா?
2: அப்படி சொல்ல முடியாது. இங்கே இல்லை, எங்கேயுமே எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒரு 75% ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அந்த மீதி இருக்கக்கூடிய 25% இவங்களால வந்து அந்த 75% சஃபர் ஆகிறாங்க. ஒரு டிராஃபிக் ஜாமை ஏற்படுத்துறது அல்லது ஒரு டிராஃபிக்கில் ப்ராப்ளம் ஏற்படுத்துறதுன்னா அது பர்சன்டேஜில் பண்ண முடியாது. எனி ஒன், ஏதோ ஒரு வாகனம் வந்து அந்த இடத்துல சின்ன பிரச்சனையை சந்திச்சுது அப்படின்னா அதனுடைய கண்டினியூஷன் டிராஃபிக் ஆகிட்டே இருக்கும். எல்லாரும் ஒபே பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் பண்ணுறாங்க, ஒபே பண்ணுறாங்க.
1: எந்தெந்த காரணத்துக்காக நார்மலி நீங்களாம் அரெஸ்ட் பண்ணுறீங்க சார்? ஏன்னா நீங்கள் நார்மலி வார்ன் பண்ணி விட்டுருவீங்க, இல்லைனா சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கூட விட்டுரு. ஆனால் அரெஸ்ட் பண்ணுறது எது எதுக்கெல்லாம்?
2: டிராஃபிக்கு பொறுத்த வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுறது இல்லைம்மா யாரையும். என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் டிராஃபிக் யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்டுங்கிறது ஒரு சின்ன ஆக்ட், அவ்வளோதான், ஒரு சின்ன சட்டம், மோட்டார் வாகன சட்டம். இதில் வந்து அரெஸ்ட் கிடையாது. எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க? மேஜர் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க, அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதில் இன்வெஸ்டிகேஷன் விங்கு தனியாக இருக்கிறாங்க, ஆக்சிடென்ட் விங்கு, அவங்கள்ட்ட அதை ஹேண்டில் பண்ணுவோம். அவங்க அரெஸ்ட் பண்ணி பின்னாடி பெயில் அனுப்புவாங்க. மற்றபடி அபராதம் விதிக்கிறது சரி, ஃபைன், ஸ்பாட் ஃபைன் இருக்குது, கோர்ட் ஃபைன் இருக்குது, அதனால் ஃபைன் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஃபைன் கட்ட முடியாத நேரம் சில நேரங்களில் வாகனங்களை டீடைல் பண்ணுவாங்க. சில வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ட்ரங்கன் டிரைவருக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்கன்னா அந்த வண்டியை நாங்கள் நிறுத்தினதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டோம்னா மீண்டும் அதே தவறு கண்டினியூ ஆகுவாங்க. அப்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த வெஹிக்கிளை டீடைல் பண்ணி வச்சுடுவோம். ரூல்ஸ் அகைன் ஃபாலோ பண்ணாமல் போகிறவங்க ரிப்பீட்டடாக வயலேட்டர்ஸ்னு தெரிஞ்சதுன்னா அந்த வெஹிக்கிளை டீடைல் பண்ணி கோர்ட்டில் என்டர் பண்ணி, ஸோ கோர்ட்டு மூலம் ஃபைன் போடுவாங்க. மற்றபடி நாங்கள் ஸ்பாட் ஃபைன் தான் போட்டுட்ருக்கோம்.
1: ஒரு நாளில் ஆவரேஜாக எவ்வளோ டிராஃபிக் ரிலேட்டட் கேசஸ் சார் உங்களுக்கு வருது?
2: டிராஃபிக் ரிலேட்டட் கேசஸ்ஸு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 75-100 கேசஸ் வரைக்கும் ஒரு ஒரு ஆஃபீஸரும் புக் பண்ணுறோம். இப்போ எனக்கு ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிறாங்க, நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறேன். இப்போது மூணு பேரும் சேரும்போது 300 வரைக்குமே கொண்டு வர முடியும். மற்ற என்ஃபோர்ஸ்மெண்ட்

0: கேசஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைம் இருக்கும் இல்லையா, அதனால் எங்களுக்கு வந்து கேஸ் புக் பண்ணுறதுக்கான நேரம் கம்மியாக இருக்கும். அதிலே நியர் அபவுட் 100 கேசஸ் ஒரு நாளைக்கு புக் பண்ணிடுவோம்.
1: சார், அஸ் டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக நீங்கள் வந்துட்டு டிராஃபிக்கை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? லைக் ஒன்று வண்டிகள் கம்மியாக வாங்குங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு ஒரு வீட்லேயும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை நம்ம ஒரு சொசைட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்?
0: இல்லை எல்லாரும் வெஹிக்கிள்ங்கிறது மஸ்ட் ஆயிடுச்சு, வாகனம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காது. ஏன் போக்குவரத்து அப்படின்னாலே மனிதனுடைய அடிப்படை தேவைகளான உணவு, உடை, அடுத்த வேலைவாய்ப்பு, இதுகளுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அதில் ஒரு கிராமம் வாழ்ந்தால் அந்த கிராமத்துக்குள்ளேயே நமக்கு தேவைகள் அடங்கிடுச்சு. இப்போ நகரம் பெருசாகிடுச்சு, ஊர்கள் பெருசானதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம வேலையை முடிக்கணும். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக, சாப்பாட்டுக்காக போகலாம், வேலைவாய்ப்புக்காக போகலாம், பர்ச்சேஸ்க்காக போகலாம், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகலாம். அப்படி அவங்க ஒரு ஒரு வேலைக்கும் போகிறதுக்கும் வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது, டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்கும் ஒரு இடம் இன்னொரு இடம். ஸோ அதனால் போக்குவரத்தை கம்மி பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே இருக்க தான் செய்யும், போக்குவரத்து இருக்க தான் செய்யும். அந்த ரூல்ஸ், டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணால் ஓரளவு டிராஃபிக் நெருக்கடியில் கம்மி பண்ண முடியும். எல்லாருமே படித்திருக்கணும், மினிமம் லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா மினிமம் ஸ்கூல் எஜுகேஷனாக முடிச்சிருப்பாங்க அவங்க. அப்போ அவங்க ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இருக்கும், கரெக்டாக ஓரளவு நார்மல் பண்ண முடியும். எல்லாரையும் கட்டுப்படுத்துறதுக்காக டிராஃபிக் ரூல்ஸ் கிடையாது. டிராஃபிக் ரூல்ஸுங்கிறது ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு ரெகுலேஷன். ஒரு 100 பேர் இந்த பக்கம் போகிறாங்கன்னா 100 பேர் கிராஸ் பண்ணுறதா இருந்தால் இவங்க கொஞ்ச நேரம் நிற்கணும், இவங்க கொஞ்ச நேரம் நிற்கணும். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகும்போது நம்ம டிராஃபிக் நெருக்கடிகள் கம்மியாகும். அந்த வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும். கரெக்டான டைம் போயிட்டு கரெக்டாக வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது சேஃபாக போகலாம், வேகமாகவும் போக முடியும்.
1: சார், நார்மல் பீப்புள் கூட டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணலாமே? ஏன்னா இப்போலாம் வந்துட்டு அங்கங்கே டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2-3 ஆட்டோ ரிக்ஷாக்காரங்கெல்லாம் வந்து நின்றுறாங்க இல்லையா சார் நடு ரோட்டில், அவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா, இல்லை அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு?
0: பண்ணலாமா, போலீஸ் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கோ எல்லாமே பொதுமக்களுக்கும் சேர்ந்துருக்கு. அரெஸ்ட் பண்ணுறதே பப்ளிக் அரெஸ்ட் பண்ணலான் இருக்கும்போது டிராஃபிக் ரெகுலேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா கேள்வியே இல்லை, பண்ணலாம். அவங்களுக்கும் டிராஃபிக்கை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கணும், எந்த வெஹிக்கிளை நிறுத்தணும், எப்போ நிறுத்தணும், அந்த ஸ்டாப் லைன் எங்கே இருக்குது, இந்த ரூல்ஸை தெரிஞ்சிருந்து அவங்க பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம ஆத்தரைஸ்டாக சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ஹோம் கார்ட்ஸ் இருக்கிறாங்க, டிராஃபிக் வார்டன்ஸ் இருக்கிறாங்க, ஸ்கூலில் RSP ரோட் சேஃப்டி பெட்ரோல்ஸ்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு டிராஃபிக் சிக்னல்ஸை சொல்லி கொடுத்து அவங்கள ரோடு கொண்டு வந்திருக்கோம். பல இடங்களில் வந்து பொதுமக்கள் வந்து போலீஸ்க்கு சப்போர்ட்டாக, போலீஸ்க்கு ஆதரவாக இறங்கி வேலை செய்கிறாங்க. போலீஸ் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க போலீஸ்கள் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஜோன் இருக்கும், ஸ்கூல் கேட்டில் என்ட்ரன்ஸில் வந்து குழந்தைங்க பிரசிடன் கிராஸ் பண்ணி போகிறதுக்கும் வெஹிக்கிள் ஓரமாக நிறுத்திருக்கும், இதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மற்றபடி வேறு எந்த அதிகாரமும் கிடையாது. ரெகுலேஷனுக்கு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு போலீஸ்மேன் இருக்கணும், ஏதோ ஒரு போலீஸ்மேன் இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஒரு 4 பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்கள வச்சு பண்ணலாம். பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, போலீஸ் கூட நின்று காலையில் ஒரு 1/2 hour 1 hour பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ரெகுலேஷனை பார்த்து கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க சில்ட்ரன் சேர்த்துட்டு வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு சின்ன டீமாக ரெடி ஆகி ஒரு 4-5 பேர் கொண்டு டீம் அவங்க போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹோம் கார்ட்ஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது, அவங்களும் பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்து ரெகுலேட் பண்ணி டிராஃபிக்கை சேஃபாக கொண்டு போகிறது தான் நம்மளோட லட்சியம்.
1: ரோடில் நடந்து போகிறவங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஏன்னா இப்போலாம் நடந்து போகிறவங்களுக்கு தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, வண்டி ஓட்டிட்டு போகிறவங்களை விட. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்களுக்கு என்னலாம் சொல்லுவீங்க நீங்கள், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு?
0: அவங்க தான் நம்முடைய பேசிக் இல்லையா, நம்ம முன்னோர்கள் அவங்க தான். நம்மளும் முதல் ஆரம்பத்தில் நம்ம ஜெனரேஷன் ஒன்றையெல்லாம் அப்படி தான் இருந்திருக்கோம். ரெஸ்பெக்ட் பெடஸ்ட்ரியன்ஸ்மா, அவ்வளோதான் ஒரே வார்த்தை. நடந்து போகிறவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து வாகன ஓட்டிகள் போகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ விபத்துகள் கம்மியாகும். சாலை விபத்துகள்லாம் 15% 20% வரை பெடஸ்ட்ரியன்ஸ்னால தான், பெடஸ்ட்ரியன்ஸ் மேலே வெஹிக்கிள் மோதுறதுனால. 2 வெஹிக்கிள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பெடஸ்ட்ரியனும் ஒரு வாகனமும் சம்மந்தப்பட்ட வழக்குகள் நிறைய பதிவாயிட்டிருக்கு. இப்போது நடந்து போகிறவங்க சாலை ஓரங்களில் போகிறது மட்டும் இல்லாமல் வாகனத்தை கவனித்து போகணும். எங்கே பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கோ, மெயின் முக்கிய சந்திப்பில் சந்திக்கும் போது பெடஸ்ட்ரியன் கிராஸுகள் சந்திப்பில் மட்டும் தான் கடந்து போகணும். ரெண்டாவது போகும்போது அசட்டையாக போகிறது, செல்ஃபோன் பேசிட்டு நடக்கிறது இப்போ நிறைய ஜாஸ்தியாகிடுச்சு. இளம் வயதினர்கள் எங்கே பார்த்தாலும் செல்ஃபோன் பேசிக்கிட்டு போகிறத விட செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு நடக்கிறாங்க. ஸோ லேட்டஸ்ட் ஃபோன் வெர்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் செல்ஃபோனை ஸ்க்ரீனை பார்த்துட்டே நடக்கிறாங்க. எதில் வர வாகனங்கள் கவனிக்கிறதில்ல, திடீரென்று குறுக்கிடுற வாகனங்களை அவங்க அவங்களோட கவனத்தை அதில் கொண்டு வர முடியறதில்லை. செல்ஃபோன் பேசிட்டு போகும்போது வந்து கண்டிப்பாக கவன சிதறல் ஏற்படும். என்ன தான் நம்மளோட பார்வை ரோட்டில் இருந்தாலும் நம்மளோட கவனம் வேறு பக்கம் இருக்கும். ரோட்டில் கவனம் வைக்க வாய்ப்பு கம்மியாகிடும். போகிறவங்க ஓரமாக நடந்து போகணும், அதே மாதிரி நடைபாதைகள் யூஸ் பண்ணணும். நடைபாதையில் இருக்கிற வாகனங்களை நிறைய வழக்கு பதிவு பண்ணுறோம், நிறைய கேசஸ் போட்டுட்ருக்கோம். இது ரிப்பீட்டடாக அந்த பார்க்கிங் பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஸோ அதே மீறி நாங்கள் ரெகுலேட் பண்ணிட்டுருக்கிறோம். நடந்து போகிறவங்க தங்களுடைய உயிர் மேலே கவனம் வைக்கணும். நடந்து போகிறவங்க மிக கவனமாக நடந்து போகணும். மே கோடி அளவுக்கு சாலை ஓரங்களில் தான் போகணும். எதிரில் வர வாகனங்களை கவனிக்கணும், கவனித்து போகணும். அவ்வளோதான்.
1: டிராஃபிக் ரூல்ஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா சார்? எதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அப்படின்ற
0: டிராஃபிக் ரூல்ஸ்மா? டிராஃபிக் ரூல்ஸு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் சொல்லப்பட்ட ரூல்ஸ் நிறைய இருக்குது. பட் டிரைவர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன ஆர்டிஓ ஆஃபீஸில் போதே அவங்க சொல்லிடுறாங்க எப்படிலாம் வண்டியை நிறுத்தணும். முதல்ல வந்து பார்க்கிங், எங்கே வண்டியை நிறுத்தணும், எங்கே வண்டியை நிறுத்தக்கூடாதுன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு முதல் கவனம், வண்டி ஓட்டவங்களோட கவனம் வந்து பார்க்கிங்கில் இருக்கணும். எங்கே வண்டியை நிறுத்தக்கூடாதோ அங்கே நிறுத்தக்கூடாது. எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தணும். போலீஸ் சைன் போர்டு இருக்கும். சில இடங்களில் சைன் போர்டு இல்லாத ரிமோட் ஏரியாவோ இல்லை இன்டீரியர் ஏரியாவோ கூட இருக்கும். அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல வண்டியை நிறுத்துறதுனால மற்ற வாகனங்களுடைய வேகம் கம்மியாகுமா ஆக்சிடென்ட் ஆகுமாங்கிறத பார்த்து அந்த இடத்துல வண்டியை நிறுத்தணும். வண்டியை நிறுத்துறதுக்கு முன்னாடி அதை முதல் பார்க்கணும். ரெண்டாவது சிக்னல் ஒபே பண்ணணும். எங்கெல்லாம் ரெட் சிக்னல் இருக்கோ அங்கெல்லாம் நின்றுணும். சிக்னலில் முன்னாடி போகணும் அப்படின்னு அவசரப்பட்டு இந்த சிக்னல் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய வாகனம் தான் முன்னாடி போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. சிக்னலில் ஸ்டாப் லைனில் வண்டி நிறுத்தணும். அங்கே தான் நம்ம ஏற்கனவே போன கொஸ்டின் நீங்கள் கேட்ட மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கும். சிக்னலில் நடந்து போகிறவங்களுக்கான மரியாதை கொடுக்கணும். வண்டி அங்கே நிறுத்தினா தான் நடந்து போகிறவங்க போக முடியும். ஓவர் ஸ்பீட் அவாய்ட் பண்ணணும். ஸ்பீடாக போகிறதுனால சேஃப்டி கிடையாது. கொஞ்சம் அட்வான்ஸாக கிளம்பி சேஃபாக ட்ரைவ் பண்ணி, ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி சேஃபாக போய் ரீச் ஆகிடலாம். கடைசி நேரமாக கிளம்பி வேகமாக போய் அர்ஜெண்ட்டாக போய் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம். அந்த மாதிரி வரக்கூடிய விபத்துகள் நிறைய இருக்குது. அவசரமாக கிளம்பி வந்தேன் சார், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடியே கிளம்பணும். நார்மல் ஸ்பீடு, சிட்டிலேயோ மற்ற இடங்கள்லேயோ எல்லா இடத்துலையுமே ரோட்டில் ஸ்பீட் லிமிட்டு சைன் போர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீட் லிமிட்டு சைன் போர்ட்ஸு அங்கே நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸை அல்லது அந்த ஃப்ளோவை முடிவு பண்ணி பார்த்து அதன்படி தான் அந்த போர்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ ஸ்பீட் லிமிட் ஃபாலோ பண்ணணும். அடுத்த வெஹிக்கிளுக்கு இடம் இல்லாமல் நம்ம கொண்டு போகணும். டூ வீலர் பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட இரண்டு பேருக்கு மேலே டூ வீலரில் போகக்கூடாது. ட்ரிபிள் ரைட், அந்த வாகனத்தினுடைய கெப்பாசிட்டி ரெண்டு பேர், அதையும் மீறி மூணு பேர் போகும்போது அந்த வாகனம் நம்ம கட்டுப்பாட்டிலேருந்து தான் மேக்ஸிமம் போகும். ரெண்டாவது போலீஸ் நடவடிக்கைக்கு பயந்து லெஃப்ட் ரைட்டு போய் ஏதோ விபத்துகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டூ வீலர்னால் ரெண்டு பேர் தான் போகணும். கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகணும். டூ வீலர் போகும்போது ஹெல்மெட் போட்டு போகணும், அது மஸ்ட்டு. அது நம்முடைய சேஃப்டிக்காக போடப்பட்ட சட்டங்கள் தான், நம்முடைய பாதுகாப்புக்காக தான் போட்டிருக்காங்க. ஒரு பூகம்பத்திலேயோ ஒரு புயல்லையோ எவ்வளோ ஒரு நாட்டில் உயிரிழப்பு ஏற்படுதோ அதே அளவுக்கான உயிரிழப்பு ஒரு வருடத்தில் தலைக்கவசம் போடாமல் வர வாகன ஓட்டிகளால் ஏற்படுது. அவங்களுடைய உயிர் அது சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ ஹெட் இன்ஜுரி அவாய்ட் பண்ணணும்னா ஹெல்மெட் போட்டு போகணும். காரில் போகிறவங்க சீட் பெல்ட் வேர் பண்ணியிருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாமே டிரைவிங் ஸ்கூலில் ஆரம்பத்தில் நமக்கு சொல்லி கொடுத்து அதன்படி தான் நம்ம லைசன்ஸ் வாங்குகிறோம். அஜாக்கிரதையில் நம்ம இந்த தவறுலாம் செய்கிறோம். சிறு தவறு தான், எல்லாமே திருத்திக்கலாம். நம்மளுடைய கவனக்குறைவினால் பண்ணக்கூடிய தவறு தான் மோட்டார் வாகன சட்டத்தில் வரக்கூடிய தவறுகள் எல்லாமே. இதை திருத்திக்கணும், சேஃபாக டிரைவ் பண்ணணும்.
1: ஸோ பீக் ஆர் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதனால எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்ல முடியுமா?
0: பீக் கவர்னமாக காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பீக் கவர் நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஈவினிங்கில் 4 o'clockலேருந்து நியர் அபவுட் 9 o'clock இது வந்து பீக் கவர்னு முடிவு பண்ணியிருக்கோம். பீக் கவர் அப்படின்னா என்னென்னா அந்த நேரத்தில் தான் தினசரி வேலைக்கு போகிறவங்க காலையில் கிளம்பி போகக்கூடிய நேரம், அலுவலகத்துக்கு வீட்டிலேருந்து அலுவலகம் போகக்கூடிய நேரம், அல்லது வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ போகக்கூடிய நேரம். ஸோ அனைவரும் ஒரே நேரத்தில் கிளம்பி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கோ படிக்கிற இடத்துக்கோ போகக்கூடிய நேரம் இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் வந்து அதிகமான வாகனங்கள் ஃப்ளோ ஆகும் அந்த ரோட்டில். இந்த நேரத்தில் வந்து விபத்துகள் அது கொஞ்சம் அதிகமாகும். மற்ற நான் பீக் கவரோட பீக் கவரில் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்க காரணம் என்னென்னா

0: கிளம்பிடணும். பிக் அவர் நமக்கு தெரியும், நம்முடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போக போகிறோம், இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நமக்கு தெரியும். அதுக்கும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பி சேஃபாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டு போனால் ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகும்.
1: சார், ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்க்கு எவ்வளோ பேர் சார் மாட்டுறாங்க? ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டா, அதோட நீங்கள் அதை வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு ஆக்சுவலி ஏமாத்திட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சார், நான் குடிக்கவே இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். ஆனால் நீங்கள் எப்படி அதை வந்துட்டு கரெக்டாக இவங்க இல்லை குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க?
0: நம்மகிட்ட ப்ரீத்திங் அனலைஸ்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்களுடைய ப்ரீத்தில் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் ஆல்கஹால் அவங்க கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ப்ரீத்திங் அனலைசரில் வந்துடும். இப்போ வர்றவங்கள அதில் ப்ரீத்திங் அனலைசரில் ப்ளோ பண்ண சொன்னோம்னா அவங்க எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்ற ரீடிங் வந்துடும் நமக்கு. ஸோ அந்த ரீடிங்கோட அடிப்படையில் நம்ம கேஸ் போடுறோம், அவங்கள்ட்ட சைன் வாங்குகிறோம், அக்செப்ட் பண்ணி அவங்க சைன் போடுவோம், அவங்க சைன் வாங்குவாங்க. ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் வந்தாங்கன்னா அந்த வெஹிக்கிளை டீட்டர் பண்ணிடுவோம். ஏற்கனவே குடிச்சிட்டு வரவுறதே வரும்போது விபத்து ஏற்படுறத தடுக்குங்கிறதுனால தான் நம்ம அதை கேஸ் போடுறோம். அதனால் பிடிச்ச உடனே மீண்டும் அவங்கள்ட்ட வண்டி கொடுக்க மாட்டாங்க, வண்டியை டீட்டர் பண்ணி வச்சுருவோம். மறுநாள் காலையில் வந்து அது கண்டிப்பாக கோர்ட்டில் தான் ஃபைன் கட்டணும், அவங்களோட ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் தான் எடுத்து வரணும். ரூல்ஸ் ஹெவியாக போட்டுட்ருக்குறாங்க, 10,000 ரூபா வரைக்கும் குடிபோதையில் வண்டி ஓட்டினா ஃபைன் போடுறதுக்கு ரூல்ஸ் வந்துட்டுருக்கு, மசோதாலாம் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றிருக்காங்க. அது மற்ற போக்குவரத்து வழக்குகளை விட மிகவும் அக்கறை எடுத்துக்க வேண்டிய கொள்ள வேண்டிய வழக்கு அந்த குடிபோதையில் வாகனம் ஓட்டுறது. ஏன்னா அதில் அவங்க மட்டும் வழக்கில் சிக்கிறது இல்லாமல் மற்ற உயிரிழப்புகள் காரணமாகிடுறாங்க. ஸோ ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுத்துகிட்ருக்குறோம். தினசரி ஒரு இரவு நேரத்தில் வந்து 10 மணிக்கு மேலே ஆரம்பிச்சோன்னா 12 மணி 1 மணி வரைக்கும் போலீஸ் வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் அது புக் பண்ணுறோம். எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸும் அதில் வரும், எல்லா வெஹிக்கிள்ஸும் கேஸ் போடுறோம். நாளைக்கு ஒரு 4-5 கேசஸ் ஒரு ஸ்டேஷன்லேயும் மட்டும் போடுறோம். சிட்டியில் பூரா 60-70 ஸ்டேஷன் இருக்குது, அவ்வளோ பேருக்கு கேஸ் போடுறோம். கோர்ட்டில் தான் போய் ஃபைன் கட்டிட்டுருக்காங்க.
1: சென்னையில் ஒரு நாள் படத்துல ஒரு குழந்தைக்காக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்றத பார்த்தேன். அது மாதிரி இன்னைக்கு ஏதாவது சம்பவங்கள் நடக்குதா சார்?
0: அது சென்னையில் ஒரு நாள் படம்னு இல்லை, பொதுவாகவே இப்போ இந்த ஹார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம மெடிக்கலுடைய வளர்ச்சியில் ஒரு பார்ட். அது முன்னாடி ஒரு ஹார்ட் பேஷண்ட்னா அவர் அவ்வளோதான் அப்படின்னு நிலைமை இருந்துச்சு. இப்போ டொனேட்டர்ஸ், ஆர்கன் டொனேட்டர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இருக்குது, அவங்க ஆர்கன் டொனேட் பண்ணுறாங்க. இப்போ மெடிக்கல் லைனில் இதுக்கு ஆர்கனைசர் தனியாக இருக்கிறாங்க. நிறைய சக்ஸஸ் சர்ஜரிஸ் முடிஞ்சிருக்கு சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும். சிட்டிக்குள்ளேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டு வந்து டொனேட் பண்ணுற பேஷண்ட் இருந்தாங்கன்னா அதை வாங்கிக்கிறதுக்கு இன்னொரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அதுக்கு மிக குறைந்த நேரம்தான் அந்த ஹார்ட்டு வெளியில் எடுத்து வச்சுருக்க முடியும்னு டாக்டர் சொல்கிறாங்க. அந்த நேரம் என்னென்னு சரியாக எனக்கு தெரியல. ஆனால் வெளியூர்கள்லேருந்து வர்றது, ஏர்போர்ட்டை ஃப்ளைட் மூலம் கொண்டு வருது, பை ரோடு கொண்டு வருது, இந்த மாதிரி ஹார்ட் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது எங்களோட ரன்னிங் டைம் மிக கம்மியான நேரத்தில் விரைந்து அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகும்போது எல்லா இடத்துலையும் டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. முன்னாடியே சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி தகவல் தெரிஞ்சால் கூட உடனடியாக எல்லா இடத்துலையும் டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க. க்ரீன் காரிடர்னு சொல்லக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் போகக்கூடிய வழி முழுவதும் பச்சை விளக்கில் தான் இருந்துகிட்ருக்கோம். க்ரீன் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லா சிக்னலும் ஓப்பனில் இருக்கும், மற்ற எந்த வாகனத்துக்கும் அனுமதி இருக்காது. அதே மீறி வர வாகனங்களை நாங்கள் முன்னாடி சைரன் போட்டு கொண்டு போகிறோம், கம்மி நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அது வேறு ஒன்றும் இல்லை, அது மெடிக்கலுடைய விந்தை. சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்காங்க நம்ம டாக்டர்ஸ், ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. நானும் சில இது அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஹார்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணேன், நம்ம சிட்டி பார்டர்லேருந்து பாடிநல்லூர் செக் போஸ்ட்லேருந்து மலர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். அது மலர் ஹாஸ்பிட்டலுடைய 100வது சர்ஜரி, ஹார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய 100வது சர்ஜரிக்காக எடுத்துகிட்டு போயிருந்தோம். 40 கிலோமீட்டர் தூரம் அது, பாடியனூர் செக் போஸ்ட்ன்றது, இடத்துல ஒரு டோல்கேட் இருக்குது, அதிலேருந்து எடுத்து பூந்தமல்லி ஹை ரோடு, இந்த மவுண்ட் ரோடு தான் பேர் இல்லையா, அது வழியாக எடுத்துகிட்டு போய் அடையாரில் ஒரு மலர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அந்த 40 கிலோமீட்டருக்கும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்ட நேரம் மொத்தம் 30 நிமிடங்கள் தான், 100-140 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகிறோம். பப்ளிக் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம சிக்னலில் வண்டி நேரம் அதிக நேரம் நிறுத்தியிருந்தாலும் அவங்கள்ட்ட காரணம் சொல்கிறோம். மற்ற நேரங்களில் நிறுத்தி விஐபி வரைக்காக நிறுத்தும் போது பப்ளிக் கோவப்படுறாங்க. இதில் வந்து நம்ம சொல்லுவோம், ஹார்ட் டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கேன், வண்டி வந்துட்டுருக்குறாங்க, வேகமாக வருவாங்க, தயவுசெய்து கொஞ்சம் வண்டி நிறுத்திக்கிட்டோம்னா எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுறோம், பப்ளிக் நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் அந்த சினிமாவோட பங்கும் கொஞ்சம் இருந்திருக்கும். ஸோ அவங்களும் அதில் அதனுடைய எங்களுடைய ரிஸ்க்கு அந்த சினிமா காமிச்சதுனாலே என்னவோ நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு காலையில் கூட ஏர்போர்ட்லேருந்து மலர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, கொண்டு போனாங்க. கம்மி டைம், ஒரு உயிரை காப்பாற்றுற வேலைங்கிறனால

0: ஓட்டுங்க அப்படின்றோம். சர்டிஃபிகேட் இருக்குது, எமிஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, அதில் போய் வெஹிக்கிள் செக் பண்ணி ஓட்டுங்கன்னு சொல்கிறோம். அந்த அவேர்னஸ் நான் பப்ளிக்கு போய் சேரல. எப்படினாலும் ரெகுலேட் பண்ணுறதா ரோட்டை நின்று தான் ரெகுலேட் பண்ண முடியும். பொதுவாக ஒரு வெஹிக்கிள் போகுது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் கான்சல் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே டிராஃபிக் சென்ஸோடு போகலாம், டிராஃபிக் சிக்னல்ஸ் உபயோக பண்ணலாம், சைன் போர்ட்ஸை உபயோக பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா டிராஃபிக் போலீஸ்க்கான வேலை கம்மியாக இருக்கும். நாங்கள் நிறைய வேலை செய்ய விரும்பலை, ஆனாலும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வரைக்கும் புகையிலையும் டஸ்ட்லேயும் நிற்கிறோம். சர்வீஸாக நினைச்சு தான் பண்ணிட்ருக்கோம். டஸ்ட் அலர்ஜி நிறைய போலீஸ்க்கு வரும், அப்புறம் அதிக நேரம் நிற்கிறனால காலில் சில ப்ராப்ளம்ஸ் வரும். போலீஸாக பண்ணிட்டுருக்காங்க, அதை யாரும் பெருசாக எடுக்கிறதில்ல. ஒரு அரை மணி நேரம் நின்றோம் அப்படின்னா என்னை கடந்து ஒரு இந்த பக்கம் ஒரு 1000 வெஹிக்கிள், இந்த பக்கம் 1000 வெஹிக்கிள் போயிருக்கு, எல்லோரும் சேஃபாக போயிருக்காங்கன்னு நினச்ச விதத்தில் சந்தோஷம்.
1: அந்த 18 வயசு
0: வந்தால் தான் அந்த வண்டி ஓட்டக்கூடிய பொறுப்புணர்ச்சி வருன்றக்காக 18 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து அண்டர் ஏஜில் இருக்கக்கூடிய தன்னுடைய பையன்களுக்கு வெஹிக்கிள் கொடுக்கக்கூடாது, அதுதான் முதல். இப்போது லைசன்ஸ் இல்லாமல் அண்டர் ஏஜ் ஜுனைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 18 வயசு கம்மியானவங்க வண்டி ஓட்டினா அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 181 படி தவறு, அதுக்கு 500 ரூபா ஸ்பாட் ஃபைன் விதிக்கிறோம். ஆனால் இந்த 18 வயதுக்கு கம்மியானவங்க வண்டி ஓட்டும்போது இவங்களுக்கு அந்த வாகனத்தை கொடுத்த குற்றத்துக்காக அவங்க பேரண்ட்ஸுக்கு 500 ரூபா ஃபைன் கட்டு. ஸோ 1000 ரூபீஸ் ஃபைன் வர்றதுக்கு ஃபர்தராக வண்டி கொடுக்கக்கூடாது. அவங்க அவங்க குழந்தை மேலே காட்டுற பாசத்துக்கு அவங்களுக்கு வேறு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம், வீட்டில் ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கலாம், அல்லது படிக்கிற மெட்டீரியல்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், விளையாடுறதுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுக்கலாம். வாகனத்தை வந்து ஒரு விளையாட்டு பொருளாக கருதி அவங்களுக்கு வாங்கி கொடுத்து ரோட்டில் போட்டு அளவு பார்க்கக்கூடாது. யார் ஓட்டினாலும் வண்டி ஓடப்போகுது. ஆனால் அந்த கம்மியான வயதில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு அந்த டிராஃபிக் சென்ஸ் அதிகம் வராது, பொறுமை இருக்காது, வேகமாக போகணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஸோ ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், நிறைய ஆக்சிடென்ட்டு அண்டர் ஏஜ் ஸ்டூடெண்ட் பசங்களால் வந்துட்டுருக்கு. அதனுடைய முழு பொறுப்பும் அவங்க பேரண்ட்ஸ் தான் சார், அவங்க வண்டி கொடுக்கக்கூடாது.
1: சார், நார்மலாக நீங்கள் எந்தெந்த கேஸ்க்கு எவ்வளோ ஃபைன் போட்டுருக்கீங்களா சார்?
0: அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் சொல்லியிருக்காங்கம்மா, எனக்கு வந்து மினிமம் ஃபைன் இருக்கும், ஸ்பாட் ஃபைன் கட்டுறதுக்கு. இப்போ எல்லா வழக்குலையும் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து கோர்ட்டில் முடிக்கிற முடியாத சூழ்நிலை. ஒரு நாளைக்கு 100 வழக்குகள் ஒரு ஒரு ஸ்டேஷன்லேருந்து போயிட்டுருக்கும் பட்சத்தில் கோர்ட்டு தாங்காது. ஏற்கனவே கோர்ட்டில் நிறைய ஒர்க் இருக்கிறனால ஸ்மார்ட் ஃபைன் போட்ட சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. நாங்களே ஸ்மார்ட் ஃபைன் விதிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிட்டு கட்டுறாங்க. சில நேரம் சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டேம்பாங்க, அவங்கள கோர்ட்டுக்கு டைரக்ட் பண்ணுவோம், கோர்ட்டில் போய் கட்டிடுவாங்க. இப்போலாம் மேக்ஸிமம் ஸ்மார்ட் ஃபைன் எல்லாமே கட்டிடுறாங்க. சிறு வழக்குகள் டிராஃபிக் சிக்னல் வயலேஷன்ஸ் இருக்குது, நோ பார்க்கிங், நோ என்ட்ரி, இந்த மாதிரி வயலேஷன்ஸு 100 ரூபீஸ் வரும். லைசன்ஸ் ரிலேட்டட் அஃபன்ஸ் எல்லாம் 500 ரூபீஸ் வரும். டேஞ்சரஸ் டிரைவிங், ஸ்பீடாக போகிறது, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அஃபன்ஸுக்கும் ஃபைன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது ஒரு அமௌண்ட் வரும், அதே அஃபன்ஸு ரிப்பீட்டடாக மீண்டும் ஒரு தடவை பண்ணாங்கன்னா அதனோடது 3 மடங்கு வரும், 100 ரூபா ஃபைன் வருது. அடுத்த ரெண்டாவது விஜய் அஃபன்ஸுக்கு மாட்டினோம்னா 300 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம்.
1: சார், ஒன் வேன்னு சொல்லி போட்டுட்டு அந்த இடத்துலையும் உள்டாவாக வராங்கல்ல சார், அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: நம்ம ஒன்றும் அவங்களுக்கு சொல்ல முடியாது, தவறுன்னு தெரிஞ்சு செய்கிறாங்க. இப்போ எங்கே போலீஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் அவங்க அந்த ஒன் வே வயலேட் பண்ணுறாங்க. அவங்க அதை ஒரு சாகசமாக கூட நினைக்கிறாங்க சில பேர், நம்ம பார் ஏமாற்றிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க அதை பெருமையாக நினச்சிருக்கிறாங்க. ஒரு ஒன் வேன்னு தெரியும் பட்சத்தில் வரக்கூடாத பகுதியிலேருந்து வர்ற வாகனங்களை கவனிக்காமல் வந்து ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி விபத்து ஏற்பட்டால் இவர் கரெக்டாக ஓட்டிட்டு வந்தால் தான் சொன்னாலுமே இவங்க மேலே தான் வயலேஷன் கேஸ், இவங்க தான் ஃபைன் கட்டணும், அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கான பணத்தை ஹாஸ்பிட்டலில் கட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். உண்மை வயலேஷனாக தான் பிரச்சனை. எல்லா இடங்களையும் போலீஸ் நின்று ரெகுலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சைன் போர்டு இருக்குது, ஒவ்வொரு சைன் போர்டும் ஒரு ஒரு போலீஸ் கான்செப்ட். நோ என்ட்ரின்னு போட்டு ஒரு போர்டு போட்டாங்கன்னா அங்கே ஒரு போலீஸ் நின்று அவங்க சொல்கிறதா தான் அர்த்தம். அதை டிரைவர்ஸ் அதை ஒபே பண்ணணும், போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா எந்த காரணத்துக்காக சொல்லிருக்காங்க போது அதை வெளியில் போகாமல் இருக்கணும். அது மீறி வர நிபாரங்கள்லாம் வழக்கு பதிவு பண்ணுறோம்.
1: ஷேர் ஆட்டோலாம் அங்கங்க நிறுத்திடுறாங்க இல்லையா சார், அதனால உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, நீங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்க?
0: ஷேர் ஆட்டோஸ் வந்து ஒரு இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டினுடைய எண்ணிக்கை கம்மியானதும் நம்முடைய தேவைகள் அதிகமானதுனால இந்த ஷேர் ஆட்டோ உருவாயிருக்கு. அதுக்கு பெர்மிஷன் இருக்கு கவர்மெண்ட்ல. ரெஸ்டேட்டட் சீட் 7 பேர், 11 பேர்னு அவங்க அந்த டைப் ஆஃப் வெஹிக்கிளை கொடுத்து லைசன்ஸ் கொடுத்துறாங்க. இவங்களுக்கு தனியாக ஸ்டாண்டு கிடையாது. ஷேர் ஆட்டோ அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் இருந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ சீட்டோ சீட்டை ஃபுல் பண்ணக்கப்புறம் நேரடியாக அடுத்த பாயிண்ட் வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணி தான் போகணும். அங்கே தான் போய் அந்த அவங்களுக்கு டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க பணம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களை இறக்கி விடணும் தான் ஷேர் ஆட்டோனுடைய ரூல். அப்படி கிளம்பும்பொழுது அவங்களுக்கு டிக்கெட் ஃபுல்லாகாதனால அதிகமான அளவுக்கு இந்த ஷேர் ஆட்டோஸ் வண்டிகள் பெர்மிட்டு வந்துருச்சு. ஸோ அவங்க எல்லாம் வெளியில் வந்து ப்ளே பண்ணுறதுனால அங்கங்கே நிறுத்தி ஏற்றுறாங்க. எல்லா இடத்துலையும் ரிலேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ரொம்பவும் முக்கியமான இடங்களில் அவங்க நிறுத்தக்கூடாது, நிறுத்தி அவங்க டிக்கெட் ஏற்றும்போது ஃபைன் பண்ணுறோம், ஃபைன் பண்ணிகிட்ருக்குறோம். ஷேர் ஆட்டோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ்னோட எண்ணிக்கை நம்ம கம்மிங்கனால இதை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, பஸ் ரூட் இல்லாமல் மற்ற இன்டீரியர் ஏரியாக்குள்ளேயும் இந்த ஷேர் ஆட்டோ போயிட்டு வருது. ஸோ அவங்களுக்கு பப்ளிக் கன்வீனியன்ஸுக்காக அதில் ஏறி வந்துட்டுருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கோம், ரெலீவ் பண்ணிட்டு
1: இருக்கோம் சார். இந்த ஆட்டோஸ்லாம் மீட்டர் என்னதான் வச்சிருந்தாலும் மீட்டர் ஒர்க் ஆகல, மீட்டர் இல்லம்மா மீட்டர்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்றோம். இதே ஒரு டிராபிக் போலீஸ் நின்னா அங்க வந்துட்டு இல்ல மேடம் மீட்டர் போட்டுதான் மேடம் உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க போலீஸ்காரன் முன்னாடி. அதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க, எப்படி சார் இவங்களெல்லாம் நிறுத்தம்?
0: இது கோர்ட் ஆர்டர் இருக்குமா? கண்டிப்பா அவங்க மீட்டர் போட்டுதான் ஓட்டணும்னு ஆர்டர் இருக்கு. கேசஸ் புக் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி போலீஸை பார்த்த உடனே மீட்டர் போட்டுக்கிறாங்க, அந்த பக்கம் உடனே ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அதில் பேசஞ்சருடைய பங்கும் இருக்குது. பேசஞ்சர்ஸும் ஒபே பண்ணணும். அது மாதிரி ஸ்ட்ரிக்டாக மீட்டர் போட்டால் தான் ஏறுவேன்ற ரூல்ஸ் கொண்டு வரணும். நமக்கும் அதுக்கு நேரம் இல்லை. பப்ளிக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல இடத்துக்கு அவசரமாக போகணும், ஏதோ பணத்தை கொடுத்தோம் சீக்கிரம் போகணுன்ற மாதிரி நம்மளும் இருந்துகிட்ருக்குறோம். கேசஸ் நிறைய போட்டுட்ருக்குறோம். ஆட்டோஸ் மேலே மீட்டர் இல்லாத ஆட்டோ, மீட்டர் போடாத ஆட்டோ இவங்க மேலே போட்டுட்ருக்கோம். ரிஃப்யூசல் டு ப்ளே வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் தனியாக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா கேஸ் போடுறோம்.
1: சார் நீங்க தான் சொல்லணும் நினைக்கிறீங்களா, லைக் டிராஃபிக் பத்தி இல்ல பப்ளிக் நீங்க ஏதாவது சொல்லணும் நினைக்கிறீங்க?
0: டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பப்ளிக் சொல்றதுல, டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பொதுமக்களை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கான ரூல்ஸ் இல்லை. டிராஃபிக் ரூல்ஸ் உங்களை வரைமுறைப்படுத்தி ஒரு ஒழுக்கமா கொண்டு போறதுக்கான ரூல்ஸ் தான் அது. இதை சட்டம் போட்டும் ஃபைன் போட்டும் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் உபயோகப்பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஒவ்வொருவரும் நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு பாதுகாப்பான பயணம் கிடைக்கும். சேஃப்டி ஃபஸ்ட், பாதுகாப்பான பயணம் கிடைக்கும், சீக்கிரமாக போய் சேர முடியும், மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும், ஆக்சிடெண்ட் கம்மியாகும், உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்படாமல் இருக்கும். ஸோ இதுக்கு செய்ய வேண்டியது, டூ வீலர் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். டூ வீலர்னால் வரக்கூடிய விபத்துகளில் ஹெட் இன்ஜுரியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால ஹெல்மெட் போட்டு ஓட்டலாம். பின்னாடி உட்காந்துருக்க ரைடரும் ஹெல்மெட் போடலாம். செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறதை தவிர்க்கணும். நம்ம வாகனம் ஓட்டும்போது நம்மளோட கவனத்தை திசை திருப்பக்கூடிய எந்த ஒரு செயலையும் அனுமதிக்கக்கூடாது. அதில் முக்கியமாக செல்ஃபோனுடைய பங்கு இருக்குது. ஸோ செல்ஃபோன் பேசுகிறத இயர்ஃபோனில் தான் நம்ம பேசிட்டு போனோம் அப்படின்றது போலீஸ்க்கு சொல்கிற பதிலாக வேணால் இருக்கலாம், ஆனால் இயர்ஃபோனில் பேசிட்டு போகும்போது நம்மளோட கவனசிதறி தான் செய்யும். அந்த முனையிலேருந்து பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்க, நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு ஒருத்தருக்கும் மாறுபட்ட சப்ஜெக்ட். ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் பேசுவாங்க. ஆனால் கவனம் சிதறதுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கும். ஸோ ஆக்சிடெண்ட் நிறைய ஆகும். அது மாதிரி காரில் போகிறவங்க தங்களை விட குறைந்தவர்கள்னு நினச்சி டூ வீலரில் போகிறவங்களையும் பெடசிடன்களையும் மதிக்காமல் வாகனம் ஓட்டக்கூடாது. சிக்னல்ஸை கரெக்டாக ஒபே பண்ணணும். நடந்து போகிறவங்களுக்கும் தன்னை விட சின்ன வாகனங்களான பைக்கில் ஸ்கூட்டரில் போகிறவங்களுக்கும் ஒபே பண்ணணும். ஹெவி வெஹிக்கிள்ஸ் பஸ்ஸஸ்ஸு ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்களுக்கான லேனில் தான் ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது லேன் கிராஸ் பண்ணும்போது இடதுபுறம் வலதுபுறம் பார்த்து கிராஸ் பண்ணி மற்ற சின்ன வாகனங்களில் ஆக்சிடெண்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அவங்க அவங்களுடைய போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருடைய கவனமும் அடுத்த ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஸோ அதனால் கவனமாக எல்லாருமே டிராஃபிக் ரூல்ஸை உபயோக பண்ணணும், பாதுகாப்பாக போய் சேரணும்.
1: சார் இந்த ஃபைன் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா சார், சில பேர் வந்துட்டு பில் கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் பில்லாம் எனக்கு கொடுக்கல ஆனால் ஃபைன் மட்டும் போட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? பில்லுன்றது என்ன?
0: பில்லுன்றது நீங்கள் எவ்வளோ ஃபைன் கட்டுறீங்களோ அதுக்கான கொடுக்கக்கூடிய ரெசிப்ட். இது ரொட்டீனில் தான் இது. கண்டிப்பாக ஃபைன் கட்டுற இடத்துல ரெசிப்ட் கேட்டு வாங்கணும், அல்லது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வெளியில் வர வரதான் செய்யும். இது நீங்களாக பண்ணுறது தவறு. எவ்வளோ ஃபைன் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்கள், பே பண்ணி ரெசிப்ட் வாங்கிட்டு போகணும். இதுதான் நம்மளோட
1: சார். இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க?
0: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிராஃபிக் போலீஸினுடைய பிரச்சனைகள், அவங்க ரெகுலேஷன் பண்ணக்கூடியதை வரக்கூடிய பிரச்சனைகள், இதை தெரிஞ்சுக்கிட்டதோட ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகிறது எப்படி எப்படி கம்மி பண்ணிக்கலாம், ஃபைன் எப்படி அவாய்ட் பண்ணலாம், பீக் ஹவர் டிராஃபிக்கை எப்படி கம்மி பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே பப்ளிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஆக உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த சோசியல் சென்ஸ் பப்ளிக்கு உதவக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறீங்க பிரியங்கா மற்றும் ராதிகா, உங்களுடைய பப்ளிக்கு சர்வீஸ் மைண்டு இது ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. இதே போல் நீங்கள் இந்த இன்டர்வியூ மூலம் கொண்டு போகக்கூடிய ரிசல்ட் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள், உங்கள் பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் மூலம் நான் தகவல் சொல்கிறது என்னென்னா, டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக போய் எப்படி சேஃப் டிரைவிங் அப்படிங்கிற பற்றி நம்ம பேசணும் நிறைய இடத்துல, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த தகவல் சொல்லுங்கள். ஐ ப்ரௌட் ஆஃப் திஸ்.
1: சார் ரொம்ப நன்றி சார், உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி நேர்காணல் தந்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் டிராஃபிக் மற்றும் சாலை பாதுகாப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
2: ஹலோ
3: ஹலோ ஸ்ரீ, நான் ஸ்ருதி பேசுறேன்.
2: ஆ சொல்லு ஸ்ருதி.
3: இது மாயாஜால டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், வரியா?
2: ஆ போலாமே. எத்தனை மணிக்கு?
3: 2:30 ஷோடா.
2: 2:30 நான் ரெடி. போலாம். வர்ஷாவை கூப்பிட்டியா?
3: வர்ஷாவை கூப்பிடலாமே. சரி கான்ஃபரன்ஸ் கால் போடு.
2: ஹலோ.
4: ஹலோ
2: வர்ஷா.
4: ஏ சொல்லு ஸ்ரீ, என்ன பண்ற?
2: நம்ம சினிமாக்கு போலாமா? ஸ்ருதி சினிமாக்கு போலாம் சொன்னா.
4: ஆ போலாமே. என்ன படம்?
2: தெய்வ திருமகள்.
4: ஆ ஓகே போலாம். என்ன தியேட்டர்?
3: மாயாஜால் 2:30.
4: ஹே கான்ஃபரன்ஸ் கால். ஹாய் ஹாய் ஹாய்.
3: ஹாய் வர்ஷா, இது மாயாஜால 2:30 ஷோ. போலாமா?
4: ஆ போயிடலாமே. படம் நல்லா இருக்குல்ல?
3: சூப்பரா இருக்கும்.
4: ஆ சரி ஓகே. ஆனா இப்ப எல்லாமே பிரச்சனை இல்ல. ஆனா என் வண்டி எங்க அப்பா எடுத்துன்னு போயிட்டாரு, சோ அது மட்டும் என்ன பண்றது?
3: பிரச்சனை இல்ல, நீ என் வீட்டுக்கு வந்துரு. ஸ்ரீ நீ அந்த டீ கடை தருமான டீ கடையில நின்றுறியா?
2: எப்படி மூணு பேர் போறது? மூணு பேர் எல்லாம் ஒண்ணு போவே நான் வண்டியில.
4: ஏ அதெல்லாம் பிரச்சனை இல்லடி, பாத்துக்கலாம். மூணு பேர் பேர்ல உங்க வீட்டுக்கு வரேன். பை பை பை பை. கிளம்பணும். பை பை பை பை. ஹே ஹாய்.
3: ஹாய் வர்ஷா, உள்ள வா உள்ள வா உள்ள வா.
4: ஏ ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, என்ன பண்ண?
3: இங்க பக்கத்துல இருக்க பியூட்டி பார்லர்ல.
4: சரி ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு. கிளம்பலாம்.
5: இந்த பசங்க போற வேகத்தை ஹெல்மெட் கூட போடாம போகுதுங்க, அதுவும் ஒரே வண்டியில 3000s. ரொம்ப தான் தைரியம். கடைசியில உட்காந்துருக்கே அந்த பொண்ணோட துப்பட்டா வீல்ல மாட்ட போகுது, காத்துல பறக்குது. அத வந்து சொல்லலாமே, கொஞ்சம் உஷார்படுத்தலாமே சிக்னல்ல நின்னா. சிக்னலுக்கு கூட நிக்காம போகுதுங்க. ஐயோ பசங்க கெட்டுச்சு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு இவ்வளவு தைரியமா?
4: ஹே பிரியாணி, எவ்வளவு கூப்பிடுறாங்கடி உன் போன்ல?
2: என்னடி போன் நீ பேசுறீங்க?
1: ஹலோ,
4: துப்பட்டா துப்பட்டா
2: ஏ முன்னாடி லாரி வருது, லாரியை பார்த்து
1: சரி சரி எனக்கு இப்ப பேச சரியாவே
4: கேக்குது.
5: என்ன வேகமா வந்தாங்க இந்த மூணு பசங்களும் ஒரே வண்டியில த்ரிபிள்ஸ் ஓட்டிக்கிட்டு சிக்னலுக்கு கூட நிக்காம வந்தாங்க. இப்ப லாரி கடையில சிக்கி தவிக்கிறாங்க. யாராவது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்பா.
2: நான் தாங்க ரூல்ஸ் ராமானுஜன் பேசுறேன். ரூல்ஸ் சொல்லும் போது ரூடாதான் தெரியும், ஆனா வாழ்க்கையில நம்ம ரோல மிஸ் பண்ணாம இருக்கணும்னா டிராபிக் ரூல்ஸுக்கு நோ சொல்லாதீங்க.
4: எஸ் சொல்லுங்க.
3: கேட்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்மா, என் ஆர்ஜே பிரியங்கா. சென்னையில உள்ள சாலை பாதுகாப்பு மற்றும் டிராபிக் பத்தி கேட்டுட்டு இருந்தோம். ஸோ சென்னை டிராபிக்கை பத்தி சென்னை இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டோம். ஸோ இப்போ சென்னை மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்க போலாம்.
6: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய் கிஷோர், சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கேன். இப்போ இந்த ஏரியாவில் இருக்க டிராஃபிக் பற்றி பேச போகிறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4 மெயின் தெருக்கள் இருக்குது. இந்த 4 மெயின் தெருக்களை வச்சு நீங்கள் மற்ற எல்லாத்திற்கும் போய்க்கலாம். இங்கே டிராஃபிக் வந்து ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் 2 தெருக்களில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயகர் பார்க்கு. இந்த பார்க்குக்கு டெய்லி ஒரு 400-500 பேர் வராங்க. இதை தவிர பார்க்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கும் நிறைய கூட்டம் வருது. அதனால மதியானம் ஒரு 4 to 6 மணி வரைக்கும் ரொம்ப அதிகமாக டிராஃபிக் இருக்குது. மற்றபடி இந்த ஏரியாவில் ஃபேன்சி ஸ்டோர்ஸ், மளிகை கடை, மெடிக்கல் ஷாப், ஃபாஸ்ட் ஃபுட், மெக்கானிக் கடை, பார்பர் ஷாப், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த கடைக்கு வரவங்க எல்லாருமே அவங்கவுங்க வண்டிகளை ரோட்லேயே விட்டுறாங்க. இதனால் ரோட்டில் போகிற வண்டிகளுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இவங்கெல்லாம் வண்டிகளை ரோட்டில் விடாமல், மற்ற வீட்டுக்கு கேட்டுக்கு முன்னாடி விடாமல் ஒழுங்காக ஏதாவது ஓரமாக பார்க் பண்ணால் டிராஃபிக் பயங்கரமாக குறையும். இதை தவிர வண்டலூர் குடுவாஞ்சேரியில் இருக்க டிராஃபிக் பற்றியும் கொஞ்சம் சொல்ல போகிறேன். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால டெய்லி இந்த ரூட்டில் தான் க்ராஸ் பண்ணி ஆகணும். ஸோ வண்டலூரில் வந்து மார்னிங் ஒரு 7:30 மேலே சிக்கிட்டிங்கன்னா சிக்னல் தாண்ட 8:30 ஆகிடும். இதேமாதிரி குடுவாஞ்சேரியிலையும் சிக்னல் தாண்ட 1/2 hour ஆகிடும் சிக்னலில் மாட்டினா. வண்டலூர்லேயே இவ்வளோ டிராஃபிக்னா காலையில் அந்த 7:30 வந்து ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் அந்த சைட் க்ராஸ் பண்ணுவாங்க. இங்கே செங்கல்பேட் போகிற வண்டிங்க, செங்கல்பேட்லேருந்து வர வண்டிங்க, கேளம்பாக்கம் போகிற வண்டிங்க, கேளம்பாக்கத்துலேருந்து வர வண்டிங்க எல்லாமே ஒரு ஸ்மால் ஜங்ஷனில் க்ராஸ் பண்ணி ஆகணும். இந்த ஜங்ஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதிக டிராஃபிக்காக வருது. இதை வந்து ஒரு ஃப்ளைஓவர் கட்டினா இந்த டிராஃபிக்கை பயங்கரமாக குறைக்கலாம், நிறைய பேரோட டைமை மிச்சம் பார்த்தலாம். இதேமாதிரி குடுவாஞ்சேரியிலையும் ஒரு ஃப்ளைஓவர் இல்லை ஆல்டர்னேட் ரூட் கொடுத்தா டிராஃபிக்கை பயங்கரமாக மிச்சம் பண்ணலாம். நன்றி.
7: ஹாய், ஹலோ, வணக்கம். என் பேர் சுஷாந்த். நான் அண்ணா நகரில் இருக்கேன். அண்ணா நகரும் மற்ற ஏரியாஸ் சென்னையில் இருக்கிறத கம்பேர் பண்ணிங்கனாக்கா அண்ணா நகரில் டிராஃபிக் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. நான் எதுக்குன்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் இங்கே நிறைய ப்ராட் ரோட்ஸ் இருக்குது. பட் பழைய அண்ணா நகரும் புது அண்ணா நகரும் கம்பேர் பண்ணிங்கன்னா பழைய அண்ணா நகரில் இவ்வளோ ஷாப்ஸ்லாம் இருக்கவே இருக்காது, மெட்ரோ இருக்காது. பட் இப்போது ப்ரெசன்ட் டே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ், நிறைய அண்ணா நகர் வந்து கிட்டத்தட்ட டி நகர் மாதிரி ஆயிடுச்சு. பட் கம்பேரேட்டிவ்லி அண்ணா நகர் வேறு ஏரியாஸோட கம்பேர் பண்ணால் டிராஃபிக் இஸ் வெரி வெரி லெஸ். அப்புறம் அண்ணா நகரும் என் காலேஜ் ரூட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா காலேஜ் ரூட் வந்து ஹைவேஸ் இருக்கிறதுனால அது சில டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், சில டைம்ஸ் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். பட் அண்ணா நகர் அண்ட் வேர் த ஹைவேஸ் வேர் த ஏரியா கம்பேர் பண்ணால் அண்ணா நகர் இஸ் ஃபார் பெட்டர்னு நினைக்கிறேன். என்னோடய காலேஜ் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. ஒரு மந்த்துக்கு நீங்கள் எப்படியும் பார்த்தீங்கனாக்கா ஒரு 2 accidents நடக்கும். அந்த 2 accidentsம் பைக்னால தான் இருக்கும், இல்லை பைக்குக்கே ஆகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஹைவேஸில் பைக் ஓட்டுறவங்களாம் தயவுசெய்து கொஞ்சம் ஓரமாக ஓட்டுங்க. ஸோ யூ கேன் அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் எங்களுக்கும் எதுவும் ஆகாது. அண்ட் ப்ளீஸ் வேர் ஹெல்மெட்ஸ். அப்புறம் நான் சென்னை மக்களுக்கு நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், தயவுசெய்து நைட்டில் ஹை பீம் போட்டு ஓட்டாதீங்க, எதிர்க்க வரவங்களுக்கு செம்ம கஷ்டமாக இருக்கும். ட்ரைவ் சேஃப், லிவ் ஹாப்பி.
8: ஹாய், திஸ் இஸ் அஞ்சனா. யா, ஸோ ஐ ஸ்டேட் அண்ணாநகர் வெஸ்ட் Shanti Colony. And talking about the traffic nuisance there, there are few traffic, I mean not nuisance, traffic problems or issues. There are few traffic problems and issues which are being faced by the public staying there. First, very first thing is the metro were going on, and few places are still more better.

0: But the other places in and around Annanagar West have been become very bad, and there is a lot of inconvenience for the public to travel around. This one-way road, which has been converted now, the Ramtana one, is a little too hectic for the one who for people who want to go back and come back from 12th or 11th main road to 9th or 10th main road. I mean, if they want to come back, they have to all the way go back to Shanti Colony, take the two-way road, and then come or come within the streets. And one more issue I feel in Annanagar West, not only Annanagar West, in complete part of Chennai, most of the parts of Chennai, is that share auto issues. I feel there has to be another lane, single lane made for the share auto people, so that they don't create any nuisance on the road, because they travel on the road as and when they want, and they don't bother about the public which is traveling in two-wheeler, especially them. And there's a lot of nuisance there. Also, the Shanti Colony Road, which is because of the cafes and restaurants which are recently being opened up, causes a lot of traffic, because people find it difficult for the vehicle to be parked, and they don't find a place for the vehicles to be parked, so that also causes traffic issues.
1: வணக்கம், என் பேர் ஆர்த்தி அபிலாஷா. நான் வந்து அண்ணாநகரில் இருக்கேன். நான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். என்னோட காலேஜ் காட்டாங்குளத்தூரில் இருக்கிறதுனால நான் வந்து டெய்லி பஸ்ஸில் தான் வந்து போயிட்டுருக்கேன். காட்டாங்குளத்தில் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தியெல்லாம் இருக்காது, ஏன்னா அது ஒரு ஜிஎஸ்டி அண்ட் ஹைவேனால டிராஃபிக் ஃப்ளோ ஸ்மூதாக தான் இருக்கும். பட் தென் காத்தால 7 to 8 அண்ட் சாயங்காலம் ஆஃப்டர் 5 or 4 பீக் அவர்ஸ் மோஸ்டாக, பிகாஸ் அதே ஏரியாவில் இன்னும் மூணு காலேஜஸ் இருக்குது, விஐடி, எஸ்ஆர்எம் அண்ட் கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ மூணு காலேஜுமே சேர்ந்து பஸ் விடுறதுனால, காலேஜ் பஸ்னால நிறைய டிராஃபிக் க்ரியேட் ஆகும். ஸோ மோர் தென் 1 hour வெயிட் பண்ண வேண்டியதாக போகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுனால டிராஃபிக் போலீஸ்மேன் இருக்காங்க, ஏற்கனவே பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணுவாங்க டிராஃபிக்கை. ஸோ அது போக அந்த காட்டாங்குளத்தூர் டு வண்டலூர் சைடு அந்த அந்த ஸ்ட்ரெச் மட்டும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். 4 o'clock மேலே அந்த ஸ்ட்ரெச் க்ராஸ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் மோர் தென் 30 minutes. ஜென்ரலாக இட் டேக் 15 minutes்னா இட் டேக்ஸ் ட்வைஸ் த டைம். ஸோ அந்த ஏரியாவில் டிராஃபிக் அவ்வளோதான். ஸோ பீக் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் மட்டும்தான். மற்றபடி ஹைவேனால ஃப்ளோ இஸ் அலாட் ஸ்மூதர். யா, தட்ஸ் ஆல்.
2: ஹலோ, ஐ எம் பாவிகா ஃப்ரம் டிஜி வைஷ்ணவ் காலேஜ். So my college usually gets over around 6:30, and I feel it gets very tough for the students to cross the road and go to the other side. Vehicles keep going without even allowing people to cross. Not only this, it gets very tough for the people who go home by bike, car, and other vehicles to come out of the exit gate, as the bus drivers and other vehicle riders keep honking and going. I find a huge traffic near my college. Even though the traffic policeman keeps guiding and tries controlling the traffic, but the senseless drivers overtake and break the rules. There are many more areas in Chennai where you may find a huge traffic. Few of the areas are the Tirumangalam Signal and the Loyola College Road. That is the Nungamakkam Railway Station Road, where there is a subway, and there I find a huge traffic where people drive ruthlessly there. Share auto and bus drivers stop anywhere for the passengers to get in and get out, which creates a huge traffic jam and disturbances for the people. People are in a hurry. One doesn't wait for the other people to cross the road, and this car and they call and they honk and drive ruthlessly. Especially the youngsters, they show off using their bikes and do stunts, which not only causes their deaths but leads to accidents and death of others too. I feel the traffic jam can only be controlled when there are strict laws made by the government, and the laws should be followed. Unlike other cities like Bangalore and other cities, CCTV cameras must be installed in the signals and strict actions must be taken. Even though the traffic police people do the level best to control traffic, but somewhere people escape and they don't obey the laws. So I feel some strict action should be taken.
3: My name is Vishnu. I am a resident in Vandalur Kelambakkam Road. This place is famous for its heavy traffic. You can find heavy traffic at mornings as well as evenings, and it is quite difficult for students as well as office employees to reach the destination on time. There has been an initiative of developing a flyover months back, but till now there has been no progress. So if there is a flyover coming up, I think it would reduce the traffic in this place. So this is my suggestion. Thank you.
0: என் பேர் ஸ்ரேயா. நான் மந்தவெளியில் தான் நான் தங்குறேன். இங்கே டிராஃபிக் ஓடுதுன்னு பற்றி சொன்னால், மவுண்ட் ரோட் மாதிரி அவ்வளோ ஜாஸ்தி டிராஃபிக்கும் இல்லை, இல்லைனா வேறு எங்கேயாவது இடத்துல சுத்தமாக டிராஃபிக் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஈவினிங் டைமில் ரொம்பவே டிராஃபிக் இருக்குது. மந்தவெளி மயிலாப்பூரோட அடுத்த ஏரியா தான் மந்தவெளி. ஸோ மயிலாப்பூர் கபாலீஸ்வர் டெம்பிள் இருக்கிறதுனால இந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்போலாம் ரொம்ப டிராஃபிக் இருக்குது. எந்த பஸ்ஸும் மூவ் ஆகாது. அது ரெசிடென்ட் ஏரியாவாக இருந்தாலும், ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தாலும் டிராஃபிக் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக காரு, பைக்கு, டூ வீலர் எல்லாமே பார்க்டாக இருக்கும் இங்கே தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே அவ்வளோலாம் போலீஸ் எல்லாம், டிராஃபிக் போலீஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்வே எல்லாம் அப்படியே ஒன்வேலேயே எல்லாருமே வராங்க, டூ வீலர்ஸு. சில நேரம் அப்போனா ஃபோர் வீலர்ஸே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எங்கெல்லாம் போலீஸ் இருக்கணுமோ அங்கெல்லாம் போலீஸ் இல்லை, எங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கெல்லாம் போலீஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இந்த டஸ்ட்பின், இந்த குப்பை லாரி எல்லாம் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல் ரோடே பிளாக் பண்ணிடுறாங்க. சில டைம் மார்னிங்லலாம் அப்படியே ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்க, யாருக்குமே மூவே பண்ண முடியாது. இது மந்தவெளியில் மட்டும்னு இல்லை, இது எல்லா ஏரியாலையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது மட்டும் டிராஃபிக் போலீஸ் அந்த இதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சஜஷன், ஒரு மந்தவெளியில் இருக்கிற ஒரு ரெசிடென்ட்டோட சஜஷன். இது மந்தவெளிக்குன்னு மட்டும் சொல்லலை, எல்லா ஏரியாலையும் தான் சொல்கிறேன். ஒன்வேல வரவங்கள பிடிங்க, ஹெல்மெட் போடாதவங்கள பிடிங்க. நிறைய பேர் ஹெல்மெட் போடல, அது அவங்களோட சேஃப்டிக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அவங்க அவங்க கேர் எடுத்துக்க மாட்டாங்க. டிராஃபிக் போலீஸோடது தான் டியூட்டி, ஹெல்மெட்டு, லைசன்ஸு. நான் ரொம்ப என்ன பார்த்துருக்கேன்னா, இந்த சின்ன பசங்கள்லாம் டிராஃபிக்கில், டிராஃபிக் இருக்கும் ஆனால் அப்படியே பைக்கிலலாம் வரவங்கலாம் அப்படியே உள்ளெல்லாம் போயிட்டு எப்படியோ போயிடுறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் டிராஃபிக்னால ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. அதனால டிராஃபிக் போலீஸ்க்கு ஒரு சின்ன சஜஷன், ப்ளீஸ் மந்தவெளியிலையும் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் ப்ளீஸ் கொஞ்சம் டிராஃபிக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கள். அண்ட் யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிங்க, யாரை பிடிக்கக்கூடாதோ அவங்கள பிடிக்காதீங்க. ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.
4: பேர் தருண்யா, நான் டிநகரில் இருக்கேன். டிநகர் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வீக் டேஸ் ஆகட்டும் வீக்கெண்ட் ஆகட்டும் எப்பவுமே டிராஃபிக் தான். அதாவது வீக் டேஸில் வந்து ஆஃபீஸ் டைமிங்ஸ் ஜென்ரலி, அதாவது 10 to 11 ஆர் 10 to 12, அண்ட் ஈவினிங் டைம், அதாவது விடுற ஆஃபீஸ் விடுற டைம் 6 to 8 அந்த மாதிரி டைமில் தான் ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தி. அதாவது பீக் ஹவர்ஸ் மற்ற ஏரியாஸ் கம்பேர் பண்ணும்போது டிநகர் ரொம்பவே மோசமாக இருக்குது. அண்ட் ரங்கநாதன் தெரு அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பெடஸ்ட்ரியன்ஸ்னால ப்ராப்ளம் வருது வீக் வீக்கெண்ட்ஸில். எப்படின்னா அவங்க வந்து அந்த எக்ஸாக்டாக எப்போ வண்டிக்கு க்ரீன் சிக்னல் போடுறாங்களோ அப்போ தான் வந்து எல்லாரும் பெடஸ்ட்ரியன்ஸ் எல்லாம் நடந்து போவாங்க. அவங்களுக்கு எப்போ சிக்னல் போடுறாங்களோ அப்போ நடக்கவே மாட்டாங்க. அதனால வந்து வண்டியெல்லாம் நிற்க வேண்டிய ப்ராப்ளம் வருது. அப்புறம் வந்து ஜென்ரலாகவே யாராவது தெரியாமல் போய் இன்னொருத்தவங்க வண்டியை இடிச்சிட்டாலும் ஒரு சைடில் போய் நின்று அவங்களோட என்ன ஏதுன்னு கேட்குற விஷயமே நம்ம ஊரில் கிடையாது. நட் ரோட்டில் நின்று தான் சண்டை போடுவாங்க. அதனால பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் வருது, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறது கிடையாது. இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருக்கு. டிநகர்னு நான் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல, ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, டிராபிக் ப்ராப்ளம்ஸ். பட் அது தான் டிநகர்ல வந்து பாண்டி பஜார், பாண்டி பஜார்ல வந்து பார்க்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பார்க்கிங் ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்து அந்த பார்க்கிங் இம்ப்ரூவ் பண்ணா டிராபிக் அங்க குறையும். அண்ட் நிறைய இடத்துல சிக்னல்ஸ் வந்து ஃபாலோவே பண்றது கிடையாது. பிகாஸ் சின்ஸ் ஐ எம் ஃப்ரம் த யங்கர் ஜென்ரேஷன், அவங்களெல்லாம் இதெல்லாம் பார்த்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டு டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் அண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த சீட் பெல்ட் போடுறதோ ஹெல்மெட் போடுறதோ ரெட் சிக்னலை நிற்கிறதோ இது எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். என்னதான் எமர்ஜென்சியாக இருந்தாலும் வந்து டிராஃபிக் ரூல்ஸையோ இல்லை ரோட் சேஃப்டியை வந்து நம்ம அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் வருது இல்லையா. அதனால ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு ஃபாலோ ரோட் சேஃப்டி அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஒரு அந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து ஒரு பெடஸ்ட்ரியன்ஸ்க்காக ஒரு ஓவர் பிரிட்ஜ் கட்டினா பெட்டர். ஏன்னா பிரிட்ஜ் கட்டினாலே வந்து டிராஃபிக் ஆர் பெடஸ்ட்ரியன் டிராஃபிக் ஆகட்டும் இல்லை வெஹிக்கிள்ஸ் டிராஃபிக் ஆகட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது மை ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ இன் வீக் டேஸ் ஆர் வீக்கெண்ட்ஸ் எப்பவுமே வந்து அங்கங்கே சில டிராஃபிக் போலீஸ் வைக்கணும். சில ஏரியாவில் டிராஃபிக் போலீஸ் இல்லை, அதனால இந்த சஜஷன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஐ சி அ லாட் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஹூ டூ ஹெல்ப் வித் ரிகார்ட்ஸ் டு டிராஃபிக். அதாவது அங்கங்கே நின்று கிரிட்லாக் வரும்போது அங்கே ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வைக்கலாம், நிறைய ஏரியாஸில் வைக்கலாம், நிறைய ஸ்ட்ரீட்ஸில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே வந்து டிராஃபிக் இன் டிநகர் அண்ட் நாட் ஜஸ்ட் இன் டிநகர் இன் அதர் ஏரியாஸ் கூட குறையும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
5: நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு இப்போ கேட்டோம். எல்லாருமே அதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் டிராஃபிக் ரூல்ஸை கடைபிடிங்க, அது உங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்லது. டிராஃபிக் மற்றும் சாலை பாதுகாப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: கேட்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே ரேஷ்மா, என் ஆர்ஜே பிரியங்கா. சென்னையில் உள்ள சாலை பாதுகாப்பு மற்றும் டிராஃபிக் பத்தி கேட்டுக்கிட்டோம். இந்த டிராஃபிக்னால எக்கச்சக்க பிரச்சனை, நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பு கூட இல்லாம போச்சு.
1: அதுக்காக தான் கவர்மெண்ட் சாலை பாதுகாப்பு விதிகளை செயல்படுத்தி இருக்காங்க. அதாவது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்பது கட்டாயம்.
0: அது மட்டுமல்ல, ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது கட்டாயமானது. உனக்கு ரோட் சேஃப்டி வீக் பத்தி தெரியுமா?
1: இதெல்லாம் இருக்கா?
0: ஆமா, ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 11-17 வரைக்கும் ரோட் சேஃப்டி வீக் என கொண்டாடப்படுகிறது.
1: ஓ, அதனால தான் என்ஜிஓல இருந்து டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லி ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து நின்னுட்டு இருக்காங்களா?
0: ஆமா, என்ஜிஓ ரோட் சேஃப்டி பத்தின நிகழ்ச்சிகளை நடத்தி பொதுமக்களுக்கு தேவையான அவேர்னஸ் கொண்டு வராங்க.
1: நேத்து தான் நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, டிராபிக்னால நடைபாதைகள்ல கூட வாகனங்கள் ஓட்டி போறாங்களாம். இதனால எவ்வளவு பேருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல?
0: கண்டிப்பா, ஆனா அவங்கள மட்டும் தப்பு சொல்ல முடியாதுல. நடந்து போறவங்க ஒழுங்கா போறாங்களா? செல்போன் பேசிட்டே போறதும், இல்லனா டெக்ஸ்ட் பண்ணிட்டே போறதும், இல்லனா ஹெட்போன் போட்டுட்டு பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு தெரியாம போகிறதும், இதெல்லாம் தப்பு இல்லையா? ரோட்ல போகும்போது நம்ம கவனம் நம்ம கிட்ட தான் இருக்கணும். சேஃப்டி இஸ் மஸ்ட்னு கேட்டிருப்போம், அது எவ்வளோ முக்கியம்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம வீட்டில் நம்மளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாங்கன்றதை மறந்துடாமல் டிராஃபிக் ரூல்ஸை கட்டாயமாக கடைபிடிக்கணும். இந்த மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆர்ஜே ரேஷ்மா மற்றும் ஆர்ஜே பிரியங்கா.
1: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ராதிகா.
0: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியர் சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

0: வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் MOP வித் உங்க ஜனனி, ஒன்லி ஆன் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிக் ஹாப்பி அண்ட் சியர்ஃபுல் குட் மார்னிங் அண்ட் காலை வணக்கம். ஸோ காலையில அதுவும் சென்னையோட பீக்கா டிராபிக்ல பரபரப்பா ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்னு ஓடிட்டு இருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே அண்ட் குழந்தைகளே, நீங்க டூ வீலர்ல போய்கிட்டு இருந்தா தவறாம ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்க, அண்ட் கார்ல போய்கிட்டு இருந்தா கண்டிப்பா சீட் பெல்ட் போட்டுட்டு போங்க. ஏன்னா எப்பவுமே சாலைகள்ல பாதுகாப்பா போறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும் இல்லையா. சோ ஆன் தட் நோட், MOP சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் MOP வித் உங்க ஜனனி. இது நமது சமுதாயம், நமது பெருமை. தொடர்ந்து கேளுங்க. முன்னாடிதான் இன்டர்நெட்ல ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அந்த ஆர்டிகல்ல மகாராஷ்டிரா மாநில அரசு மாட்டிறைச்சி அதாவது பீஃப் மேல போட்டிருந்த தடை பத்தி ரொம்பவே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எப்படி எல்லாம் மாடுகளை கொடுமைப்படுத்தி இறைச்சிக்காக அதை கொல்றாங்கிறத பத்தியும் ஒரு உணர்வு பூர்வமான விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சைனால ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுற யூலன் டாக் மீட் ஃபெஸ்டிவல் பத்தி ஃபேஸ்புக்ல ஒரு பெரிய ரிப்போர்ட்டே வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது சைனால இருக்கிற யூலன்கிற இடத்துல ஒவ்வொரு வருஷமும் 10,000-15,000 நாய்களை கொடூரமா கொன்னு அதோட இறைச்சிய சீன மக்கள் சாப்பிட்டு கொண்டாடுறது தான் இந்த யூலன் டாக் மீட் ஃபெஸ்டிவல். இந்த உச்சக்கட்ட கொடுமைக்கு பல்வேறு தரப்ப சார்ந்த மக்கள் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு வராங்கிறத பத்தியும் அந்த ரிப்போர்ட்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேஸ்புக் ரிப்போர்ட் மூலமா இது பத்தி தெரிஞ்சுகிட்ட பல பேர் இத வன்மையா கண்டிச்சு நியூஸ் பேப்பர்ஸ்லயும் இன்டர்நெட்லயும் நிறைய ஆர்டிகல்ஸ் வெளியிட்டு இதை இன்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இதையெல்லாம் படிச்சப்போ எனக்கு சட்டுன்னு தோணுனது ஒன்னே ஒண்ணுதான், இன்னும் எத்தனையோ விலங்குகள் மீட் இண்டஸ்ட்ரியோட அந்த கொடூரமான கைகள்ல மனிதர்களோட நாக்கு ருசிக்காகவும் லாபத்துக்காகவும் சிக்கி பலியாகிறாங்க இல்லையா. ஆனா இது பத்தி நம்ம யாருமே ஒரு நிமிஷம் கூட உட்கார்ந்து யோசிச்சதே இல்ல. விலங்குகளை கொல்றது தப்புன்னு தெரிஞ்சும் இன்னும் நம்மள பல பேர் பல வகையான அசைவ உணவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கடவுள் நமக்காக படைச்ச சத்தும் சுவையும் நிறைஞ்சி இருக்கிற காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், பருப்பு வகைகளை எல்லாம் விட்டுட்டு புரோட்டீன் கான்சியஸா இருக்கோங்கிற பேர்ல வாயில்லா பிராணிகளை நம்ம நாக்கு ருசிக்காக இரக்கமே இல்லாம கொன்னு சாப்பிடுறோம் இல்லையா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் MOP நிகழ்ச்சியில இது தொடர்பான பல விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது ரெண்டு முக்கியமான விஷயத்த பத்தி தான். ஒண்ணு, ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாள ஏன் சைவ உணவு முறைய பின்பற்றணுங்கிறத பத்தியும், இன்னொன்னு அசைவ உணவு முறைய ஏன் தவிர்க்கணுங்கிறத பத்தியும் டீடைலா பேச போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம யாருக்குமே காட்டப்படாத மீட் இண்டஸ்ட்ரியோட கொடூர முகத்தை பத்தியும், சைவ உணவு முறைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி கூடவும் மொராலிட்டி கூடவும் இருக்கிற தொடர்பு பத்தியும் நிறைய பேச போறோம். சோ ஆன் தட் நோட், MOP சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் MOP வித் மீ ஜனனி. தொடர்ந்து கேளுங்க. இது நமது சமுதாயம், நமது பெருமை. என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போய் பீஸா, பர்கர், நூடுல்ஸ் சாப்பிட்டாலும் நம்ம காலேஜ் கேம்பஸ்ல இருக்கிற அந்த காம்பவுண்ட் வால்ல லைனா உட்காந்துக்கிட்டு வேர்க்கடலை சாப்பிடுற சந்தோஷமே தனி தானே. ஆனா இப்போ அதே வேர்க்கடலைய பெரிய பெரிய நொறுக்கு தீனி நிறுவனங்கள் நாம நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு அன்சேஃபான ஸ்நாக்கா மாத்தி அதை கலர்ஃபுல்லான பேக்கெட்ஸ்ல அடைச்சு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ், சைவம்னு குறிக்கப்படுற இந்த ஃபேக்டரி ப்ராசஸ்ட் வேர்க்கடலை உண்மையில ஒரு அசைவ உணவு தான். இன்னைக்கு பெரும்பாலான ஃபாரின் ஸ்நாக்ஸ் கம்பெனிஸ் நம்ம மார்க்கெட்ல விற்கிற ஃப்ரைட் பீனட்ஸ் அதாவது பொரித்த வேர்க்கடலை பல ஃப்ளேவர்ஸ்ல நம்ம மக்கள் கிட்ட வந்து சேருது. இதுல மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுற சால்டி அண்ட் ஸ்பைசி ஃப்ளேவர்ஸ் தான் இன்னைக்கு கடைகள்ல பிரதானமா விற்கப்படுது. ஆனா இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எப்படி வேர்க்கடலையில ஒரே மாதிரி சேர்க்கிறாங்க, அங்கதான் இருக்கு சிக்கலே. பொரித்த வேர்க்கடலையில தேவையான அளவு ஃப்ளேவர்ஸ ஒட்ட வைக்கிறதுக்காக ஜெலட்டின்ங்கிற ஒரு பொருள் பயன்படுத்தப்படுது. இந்த ஜெலட்டின் பாலூட்டி விலங்குகளோட கால் நுனிகள்லேருந்தும் எலும்புகள்லேருந்தும் தோல்லேருந்தும் எடுக்கப்படுது. இந்த ஜெலட்டினை தான் நம்ம வேர்க்கடலையோட சேர்த்து சாப்பிட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்க, நாம சாப்பிட்டுட்டு இருக்கிறது அசைவம் தானே மக்களே. MOP சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் எம்ஓபி வித் மீ ஜனனி. சோ இன்னைக்கு நாம வெஜிடேரியனிசம் பத்தி ரொம்பவே டீடைலா பேசிட்டு இருக்கோம். சோ சைவ உணவு முறை பத்தி பேசும்போது பெரும்பாலானவங்களுக்கு தோன்ற முதல் கேள்வி என்னன்னா, ஒரு நான் வெஜிடேரியன் டயட்டால நமக்கு கிடைக்கிற எனர்ஜியை விட எந்த அளவுக்கு ஒரு வெஜிடேரியன் டயட் நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குங்கிறது தான். அதுவும் முக்கியமா வெஜிடேரியன் டயட்ல புரோட்டீன் சத்துங்கிறது நான் வெஜிடேரியன் டயட்ல இருக்கிறத விட கம்மியா தான் இருக்குங்கிறது பல பேருக்கு இருக்கிற ஒரு தவறான மைண்ட் செட்னே சொல்லலாம். அதனால ஆன் அ லாங் ரன் இந்த மைண்ட் செட் நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத பத்தி நமக்கு தெளிவா எடுத்து சொல்ல இன்னைக்கு நம்ம கூட சென்னையை சேர்ந்த பிரபல நியூட்ரிஷனிஸ்ட் டாக்டர் பிரியதர்ஷினி இருக்காங்க. சோ இவங்க கிட்ட சைவ உணவு முறையோட நன்மைகள் பத்தியும் ஏன் சைவம் தான் நமக்கு உகந்த உணவு முறைங்கிறத பத்தியும் ரொம்பவே டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: சோ எங்க குட் மார்னிங் எம்ஓபி நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி மேம். அண்ட் நீங்க கொடுக்க போற நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்க நாங்கள் ரொம்பவே ஆவலா இருக்கும். ஸோ மக்கள் மத்தியில அசைவ உணவுங்கிறது இன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு வருது இல்லையா? குறிப்பா இளைஞர்கள் வந்து வெஜிடேரியனிசமோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்காம இன்னும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஈட்டரிஸ்கெல்லாம் போய் அசைவ உணவையே ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் திஸ் எங்களுக்கு வந்து சைவ உணவு முறையோட ஜென்ரல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்ல முடியுமா மேம்?
1: இப்போ வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதில். ஸோ வெஜிடேரியன் ஃபுட்ஸ்னா யார் வேணால் எடுத்துக்கலாம். சே 1 இயர் பேபி, ஒரு வயசு குழந்தையிலேருந்து ஒரு 85 வயசு தாத்தா வரைக்கும் எடுத்துக்கலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் லைக் இவங்க தான் எடுத்துக்கணும் இவங்க தான் எடுத்துக்கக்கூடாதுன்னு இல்லை. பட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்னு பார்த்தா தெர் இஸ் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லைக் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க சில ஃபுட்ஸை தவிர்க்கணும், அண்ட் நிறைய ஹெல்த் ஃபேட்டி லிவர்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பீப்புளெலாம் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸை தடுக்கிறது அவசியம். அதே மாதிரி சில ஒபீஸ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்க எல்லாமே நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் சில கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸை தவிர்க்க சொல்லுவோம். ஸோ இப்போ ஆன் அ வைட் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோன்னா வெஜிடேரியன் ஃபுட்ஸுன்றது யார் வேணால் எடுத்துக்கலாம், இட் இஸ் சேஃப். ஓகே. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் வெஜிடேரியனிசமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். வெஜிடேரியன் ஃபுட்ஸில் நிறைய பிக்மெண்ட்ஸ் லைக் ஆந்தோசாந்தன்ஸ் ஆந்தோசைனன்ஸ் கேரட்டின்ஸ் இதெல்லாம் ப்ரெசண்ட் ஆயிருக்கு. இது என்ன ஃபுட்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரட்ஸ், டொமேட்டோஸ், உங்களோட கத்திரிக்காய் எல்லாத்துலேயுமே இந்த பிக்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த பிக்மெண்ட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் செல் டேமேஜ். உங்களோட பாடி செல்ஸை அழிக்க விடாமல் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த பிக்மெண்ட்ஸ். ஓகே. ஆன் தி அதர் வே இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தா அதோட மேஜர் சோர்ஸே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். ஓகே. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணோம்னா இட் ப்ரிவென்ட்ஸ் கேன்சர். ஸோ யூஸ்வலாக கேன்சரில் பார்த்தீங்கன்னா நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணோம்னா தோஸ் அந்த செல்ஸை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட மேஜர் சோர்ஸ்ன்னு பார்த்தாலே ஃப்ரூட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு முக்கிய நீங்கள் நிறையா பேப்பர்ஸில் டிவியில் நிறையா பார்ப்பீங்க டீடாக்சிஃபிகேஷன் சொல்லிட்டு, லைக் 15 டேஸ் ஒன்ஸ் நான் டீடாக்சிஃபை பண்ணுறேன் லைக் என் உடம்பை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷனில் எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. லைக் டெண்டர் கோக்னட் வாட்டர், ஃப்ரூட் ஜூஸ், வெஜிடபிள் சூப்ஸ், வெஜிடபிள் ஜூஸ், நட் மில்க்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களே. நான்வெஜ் ஃபுட்ஸ் வச்சு யாரும் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதில்லை. இதெல்லாம் தான் வெஜிடேரியன் ஃபுட்ஸோட பெனிஃபிட்ஸ்.
0: இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, அதாவது சைவ உணவில் வந்து புரோட்டீன் சத்து வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. அதாவது நான்வெஜ்ல இருக்கிற அளவுக்கு வெஜிடேரியன்ல புரோட்டீன் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு டிராபேக் தான் அப்படின்னு நிறைய நான் வெஜிடேரியன்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ இதை பற்றினா உங்களோட கருத்து என்ன? அண்ட் எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எந்தெந்த வெஜிடேரியன் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் புரோட்டீன்ஸ் நிறைய இருக்கு?
1: ஸோ வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லேயும் ப்ரோட்டீன் சோர்சஸ் இருக்குது. யூஸ்வலாக சொல்கிறது என்னென்னா நான் வெஜிடேரியனில் தான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெஜிடேரியன்லேயும் யூ ஹாவ் டூ மெனி ஆப்ஷன்ஸ். லைக் இப்போ நம்ம பருப்பே எடுத்துக்கிட்டோன்னா கொண்டக்கடலை, பச்சை பயிறு, ஸோ இதை வந்து ஸ்ப்ரவுட் பண்ணது தட் இஸ் மொளக்கட் டீ எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு புரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த பருப்புகள் தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் ப்ராடக்ட்ஸ் லைக் பால், பனீர், சீஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோயா ப்ராடக்ட்ஸ் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. சோயா மில்க், டோஃபு, டோஃபு பார்த்தீங்கன்னா சோயா மில்கில் பண்ண பன்னீர், ஸோ டோஃபு, சீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகம். ஸோ நீங்கள் வந்து நான்வெஜ்ஜில் மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு ப்ரிஃபர் பண்ணாமல் யூ ஹாவ் டூ மெனி சாய்ஸஸ் இன் வெஜிடேரியன் டூ. ஸோ இட் இஸ் அப் டு யூ டு சூஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அவுட் ஆஃப் வெஜிடேரியன் சோர்ஸஸ்.
0: ஸோ மேம், இன்றைய காலகட்டத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகளுக்கு ரைட் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் அசைவ உணவை சாப்பிட பழக்கப்படுத்திடுறாங்க இல்லையா. ஸோ இது வந்து அந்த குழந்தைகளோட ஹெல்த்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொண்டு வரும், அண்ட் முக்கியமாக இப்போ வந்து ஏர்லி பியூபர்ட்டிக்கு அது வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும்?
1: நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் வெஜிடேரியன் ஃபுட் சிலருக்கு ஒத்துக்கும் சிலருக்கு ஒத்துக்காதுன்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ற பெண் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வர சிக்கன் எல்லாமே பிராய்லர் சிக்கன், ஸோ எல்லாமே ஹார்மோன் இன்ஜெக்டட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கூண்டில் வச்சு வளர்க்குற சிக்கனு, ஸோ அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும் எல்லாமே குவஷனபிள் மார்க்காக இருக்குது. ஸோ பீடியாட்ரிஷியன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நோ நான்வெஜ் ஃபுட்ஸ்னே ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, லைக் வளர்ற பெண் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து நாலாவது படிக்கும்போதோ அஞ்சாவது படிக்கும்போதோவே வயசுக்கு வந்துடுறாங்க, அவங்களோட பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஹார்மோன் இன்ஜெக்டட் சிக்கன்ஸால தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் பாய்ஸே எடுத்துக்கிட்டால் கூட ஈட், இப்போ ஒரு ஹாலிடேவோ இல்லை ஒரு லீவோ ஸ்கூல் லீவோ எது வந்தாலுமே ஈட் அவுட் அப்படின்னு ஒரு கல்ச்சர் வந்துருச்சு. அண்ட் வாட் தே ஆர்டர் இஸ் லைக் ஃப்ரைட் சிக்கன், பர்கர், இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிக்கன் எங்கேருந்து வருது, அந்த மீட் ப்ராடக்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா ஒரு 6 months ஃப்ரீஸ் பண்ணதோ இல்லை 6 months ப்ராசஸ் பண்ண மீட்டாவோ தான் இருக்குது. ஸோ அந்த மீட்டில் மறுபடியும் ஒரு ப்ரிசர்வேட்

0: வீகனிசம் வேற, வெஜிடேரியனிசம் வேற. வெஜிடேரியனிசம் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ், பல்சஸ், அதே டார்க் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதை கீரை வகைகள், உங்களுக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் என்ன ஆட் ஆகும்னா மில்க், மில்க் ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே எடுத்துப்பீங்க. பால், பன்னீர், சீஸு, பட்டரு, நெய் எல்லாமே எடுத்துப்பீங்க. தயிர் அதெல்லாமே வெஜிடேரியனிசம் ஃபுட்ஸில் எடுத்துக்கலாம். அதே வீகனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபுட்ஸுமே இருக்கும், ஆனால் அனிமலோ அனிமல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸோ லைக் மில்க்கு சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும். மில்க்கு, மில்க் ப்ராடக்ட்ஸ், அதே நான் சொன்ன பன்னீர், சீஸு அதெல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ வீகன் வேறு, வெஜிடேரியனிசம் வேறு. அதே மாதிரி சிலர் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வீகன் டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதேச்சியாலாம் நீங்கள் வீகன் டயட் ஆரம்பிக்கக்கூடாது, அண்ட் செல்ஃப் மேட் வீகனிசமும் பண்ணக்கூடாது. ஒரு வீகன் டயட் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலோட அட்வைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். லைக் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டோ இல்லை ரெஜிஸ்டர்ட் டயட்டீஷியன் கிட்டேயோ நீங்கள் வந்து எதெல்லாம் எடுத்துக்கணும், எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு ஒரு கிளியர் பிக்சர் வந்தோட நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தெரியாத சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீனோ இல்லை மைக்ரோ நியூட்ரியன்ஸோட சோர்சஸோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஒன்லி ப்ரொஃபஷனல் கேன் கிவ் தோஸ் சோர்சஸ். ஸோ ஆன் அ ரஃப் பேசிஸ் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி12 டெஃபிஷியன்சி வீகனிசம் ஃபாலோ பண்ணுறவங்க கிட்ட நிறைய பேர் கிட்ட டெவலப் B12 டயட்குள்ளே எப்படி கொண்டு வரலாம், ஸோ அதோட ஃபுட் சாய்ஸஸ் அதை ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அண்ட் தென் யூ கேன் கோ அபவுட் வித் வீகன் டயட். வீகன் டயட்டும் ஹெல்ப் நிறையவே ஹெல்ப் பண்ணுது, வெயிட் லாஸ்லையும் சரி ஹெல்தி ஸ்கின்னுக்கும் வீகன் டயட் நிறையவே ஹெல்ப் பண்ணுது.
1: ஸோ மேம், இப்போது பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தன்னோட லைஃப் டைமில் மூணு முக்கியமான ஸ்டேஜை கடந்து போவாங்க, அதாவது மென்ஸ்ட்ருவேஷன், ப்ரெக்னென்சி அண்ட் மெனோபாஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிற பெண்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வெஜிடேரியன் டயட்டை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
0: இந்த ஸ்டேஜில் இருக்க விமன் வந்து நியூட்ரிஷியஸ் மீல் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை எப்படி ஃபாலோ பண்ணுறது பார்த்தா, ஃபைவ் மீல்ஸ் அ டேன்னு சொல்லுவோம், லைக் பிரேக்ஃபாஸ்ட், மிட் மார்னிங், லன்ச், ஈவினிங் அண்ட் டின்னர். ஸோ இதெல்லாம் மீலுமே 2-3 hours கேப்பில் இருக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஸ்கிப் தி பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தாலே பிரேக்கிங் த ஃபாஸ்டிங் டைம். நீங்கள் நைட் 10 மணிக்கு தூங்குவீங்க, காலையில் 6 மணிக்கு எழுந்திக்கிறீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாமல் காலேஜ் போகிறது. ஸோ அதுக்கடுத்து ஒரு சாலிட் மீல் நீங்கள் லன்ச்சுக்கு தான் எடுத்துப்பீங்க. ஸோ அந்த ஃபாஸ்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகி அதனால் ஹார்மோனல் லெவல்ஸும் சேஞ்ச் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஹங்கர், உங்களுக்கு பசிக்கிற தன்மையே மாறுபட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிடலாம், இல்லைன்னா கம்மியாக சாப்பிட்றதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 5 மீல் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியோ தோசையோ வித் சட்னி, சட்னிலேயே கூட நீங்கள் புதினா சட்னியோ கொத்தமல்லி சட்னியோ வித் சாம்பார். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு கார்போஹைட்ரேட் ரிச் மீல் லைக் இட்லி எடுத்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச் சாம்பார் எடுத்துக்கணும். ஸோ இந்த காம்பினேஷன் தான் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிட் மார்னிங். மிட் மார்னிங்னா ஒரு 11-12 மணிக்கு ஒரு மோரோ இல்லை லெமன் ஜூஸோ இல்லைனா ஒரு பாதாமோ இல்லை வால்நட்டோ ஒரு 5-6 அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு லன்ச் டைம். ஸோ லன்ச் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 மணிக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ லன்ச்சில் நீங்கள் ரைஸோ இல்லை ரோட்டியோ வித் தால், ப்ரொவைடட் வித் தால் அண்ட் ஒரு கீரை பொரியல் வந்து வாரத்தில் 3 நாள் அட்லீஸ்ட் எடுத்துக்கணும். அண்ட் ஒரு வெஜிடபிள் பொரியலோ இல்லை வெஜிடபிள் சாலட் டைப்போ வித் 1 cup ஆஃப் கர்ட். ஸோ லன்ச் முடிச்சிட்ட பிறகு ஈவினிங் ஸ்நாக். ஸோ ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கோ இல்லை 5-6 மணி டைமில் ஒரு டீயோ காஃபியோ வித் 2 biscuits இல்லைனா பருப்பு வகைகளை எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையோ கொள்ளு இல்லை பயிறு வகைகளை வேக வச்சு எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் குக்கும்பரம் ஆட் பண்ணி ஒரு சாலட் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாமே நீங்கள் ஹெல்த்தியாக எப்படி ஆக்குறீங்கன்னு தான் இருக்குது. ஸோ ஒரு ஒரு பருப்பை அப்படியே சாப்பிட்றதுலையும் அது கூட ஒரு 4-5 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாலட் மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்றதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டின்னர். டின்னர் கூட ஒரு 7.5-8 மணி இல்லைனா அட் த மேக்ஸிமம் 8.5 மணிக்குள்ளேயே உங்கள் டின்னர் முடிச்சுக்கணும்.

0: ஏன்னா தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே டின்னர் சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு அதுக்குள்ளதான் அந்த தூங்குற டைமுக்குள்ளவே உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகி செட்டில் ஆயிடும். ஓகேவா? ஸோ டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டியோ இல்லை தோசை ஐட்டம்ஸே நீங்கள் எடுத்துக்கலாம், வித் வெஜிடபிள் கறி, இல்லை மத்தியானம் செஞ்ச பொரியலோ வெஜிடபிள் பொரியலோ எடுத்துக்கிறது கண்டிப்பாக அவசியம். ஸோ நைட் தூங்கும் போது ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்கலாம். ஸோ இந்த 5 மீல்ஸ்க்கு நடுவில் சப்போஸ் ஏதாவது ஒரு மிட் மார்னிங் மீலோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்கோ எடுத்துக்க முடியலனா ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ காலேஜ் போகிற கேர்ள்ஸு இல்லை வேலையில் ஒர்க் பண்ணுற விமன்லாம் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு சாலடு அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக சொன்னாலும் இதெல்லாம் எப்படி பாசிபிள்னு நம்மளே திருப்பி கேட்பாங்க. ஸோ அவங்களாம் ஒரு ஆப்பிளோ ஒரு கொய்யா பழமோ அந்த மாதிரி ஈஸி டு ஈட்டாக நீங்கள் வந்து பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 மீல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட சுகர் லெவல்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ தட் அதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. அதனால் உங்களுக்கு வந்து ஹார்மோன் லெவல்ஸ்லையும் நிறையா இம்பேலன்ஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஹங்கர் பேங்ஸும் கண்ட்ரோல் ஆகும், உங்களோட வெயிட் மெயின்டைன் ஆகும். அட் த சேம் டைம் வேறு ஏதோ ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸும் வராமல் தடுக்கலாம்.
1: ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி மேம். அண்ட் கண்டிப்பாக எங்கள் லிசனர்ஸ்க்கு வந்து இப்போது சைவ உணவு முறை பற்றின ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகேன் மேம்.
0: தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் ஆல் 107.8 MOP FM லிசனர்ஸ் ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப். தேங்க்யூ ஸோ மச்.
2: சைவ உணவால் நம்ம உடம்புக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்படுதுங்கிறத பற்றி டாக்டர் பிரியதர்ஷினி ரொம்பவே தெளிவாக எடுத்து சொன்னாங்க இல்லையா. நம்ம குட் மார்னிங் MOP நிகழ்ச்சியில் இன்னைக்கு சைவ உணவு முறை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கேட்க போகிறது ஒரு பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகரோட ஒரு சின்ன ஒலி துணுக்கு தான். இவர் வேறு யாரும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஷாஹித் கபூர். இவரும் ஒரு வெஜிடேரியன் தான். சமீபத்தில் பீட்டா அதாவது People for the Ethical Treatment of Animals கிற அமைப்பு நடத்தின வெஜிடேரியனிசம்கான ஒரு கேம்பெயின்காக ஷாஹித் கபூர் ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில அவர் கொடுத்த இன்டர்வியூலேருந்து ஒரு சின்ன துணுக்கு தான் இதோ இப்போ உங்களுக்காக.
3: I started believing in the fact that I would want not to kill animals for my taste buds. That's the day everything changed for me. I think you look like what you eat. I really believe in that. I think your diet and your lifestyle really shows on your body and your face. I'm a very homely kind of person, so I like my rajma chawal, which gets cooked at my father's place. I think it's very important to be compassionate as a human being. It's very important to consider other people, their feelings, other creatures and their feelings. I'm very happy being a vegetarian, and I believe that it's the best way to be.
2: என்ன மக்களே, ஷாஹித் கபூர் பேசுனத கேட்டீங்களா? சூப்பரா இருந்ததுல. MOP சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் MOP வித் மீ ஜனனி. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது சைவ உணவு முறையை பத்தி தான். சோ தொடர்ந்து கேளுங்க, இது நமது சமுதாயம் நமது பெருமை. இனிப்புனா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. ஒரு நாள்ல நம்ம குறைஞ்சது எத்தனை ஸ்பூன் சர்க்கரை உபயோகிக்கிறோம்? 5 to 10 spoons இருக்குமா? சரி, எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும். ஆனா நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு அசைவத்தையும் நம்ம உடம்புக்குள்ள தள்ளுறோம். எஸ், நாம தினமும் சாப்பிடுற வெள்ளை சர்க்கரை கூட அசைவம் தான். அதாவது கரும்புல இருந்து எடுத்த சுத்தமான சர்க்கரை வெள்ளை கலர்ல இல்லாம கொஞ்சம் பிரவுன் கலர்ல இருக்கும். அதை வெள்ளை கலர்ல மாத்தி சுலபமா மக்கள் கிட்ட விற்கத்தான் இன்னைக்கு பல நிறுவனங்கள் விலங்குகளோட எலும்புகளை எரிச்சு ஒரு பவுடர்ட் ஃபார்ம்ல சர்க்கரை பாகுல சேர்த்து நமக்கு வெள்ளை சர்க்கரையா கிறிஸ்டலைஸ் செஞ்சு தராங்க. இந்த எலும்புகள்ல இருக்கிற ஆக்டிவேட்டட் கார்பன் தான் நாம சாப்பிடுற சர்க்கரைக்கு ஒரு பாலிஷ் லுக்க கொடுக்குது. இப்ப சொல்லுங்க, நாம சாப்பிடுறது நிஜமாவே இனிப்பு தானா? MOP சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் MOP வித் மீ ஜனனி. இது நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது சைவ உணவு முறைய பத்தி தான். என்னதான் மக்கள் மத்தியில சைவ உணவு முறைக்கான இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே வந்தாலும் அதை சாக விடாம தூக்கி விடுற பல அமைப்புகள் செயல்பட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் வேர்ல்ட் வெஜ் கவுன்சில். பல வருடங்களா சைவ உணவு முறையோட மகத்துவத்தை மக்கள் கிட்ட குறிப்பா இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்பவே ஆக்டிவா செயல்பட்டு வராங்க. இந்த வேர்ல்ட் வெச் கவுன்சில் அமைப்பை சேர்ந்த இயக்குநர்களான மிஸ்டர் எம் ஏ ஹுசைன் அண்ட் மிஸ் சாந்தி சர்வோத்தமன் இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில சைவ உணவோட மகத்துவத்தை பத்தியும் வேர்ல்ட் வெச் கவுன்சில் அமைப்பு நடத்துற நிகழ்ச்சிகளை பத்தியும் நிறைய பகிர்ந்துக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, அசைவ உணவு முறையை பத்தி சங்க காலத்து புலவர்களும் திருவள்ளுவரும் சொன்ன கருத்துக்கள் என்னென்னங்கறத பத்தியும் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
4: சோ வணக்கம் சார். வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
2: முதல்ல எங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எங்க கூட பகிர்ந்துக்க போற பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க நாங்க ரொம்பவே ஆவலா இருக்கோம்.
4: சார், இப்போ வந்து இன்னைக்கு மக்கள் வந்து இந்த வெஜிடேரியனிசம் கான்செப்டை எப்படி தவறா புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க?
5: உணவு என்பது மனித சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் நடமாட உயிரினங்கள் அனைத்துக்கும் பொது. ஆனா இன்னதுதான் உணவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அறிவுடைமை. அதுக்கு திருவள்ளுவர் வந்துட்டு கொல்லாமைன்னு ஒரு அதிகாரத்தில் இரண்டாவது பாடலில் ஒரு பாடல் சொல்கிறார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்து ஒட்டில் எல்லாம் தலை. அதுக்கு பரிமையில் இருக்கிற உரை ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அது இன்னும் வேறு வகையில் அந்த உரை எடுக்கும் பொழுது, உணவு எது என்பதை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். பகுத்து அப்படின்னு சொன்னால் ஆய்ந்து அப்படி அது கொல்லாமைங்கிற அதிகாரத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். ஆனால் இந்த வேலையை நம்ம செய்யலை. அதை வந்துட்டு கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் அதுக்கு எடுத்திருக்காங்க.
4: ஓகே.
5: அதுக்கு உடை கண்டிருக்காங்க. வாயில் போட்டு மெல்லும் பொழுது எந்த ஒரு பொருள் வாயில் உள்ள உமிழ்நீரோடு கலந்து முதலில் செரிமானம் ஏற்படுகிறதோ அதுதான் மனிதனுக்கு உணவுன்னு கண்டுபிடிச்சாங்க.
4: ஓகே.
5: பிறகு அப்போ எதெல்லாம் வாயில் உமிழ்நீரோடு சேர்ந்து செரிமானம் ஆகும் அப்படிங்கிறது அடுத்த கண்டுபிடிப்பு. அதுக்கு ஒரு ஐந்து நாடுகள் எடுத்தாங்க. அதுலேயும் கலிபோர்னியா தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. தாவரங்கள் மட்டும்தான் வாயில் ஜீரணமாகும். அதர் தென் அவன் போட்டிருக்கான் மெட்டல்ஸ் மினரல்ஸ் அண்ட் மீட் அப்படின்னு
4: போட்டிருக்கான்.
5: அப்போ நம்ம மெட்டல்ஸ் மினரல்ஸ் விட்டுருவோம்,
4: மீட்
5: எடுத்துவோம். அது எடுக்கும் பொழுது வாயில போட்டால் அது ஜீரணமாகாதுன்றது எப்போ தெரிஞ்சிருச்சோ அது நமக்கு உணவு இல்லைன்னு
4: ஆயிடுச்சு.
5: எப்போ அது வந்துட்டு நமக்கு உணவு இல்லைன்னு ஆயிடுச்சோ அப்போ நடமாட உயிரினங்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ அவங்க நவீன அறிவியல் ஆய்வுப்படி எடுத்ததெல்லாம் தாவர உணவு தான் மனிதனுக்கு ஏற்றது. அது திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சொல்லிட்டார். இதை கடைபிடிக்கணும். வாழ்வியலே உலக மனித சமுதாயத்துக்கு பொதுவாக கொடுத்தவர் அவர் தான். ஸோ திருக்குறளை இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே திருக்குறளை மதிக்கிறவங்களுக்கு இந்த உண்மைகள் தெரிய வேண்டியது அவசியம். அப்போ உணவு என்பது தாவரம் தான் அப்படின்னு ஆயாச்சு. அப்படின்னு எடுத்துட்டு பிறகு இதில் சமயம் ஜாதி மதம் இந்த நாட்டுக்கு அப்படின்றதுலாம் கிடையாது, எல்லாருக்கும் உணவு என்பது பொது. அப்போ மனிதனுக்கு எது உணவு என்றால் தாவரம் தான். அது வந்துட்டு ஒரு வகையில் அது நடமாட உயிரினங்கள் அப்போ தாவரத்தில் உயிர் இல்லையா, அதில் உயிர் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு இன்னது இருந்தால் போதுன்ற நிலைமை, அதுவும் இல்லாமலும் வாழ முடியும்ன்றதான் மனிதனுடைய கோட்பாடு. வெறும் காற்றையே சுவாசித்து அவனால் வாழ முடியும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படித்தளங்கள் கேள்வி எடுத்துக்கும் பொழுது நம்ம தாவரங்கள் மனிதனுக்கு போதும், வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறத மனிதனுடைய உணவு அதுதான்றத உணர வச்சுட்டாலுமே போதும். அப்போது இந்த மாமிசங்கள் இதெல்லாம் உண்ணக்கூடிய வழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது. இது வந்தது வெளிநாட்டிலிருந்து உள்ளே வந்துச்சு. அது வந்த பிறகு அரசியல் ரீதியாக முகலாய சாம்ராஜ்யம் வந்த பொழுது அவங்க ஏறத்தாலும் 1000 ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்காங்க. அப்ப அவங்களோட உணவு வழக்கத்தை இங்க கொண்டு வந்து கொடுத்து அது எப்படி பக்குவப்படுத்துறதுன்னு சொல்லி கொடுத்து சுவைப்படுத்திட்டாங்க. அந்த சுவைப்படுத்திட்ட பிறகு அந்த சுவைக்குள்ள மக்கள் ஈர்த்துட்டாங்க. அப்ப அதை ரொம்ப உயர்வா எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டா அது கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். எந்த ஒரு மாமிசமாக இருந்தாலும் அந்த மாமிசத்தை உண்ணக்கூடிய உணவாக மாற்றக்கூடியது எது அப்படின்னு எடுத்தீங்கன்னா எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இது எல்லாம் உப்பு, இதெல்லாம் போட்டால் மட்டும்தான் அதை உண்ண முடியும். இதெல்லாம் போடாமல் நீங்கள் எந்த வகையில் நீங்கள் அதை பயன்படுத்தவும் முடியவே முடியாது. அப்போ அதை உண்ண வைக்கக்கூடிய தன்மை எதுப்படுத்துன்னு சொன்னால் தாவரம் தான். அந்த சுவை எதுலேருந்து கிடைக்குதுன்னு சொன்னால் தாவரத்திலிருந்து தான். அப்போ அதை விட்டுடலாமே. அதை விட்டுட்டு தாவரத்திலேயே இதே சுவை உள்ள மசாலாக்களை போட்டோம்னா அதே சுவை கிடைச்சிடும். ஆனா அதுல உள்ள புரோட்டீன் கிடைக்குமா? புரத சத்து அதுல அதிகமா இருக்கு. ஆமா, இப்ப வந்துட்டு முட்டையை தினமும் எடுத்துக்கணும், அதுல புரத சத்து அதிகமா இருக்குது. அப்படின்னு சொல்லுவாங்க. புரதச்சத்து தான் நோக்கம் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னா உங்களுக்கு வந்து முட்டையை விட அதிகமாக அதில் 12.3 விழுக்காடு தான் இருக்கு. அதை விட அதிகமான புரதச்சத்து தானியங்கள் கிடைக்குது, பருப்பு வகைகள் கிடைக்குது. 18 விழுக்காடு தோரம் பருப்பு, கடலை பருப்பு, இதுல எல்லாம் 18 விழுக்காடு கிடைக்குது. உளுத்தம் பருப்புல 24 விழுக்காடு கிடைக்குது. சோயாவில் வந்து 43.2 விழுக்காடு கிடைக்குது. அப்போ அதுக்கும் முட்டைக்கும் தொடர்பில்லை. அதை விட உயர்ந்த ஒரு புரதச்சத்தை அதுலேருந்து கிடைக்குது. ஆனால் மாமிசங்களில் 300 மேற்பட்டது கிடைக்குது. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து புரதச்சத்தை அதிகமாக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விஷத்தன்மையாக மாறும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நல்ல பாம்பு கொத்துது இல்லையா, அதில் உள்ள விஷத்தினால தானே நம்ம தீண்டப்பட்டு மரணம் அடைகிறோம். அந்த விஷம் ஹைலி புரோட்டீன், எந்த ஒரு புரோட்டீன் ஹை லெவல் போயிருச்சோ அது விஷமா மாறிடும். அது உணவா சாப்பிடும் போது அந்த நல்ல பாம்பு விஷம் உடலுக்கு புரோட்டீன் புரதச்சத்தை வேலை செய்யும், ரத்தத்தோடு நேரடியாக கலக்கும் போது விஷமா மாறிடும். அப்ப உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய புரதச்சத்தை அதிகமா மாறி கடைசி என்ன ஆகுது, எல்லாமே ரத்தத்தோட தான் மாறுது. அப்ப அந்த விஷத்தன்மை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு கோணத்துல பண்ணும். ஆக உணவு என்பது தாவரங்கள் தான், அதுதான் உண்ணணும் இப்படிங்கிற உண்மையை உலகத்துக்கு சொன்னதே நம்ம நாடு தான். ஆனால் வெளிநாட்டில் உள்ளதெல்லாம் இங்கே வந்து நமக்குள்ளே வந்துட்ட பிறகு நவீன நாகரிகத்துக்குள்ள மக்கள் ஆட்பட்டுட்டதுனால இந்த உணவு பழக்கத்தினுடைய நிலையை புரிஞ்சுக்க முடியலை. அவங்க அது எதிர்மறையாக நினைக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு வெளிநாட்டில் வந்தது தான், இதுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. நம்மளுடைய நூல்களை படித்து அதிலிருந்து புரிஞ்சு, அதாவது
4: நாக்கு ருசிக்காகவும் லாபத்திற்காகவும்.
5: உணவு என்பது 3 வகையாக பிரிக்கலாம். நாவு விரும்பும் உணவு, மனம் விரும்பும் உணவு, உடல் விரும்பும் உணவு. மனம் என்ன விரும்புதுன்னா, பழக்கத்துக்கு ஆளாயிட்டதுனால சிக்கன் 65 வேணும், மட்டன் ஃப்ரை வேணும், ஃபிஷ் ஃப்ரை வேணும், குருமா வேணும், இப்படிலாம் நினைக்குது. பிறகு நம்ம விஷயத்தோடு எடுத்து சொல்லி ஏற்றுக்கக்கூடிய உள்ளவங்க அதெல்லாம் தவிர்க்கிறாங்க பாருங்க. தவிர்த்துட்ட பிறகு நாக்குல அவங்க பழகிட்டாங்க இல்லையா, பிறகு அந்த நாக்கு கேட்குது இந்த மாதிரி வேணும் அப்படின்னு, மனம் வேண்டாம்னு சொல்லிருச்சு, இப்போ நாக்கு கேட்குது. அதுக்காக நம்ம சொன்ன முதல்ல சொன்ன இந்த மசாலாவெல்லாம் போட்டு, இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் போட்டு இந்த மசாலா போட்டு கொடுத்துட்டாலும் இந்த குருமா வந்துடும், புரியுதுங்களா? ஆனால் இதுதான் உடலுக்கு தேவையா? உடல் விரும்பும் உணவு எது?
4: தாவரங்கள்.
5: உடல் விரும்புறது என்னன்னு சொன்னால், முதல்ல அது என்ன கேட்குது, கார்போஹைட்ரேட் வேணும்னு கேட்குது, மாவு சத்து வேணும்னு கேட்குது. அதுக்கு அடுத்தது சர்க்கரை சத்து வேணும்னு கேட்குது, பிறகு புரதச்சத்து வேணும்னு கேட்குது, கொழுப்பு சத்து வேணும்னு கேட்குது, அதற்கு பிறகு உயிர் ஊட்டிகள், வைட்டமின்ஸ் ஏ பி சி டி இதனுடைய தொடர்ச்சி, இதெல்லாம் தான் வேணும்னு உடம்பு கேட்டுக்கிட்டு இருக்கு. அது எவ்வளோ கொடுத்தா போதும், ஒரு விகிதாச்சாரம் இருக்கு, அளவு. அந்த அளவீட்டுப்படி வேணும்னு சொன்னா நீங்க இதுலேருந்து எடுத்துக்கலாம், தாவரத்துலேருந்து எடுத்துக்கலாம். அதுலேயே என்ன செய்யும், புரதம் அதிகமாச்சுன்னு சொன்னா கொழுப்பா மாறும், கொழுப்பு அதிகமாச்சுன்னு சொன்னா கொலஸ்ட்ரால மாறும். அதாவது கொழுப்பு 2 வகை, ஒன்று உருகும் தன்மை, இன்னொன்று உறையும் தன்மை. உருகும் தன்மை உள்ளது கொழுப்பு, உறையும் தன்மை உள்ளது கொலஸ்ட்ரால், ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால். அப்போ அந்த உறையும் தன்மைக்கு பிறகு வேற எதுவும் மாறுவதற்கு இடமில்லை, அது அப்படியே அதிகமாகச்சுன்னா உடலை பாதிச்சிடும். அப்போ தான் ஆர்த்ரைட்டிஸ் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, செரிபல் ஹேமரேஜ், இப்படி பல நோய்களை கொண்டு வந்து விட்டுறோம். இது மாமிசத்திலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருந்தால் இது உடல் மாமிசம் அப்படியே வச்சுக்கும், தாவரத்திலிருந்து கிடைக்கிறதா இருந்தா வெளியேற்றக்கூடிய தன்மை உடல்லயே இருக்கு.
4: நம்ம மெட்டபாலிசம் அந்த
5: ஒத்து வரக்கூடியது அத்தனையும் தாவரத்தோட
4: தான்.
5: ஸோ இது இது இந்த உணவு இதுதான், இப்படி எடுத்தா போதும் அப்படின்ற மக்களை உணர்ந்துகிட்டாலுமே நல்லா வாழ முடியும். நமக்கு என்ன தேவை, இந்த உடல் என்ன விரும்புது, அதை கொடுத்தா போதும். அதையும் திருவள்ளுவர் சொல்றார், தன்னூன் பெருக்கருக்கு தான் பிறது ஊன் உண்பான் எங்க நம்மளும் அருள். இந்த உடல் உள்ள சதையை பெருக்கிறதுக்காக, இந்த புரதச்சத்து அதிகம் வேணும்ன்றக்காக வேண்டி அடுத்த உயிரினங்களை கொன்று அதனுடைய ஊனை சதையை உண்டுவதால் உனக்கு அருள் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். தெய்வ நம்பிக்கை இருக்குது, ஆனா தெய்வத்துக்கு படையல் பண்றோம்,
4: உயிரினங்களை
5: படையல் பண்றோம். அப்ப உங்களுக்கு அருள் எங்கிருந்து கிடைக்கும், அடிப்படையே தவறு செய்யும் பொழுது அருள் கெட்டாது, இறைவன் உங்கள் பக்கம் திரும்ப மாட்டான், அழகா சொல்லிட்டார். இப்படி அவர் ஒவ்வொரு புலால் மரத்தால் 10 பாட்டு கொடுத்திருக்காரு, கொல்லாமே 10 பாட்டு கொடுத்திருக்காரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவியல் பூர்வமாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு தாவரம் இருந்தால் போதும், அதில் நல்லா வாழ முடியும், நீண்ட ஆயுளோடு வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும். அதனால இந்த உணவை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், இதைத்தான் உணவாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வரணும். இந்த செய்தியெல்லாம் கொடுத்திருந்தும் கூட வெளிநாட்டிலிருந்து வந்துட்ட அந்த மரபுகள் நம்ம மரபை அழிச்சிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வந்துட்டு சூரியமே அஸ்தமனம் கிடையாது. எந்த இடத்துல சூரியன் ஒதுங்குதோ அங்கே இவன் இருப்பான். அப்படி உலகம் முழுக்க வியாபித்தவனுடைய மூலமாக வந்தது தான் இந்த உணவு பழக்கம் எல்லாம். அதுக்கு முன்பே ஆரியர்கள் ஒரு நாகரிக அடிப்படையில் அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு முகலாயர்கள் அதை பக்குவப்படுத்தி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா மக்கள் ஒரு மாதிரி அடிமைகள் கிடைச்சிருச்சு, அவங்க சுவைக்கு அடிமை ஆயிட்டாங்க. அதனுடைய உண்மையை தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு அவங்களோட வாழ்வியல் சூழ்நிலை பத்தாது. இதெல்லாம் எடுத்து வைக்கணும், இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னால், இப்போ உள்ள மக்கள் மத்தியில் சமய ரீதியாகவே எடுத்துக்கோமே, இப்போ ஒரு சாமிக்கு படையல் பண்ணுறோன்னு சொன்னாலுமே இது இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது, அது இருந்தால் தீட்டு இது இருந்தால் தீட்டுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இறைவன் விரும்பலேன்னு தானே அர்த்தம். அப்போ தெய்வம் விரும்பலைன்னா நம்மளும் விரும்பக்கூடாது. தெய்வத்துக்கு நமக்கு தெய்வமே விரும்பலை, அப்போ நம்ம ஏன் அதை வைக்கிறோம்? அதனால தான் வைக்கிறதில்ல. இதை வாழ்நாளில் கடைப்பிடிக்கணுன்றக்காகத்தான் இதெல்லாம் வந்தது. ஸோ அப்படி கொண்டு போகணும். ஆனால் சமய ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில சமயங்கள் நிச்சயமாக நமக்கு மாமிசம் உண்டே தீரணும் அப்படின்ற நிலைமைக்கு மாமிசத்துக்கு உள்ளேயே சில சமயங்கள் இருக்கு. ஆனால் கட்டாயமாக நீங்கள் இதை சாப்பிட்டே தீரணும் சொல்லி எந்த சமயமும் சொல்லலை. உயிர் வாழணும், மனிதனை தான் உயர்வாக வைக்கிறது. அதுக்கு எதெல்லாம் பயன்படுத்தலாமோ அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. அவசியமா அவசியம் இல்லையான்றது பாருங்க. அதுக்குள்ள அறிவை உனக்கு இறைவன் கொடுத்துருக்கணும், அதன் அடிப்படையில் நீங்க வாழ்ந்தா போதும். அப்ப சமயம் நம்ம எந்த இதையுமே கட்டுப்படுத்தவில்லை. நம் உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் மனதுக்கும் வளர்ச்சிக்கும் தேவையானது நம்மளே உணர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த அறிவியல் பூர்வமாக எடுத்து பார்க்கும் பொழுது தாவரம் இருந்தால் போதும், அதுல தேவையான அத்தனையுமே கிடைக்குது. அதனால நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் தாவர உணவினுடைய மேன்மை. இதன் அடிப்படையில் இதை மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுனால 1959 நம்ம தியோசோபிக்கல் சொசைட்டின்னு இருக்கு பாருங்க, அதை உருவாக்கினவங்க தான் திருமதி ருக்மணி அருண்டேல். அவங்க தான் இதை தொடக்கி வச்சாங்க. அது இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் அப்படின்னு பேர்.
4: ஓகே சார்.
5: இப்போ அது இன்டர்நேஷனல், அதாவது இன்டர்நேஷனல் வெஜிடேரியன் யூனியன் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் வெஜிடேரியன் யூனியன்றது ஒன்று வெளிநாட்டில் இருக்கு. அது அதில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, முட்டையை தாவர உணவுன்னு எடுத்துக்கிட்டாங்க.
4: ஓகே,
5: அதை நாங்கள் அதை ஏற்றுக்கல. அதனால இன்டர்நேஷனல் வெஜிடேரியன் யூனியன்ல நாங்கள் ஒரு அங்கத்தினராக இருந்து வெளியில் வந்தோம். உலக மக்களுக்கு எப்படி சேர்க்கணுன்றக்காக வேர்ல்டு வெஜ் கவுன்சில் சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். அதுல நான் ஒரு இயக்குனரா இருக்கேன். உலகம் முழுக்க எடுத்து ஏறத்தில் ஒரு 47 நாடுகளுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை எடுத்து
4: வச்சுக்கிட்டேன். சாந்தி மேம், வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் இந்த அமைப்போட வரலாறு பத்தியும் எந்த கொள்கைகளை அடிப்படையா வச்சு இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதுங்கிறத பத்தியும் சில தகவல் எங்களுக்காக சொல்ல முடியுமா?
6: வந்தனங்கள். சைவ உணவு அசைவ உணவு என்று சொல்கிறோமே, அது நம் நாட்டின் மிகப்பெரிய கொள்கை. மற்ற உயிர்களை துன்புறுத்துவது இருக்கட்டும், அசைவத்தால் நம்மை நாமே துன்புறுத்தி கொள்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு கருத்து. நாம்ளே இதை வந்து துன்புறுத்தி கொள்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு வெரி பேட் டிராபேக். இந்த கருத்தெல்லாம் வச்சுட்டு 1959 வெஜிடேரியனிசம் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் துவக்கினோம். அதுல வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் அப்படிங்கிறது இப்போதைக்கு நாங்க ஆஃப்டர் 50 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் வி ஹவ் டன் தட்.
4: ஓகே,
6: பெரிய லெவல்ல இந்த கவுன்சில் நடத்தின்னு இருக்கோம். டைரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ஒரு பெரிய லெவல்ல இது எல்லாத்தையும் ஃபைட் பண்ணணும், வெஜிடேரியனிசம் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். வெஸ்டர்ன் ஃபார் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக எல்லா இயக்குநர்களும் நாங்கள்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் அந்த பேசிஸில் வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு மிஷன் இன் டு இன்டர்நேஷனல் அரீனா.
4: ஓகே,
6: உலக அளவுக்கு
4: உலக அளவில்
6: இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ், கண்காட்சிகள், செமினார், இதெல்லாமே தெரிஞ்சவங்க, இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களையும் உள்ள சேர்த்து அவங்களோட அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஸ்ட்ரைவிங் ஃபார்வர்ட். வெஜ் காங்கிரஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருஷமாக நாங்கள் இயல்பட்டுருக்கோம். அதில் வெஜிடேரியன் வீக், வேர்ல்டு வெஜிடேரியன் வீக் அப்படின்னு எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அஹிம்சா டே இது மார்ச் மார்ச்லயும் அஹிம்சா மார்ச்னு எடுத்துன்னு போறோம். தட் ஹேப்பன்ஸ் ஆன் அக்டோபர் 2nd ஆஃப் எவ்ரி இயர். To all human beings.
4: Okay.
6: இந்த கொள்கையிலே தான் இந்த வேர்ல்ட் வெஜ் கவுன்சில்ங்கறத நாங்க ஆரம்பிச்சிருக்கோம்.
4: ஓகே.
6: இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் அப்படிங்கறது இறை அருளால் நிறைய என்கரேஜ்மெண்ட் பை டிக்னரிட்டரிஸ் கொடுத்ததுனால சி ராஜகோபாலாச்சாரி, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், ஸ்ரீ வி வி கிரி, ஸ்ரீ ஆர் வெங்கட்ராமன், இவாள்லாம் ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தவங்க, அண்ட் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் பி டி ஜட்டி, மொரார்ஜி தேசாய் அவர்கள், ஏபி வாஜ்பாயி, ஃபார்மர் எம்பிஸ், அண்ட் ஹர் ஹைனஸ் த குவீன் மதர் ஆஃப் கிரீஸ், கவர்னர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், ஜட்ஜஸ், சயின்டிஸ்ட், இவங்க எல்லாருமே இந்த இவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வளர்றதுக்கு ஒரு காரணம். ஸ்ரீ டாக்டர் டிஎம்பி மகாதேவன் சார், ஸ்ரீ என் சுரேந்தர் பாய் மேத்தா, லேட் டாக்டர் என் மகாலிங்கம், இவங்க எல்லாம் இந்த குரோத்தோட இதுக்கு முக்கிய காரணம். கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் சென்னையில் உலக அளவில் நடந்தது. 2007 ஸ்ரீ சுர்ஜித் சிங் பர்னாலா, அப்போதைய கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுவாக இருந்தார், அவர் வந்து சீஃப் கெஸ்டாக வந்து ரொம்ப பெரிய அளவில் ஆல்மோஸ்ட் எல்லா வேர்ல்டிலிருந்து எல்லா பார்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், வேர்ல்டு வெஜிடேரியன் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க எல்லாருமே வந்து கலந்து கொண்டாங்க. லண்டன்லேருந்து தெர் வாஸ் அ லாட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்,
4: ஓகே,
6: அண்ட் யூகே ஆல்சோ.
4: ஓகே,
6: இன்னர் யூகே எங்கே வந்து ஒன்லி தே லிவ் ஒன்லி ஆன் கிரீன்ஸ், ஒன்லி கிரீன்ஸ்ல இருக்கிற நாடுங்கள்லாம் கூட நிறைய இருக்கு, நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரிய வர்றதில்ல, பட் நிறையவே இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே அங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறாங்க, பட் பேஸ் எல்லாமே இந்தியா தான். ஸோ நாம பேஸ் கிரியேட் பண்ணி அவங்க அதை எடுத்து திருப்பி நம்ம கிட்டே ஓடி வந்துட்டாங்க. ஸோ அந்த லெவல்ல அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக 2007 எல்லாரும் பாடுபட்டு ஒரு பெரிய மாநாடு நடந்தது, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அது அந்த வளாகத்துல தான் நடந்தது. இப்ப 2008 மும்பையில் பரம பூஜ்ய பாபா ராம்தேவ்ஜி சீஃப் கெஸ்டாக இருந்து பப்ளிக் எவ்வளோ பேர் சேர்ந்து தெர் வாஸ் அ லைவ் டெலிகாஸ்ட் ஆல்சோ இன் ஆல் டிவிஸ், மீடியா கவரேஜ் நிறையவே இருந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு வெஜிடேரியன் காங்கிரஸ் செலிப்ரேஷன்ஸ் பண்ணாங்க. இது எல்லாமே அத்தியாவசியம், உங்கள் காலேஜ் ஸ்கூல்ஸ் இந்த அவேர்னஸ் எல்லாம் கொண்டு போறதெல்லாம் உங்க யூத் கையில தான் இருக்கு.
4: ஓகே,
6: சோ அது வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் அவர் ஆர்கனைசேஷன், அண்ட் வி வுட் லைக் யூ ஆல் டு பி எ பார்ட்னர் டு அவர்
4: நிறைய யங்ஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இந்த காஸ்க்காக வேணும் அப்படின்னு இப்போ சொன்னீங்க உங்கள் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் உங்கள் வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் மூலமாக பண்ணிட்டு இருக்கீங்க? வேர்ல்ட் வெஜிடேரியன் டே அப்படின்ட்டு வி ஆர் அப்சர்விங் சிக்ஸ்த் ஆஃப் அக்டோபர் எவ்ரி இயர். ஓகே, எவ்ரி இயர் வி ஆர் அப்சர்விங் திஸ் நிற
6: ஓரியன்ட் டு வெஜிடேரியனிசம், குளோபல் வார்மிங் அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். போஸ்டர் டிசைனிங்,
4: ஓகே,
6: அவங்களோட உள் எபிலிட்டி எல்லாமே வெளியில எடுத்துன்னு வரதுக்கு, குவிஸ் டிபேட்ஸ், ஒரட்டோரியல் காம்படிஷன், இது எல்லாமே கேஜியில இருந்து கிண்டர் கார்டன் லெவன்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து வி ஆர் டூயிங்.
4: ஓகே.
6: அண்ட் ஈவன் குக்கரி காம்படிஷன் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்.
4: ஓகே.
6: அண்ட் கோ கிரீன் ப்ராஜெக்ட்ஸ், கிரீன் இண்டியா, ஃபுட் ஃபார் ஹங்கர், இதெல்லாம் டு நேம் அ வெரி ஃபியூ வி ஆர் ஆல் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ த்ரூ அவர் அசோசியேஷன். அண்ட் இன்னும் நாங்கள் வி ஆர் எய்மிங் அட் college students to come over and take the youth wing of this,
4: okay,
6: so that they have a lot of media facilities, so they have to use you and utilize the media,
4: okay,
6: available media for expansion of this
4: course
6: worldwide,
4: okay.
6: So we request on behalf of World Veg Council, we extend a warm welcome, okay, to all the colleges, sure, and ma'am, please extend us a big hand,
4: okay. சார், இப்போ 1959 ஆண்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் அமைப்பு சைவ உணவு முறை பற்றின விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ருக்கு. இந்த ப்ராசஸில் நீங்கள் என்னென்னலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது?
5: முதல்ல நான் வந்து இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவன், ஆனால் எனக்கு வந்துட்டு எந்த மத நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் இல்லாத ஒரு விதமான அறிவியல் நோக்குள்ளவனாக இருந்தவன். இப்போ தெய்வ நம்பிக்கையோட தான் இருக்கேன். ஆனால் தெய்வ நம்பிக்கைன்னு போய் எந்த சமயம் சார்ந்ததும் அல்ல, பரம்பரைன்னு ஒன்று இருக்குது, அவ்வளவுதான். வேறு எதையுமே நான் ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு உணவுன்ற அடிப்படையில் வரும்போது சமய ரீதியாக நான் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன். நான் எதுக்கும் கவலைப்படாதவன்றதுனால எல்லாமே எனக்கு சார்பாகவே சாதகமாகவே நடந்திருக்கு. என்னுடைய சூழலை மற்றவங்களுக்கு கொண்டு போய் புகுத்தியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம்னு சொன்னால், என்னை யாராவது நான் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு யாரும் கூப்பிட்டாங்கன்னா நான் வருவேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. எவ்வளோ பேர் சாப்பாடு போட போகிறீங்க? 1000 பேருக்கு சாப்பாடு போடுறோம். 1000 பேரில் 800 பேருக்கு பிரியாணி போட்டுக்குங்க, 200 பேருக்கு வெஜிடேரியன் சாப்பாடு போடணும், அப்படி போடுவீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு
4: தொடங்கினேன்.
5: அது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒரு திருமணத்துக்கு போனேன், அது என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு 200 பேருக்கு சோறு கிடைக்காம அந்த பிரியாணி சாப்பிட்றவங்கெல்லாம் இங்கே வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. கடைசியில் எங்களுக்கு சோறு இல்லை, மற்ற இடத்துக்கெல்லாம் சொல்லி 2-3 ரெஸ்டாரண்ட்டில் சொல்லி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். இந்த சூழல் நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்போ பாதி பாதி இந்த சாதமும் இந்த சாப்பாடும் இருக்கணுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு மாற்றம். அதே வேளையில் அவங்களுக்கு கேட்டால் என்ன, தினமும் தான் சாப்பிட்டுட்ருக்கோம், இன்றைக்கி இதில் 21 ஐட்டம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, இல்லை டாக்டர் எங்களை இதுதான் சாப்பிட சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் வந்துட்டாங்க. இப்படி ஒரு சூழல் எனக்கு சாதகப்படுத்திக்கிட்டேன், அது உலகத்துக்கு நன்மையாக பயக்கக்கூடியதாச்சு. இதில் நேரடியாக பாதிக்கிறதுன்ற அடிப்படையில் போனீங்கன்னு சொன்னால், இங்கேருந்து எருமை மாடுகள் கேரளாக்கு ஏற்றுவாங்க, அந்த எருமை மாடுகள் போகக்கூடிய லோரியெல்லாம் நிறுத்துவோம். நிறுத்தி சட்டத்துக்கு சரியோ முரணோ அது தெரியாது, ஆனால் அவங்க பண்ணுற சட்டத்துக்கு முரண், தர்மம்ன்ற அடிப்படையில் நாங்கள் பண்ணுறதும் சட்டத்துக்கு முரண். நாங்கள் என்ன பண்ணுவோம், வண்டி நிறுத்துவோம், எல்லா மாட்டுங்களும் இறக்கி விடுவோம், வண்டியை சும்மா அனுப்பி விட்ருவோம், இந்த மாடல்லாம் எப்படி போய்க்குங்க அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் நியாயமாக அவங்க அப்படி மாடுகளை எடுத்துன்னு போகக்கூடாதுன்றது தான் சட்டம். அவங்களுக்கு எடுத்துன்னு போகக்கூடாதுன்ற சட்டத்தை நாங்கள் பயன்படுத்தி இதை அறுத்து கொல்ல விடாமல் நாங்கள் தடுத்துடுறோம். இப்படிலாம் செய்வோம். ஆனால் நாளடைவில் நான் நேரடியாக மோதுனதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நான் இதில் சொல்லலாம். அல் கபீர் மிஷின் ஸ்லாட்டரிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஹைதராபாத்தில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் வச்சுருக்கேன், ஒரு 300 ஏக்கர் நிலத்தில் வச்சு அவங்களை எதிர்த்தெல்லாம் நாங்கள் வழக்கெல்லாம் தொடுத்து பாதி வெற்றியும் பாதி தோல்வியும் இருந்த சூழ்நிலையில் நாங்கள் நினச்சது இப்போ நடந்துருச்சு. எங்கள் மூலமாக ஒரு 3000 மாடுகள் அறுக்கலாம்ங்கிறத தடுத்து 500 மாடுகள் அறுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தீர்ப்பு வழங்கின பிறகு, அந்த 500 மாடுகளை அறுத்து அனுப்புனா அவங்களால தொழில் செய்ய முடியாதுன்ற சூழல் வந்து கம்பெனி
4: மூடிட்டாங்க.
5: ஆக எங்களுடைய நோக்கம் ஏதோ ஒரு வகையில் போய் வேறு வகையில் நடந்துருச்சு. இப்போ அவங்க எங்கெங்கேயோ முயற்சிகள் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்தாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னைக்குள்ளே வரும்போது வேறு வகையில் நாங்கள் ரொம்ப திறமையாக பயன்படுத்தி அதை வரவிடாமல் பண்ணோம். அதே மாதிரி பொள்ளாச்சிக்கு போனாங்க, பொள்ளாச்சின்னு செய்ய விடாமல் நாங்கள் ரொம்ப சாதுரியமான இதெல்லாம் பயன்படுத்தி செய்துட்டோம். ஸோ இப்படி அதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு நிறையா பண்ணியிருக்கோம். அதில் நிறைய ஆபத்துகள் உண்டு. நேரடியாக தெரிஞ்சிருந்தா என்ன கூட வெட்டி அந்த இறைச்சியோட சேர்த்து சவுதிக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனால் நான் துணிஞ்சிருக்கேன், அப்படி அனுப்பினாலும் நான் மரணத்துக்கு பற்றி கவலைப்படாமல் துணிஞ்சிருக்கிறதுனால இதில் செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே வேளையில் இது இன்னொரு காரணமும் இருக்கு. மாடுகளெல்லாம் ஏன் அறுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னால், நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம், விவசாயம், உணவு இத்தனையும் அதுக்குள்ளே சார்ந்துருக்கு. இப்போ மாடுகள் மொத்தமாக போயாச்சுன்னு சொன்னால் எருவு கிடைக்கிறது கஷ்டம், ஆர்கானிக் ஃபுட் கிடைக்கிறது கஷ்டம், இதெல்லாம் நம்ம வந்துட்டு மனசில் வைக்கிறோம். ஆட்டுப்பால் எவ்வளவு உயர்ந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஆட்டுப்பால் இன்னைக்கு இல்லை, கிடைக்கிறது இல்லை. காரணம் என்ன, எல்லா ஆடும் காலி, எல்லாம் வெட்டி தின்னுட்டோம். அதே நிலைமை தான் மாட்டுக்கு வரும். இப்போ மாட்டுப்பால் இப்போ இப்பவுமே வெளியிலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நாளடைவில் ஆஸ்திரேலியாவிலேருந்தும் நியூசிலாண்டிலேருந்து வந்தால் தான் நமக்கு மாட்டுப்பால், இல்லாட்டா இல்லைன்ற நிலைமைக்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இதையெல்லாம் பொது கருத்துக்களை வச்சு மாடுகள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தடுத்து நிறுத்துறோம். சமய ரீதியாக யாரையும் நம்ம மோதுறதுக்கு தயாராக இல்லை, ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம போகணும்னு நம்ம எண்ணமே தோல்வி அடைஞ்சிடும். அதனால அது நோக்கம் இல்லை. இருந்தாலும் மக்களுக்கு உடல் நலம், சுற்றுப்புற சூழல், இப்படி பல பொது கருத்துக்களை மக்கள் முன்னால் வச்சு அது ஏற்றுக்க கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லி அவங்களாம் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு ஓரளவுக்கு தன்னை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு சமய ரீதியாக உள்ளவங்க கூட நமக்கு ஒத்துழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம செய்திருக்கோம். சாதுரியமான நடவடிக்கை அணுகுமுறையை பொறுத்து தான் இருக்கு. இதை நான் வந்துட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களாகட்டும், இஸ்லாமிய பள்ளிவாசலாக இருக்கட்டும், எந்த இடத்துல எனக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் வருதோ அங்கெல்லாம் இதை நான் வலியுறுத்துறேன், எல்லா வகையிலையும் வலியுறுத்துறேன். அது ஏத்துக்கிறாங்க, அங்க சில சிக்கல் வரும். இருந்தாலும் நாங்கள் அணுகிற விதம் வந்துட்டு ரொம்ப அன்பா அணுகிறதுனால எங்க மேல உள்ள அன்புனாலையும் அதையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துக்கிறது இல்லை. இப்படிதான் கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற அடிப்படையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளையும் நாங்கள் சரி பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம்.
4: உங்களை பொறுத்த வரைக்கும் ஊடகத்துறை சைவ உணவு முறையை பத்தின எப்படிப்பட்ட ஒரு இமேஜ அதன் நடவடிக்கைகள் மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது?
6: வெஜிடேரியனிசம் அப்படின்னு எடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து மெயினா நமக்கு சாப்பாடு, இதுதான் நமக்கு மெயின். உணவு எது எதற்கு? இப்போ கடவுளை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார், அவன் ஏன் நமக்கு பசியை கொடுக்கிறான்? இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். பசியை அடக்க கண்ட கண்ட பண்டங்களை சாப்பிடுகிறோம். இதுக்கெல்லாம் மீடியா வந்து இஸ் கிவிங் வே டு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். ஃபாஸ்ட் ஃபுட்டுனால எவ்வளவு கெடுதல் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிந்ததே. இருந்தாலும் மீடியா இஸ் கிவிங் எ வெரி கிரேட்
4: எம்ஃபசிஸ்
6: ஆன் ஆல் திஸ். திஸ் இஸ் தியர் அட்வர்டைசிங் டெக்னிக்ஸ். ஸோ அதை மீறி நாம் பண்ணணும் அப்படிங்கிற நாம் ஃபிலாசபிக்கு தான் போகணும். அதுதான் பேசிக். அந்த ஃபிலாசபி அப்படின்னு போனால் நம்ம உடல் ஏன் கெடுறது இதெல்லாம் சாப்பிட்டா, நம்ம மனம் ஏன் கிடறது இதெல்லாம் நம்ம போகணும். மகாபாரதத்துல துர்வாச ரிஷி 60,000 சீடர்களுக்கு ஒரே சமயத்தில் பசியை அடக்கினார். அவர் தண்ணீரில் இருக்கும் போதே அவருக்கு தாகம் ஏற்பட்டது. சோ ஆண்டவனால எது வேணும் சாத்தியம். அதனால ஆக்டிவிட்டி என்ற ஒரே ஒரு வேர்டை வச்சு நம்மள பசியை உண்டாக்கினார். அந்த ஆக்டிவிட்டி அதுதான் பசி தீ. அந்த பசி தீய இது வரும்போது நமக்கு என்ன ஆறுது, அந்த தீயை அணைக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்றோம். அந்த தீ வந்து அசைவம் உட்கொள்ளும் போது ஒரு தீயை அணைக்க போய் இன்னொரு தீ பிடித்து கொள்கிறது. ஸோ திஸ் இஸ் நான்வெஜ். நம்ம வெஜிடேரியனிசம்ல நாம இன்னொரு தீய உடல் பசி போய் மனம் பசி உண்டாக்க மற்ற மனிதர்களுக்கு தீங்கு அழிக்கிறோம்.
4: ஓகே,
6: சோ திஸ் இஸ் சம்திங்.
4: மீடியா அந்த மன பசியை கொடுக்குது. ஓகே,
6: அதனால நாம வந்து we have to, நம்ம மனம் ஒரு குரங்கு.
4: குரங்கு,
6: சோ அந்த குரங்குக்கு தீ வைத்து விட்டால் ஜஸ்ட் திங்க் ஓவர், யோசித்து பாருங்கள் அன்பர்களே. அசைவம் கொடுமையானது, விளைவுகள் கடுமையானது. ஆதலினால் அசைவம் என்ற பக்கம் கூட தலை வைத்து படுக்க வேண்டாம். ஹோட்டல்களில் சைவம் மற்றும் அசைவம் எழுதியிருந்தால் போகவே வேண்டாம். ஒரே ஒரு கழிப்பறையின் கதவில் ஆண் பாலார் பெண் பாலார் இருவருக்கும் என்று எழுதியிருந்தால் will we go?
4: Never.
6: அதே மாதிரிதான் இது. அதுக்காக தான் கிரீன் டாட் ரெட் டாட் இதை நாங்க வலியுறுத்தி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம். ரெட் டாட் இஸ் anything containing to do with non veg items.
4: Okay.
6: அத தொட கூடாது. And it is illegal. If it is not put, if that green dot or red dot is not put in any item,
4: not consume.
6: They can, you should not consume, and you have every right to go against that company.
4: Okay.
6: We can also issue legal notice. We can take up with the companies or whatever product it is. We can go legally against them. இந்த இதை உணர்றதுக்கு media should help us. They have to advertise that. When you are doing fast foods, why not also this?
4: Okay. கண்டிப்பா.
6: இவ்வளவு தீமை இருக்கு அப்படின்னு தெரியும் போது we have to do something about this. And I request all the schools and colleges also to join us in this campaign.
4: Okay.
6: எங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 lakh followers இருந்துட்டா I think we will definitely we can touch
4: we can also get media or the coverage
6: varum pasanga odambu strong ah irukalam idu engaloda main curriculum.
4: Okay. So ma'am, neenga soninga indha maadhiri when so many students come together media coverage innum jaasti aagum adukana emphasis innum nariya kodukapadum appdin soninga ana idu varaikkum neenga panna activities la media oda coverage endha alavukku irundhirukku
6: நாங்கள் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க.
4: ஓகே.
6: அண்ட் புக் பிரிண்டிங் அண்ட் வேரியஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க.
4: ஓகே.
6: தெர் ஹவ் பீன் லைவ் ஷோஸ், டிவிலையும் பேட்டிகள்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் மீடியா ஹேஸ் ஹெல்ப்ட் அஸ் அ லாட். ஸோ தெர் இஸ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ், பட் வி நீட் மச் மோர் சப்போர்ட்.
4: மச் மோர். ஓகே.
6: தட் இஸ் அவர் எய்ம். We need them also to be more involved so that our younger generation has a really bright future.
4: Okay.
6: Yes.
4: சார், உங்களை பொறுத்த வரைக்கும் சைவ உணவு முறை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஒரு மாரல் பாத் இல்ல ஒரு அறநெறி வழியில செலுத்தும்?
5: அதாவது உணவுல வந்துட்டு வாழ்க்கையிலேயே மனிதனுடைய மனம் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா சாத்வீக குணம், ராட்சச குணம், சத்துவ குணம் அப்படின்னு சொல்லி மூன்று வகை இருக்கு. அப்போ இவங்க வந்துட்டு நல்ல சிந்தனை உணவோட தொடர்பு இருக்கு. அப்போ மாமிசம்ன்றவங்கலாம் காட்டுமிராண்டியா, அவங்களாம் வாழதானே செய்கிறாங்க. உண்மை அவங்க ரொம்ப திறமைசாலிகள், மாமிசத்தையும் உண்டு, அவங்க வந்துட்டு ரொம்ப சாத்வீகமாக மக்களோட வாழ்கிறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய அனுபவம் இது தொடர்பானது. ஆனால் உணவுன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதனுடைய குணம், மாமிசத்தை உண்ணும் பொழுது உள்ளுக்கு இருக்கக்கூடிய உயிர் அணுக்களை அது போய் ஒரு விதமாக வேகப்படுத்தும். அது வேகப்படுத்தும் பொழுது அது இயற்கையாகவே அவன் வேகத்துக்கு வந்துடுவான். அது இயல்பு, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. ஏன்னா அந்த உடல் ஒன்று மூன்று வகையான ஆக்டிவிட்டீஸில் இருக்கு. ஒன்று கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இன்னொன்று மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டீஸ், எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸ். கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உண்ணக்கூடிய உணவு, சுவாசிக்கிறது, குடிக்கக்கூடியது, இதெல்லாம் தொடர்பு உள்ளது. மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது உடலில் உள்ள கருவிகள் செயல்படக்கூடியது. எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்பது இதயத்தோடு சேர்ந்த மின்சார சப்ளை உள்ளது. இது மூணு சரியில்லைன்னு சொன்னால் உடல் வந்து நோய்க்கு ஆளாகும். அப்போ முதல் அடிப்படை வந்துட்டு பெத்தாலஜிக்கல், அந்த ரசாயனபூர்வமாக செயல்பாடுகள் உணவுல இருந்தா வரும். அங்கிருந்து பாதிப்பு ஏற்படும் போது கருவிகள் பாதிக்கப்படும். கருவிகள் பாதிக்கப்படும் பொழுது மின்சார பாதிப்பு ஏற்பட்டு மனமும் பாதிக்க ஏற்பட்டு இவங்க உடல் எல்லா வகையிலையும் நோய்வாய்ப்பட்டுரும். ஆக இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் மக்கள். அப்போ இந்த விதமாக எல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி தாவர உணவு தான். அப்போ தாவர உணவு சாப்பிட்டவங்களாம் ரொம்ப சாமியார் மாதிரி இருப்பாங்களா? இல்லை, சாமியாரை போகிறதுக்கு இது அவசியம் தேவை. அப்போ எல்லாரையும் வீட்டை விட்டு போயிட சொல்கிறீங்களா? அது வேறு, இது வேறு. ஏன்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய பிறவியினுடைய நோக்கமே திருமூல திருமந்திரத்தில் சொல்கிறாரு, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றார். அப்போ மனிதனுடைய பிறவியினுடைய நோக்கமே உறுதி வாய்ந்த மெஞ்ஞான தடையிறது தான் மனிதன் பிறவி எடுத்திருக்கிறோம். அப்போ அது அந்த அதை அடையணும்னா அந்த உடல் சரியாக இருக்கணும். இந்த உடல் சரியாக இருக்கணும்னா உணவு சரியாக இருக்கணும். அப்போ அப்படி வருது ஒவ்வொன்றும். அதை மீறினால் என்ன நடக்கும் அதையும் அவரே சொல்லியிருக்கிறார். உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றனே. உடம்பினே உத்தமன்னா உயர்ந்த இறைவன், அவன் இந்த உடலை கோவிலாக ஆக்கி அதுக்குள்ளே இருக்கானான். அப்போ அவனை நமக்குள்ளே அடையிறதுக்கு உள்ள வழிக்காகத்தான் மனித பிறவி எடுத்திருக்கிறோம். அப்போ அதுக்கு இந்த உடலை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த தாவர உணவு நமக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா உடல் விரும்பக்கூடிய உணவுன்னு முதல்ல ஒன்று சொன்னேன், என்ன கேட்குது, மாவுச்சத்து, புரதச்சத்து, சர்க்கரை சத்து, கொழுப்பு சத்து, உயிரூட்டிகள், வைட்டமின்ஸ், இதெல்லாம் தாவரத்திலிருந்து தேவையானாலும் கிடைக்குதுன்னும் பொழுது நம்ம அதோடு நிறுத்திக்கிட்டா போதும், மிகுனும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொன்னார். அது திருவள்ளுவர் அப்பவுமே சொல்லிட்டார். அப்போ நீங்கள் இதில் எதை எடுத்தாலும் அதிகமாகவும் தேவையில்லை, குறைவாகவும் தேவையில்லை. அப்போ நீங்கள் மாமிசன் போனீங்கன்னா கவலையே பட வேண்டாம், சிந்திக்கவே வேண்டாம், அதிகமாக மட்டும்தான் வரும். என்ன தேவைப்படுறதோ அது அதிகமாக கிடைக்கும், அதிகமாக வந்தாலும் நோய் தான். அப்போ இது எதையுமே எடுக்காமல் இருந்தாலும் நோய் தான். அப்போ சமமாக இருக்கணும்னு சொன்னால் தாவரம் எடுத்தால் போதும், அதையும் அளவோடு எடுத்துக்கணும், நேரத்துக்கு எடுத்துக்கணும். மருத்துவ அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதன் இவ்வளவு தான் உண்ணலாம், இன்னென்ன இது இவ்வளவு விகிதாச்சாரத்தில் தான் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் முறைப்படுத்தி தரப்பட்டிருக்குது. இதுதான் அறிவியினுடைய முதிர்ச்சி. அப்போ இதையெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்துறதுக்கு இந்த தாவர உணவு நமக்கு மிகவும் துணையாக இருக்குது. அதே வேளையில் நீங்கள் வந்துட்டு உணவே இல்லாமல் ஒரு சூழல் வரும், உணவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வரணும்னாலுமே நோய் அல்ல, மன ரீதியாக முதல்ல சொன்னுமே உறுதி வாய்ந்த மெஞ்ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால், உணவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் உடலிலிருந்து செயல்படும், உலகத்தில் தான் வாழ வைக்கும். நீங்கள் உணவை நம்ம தவிர்த்துட்டோம்னு சொன்னால் இறையாண்மைக்கு போயிடுவோம். அந்த இறையாண்மைக்கு போகும்போது இது எதுவுமே இல்லை, காற்றையே சுவாசிக்கலாம். அந்த பக்குவம் இந்த உடலுக்கு வரணும்னாலுமே தாவர உணவு எடுத்தால் மட்டும்தான் வரும், இல்லாட்டா வராது. மாமிசத்தை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உடல் மேலும் மேலும் கெட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி கண்டுபிடித்த நவீன மருந்துகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிக்கிட்டு வருது. எல்லா தோல்விகளுக்கும் காரணம் உணவு தான். அது மாமிச உணவை உண்ணக்கூடிய சூழலில் கூட இது, இப்போ கடையில் காய்கறி கடைக்கு போகிறோம், ஒரு கத்திரிக்காய் வாங்குகிறோம், வேறு காய்கறி வாங்குறோம், இதில் புழு இருக்கா, சொத்து இருக்கா, முத்துனதா, காஞ்சதா, நல்லதா, ஃப்ரெஷ்ஷாக, இதெல்லாம் நம்ம பார்த்து எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இறைச்சி கடையில் போயிட்டு இதுக்குள்ளே புழு இருக்குமா, இதில் என்ன நோய் கிருமிகள் இருந்திருக்கும், இது எப்போ எடுத்திருப்பாங்க, இது சாப்பிட்டா ஒத்துக்குமா ஒத்துக்காதான்றதெல்லாம் அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமானா, முடியவே முடியாது. கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரோம், சமைப்போம், சாப்பிடுவோம். ஆனால் இதை நீங்கள் வரையெடுத்து எடுத்துடலாம், இது சொத்தை இருக்கு வேண்டாம், இது முத்தி போனது வேண்டாம், இது வந்துட்டு காஞ்சிருச்சு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம முடிவெடுத்து எடுக்கிறதுக்கு வசதியாக இதெல்லாம் என்ன, நம்ம அறிவு, நம்ம கொடுத்துருக்கூடிய அவயங்கள் அது எந்த அளவுக்கு துணை செய்யும், நமக்கு தேவை எடுத்துக்கூட அது வசதி அப்படி இருக்குது, இது அத்தனையும் அதை சார்ந்தது தான். அப்போ தாவரம் எல்லா வகையிலும் ஒத்துழைக்கக்கூடியதாக இருக்குது. இவர் திருமூலர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, கொன்றிலாரை கொலசொலி தூண்டினார், தின்றிலாரை தினசொலி தண்டித்தார், பன்றியாய் படியில் பிறந்து ஏழு நரகு ஒன்றுவார், அறன் ஆணை இது உண்மையே. இப்போ சைவ நெறியை ஏற்றுக்கிறவங்க உண்மையிலேயே சைவ நெறியில் வாழ்கிறாங்கன்னு சொன்னால் பன்னிரு திருமுறைகளை மதிக்க வேண்டும். பன்னிரு திருமுறைகளில் திருமந்திரம் ஒன்று, திருமந்திரத்தை தந்த திருமூலர் தான் இதை சொல்கிறாரு. அப்போது அதெல்லாம் நம்ம கேட்டு நடக்கணும்னா அட்லீஸ்ட் சைவ நெறியில் இருக்கிறவங்களாவது முழுக்க தாவர உணவில் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அது எவ்வளோ உதவியாக இருக்கும். இந்த சிந்தனை அத்தனையும் இதுவரைக்கும் இருந்தவங்க முன்னாடி சமய ரீதியாக தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் மாணாக்கர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மாணாக்கர்கள் சொன்னால் ஆண்பால் பெண்பால் ஸ்டூடெண்ட்ஸ், உலக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க, தெரிய வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அவங்க எடுத்துக்குவாங்க கையில். இன்றைக்கு அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் எதிர்கால மனித சமுதாயம் இவங்க பெரியவங்களாகும்போது இவங்க பிள்ளைங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இவங்க கடைப்பிடிச்சிருவாங்க, அது பிள்ளைங்களுக்கு ஊட்டுவாங்க, அதனால் அது இப்போ மக்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பிறந்த பிறவியின் பயனாக இருக்கக்கூடிய அந்த உறுதி வாய்ந்த மெஞ்ஞானத்தை அடைவதற்கு இவங்க வழி காணுவாங்க. இல்லைன்னு சொன்னால் மற்ற பிராணிகள் என்ன செய்யுது, உணவுக்காக தன் சக்தியை செலவு செய்து தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள, தன் இனத்தை பெருக்கிறதுக்கு சக்தியை செலவு செய்து தன் உயிரை பாதுகாத்து கொள்ள தன் சக்தியை செலவு செய்யுது. மனுஷன் இதை விட்டு வேற என்ன செய்கிறான், மனுஷனும் அதான் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பகுத்தறிவு என்பது எதையோ கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லை, நாய் கூட கண்டுபிடிக்குது, பாம்பு வந்தால் நாய்க்கு தெரியுது, இது நெருப்பு இருந்தால் பாம்புக்கு தெரியுது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் அறிவு இருக்கு. ஆனால் பகுத்தறிவு என்பது அது அல்ல, பகுத்தறிவு என்பது இறைவனை அடைவதற்கு நாடுவது, அதை நாடுவதற்கு இந்த உடல் இருக்கணும், சுவரை வச்சு தான் சித்திரம் எழுதணும், இந்த உடல் இருக்கணும்னா அதுக்கு உணவு தேவை, அந்த உணவு இன்னது தான் அப்படிங்கிறத புரிஞ்சு தாவர உணவை நம்ம எடுத்துக்கணும். இப்படி கொண்டு போனால் அது நமக்கு பெரிய நமக்கு உதவியை செய்யும், நம்ம பிறந்த பிறவியின் உண்மையான பயனை அடைவோம். அப்போ தான் மனிதனுக்கு அர்த்தம். இப்போ வெளிநாடுகள்லாம் போகும்போது பார்க்குறோம், அங்கே வந்து டைமண்ட் சைஸ், ஓவல் சைஸ், ரவுண்ட் சைஸ், ஸ்கொயர் சைஸ், வைட் ஆங்கிள் இப்படி எல்லாம் விற்பாங்க. என்ன தெரியுமா, மாட்டு இறைச்சியா. இத பிள்ளைங்க அப்படியே கூழாக்குறாங்க. கூழாக்கி அதை மிஷினில் போட்டு பேப்பர் மாதிரி வருது, அதை கட் பண்ணுறாங்க. விரும்புகிறவங்க விரும்புகிற சைஸில் வாங்கி சாப்பிட்றாங்க. எப்படி இது வேக வச்சுலாம் இல்லை, ஏதோ ஒரு சூட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வருது, அதை அப்படியே வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுக்கு இதை பற்றி உண்மையெல்லாம் தெரியலை. அங்கே தான் நோய்கள் எக்கச்சக்கமாக, புதிய புதிய நோய்கள் எல்லாம் அங்கே தான் உருவாகிட்டு வருது. 4448 வியாதிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரணும்னு சொல்லி அகத்தியர் சொல்லியிருக்காரு. இது அத்தனை வெளிநாட்டில் இருந்தால் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நோயை உருவாக்கிறாங்க. இது வெளிநாட்டினுடைய கண்டுபிடிப்புகள். ஆக மனிதனுடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன? அடிப்படையே உணவு தான். அடிப்படை உணவில் நம்ம சரியாக இருந்துட்டோம்னு சொன்னால் நம்ம எல்லாமே நம்ம சரியாக வந்துடும். இந்த நோக்கத்தில் தான் நம்முடைய வேர்ல்டு வெஜ் கவுன்சில் உலக மனித சமுதாயத்தெலாம் இந்த சிந்தனைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையில் செயல்படுது. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அதிகமாக எங்களுக்கு உதவி செய்கிறவங்க இந்த சிந்தனையை வெளிப்படுத்துறதுக்கு பொதிகை தொலைக்காட்சி ரொம்ப இதுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களை பயன்படுத்துகிறாங்க. மக்களுக்கு பல நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்படி பல பத்திரிகைகளும் இதில் நல்ல விதமான செய்திகள் வருது. இதெல்லாம் என்ன, உணவுப் பொருள்களுடைய விளம்பரங்கள் வெளியில் வரும் பொழுது மக்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி, பிள்ளைங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணி அதை கொடுக்கும்போது தான் இதில் தாவரம் இல்லாததையெல்லாம் கொண்டு வந்து இணைச்சி அதை ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கும் போது அதில் வந்துட்டு அது அது என்னது ப்ரெசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று அதை சேர்த்தா தான் அது கெடாமல் இருக்கும். அந்த ப்ரெசர்வேட்டிவ் என்ன தெரியுமா, மனிதனுடைய முடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ரசாயனம். அந்த மனிதனுடைய தலையில் அந்த உடம்பில் அந்த முடி இருக்கும்போது தான் என்ன நோயெல்லாம் இருந்தாலும் தெரியாது. இதையெல்லாம் கொண்டு வந்து சுத்தப்படுத்தி ஜப்பானுக்கு அனுப்பி அதை ஒரு கெமிக்கலாக மாற்றி அதை மலேசியாவில் உள்ள ஒரு கம்பெனி மொத்தமாக எடுத்து அதை உலக நாடுகளில் உள்ள உணவு தயாரிக்கிற கம்பெனிகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அதை தான் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து ப்ரெசர்வேட்டின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் மனிதனுக்கு எடுக்குன்னு சொன்னால், எல்லா பெரிய பெரிய கொடிய நோய்களையும் கொண்டு வந்து விடுறதெல்லாம் அந்த ப்ரெசர்வேட்டிவ் தான். அப்போ அது கலந்த உணவு உணவுகளை நம்ம வந்துட்டு தயாரித்த பக்குவப்படுத்த பதப்படுத்தப்பட்ட இந்த உணவுன்னு எடுத்துக்கும் பொழுது அது உடலை பாதிக்குது. இதையெல்லாம் மாறணும். மக்கள் தன் வீட்டிலே சமைக்கணும், அளவோடு சமைக்கணும், அளவோடு சாப்பிட்டுக்கணும். நான்
2: மூணு பேரும் நம்ம கேள்விக்கெல்லாம் ஃபேக்சுவலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயத்தில் ஜாலியாகவும் ஆன்சர் பண்ணாங்க இல்லையா. ஆன் தேட் நோட், இப்போ நம்ம குட் மார்னிங் எம்ஓபி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சைவ உணவு முறையை பத்தி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா அசைவ உணவு முறையை நம்ம ஏன் ஃபாலோ பண்ண கூடாதுங்கிறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, தயவு செஞ்சு இறைச்சி சாப்பிடுறத தவிர்த்துட்டு தாவர உணவு முறையையே பின்பற்றுங்க. அதுதான் மனிதர்களான நமக்கு உகந்த உணவு முறை. அண்ட் அது மட்டும் இல்ல, ஆன் அ லாங்கர் ரன் சைவ உணவு முறை தான் நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை என்னைக்குமே தக்க வைக்கும். முக்கியமா வாழ்க்கையில நம்மள மாரலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் உயர்த்தி ஒரு நல்ல மனிதன்கிற அடையாளத்தையும் நமக்கு கொடுக்கும். இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தது குட் மார்னிங் எம்ஓபி, ஒன்லி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வித் மீ ஜனனி. அண்ட் இத்தோட நான் இப்போ கிளம்புற நேரம் வந்தாச்சு. சோ மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க ஜனனி. குட் பை, கீப் ஸ்மைலிங் அண்ட் ஹாவ் எ கிரேட் டே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
1: MOP 107.8 FM. Stay tuned. Stay tuned. Stay tuned.
2: நான் டாக்டர் அம்பிகா காமேஸ்வர். நான் சாப்பிடும் உணவு வகைகளை பொறுத்தே நமது ஆரோக்கியம் அமைகிறது. பெண்கள் உடல் அளவிலும் மன அளவிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக அதற்கு சமவீத உணவு மிக்க அவசியம். விலை குறைவான உணவு வகைகள் கூட நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும். உதாரணத்திற்கு கீரை வகைகள், நெல்லிக்காய், நிலக்கடலை, ராகி போன்றவைகளை நமது அன்றாட சமையலில் சேர்த்துக் கொண்டால் நாமும் நமது குடும்பமும் ஆரோக்கியமாக வாழ முடியும்.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: போச்சு டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்போ இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: மற்றும்
2: சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது, அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.
5: இந்த

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்கு.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ஜல்சக்தி அமைச்சகத்தின் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையால் நடத்தப்பட்டு சமுதாய வானொலி சங்கத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி.
1: வானொலி வாயிலாக சொல்லப்படும் தூய்மையான மற்றும் நீர்வளம் நிறைந்த ஒரு கிராமத்தின் கதை.
0: அத்தியாயம் 3, ஹர்கர் ஜல் திட்டத்தின் ஒரு பார்வை மற்றும் இதுவரை அடைந்த முன்னேற்றம். ஜல் ஜீவன் இயக்கம், ஒவ்வொரு வீட்டிற்கும் நீர். புரிந்து கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள். ஜல் ஜீவன் இயக்கம் மற்றும் அதன் அனைத்து கூறுகளையும் சமூகத்திற்கு எளிய மொழியில் விளக்குவதில் கவனம் செலுத்துகிறது.

0: காட்சி ஒன்று.
1: ஓ, ஸ்வச்சிகா எங்க போயிருப்பாளோ தெரியலையே. அவ ஒரு போதும் இவ்வளவு தாமகமா வந்ததே இல்ல. இன்று நான் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் போல இருக்க.
0: நில் நில் சுஜல், நான் இங்கேதான் இருக்கேன்.
1: ஓ, நீங்களா? ஒருவேளை தண்ணீர் எடுக்க போயிருப்பீங்கன்னு நினைச்சேன்.
0: தண்ணீர் எடுக்கவா? இல்ல இல்ல சுஜல், தண்ணீர் கிணறுகளுக்கும் கை பம்புகளுக்கும் போவதெல்லாம் பழங்கால விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல குழாய்கள்ல இருந்து தண்ணி வருது.
1: ஆமா, நீங்க சொல்றது சரிதான். கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு.
0: என் கிராமத்துல பெண்களும் சிறுமிகளும் மற்றவங்களும் தங்கள் மீதி வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதற்காக காலையிலிருந்து தண்ணீருக்கு ஏற்பாடு செய்வதிலேயே தங்க நேரத்தை செலவிடுறார்கள் என்பது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது.
1: நீங்க சொல்வது முற்றிலும் சரி. பல நேரங்கள்ல போதுமான தண்ணீர் இருப்பதை உறுதி செய்ய அவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை தண்ணீர் எடுக்க செல்ல வேண்டியிருக்கு.
0: அது மட்டும் இல்ல, சிறுமிகள் தங்கள் படிப்பை தவறவிடும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அசுத்தமான தண்ணீரை பருகுவதால உடல்நல குறைவு ஏற்படுவதும் ஒரு சாதாரண நிகழ்வாகிவிட்டது.
1: தண்ணீரே, ஓ தண்ணீரே, உன் நிறம் எப்படிப்பட்டது.

0: உன் நிறம் எப்படிப்பட்டது?
1: ஆச்சரியம் ஆச்சரியம், உன் வழிமுறை எப்படிப்பட்டது?
0: ஆஹா ஸ்வச்சிகா, இது ஒரு புத்தம் புதிய பாடலாவே மாறிடுச்ச.
1: திரு சுஜல், பாடுற நேரம் முடிஞ்சிட்டு, நாம இப்ப நிகழ்ச்சியை தொடரலாம்.
0: ஓ ஆமா ஆமா, உங்கள் அனைவருக்கும் சுஜலின் வணக்கங்கள்.
1: ஸ்வச்சிகாவின் வணக்கங்களும் உரித்தாகட்டும்.
0: ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் உள்ள குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையால் நடத்தப்பட்டு கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷன் சமுதாய வானொலி சங்கத்தால் தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குகிறோம்.
1: தூய்மையான மற்றும் நீர்வளம் மிக்க கிராமம், வானொலி வாயிலாக ஒரு கிராமத்தின் கதை. மாற்றத்தை நோக்கி. சுஜல், ஜல் ஜீவன் மிஷன் காலத்தையே மாற்றிவிட்டது. 2019 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஹர் கர் ஜல், ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் வழி நீர் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களுக்கு குழாய் வழி குடிநீரை வழங்க தொடங்கியுள்ளது.
0: ஆமாம், இப்போது பெண்கள், முதியவர்கள் மற்றும் சிறுமிகள் தண்ணீர் கொண்டு வருவதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
1: ஆனால் இவை அனைத்தும் எளிதாக நடந்துவிடவில்லை. ஜல் ஜீவன் மிஷன் என்பது வெறும் குழாய்களை பதிக்கும் பணி என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தினமும் தூய்மையான, பாதுகாப்பான மற்றும் போதுமான தண்ணீரை வழங்குவதற்கான ஒரு உறுதிப்பாடு இது.
0: இன்று குழாயிலிருந்து தண்ணீர் பாய்ந்து வருவதை பார்க்கும் போது அந்த தண்ணீர் தானாக வந்துவிடவில்லை. அதன் பின்னணியில் ஒட்டுமொத்த நாட்டின் கடின உழைப்பும் மக்களின் பங்களிப்பும் உள்ளன. இப்போது ஜல் ஜீவன் மிஷன் 2.0 இன் கீழ் இத்திட்டம் 2028 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் கிடைப்பதையும், ஒவ்வொரு கிராமத்திலும் நீர் விநியோக திட்டங்களின் சிறந்த செயல்பாடு மற்றும் பராமரிப்பு தொடர்ச்சியான சேவையையும் உறுதி செய்ய முடியும். நீங்கள் முன்னோக்கி செல்ல செல்ல பாதைகள் தானாகவே உருவாகும். உங்களுக்குள் இருக்கும் ஆன்ம சக்தியை தட்டி எழுப்ப எழுப்ப ஒவ்வொரு செயலும் எளிதாகிவிடும்.
1: மிக சரியாக சொன்னீர்கள். ஒரு காலத்தில் கடினமாக தோன்றிய எந்த ஒரு பணியும் காலப்போக்கில் எளிதாகிவிடும். முழுமையான தயாரிப்புடன் இருப்பவர்க்கே வெற்றி கிட்டும். நம் மாண்புமிகு பிரதமரின் அழைப்பை ஏற்று நாடு அனைத்து சவால்களையும் கடந்து செயல்பட்டது. பாலைவனத்தின் கடும் வெப்பமோ அல்லது மலைப்பகுதிகளோ எதுவாக இருந்தாலும், இன்று ஒவ்வொரு வீட்டிற்கும் மற்றும் ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.
0: என்னாச்சு?
1: இதையெல்லாம் கேட்கும் போது எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் வரும். இந்த கதை என்னுடையது மட்டுமல்ல. இன்று நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பெண்களும் சிறுமிகளும் தங்கள் தலைகளில் தண்ணீர் சுமந்து செல்லும் சுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். சரி, குழாய் மூலம் தண்ணீர் வசதி கிடைத்த பிறகு நம் கிராமத்தில் வேறு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன?
0: முதலில் நான் கொஞ்சம் தண்ணீர் குடிச்சு விட்டு சொல்றேன். சுச்சிகா, தண்ணீர் மட்டும் வரவில்லை, கிராம மக்களும் இத்திட்டத்தில் இணைந்து செயல்பட தொடங்கியுள்ளனர். வில்லேஜ் வாட்டர் அண்ட் சானிடேஷன் கமிட்டி, கிராம நீர் மற்றும் சுகாதார குழு மூலம் மக்கள் இதை நிர்வகிக்க ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள். நம் தாய்மார்களும் சகோதரிகளும் முன்வந்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
1: கிராம நீர் மற்றும் சுகாதார குழுவா, அது என்ன? தயவு செய்து அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள்.
0: வா, அதையும் விளக்குகிறேன். கிராம நீர் மற்றும் சுகாதார குழுவின், அதாவது நீர் மேலாண்மை குழுவின் பணி என்னவென்றால், கிராமத்தில் நீர் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதாகும். நல் ஜல் மித்ரா இயக்குபவர், அதாவது ஆபரேட்டர் உதவியுடன் மோட்டார், குழாய்கள் மற்றும் தண்ணீர் தொட்டி ஆகியவற்றை பராமரித்தல், கசிவுகளை சரி செய்தல், நீரின் தரத்தை அவ்வப்போது பரிசோதித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அத்தோடு தண்ணீர் பயன்பாட்டிற்கான கட்டணங்கள் குறித்தும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது.
1: அப்படியா, கிராம மக்களே இதெல்லாம் செய்வார்களா?
0: இல்லை இல்லை, இப்பணிகளை செய்வதில் பஞ்சாயத்து அவர்களுக்கு உதவுகிறது. அத்தோடு சில குறிப்பிட்ட செயல்பாடுகளை மேற்கொள்ள சுய உதவி குழுக்களில் உள்ள பெண் உறுப்பினர்களின் உதவியையும் அவர்கள் நாடலாம்.
1: புரிகிறது. அப்படியானால் பஞ்சாயத்து அளவில் சர்பஞ்ச், பிரதான், முகியா மற்றும் பஞ்சாயத்து பிரதிநிதிகளின் பொறுப்புகள் என்ன?
0: பஞ்சாயத்து அளவில் மக்களின் நம்பிக்கையை தக்க வைக்கும் வகையில் இத்திட்டத்தை பராமரிக்க சர்பஞ்ச், பிரதான், முகியா மற்றும் பஞ்சாயத்து பிரதிநிதிகள் ஆகியோர் நீர்க்குழுவுடன் இணைந்து பணியாற்றுகின்றனர்.
1: மிக அருமை. இப்போது இதில் சமூகத்தின் பங்கு என்ன என்பதையும் எங்களிடம் கூறுங்கள் திரு சுஜல்குமார்.
0: ஸ்வச்சிகா, சமூகம் தான் இதில் மிக முக்கியமான கண்ணி. அவர்களின் ஆதரவில்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் பராமரிப்பதும் அதன் நீடித்த செயல்பாட்டை உறுதி செய்வதும் மிகவும் கடினம். இத்திட்டத்தை பொறுத்தவரை சமூகத்திற்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் உள்ள பொறுப்புகள் பின்வருமாறு: நீர்க்குழு மற்றும் பஞ்சாயத்துடன் இணைந்து பணியாற்றுதல், தண்ணீர் சேவை கட்டணங்களை உரிய நேரத்தில் செலுத்துதல், தண்ணீரை வீணாக்காமல் இருத்தல், நீர் ஆதாரத்தை பாதுகாத்து அதை நிலைத்திருக்க செய்வதற்காக நீர் நிரப்புதல் அதாவது மில் நிரப்புதல் பணிகளில் ஈடுபடுதல், புகார்களை மறைக்காமல் அவற்றை உடனடியாக தெரிவித்து தீர்வுகளை காண அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுதல்.
1: ஒவ்வொருவரும் இந்த திட்டம் எனக்கு சொந்தமானது என்று சொல்லும் போதுதான் ஒரு திட்டம் நிலைத்திருக்கும்.
0: அதனால்தான் நீர் விநியோகம், தரம் மற்றும் பராமரிப்பு போன்ற திட்டங்கள் குறித்த தகவல்களை பொதுமக்களுக்கு கிடைக்க செய்வதற்கும் இப்போது முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒவ்வொருவரும் அந்த தகவல்களின் அடிப்படையில் தங்கள் பங்கை ஆற்ற முடியும்.
1: அது மிகவும் நல்ல விஷயம். ஆனால் நிச்சயமாக இந்த திட்டத்தில் சில சிக்கல்களும் எழ வேண்டும் அல்லவா? அவை எவ்வாறு சரி செய்யப்படுகின்றன?
0: அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிராம மக்கள் தங்கள் சர்பஞ்ச் அல்லது நீர்க்குழு உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த அமைப்பை இயக்குவதற்கு ஒரு இயக்குநரும் இருக்கிறார். அவரை நாம் குழாய் நீர் நண்பர், நல் ஜல் மித்ரா என்று அழைக்கிறோம். அவர்களால் சிறு பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். பெரிய பிரச்சனைகளுக்கு மாவட்ட அளவிலான குழாய் சேவை மையத்தை உதவிக்கு தொடர்பு கொள்ளலாம்.
1: அது மிகவும் நல்ல விஷயம்.
0: இந்த இயக்கம் இதுவரை என்ன முன்னேற்றம் கண்டுள்ளது, மேலும் ஜல் ஜீவன் இயக்கம் 2.0 என்ன சிறப்பு, ஜல் ஜீவன் இயக்கத்தின் திட்ட இயக்குனர் திரு கமல் கிஷோர் சோன் அவர்கள் இதை பற்றி நமக்கு கூறுவார். அவர் கூறுவதை கேட்போம்.
2: வணக்கம் நண்பர்களே, நான் கமல் கிஷோர் சோன், தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் கூடுதல் செயலாளர் மற்றும் திட்ட இயக்குனர்.
3: ரேடியோ கார்யக்ரம்
2: வானொலி வாயிலாக சொல்லப்படும் தூய்மையான மற்றும் நீர்வளமிக்க ஒரு கிராமத்தின் கதை என்ற இந்த வானொலி நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவருடனும் இணைவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சி ஜல் ஜீவன் இயக்கத்தை மையமாக கொண்டிருப்பதால் அது குறித்த சில முக்கிய அம்சங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, இந்தியாவின் ஒவ்வொரு கிராமப்புற பகுதியிலும் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் இணைப்புகள் மூலம் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான குடிநீர் சென்றடைவதையும், கிராமங்களில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிகள் போன்ற நிறுவனங்களுக்கு குழாய்கள் மூலம் குடிநீர் கிடைப்பதையும் உறுதி செய்வதே ஜல் ஜீவன் இயக்கத்தின் முக்கிய நோக்கமாக எப்போதும் இருந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் இந்த திசையில் நாம் விரைவான முன்னேற்றம் கண்டுள்ளோம். இன்று இந்த திட்டம் பல கிராமங்கள் மற்றும் ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது அவற்றின் செயல்பாட்டையும் பராமரிப்பையும் உறுதி செய்வதே மிக முக்கியமான விஷயமாக மாறியுள்ளது. இந்த சூழலில் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் இரண்டாம் கட்டமான JJM 2.0 செயல்படுத்தப்பட்டு இத்திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த புதிய கட்டத்தில் ஜல் ஜீவன் மிஷன் புதிய சீர்திருத்தங்களுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போது எங்கள் கவனம் ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதோடு மட்டும் நின்றுவிடாமல் அந்த சேவை சீராகவும் பாதுகாப்பானதாகவும் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்வதிலும் உள்ளது. இதற்காக கிராம மக்களின் பங்களிப்பு மேலும் வலுப்படுத்தப்படுகிறது. நீர் சேவை மதிப்பீடு மூலம் கிராம மக்கள் தங்கள் திட்டத்தை ஆய்வு செய்து நீர் சேவையின் இருப்பு, தரம் மற்றும் தற்போதைய நிலை ஆகியவற்றை தெரிந்து கொள்கிறார்கள். அதனை தொடர்ந்து மாவட்ட அளவிலான தொழில்நுட்ப குழுவின் உதவியுடன் சேவையை மேம்படுத்துவதற்கான திட்டம் ஒன்று தயாரிக்கப்படுகிறது. மேலும் ஊராட்சிகளுக்கு செயல்பாடுகள், பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பணிகளிலும் இக்குழு உதவுகிறது. இதனுடன் சேர்த்து ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் சமூக பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் உரையாடல் நிகழ்ச்சி மூலம் கற்றல் மற்றும் அனுபவங்கள் இரு நிலைகளில் பகிரப்படுகின்றன. சுஜல் கிராம் குடிநீர் உரையாடல் நிகழ்வில் கிராமங்களும் கிராம பஞ்சாயத்துகளும் தங்கள் சிறந்த முன்னெடுப்புகள் மற்றும் சாதனைகளை தேசிய அளவில் பகிர்ந்து கொள்கின்றன. இதன் மூலம் அவை அங்கீகாரம் பெறுவதுடன் அவற்றின் பணிகள் பாராட்டப்படுகின்றன. மேலும் நாடு முழுவதும் உள்ள பிற கிராமங்களும் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்கின்றன. மறுபுறம் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நீதிபதி அளவிலான குடிநீர் உரையாடல் என்பது மாவட்ட நிர்வாகம் தனது மாவட்டத்தில் உள்ள வெற்றிகரமான உதாரணங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு தளமாகும். இதன் மூலம் குடிநீர் தொடர்பான பயனுள்ள தீர்வுகள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் மாவட்டம் முழுவதும் மட்டுமின்றி பிற பகுதிகளுக்கும் சென்றடைகின்றன. நண்பர்களே, ஜல்ஜீவன் மிஷன் என்பது வெறும் குழாய்கள் மற்றும் தண்ணீர் தொட்டிகளை அமைப்பதற்கான திட்டம் மட்டுமல்ல, இது சமூக பங்கேற்பை அடிப்படையாக கொண்ட ஒரு மக்கள் இயக்கமாகும். ஒரு கிராமம் தனது நீர் விநியோக அமைப்பை தானே புரிந்து கொண்டு நிர்வகிக்கும் போது மட்டுமே அது நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து செயல்பட முடியும். எனவே வருங்கால சந்ததியினருக்கும் பாதுகாப்பான நீர் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல், நீரின் தரத்தை பராமரித்தல் மற்றும் சமூக பங்கேற்பை உறுதி செய்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய அடித்தளங்களாக
1: அமைந்துள்ளன. நுழைவு
0: ஸ்வச்சிகா மிஷன் இயக்குனர் திரு கமல் கிஷோர் சோன் விளக்கியது போல, ஜல் ஜீவன் மிஷன் 2.0 இன் கீழ் பல சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் நீர் சேவைகள் தொடர்ந்து நிலையான மற்றும் திறமையாக இயக்கப்படும். யோசிச்சு பாருங்க, தற்போது நாடு முழுவதும் 150 மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்கள் குழாய் நீரை பெறுகின்றன. நாட்டின் ஒவ்வொரு குடும்பமும் குழாய் நீரை பெற தொடங்கும் போது அதுவும் தொடர்ந்து மக்களின் வாழ்க்கை எவ்வளவு எளிதாக மாறும் இல்லையா?
1: ஆம், ஆனால் குழாய்கள் வழியாக வரும் நீரை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் நாம் தான், அதாவது கிராம மக்களாகிய நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். அப்போதுதான் யாரும் நோய்வாய்ப்பட மாட்டார்கள். யார் சிரித்தது? சுஜல், நீ அதை கேட்டாயா?
0: அது அவள்தான். தூஷிகா, நீ சொன்னதை கேட்டுத்தான் சிரிக்கிறாள்.
1: நான் ஏதாவது வேடிக்கையாக சொன்னேனா?
0: இப்போது என்ன சொன்னாய்?
1: நான் என்ன சொன்னேன்?
0: நீரை சுத்தமாக வைத்துக் கொள்வது மக்களின் பொறுப்பு என்றும் சொன்னாயே.
1: ஏன் இப்படி திரும்ப திரும்ப சிரிக்கிறாய்? உன் அப்பாவி குணத்தை பார்த்துதான் சிரிக்கிறேன். சுத்தமான நீரை எப்படி அடையாளம் காண்பது என்றும் அதன் முக்கியத்துவம் என்ன என்றும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நான் எப்போதோ இந்த இடத்தை விட்டு சென்றிருப்பேன். தண்ணீர் வந்தால் போதும், எல்லாம் சரியாகி விடும் என்று நினைக்கிறீர்களா? ஒருவேளை தண்ணீர் மாசுபட்டால் என்ன ஆகும்? நோய்கள், மருத்துவமனைகள் என அனைத்தும் என்னால் தான் ஏற்படும். நான் தான் தூஷிகா, நீர் மாசுபாட்டின் ராணி.
0: ஓ, நீர் மாசுபாட்டின் ராணியே, உன் ஆட்சி இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது.
1: ஆமாம், இந்த முறை உன்னை நாங்கள் எங்கள் வழியில் குறுக்கிடவிட மாட்டோம்.
0: சுத்தமான நீரின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக முடிவு செய்துவிட்டோம்.
1: அப்படியானால் இதுவரை மக்களின் வீடுகளுக்கு தண்ணீர் செல்லவில்லையா? இப்போது அப்படி என்னதான் மாறிவிட்டது?
0: ஆம், நிச்சயமாக முன்பும் மக்களின் வீடுகளுக்கு தண்ணீர் சென்றதுதான். ஆனால் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடிநீர் திட்டத்திலும் நீரை சுத்திகரிப்பதற்கான நிலையமும், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கிருமி நீக்கம் செய்யும் அமைப்பும், டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட் இருப்பதை உறுதி செய்கிறார்கள். குளோரினேற்றம் அதாவது குளோரினேஷன், வடிகட்டுதல் அதாவது ஃபில்ட்ரேஷன் மற்றும் பிற சுத்திகரிப்பு முறைகள் மூலம் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான நீரை வழங்க முடியும்.
1: ஆனால் தண்ணீர் பிறகும் அசுத்தமாகலாம் அல்லவா? அது மக்களுக்கு எப்படி தெரியும்?
0: ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தில் நீரின் தரத்தை பரிசோதிப்பது மிக முக்கியமான ஒரு பகுதி என்பது உங்களுக்கு தெரியுமா? இதற்காக ஒவ்வொரு கிராமத்திலும் 5 பெண்கள் கள பரிசோதனை கருவிகளை பயன்படுத்தி நீரின் தரத்தை பரிசோதிக்க பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். தேவைப்படும் போது உறுதிப்படுத்துவதற்காக மாதிரிகள் ஆய்வகங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. இத்திட்டத்தின் புதிய கட்டத்தில் இத்தகைய பெண்கள் குழுக்கள் இப்போது சுஜலம் சக்தி என்று அழைக்கப்படுகிறார்கள்.
1: ஸ்வச்சிகா மற்றும் சுஜல் அவர்களே, உங்களை விட மக்கள் என் பேச்சை தான் அதிகம் கேட்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு கடினமான வேலைகளை கொடுக்கிறீர்கள். இதை துவையுங்கள், அதை சுத்தம் செய்யுங்கள், இதை இப்படி வையுங்கள், அதை அப்படி வையுங்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் நான் அவர்களிடம், அதை விட்டு விடுங்கள், அகற்றி விடுங்கள், தூக்கி எறியுங்கள், அப்படியே இருக்கட்டும், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறேன். ஆனால் இப்போது எல்லோரும் எங்கள் பேச்சை கேட்பார்கள். அன்றாட வாழ்வில் நாம் மேற்கொள்ளும் சிறிய பழக்க வழக்கங்கள் மூலமே நமது நீர்நிலைகளை சுத்தமாக வைத்திருக்க முடியும் என்று நாங்கள் மக்களிடம் கூறுகின்றோம்.
0: ஏனெனில் சுத்தமான குடிநீர் நம்மை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது, குழந்தைகளை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வைத்திருக்கிறது, மேலும் வீட்டு செலவுகளையும் குறைக்கிறது. ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் போது மருந்துகள் மற்றும் சிகிச்சைக்கான செலவு மிச்சமாகிறது. அந்த பணத்தை குழந்தைகளின் கல்வி, சத்தான உணவு மற்றும் வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். எனவே தூஷிகா அவர்களே, உங்கள் மூட்டை முடிச்சுகளை கட்டுக்கொண்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
1: ஓ, இந்த ஜல்ஜீவன் மிஷன் எல்லோரையும் விழிப்புணர்வு உள்ளவர்களாக மாற்றுகிறதே. பரவாயில்லை, நான் இப்போது கிளம்புகிறேன், ஆனால் மீண்டும் வருவேன். கிராம மக்கள் எங்கே கவனக்குறைவாக இருக்கிறார்களோ அங்கே நான் மீண்டும் வருவேன். பார்த்து கொண்டிருங்கள், அவர்கள் நிச்சயம் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார்கள்.
0: போங்கள் போங்கள், இங்கே உங்களுக்கு இனி இடமில்லை.
3: ஹம் பானி பனா நஹீ சக்தே, சிர்ஃப் பச்சா சக்தே ஹை. இஸ்லிஏ ஹமாரே பாஸ் ஏக் ஹீ ராஸ்தா ஹை. பானி சாஹியே தோ உஸே பச்சாயே. லீக்கேஜ் ரோகே, பானி பச்சாயே. கியா ஆப் ஜானதே ஹை, மாமூலி லீக்கேஜ் சே ஹீ ஹர் மஹீனே 1000 லிட்டர் பானி பர்பாத் ஹோ ஜாதா ஹை. யதி ஏக் நல் சே ஹர் மினட் 45 பூந்த் பானி டபக்தா ஹை, தோ 3 கண்டே மே 1 லிட்டர் சே ஜியாதா பானி பஹ ஜாதா ஹை. பானி கி ஹர் பூந்த் மாயனே ரக்தி ஹை. ஜல் பச்சாயே, பவிஷ்ய பனாயே.
4: ஸ்வச்ச சுஜல், ஸ்வச்ச சுஜல், யஹி ஹை பாரத் கா நாரா ஞாரா.
3: ஸ்வச்ச சுஜல் காவ் கி கஹானி, ரேடியோ கி ஜுபானி.
1: காட்சி 3, சமூகத்தின் பங்கு. சுஜல், நம்மை விட மக்கள் தூஷிகாவின் பேச்சிற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா?
0: இல்லை ஸ்வச்சிகா, சிறிய அளவிலான கவனக்குறைவு மற்றும் சோம்பேறித்தனம் காரணமாக நாம் நமது நீர் ஆதாரங்களை மாசுபடுத்தி விடுகிறோம். அதனால் தூஷிகா வெற்றி பெறுகிறாள்.
1: சரி, ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகள் நடைபெறும் போது அரசாங்கமும் அந்த துறையும் சமூகத்துடன் இணைந்துதான் முக்கியமான பணிகளை மேற்கொள்கின்றன என்று நீ எங்களிடம் கூறியிருந்தாய். ஆனால் கட்டுமானம் முடிந்த பிறகு இத்திட்டத்தை நிர்வகிப்பதற்கான பொறுப்பை கிராம மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள்? இத்திட்டம் சமூகம் மற்றும் பஞ்சாயத்திடம் எப்போது எவ்வாறு ஒப்படைக்கப்படும்?
0: அது மிக முக்கியமான கேள்வி. கட்டுமான பணிகள் நிறைவடைந்த பிறகு திட்டத்தை சரிபார்க்க சில நாட்களுக்கு சோதனை ஓட்டம் நடத்தப்படுகிறது. இதனால் அதில் குறைபாடுகள் இருக்காது. இது ஆணையிடுதல் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்தும் சரியாக செயல்படுவதை கண்டறிந்ததும் கிராம அளவிலான திட்டம் பஞ்சாயத்து மற்றும் சமூகத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் அரசாங்கம் சமுதாயத்துடன் இணைந்து ஜல் அர்பன் திவாஸ் என்று கொண்டாடுகிறது. இந்த சோதனை ஓட்டம் குறைந்தது 15 நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டும்.
1: ஜல் அர்பன் திவாஸ், எவ்வளவு அழகான பெயர் அது! இதற்கு அர்த்தம் என்ன?
0: ஜல் ஜீவன் மிஷனின் மிஷன் இயக்குனர் திரு கமல் கிஷோர் சோன் அவரிடமிருந்து இந்த தகவலை பெறுவோம்.
2: நான் கமல் கிஷோர் சோன், தேசிய ஜல்ஜீவன் இயக்கத்தின் கூடுதல் செயலாளர் மற்றும் திட்ட இயக்குனர். ஜல் அர்பன் திவாஸ் என்றால் என்ன என்பதை இன்றைய வானொலி நிகழ்ச்சி மூலம் சொல்கிறேன். 73வது அரசியல் அமைப்பு திருத்தம் மற்றும் சமூக பங்கேற்பு உணர்வின்படி ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் ஒரு நீர் வழங்கல் திட்டம் நிறைவடைந்தவுடன் அது கிராம பஞ்சாயத்து மற்றும் சமூகத்தின் செயல்பாடு மற்றும் பராமரிப்புக்காக ஒப்படைக்கப்படுகிறது. இந்த பொறுப்பை ஒரு கொண்டாட்டமாக ஏற்றுக்கொள்வதற்காக ஜல் அர்பன் திவாஸ் கொண்டாடப்படுகிறது. நண்பர்களே, ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் கட்டப்பட்ட கிராமப்புற குழாய் நீர் வழங்கல் திட்டங்களை கிராம பஞ்சாயத்து, கிராம குடிநீர் மற்றும் சுகாதார குழு மற்றும் சமூகத்திடம் அரசும் துறையும் முறையாக ஒப்படைக்கும் ஜல் அர்பன் திவாஸ் அந்த கிராமத்திற்கு ஒரு வரலாற்று நாள். இந்த நாளில் கிராம சமூகம் அதன் நீர் அமைப்பை பெருமையுடனும் பொறுப்புடனும் உரிமையுடனும் ஏற்றுக்கொள்கிறது. மேலும் அதை நிர்வகிக்கவும் பாதுகாக்கவும் கூட்டாக தீர்மானிக்கிறது.
0: இப்போது ஜல் அர்பன் திவாஸ் என்றால் என்னவென்று புரிகிறதா? இந்த தகவலை ஜல் ஜீவன் மிஷனின் மிஷன் இயக்குனர் திரு கமல் கிஷோர் சோன் தெரிவித்தார்.
1: ஆம், முற்றிலும். தண்ணீர் என்பது வெறும் அரசின் திட்டம் அல்ல என்பதே இந்த நாளின் செய்தி. இது முழு கிராமத்தின் பொறுப்பு. இன்றும் நாளையும் இனி வரும் காலங்களிலும் எல்லோரும் சேர்ந்து பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த திட்டம் இப்போது ஒப்படைக்கப்பட தயாராக உள்ளதா என்பதை எப்படி சரிபார்ப்பது என்று சொல்லுங்கள். என்னவெல்லாம் செய்ய வேண்டும்?
0: திட்டம் கிராமத்திற்கு கைமாறுவதற்கு முன் குடிநீர் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளதா? சில நாட்களாக திட்டத்தை செயல்படுத்தி சோதனை செய்ததா? தண்ணீர் பாதுகாப்பானதா இல்லையா என சோதனை நடத்தப்படுகிறது. குழாய் நீர் நண்பர் மற்றும் குழு அவர்களின் பொறுப்புகள் பற்றிய தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கள அளவிலான ஆய்வு முழு அமைப்பும் கட்டி முடிக்கப்பட்டு அனைத்து தகவல்களும் கிராமத்தில் பொதுவெளியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நீர் தொடர்பான கூட்டம் மூலம் கிராம மக்கள் ஒன்றிணைக்கப்பட்டு நீர் ஆதாரங்களும் சுத்தம் செய்யப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் நிறைவடைந்த பின்னரே இத்திட்டம் கிராமத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது.
1: ஓ, அருமை! இப்போது சொல்லுங்கள், இதை நாம் எப்படி கொண்டாட போகிறோம்?
0: இதை ஒரு கூட்டு திருவிழாவாக கொண்டாட வேண்டும். நமது உள்ளூர் நாட்டுப்புற மரபுகளின்படி நாம் இதை கொண்டாடலாம். நீர் ஆதாரம் முதல் குழாய் இணைப்பு வரை ஒரு பயணத்தை, அதாவது சமூகத்துடன் இணைந்து ஒரு கள ஆய்வு நடைப்பயணம் அல்லது நீர் ஆதாரத்தை சுற்றியுள்ள பகுதிகளை வலம் வரும் நிகழ்வை மேற்கொள்ள வேண்டும். கிராமத்தின் குடிநீர் விநியோக திட்டத்தின் வரைபடம் மற்றும் நீரின் தரம் குறித்த அறிக்கை ஆகியவற்றை ஒரு பொது இடத்தில் காட்சிப்படுத்த வேண்டும். நீர் விநியோக கட்டமைப்பு வசதிகளை சுற்றி நீர் பாதுகாப்புக்கான புனித நூல் வாட்டர் ப்ரொடெக்ஷன் த்ரெட் ஒன்றை கட்டி நமது குடிநீர் விநியோக திட்டத்தையும் நீர் ஆதாரங்களையும் பாதுகாப்பதாக உறுதிமொழி ஏற்க வேண்டும். இதனுடன் நீர் சேமிப்பு நடைமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் மற்றும் நீர் சேமிப்பிற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே நாளில் இத்திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பஞ்சாயத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதை உள்ளூர் கலாச்சாரத்திற்கு ஏற்ப கொண்டாட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்நாளில் ஒவ்வொரு கிராமமும் தங்கள் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர், உள்ளூர் அமைச்சர், பிற மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் வெளியூர்களில் வசிக்கும் கிராம மக்கள் ஆகியோரை தவறாமல் அழைக்க வேண்டும். இது தவிர ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் நாம் தற்போது ஜல் உற்சவ் விழாவையும் கொண்டாடி வருகிறோம்.
1: ஜல் உற்சவ்? அப்படி என்றால் என்ன?
0: மிகச்சிறந்த கேள்வி. அனைவரும் இதில் பங்கேற்கும் வகையில் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 3 நிலைகளில் ஜல் உற்சவ் விழாவை கொண்டாட அரசு முடிவு செய்துள்ளது.
1: 3 நிலைகளா? தயவு செய்து அதை எளிமையான மொழியில் விளக்குங்கள்.
0: நிச்சயமாக. முதலாவது தேசிய அளவிலான ஜல் மகோத்சவ். இது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் முதல் மார்ச் 22 உலக நீர் தினம் வரை கொண்டாடப்படுகிறது.
1: அப்படியா? அப்படியானால் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நீர் குறித்த விழிப்புணர்வு மற்றும் மக்கள் பங்கேற்புக்கான சூழல் உருவாக்கப்படுகிறதா?
0: மிகச் சரியாக சொன்னீர்கள். நீர் குறித்த கூட்டு பொது விழிப்புணர்வு சூழலை உருவாக்கும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள், கலந்துரையாடல்கள், பாராட்டு விழாக்கள் மற்றும் சமூக பங்கேற்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன.
1: அப்படியானால் இரண்டாவது நிலை எது?
0: இரண்டாவது நிலை என்பது மாநில அளவிலான மாநில நீர் திருவிழா, ஸ்டேட் வாட்டர் ஃபெஸ்டிவல் அல்லது ஆற்று திருவிழா, ரிவர் ஃபெஸ்டிவல் ஆகும். இதன் கீழ் ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் ஆறுகள், நீர் சார்ந்த மரபுகள் மற்றும் உள்ளூர் கலாச்சாரத்திற்கு ஏற்ப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்றன.
1: அதாவது ஒவ்வொரு மாநிலமும் நீர் திருவிழாவை தங்கள் தனித்துவமான அடையாளத்துடன் தங்கள் சொந்த பாணியில் கொண்டாடுகின்றனவா?
0: ஆம், சில இடங்களில் ஆற்றங்கரைகளில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. வேறு சில இடங்களில் நீர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. மற்றும் சில இடங்களில் இது உள்ளூர் திருவிழாக்களுடன் இணைக்கப்படுகிறது.
1: அப்படியானால் மூன்றாவது நிலை?
0: மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான நிலை என்பது கிராம மற்றும் பஞ்சாயத்து அளவிலான லோக் ஜல் உத்சவ், மக்கள் நீர் திருவிழா ஆகும்.
1: இதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் உண்மையான பணி கிராமத்தில் தான் நடைபெறுகிறது.
0: சரியாக சொன்னீர்கள். இத்தகைய நீர் திருவிழாக்களின் போது நீர் தொடர்பான ஆலோசனை கூட்டங்களும் நடத்தப்படுகின்றன. கிராம மக்கள் ஒன்று கூடி தங்கள் நீர் விநியோக திட்டத்தை ஆய்வு செய்கிறார்கள். ஏதேனும் குறைகள் இருந்தால் அவற்றை சரி செய்து சேவையை இன்னும் சிறப்பாக மாற்றுகிறார்கள். நீர்நிலைகள் சுத்தம் செய்யப்படுகின்றன. இத்திட்டத்தை தொடர்ச்சியாகவும் நிலையானதாகவும் செயல்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து உறுதிமொழி ஏற்கிறார்கள்.
1: அப்படியானால் நாடு முதல் கிராமம் வரை ஒவ்வொரு நிலையிலும் நீர் என்பது ஒரு கொண்டாட்டம், ஒரு பொறுப்பு மற்றும் சமூக பங்கேற்பு ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது.
0: நிச்சயமாக, ஜல் உத்சவ் என்பது வெறும் ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, மாறாக சமூக பங்கேற்பின் மூலம் நீருக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது.
1: முற்றிலும் உண்மை. இதற்காக ஜல் அர்பன் திவாஸ் அன்று கோரக்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவி கிஷன் மற்றும் ராஜ்கர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரோட்மல் நகர் ஆகியோருடன் நாங்கள் உரையாடினோம். இந்த முன்னெடுப்புகள் குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம்.
5: நன்றி பிரதமர் மோடிஜி. ஜல் சக்தி பாட்டில் சார் யோகி மகாராஜ், நான் கிராமத்து ஆள், அதனால் இந்த எண்ணம் புரியும். வருங்காலத்தில் தண்ணீர் குறைந்து பூமியிலிருந்து மறையலாம் என்று பிரதமர் சொன்னார். அதை சேமித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் நீர் தருவது பெரிய சாதனை, சாத்தியமில்லை என நினைத்தேன். என் தொகுதியில் நடந்தது. 175,000 லிட்டர் டேங்க், ஆட்டோ அமைப்பு, வீடு வீடாக தண்ணீர், மக்கள் நிம்மதி. இதைக் கண்டு நான் கண் முன்னே நம்பினேன் என்று மகிழ்ச்சிக்கு அளவை இல்லை.
6: ஜல் ஜீவன் மிஷன் பணிகளுக்கும் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடிஜியின் ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் நீர் என்ற உறுதிக்கும் நான் மனப்பூர்வமாக பாராட்டி நன்றி சொல்கிறேன். ராஜ்கர் மாவட்டத்தில் இதன் கீழ் சுமார் 1331 கிராமங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. சில தடங்கல்களால் தாமதம் ஏற்பட்டாலும் வேலை மிக பாராட்டுக்குரியது. குண்டிவே கிராமத்தில் வாரம் 7 நாளும் 24 மணி நேரமும் குழாய் நீர் கிடைக்கிறது. அங்குள்ள நடைமுறை நமக்கு நல்ல பாடம். பொதுவாக சிலர் குழாயின் டாப் எடுத்து விடுவதால் நீர் வீணாக போகும். ஆனால் குண்டிபே பஞ்சாயத்து மக்கள் ஒவ்வொரு குழாயிலும் டாப் வைத்துள்ளனர். அவர்களுக்கு நன்றி. நான் கிராமத்துக்கு சென்ற நாள் டாப் திறந்தேன். மக்கள் சிரித்தார்கள். டாப் மூடியே இருக்க வேண்டும், நீங்களும் எங்களுடன் நிற்கிறீர்கள் என்றேன். அது நல்ல தருணம். அங்கே அவர்கள் தண்ணீர் வீணாகாதபடி வீட்டு வீட்டாக கவனம் செலுத்துகிறார்கள். கசிவு வந்தால் உடனே சரி செய்கிறார்கள். கட்டணமும் பதிவேடும் ஒழுங்காக வைத்திருக்கிறார்கள். இதுதான் திட்டத்தின் வெற்றிக்கு முக்கியம். அரசு நீரை கிராமம் வரை கொண்டு வரும். அடுத்த கட்டத்தை மக்கள் தான் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி பொறுப்புடன் மற்ற பஞ்சாயத்துகளும் நடந்தால் எல்லா வீடுகளுக்கும் விரைவில் நலமான குடிநீர் கிடைக்கும். அதுவே பிரதமரின் கனவு. நாம் அனைவரும் இதற்கு முழு ஆதரவு தருகிறோம். இதுபோல் மற்ற கிராமங்களிலும் விரைவில் நடக்க பிரதமரின் கனவு நிறைவேறும். மிஷன் கிராமம் வரை நீர் கொண்டு வரும். உள்ளக விநியோகம் பஞ்சாயத்தின் பொறுப்பு. மக்கள் அமைப்புகள் முன்வர வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் தவறுகள் இருக்கலாம், ஆனாலும் முயற்சி சிறப்பு. அனைவரும் உங்களுடன். நன்றி.
1: கோரக்பூர் மற்றும் ராஜ்கர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனான உரையாடலை இப்போது எங்கள் நேயர்களுக்காக ஒளிபரப்பினோம். அது மிக சிறந்த கருத்து சுஜல். ஜல் அர்பன் திவாஸ் மற்றும் ஜல் உற்சவ் ஆகியவை கலாச்சாரம் மற்றும் பொறுப்புணர்வின் சங்கமமாக திகழ்கின்றன. இதை தாண்டி ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் என்னென்ன டிஜிட்டல் அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம்.
2: பஞ்சாயத்து, கிராம நீர் மற்றும் சுகாதார குழு மற்றும் உள்ளூர் சமூகம் ஆகியவை தங்கள் குடிநீர் விநியோக அமைப்பை சிறப்பாக புரிந்து கொண்டு நிர்வகிப்பதற்காக இந்திய அரசு சில முக்கியமான டிஜிட்டல் அமைப்புகளை உருவாக்கியுள்ளது. அவற்றில் மிக முக்கியமானது பஞ்சாயத்து டேஷ்போர்டு ஆகும். குடிநீர் சேவைகளை மேம்படுத்துவதற்காகவே இந்த பஞ்சாயத்து டேஷ்போர்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திட்டத்தின் முன்னேற்றம், உருவாக்கப்பட்ட நீர் உள்கட்டமைப்பு வசதிகள், நீரின் தரம் மற்றும் பயிற்சி நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை சர்பஞ்ச் மற்றும் முகியா ஆகியோர் பார்வையிடலாம். அத்துடன் தங்கள் கருத்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கலாம். இரண்டாவது முக்கியமான டிஜிட்டல் முயற்சி சுஜலம் தரவுத்தளம் ஆகும். இதன் மூலம் நீர் ஆதாரம் முதல் குழாய் வரை உள்ள ஒவ்வொரு குழாய் வழி குடிநீர் திட்டம் குறித்த தகவல்களும் ஒரே தளத்தில் கிடைக்கின்றன. இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நீர் விநியோக திட்டத்திற்கும் மற்றும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு தனித்துவமான அடையாளம், அதாவது சுஜல் கிராம ஐடி வழங்கப்படுகிறது. இதனால் திட்டத்தை கண்காணித்தல், நிர்வகித்தல் மற்றும் சேவையை வழங்குதல் ஆகியவற்றை மிகவும் வெளிப்படையானதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்ற முடிகிறது. இதன் வாயிலாக உங்கள் கிராமத்தின் குடிநீர் திட்டம் குறித்த தகவல்களை நீர் ஆதாரம் முதல் குழாய் வரை மற்றும் திட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் நீங்கள் பார்வையிட முடியும். இத்திட்டம் தொடர்பான பிற அத்தியாவசிய தகவல்களும் இதில் கிடைக்கும். மூன்றாவது முக்கியமான முயற்சி முடிவு எடுப்பதற்கான ஆதரவு அமைப்பு ஆகும். நீர் இருக்கும் வரைதான் நாம் அதை பயன்படுத்த முடியும் என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொரு திட்டத்தின் எதிர்காலமும் அதன் நீர் ஆதாரத்தை பாதுகாப்பதிலேயே தங்கியுள்ளது. நீர் குறித்த பல நூற்றாண்டுகால அனுபவத்தின் மூலம் உருவான நமது பாரம்பரிய உள்ளூர் அறிவை நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துடன் இந்த அமைப்பு இணைக்கின்றது. இந்த ஒருங்கிணைப்பு நமக்கு சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. இதன் மூலம் நீர் ஆதாரங்களை மறுநிரப்பு செய்யவும் அவற்றை பாதுகாக்கவும் முடிகிறது. இதனால் இன்று குழாய் வழியாக கிடைக்கும் நீர் நாளையும் மற்றும் வருங்கால சந்ததியினருக்கும் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய முடியும்.
1: தயாரிப்பு வலுவானது, பொறுப்பு அனைவருக்கும் உரியது.
7: நாங்கள் நீரை சேமிப்போம், இத்திட்டத்தை செயல்படுத்துவோம், கிராமத்தின் நீர்வள எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
1: இப்போது எனக்கு புரிகிறது, தங்கள் நீர்வளத்தை பாதுகாக்கும் கிராமமே வலிமையான கிராமம். இனி எனக்கு என்ன நேருமோ?
2: நான் கமல் கிஷோர் சோன், தேசிய ஜல்ஜீவன் இயக்கத்தின் கூடுதல் செயலாளர் மற்றும் திட்ட இயக்குனர். நண்பர்களே, 16வது நிதிக்குழுவின் கீழ் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் கட்டுப்படுத்தப்பட்ட மானியம் என்பது குடிநீர் மற்றும் சுகாதார பணிகளுக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமங்களில் குடிநீர் திட்டங்களை பராமரித்தல் மற்றும் பழுதுபார்த்தல், நீரின் தரத்தை பரிசோதித்தல், நீர் சேமிப்பு, லோக் ஜல் உற்சவ் மற்றும் பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் போன்ற பணிகளுக்கு இந்த நிதியை பயன்படுத்தலாம். இது குடிநீர் திட்டங்கள் நீண்ட காலத்திற்கு சீராக செயல்படுவதையும் கிராம ஊராட்சியின் ஆதரவுடன் மக்கள் தொடர்ந்து சிறந்த குடிநீர் சேவைகளை பெறுவதையும் உறுதி செய்யும். உங்களுக்கு தெரிந்தபடி குழாய் வழி குடிநீர் விநியோகம் விநியோக திட்டம் மூலம் வழங்கப்படும் தூய்மையான மற்றும் பாதுகாப்பான குடிநீர் என்பது பெரும் வசதி மட்டுமல்ல, அது சிறந்த ஆரோக்கியத்திற்கான அடித்தளமாகும். இது வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை மற்றும் நீரினால் பரவும் பிற நோய்களை குறைக்கிறது. இதனால் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களின் ஆரோக்கியம் மேம்படுகிறது. அத்துடன் மருத்துவ சிகிச்சைக்கான குடும்பங்களின் செலவும் குறைகிறது. ஒரு ஆரோக்கியமான குடும்பம் என்பது வேலை இழப்போ அல்லது வருமான இழப்போ இல்லாத நிலையை குறிக்கிறது. எனவே குழாய் வழி குடிநீர் திட்டம் மூலம் வழங்கப்படும் தூய்மையான குடிநீர் ஒரு கிராமத்தின் முன்னேற்றத்திற்கான முதல் படியாகும். நண்பர்களே, தற்போது பருவமழை தீவிரமாக பெய்து வரும் நிலையில் மழை நீரின் ஒவ்வொரு துளியையும் சேமிக்க வேண்டும் என்று நமது மாண்புமிகு பிரதமர் எப்போதும் கூறுவதற்கு ஏற்ப நாம் நீரை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டும், என்றும் வீணடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் நான் வலுவாக கேட்டுக்கொள்கிறேன். இதனுடன் மழை நீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் ஆதாரங்களை மறுவூட்டம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இதன் மூலம் ஆண்டு முழுவதும் நமது குடிநீர் ஆதாரங்கள் நிலைத்தன்மையுடன் இருக்கும். அரசு மற்றும் சமூகம் ஆகிய இரு தரப்பினரும் இணைந்து நமது கூட்டு பொறுப்பை நிறைவேற்றுவோம். குழாய் வழி குடிநீர் அமைப்பை சீரான செயல்பாட்டில் வைத்திருப்போம். வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை அதிகரிப்போம். மேலும் பாதுகாப்பான மற்றும் சீரான குடிநீர் ஒவ்வொரு வீட்டையும் தொடர்ந்து சென்றடைவதை உறுதி செய்வோம். உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஜெய் ஹிந்த்.
1: நேயர்களே, இந்த அத்தியாயத்திற்கான கேள்வி, ஜல் அர்பன் திவாஸ் என்றால் என்ன? உங்கள் கிராமத்தில் இது கொண்டாடப்பட்டுள்ளதா? ஓ சுஜல், அடுத்த அத்தியாயத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஆமாம், அதை நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். நண்பர்களே, அடுத்த அத்தியாயத்தில் நாட்டின் ஒவ்வொரு கிராமத்தையும் தூய்மையாகவும் ODF பிளஸ் கிராமங்களாகவும் மாற்றுவதற்கு ஸ்வச் பாரத் மிஷன் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்தும் அதன் செயல் திட்டம் என்னவாக இருக்கும் என்பது குறித்தும் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். எனவே நண்பர்களே, எங்களுடன் இணைந்திருங்கள். வானொலி வாயிலாக சொல்லப்படும் தூய்மையான மற்றும் நீர்வளம் மிக்க கிராமத்தின் கதையை கேளுங்கள்.
1: அடுத்த அத்தியாயம் வரை அனைவருக்கும் வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: தேவையில்லாத நேரத்தில் சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க. எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் டு யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளோ பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
3: உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
4: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ருதிகா. இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ஒரு இல்லத்தரசின்றவங்க வெறும் இல்லத்துல இருக்கிறவங்களா? அவங்க அந்த இல்லத்தோட HR, MD, ஃபினான்சியல் அப்படின்னு ஒரு நிறுவனத்தையே வீட்டுக்குள் நிறுவிக் கொண்டிருப்பவர்கள் தான் ஒவ்வொரு வீட்டின் இல்லத்தரசிகள். விழிகள் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. அதுபோல ஒவ்வொரு வீட்டின் விதையாக விளங்குபவர்களே ஒவ்வொரு வீட்டின் இல்லத்தரசிகள். இன்னைக்கு நம்ம வாங்க விவாதிப்போம் நிகழ்ச்சியில முதலும் சிறப்புமாக இனிய இல்லத்தரசிகளே என்னும் நிகழ்ச்சியோட ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம்.
6: வணக்கம்,
7: வணக்கம்.
5: விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு சிறிய அறிமுகம்.
6: நான் ராஜேஸ்வரி மாதவன், மணலி நியூட்டன்லேருந்து வரேன். பேசிக்காக நான் ஒரு மியூசிக் டீச்சர். ஒரு 15 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு இல்லத்தரசி.
8: என் பேர் பத்மப்ரியா. நான் வந்து எம்ஓபியோட எக்ஸ் அலுமினைன்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் ஒரு 4 இயர்ஸ். இப்போ நான் ஒரு இல்லத்தரசி.
9: வணக்கம், என்னுடைய பேர் கீத்மாலா ராகவன். நான் வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எந்த வேலைக்கும் போகல. இப்போ வந்து நான் ஒரு எழுத்தாளராக இருக்கேன்.
5: ரொம்ப சந்தோஷம் எங்கள் அழைப்பு கேட்டு நீங்கள்லாம் வந்ததுக்கு. விவாதத்தோட முதல் கேள்வியாக, அதாவது ஒரு இல்லத்தரசியோட வேலைன்றது ஒரு வகையான வேலை கண்டிப்பா இல்ல, அது ஒரு டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேலை. அதுல எந்த வேலையில நீங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க சொல்லுவீங்க?
9: ஆம், நிதி மேலாண்மை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய வீட்டை, என்னுடைய இல்லத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தவிர பாக்கி எல்லாருமே வேலைக்கு போறவங்க தான். ஸோ அவங்க வந்து ஒரு கொடுத்துருவாங்க சம்பளம் எவ்வளோ. முதல்ல ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தபோது அந்த சம்பளத்தை அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வீட்டுக்கான பட்ஜெட் போடுறது, சாமான் வாங்குறது, ஒவ்வொரு விசேஷத்துக்கும் செய்யறதுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாத்தையுமே வந்து அதை சரி பண்ணி அதை பொறுப்பாக பார்த்துட்டு அந்த பட்ஜெட்டை போட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே குடும்பம் நடத்துறது தான் வந்து என்னோடய ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன்.
5: இது கண்டிப்பாக எல்லா இல்லத்தரசிகள்கிட்ட ஒரு மெயினாக இருக்கிறது. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
10: சிரிச்சிடாதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு நான் ரொம்ப ரொம்ப எதில் ஸ்பெஷல் அப்படின்னா என்னுடைய பாத்ரூமில் ரொம்ப க்ளீனாக வச்சுப்பேன். அதில் நான் ரொம்ப ரொம்ப பார்த்து ஒரு ஒரு வாட்டியும் என்ன எங்கள் ரூம், எங்கள் வீட்டில் ஒரு 5 இருக்குது, எல்லாத்தையுமே நான் தான் வாஷ் பண்ணுவேன். எனக்கு அதில் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட்.
8: வெரி குட். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் டிசிஷன் மேக்கிங்னு சொல்வேன், முடிவெடுத்தல். நம்ம என்னதான் ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட என்னதான் டிஸ்கஸ் பண்ணாலும் அந்த வீட்டோட பாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து ஹோம் மேக்கர்ஸ் அப்படிதான் நான் சொல்றேன். எந்த விதமான ஒரு முடிவா இருந்தாலும் கரெக்டா இன்டெலிஜென்ட்டா அதை யோசிச்சு இதுக்கு இதுதான் சரி அப்படின்னு யோசிச்சு எடுக்கிற திறமை ஹோம் மேக்கர்ஸ்க்கு இருக்கு ஜாஸ்தியாவே.
5: இது ஒரு நிதர்சனமான உண்மையே சொல்லலாம். ஹோம் மேக்கரோட அடுத்த வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃப் த ஹோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். செகண்ட் க்வெஸ்டினா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த ஒரு ஆசை இருக்கு, ஆனால் நான் ஒரு ஹோம் மேக்கர் ஆனதுனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு என்னால் அதை செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கா?
9: சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து டீச்சர் ஆகணும்னு தான் ஆசை. என்னுடைய வெறித்தனமான கனவு ஆம்பிஷன் எதை வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா என்னுடைய குடும்பம் எல்லாருமே ஆசிரியர்கள் குடும்பம், அப்பா அம்மா சித்தி மாமா பெரியப்பா அடுத்த ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே. பட் கல்யாணம் ஆன பிறகு என்னால் அந்த கனவை நிறைவேற்றிக்க முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் கசப்பான உண்மை தான். அதை வந்து விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ரெண்டு தடவை அந்த சான்ஸ் கிடைச்சோம். அப்போ ஒரு தடவை கிடைச்ச போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், அதனால லோயர் அப்டமன் ப்ராப்ளம் இருந்தது, வேண்டாம் அந்த உட்காந்து எழுந்து நின்று செய்யக்கூடாது அப்படின்னாங்க. இன்னொரு தடவை சான்ஸ் கிடைச்ச போது இப்போ குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமாக போக முடியல. அது கொஞ்சம் எனக்கு வருத்தமான விஷயம்தான்.
10: ஆக்சுவலாக என்னோடய ட்ரீம் வந்து ஒரு டீச்சர் ஆகுதா. சின்ன வயசில் நிறைய ஸ்கேலு அதெல்லாம் போட்டு தரையை அடித்து அடித்து அம்மாட்ட பல ஸ்கேல் உடச்சி நான் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். ஐ திங்க் ஐ சக்ஸஸ்ஃபுல்லி அச்சீவ்டு. நான் ஒரு டீச்சராக தான் ஆனால் ஆக்சுவலாக அந்த பிஎட் முடித்ததே ஒரு பெரிய விஷயந்தான். எங்கள் அப்பா வந்து கட்டாயமாக நீ பண்ணியே ஆகணும், ஒரு டிகிரி பத்தாது, நீ இன்னொரு டிகிரி கட்டாயமாக பண்ணி தான் ஆகணும்னு என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டு போய் பிஎட் கம்ப்ளீட் பண்ண. ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு ரிசல்ட்டே கிடச்சிது அஃப்கோர்ஸ். அதனால் எனக்கு அது ஒரு டீச்சர் ஆகணுங்கிறது வந்து ரியல் ட்ரீம் அண்ட் ஐ ஆல்சோ சக்சீடட் இன் தட். நான் ஒரு 15 இயர்ஸ் டீச்சராக இருந்தேன். டியூ டு சம் ரீசன் ஆர் த அதர் ஐ ஹாவ் டு குவிட் மை ஜாப். ஆனால் அது இல்லாமல் நான் டீச்சருங்கிறது என்னோட வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷன். அதில் இருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
8: ஆசைன்னு சொல்ல முடியாது, பட் மற்ற பெண்கள் மாதிரி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது கண்டிப்பாக. ஒரு ஓரத்தில் இருந்தோம், சின்ஸ் ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுனால இருந்தோம். இப்போ வந்து இதுக்கு ரெக்ரெட் ஒன்றும் பண்ணலை. இப்போ நான் ஹோம் மேக்கராக இருக்கேன் ரொம்ப கம்மி அப்படின்றதுக்கு நான் எந்த ரெக்ரெட்டும் பண்ணலை. இப்போ இது என்னோட ஜாப், அதனால இதில் நான் ஃபுல்ஃபில்டாக ஹாப்பியாக இருக்கேன்.
5: வெல் சார், இப்போ அடுத்த க்வெஸ்டினா, இங்கே சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் குவிட் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் டைம் ஹோம் மேக்கராக இருக்கீங்க. உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த நீங்கள் வந்து வேலைக்கு போன ஃப்ரேஸ்க்கும் நீங்கள் போயிருக்கீங்க, இப்போ ஒரு ஹோம் மேக்கர் ஃப்ரேஸ்லேயும் இருக்கீங்க. இதில் எது உங்களுக்கு சூட்டபுள் ரோல்னு நினைக்கிறீங்க? அண்ட் இது ரெண்டுத்துலேயும் எது உங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க?
10: ஆக்சுவலாக நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு கேப் விட்டு தான் நான் வேலைக்கு போயிட்டே இருந்தேன். ஒரு டீச்சராக அப்போ வீட்லேயே நான் இருந்துட்டல. எனக்கு கல்யாணம் ஆகி ஆஃப்டர் 5 இயர்ஸ் தான் எனக்கு குழந்தை பிறந்தது. ஸோ அந்த பீரியடில் வந்து என்ன பண்ணது, எனக்கு இருந்த ஒரே அவுட் கம்மிங் என்னென்னா ஐ வாஸ் அ டீச்சர். அது ஒன்று தான் நிறைய பசங்களை பார்க்கறது. அது முடித்ததுக்கு அப்புறமா ஒரு நாங்கள் மன்னி நியூ டவுனுக்கு ஷிஃப்ட் ஆனவுடனே ஐ ஹேட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஜாயினிங் அன் இன்ஸ்டிடியூஷன், வெரி கிரேட் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர் ஃபார் 15 இயர்ஸ், 15 வருஷம் நாங்கள் இருந்தேன். அது முடிச்சுட்டு ஒரு சில சூழ்நிலையினால நான் வந்து அந்த வேலையை விட வேண்டிய நிர்பந்தம். அப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அப்படி ரைட் பின்னாடி தான் எங்களோட ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் காலையில் 9 o'clock ஆனால் ப்ரேயர், அந்த ப்ரேயர் பாடும்போது அதெல்லாம் என்னோட மியூசிக் டீச்சராக இருந்ததுனால அந்த ப்ரேயர் பாடும்போது அந்த பஜன் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றும். ஐயோ இந்த ஜாபை விட்டுட்டோமே, அந்த இடத்த நம்ம விட்டுட்டோமே, இப்போ இந்த டைமில் லஞ்ச் வருமே, இந்த டைமில் வந்து ப்ரேயர் பாடுவாங்களே, ஐயோ இதில் பஜன் நடக்குமே, இதை நம்ம விட்டுட்டோமேனு ஒரு 1 வருஷம் வரைக்கும் என்னால் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரவே முடியல. எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட கொடுத்தாங்க, இதில் இல்லைன்னா நீங்கள் வெளியே வேறு ஏதாவது ஒரு ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணுங்கன்னு. பட் நான் இருக்கிற ஏரியாலேருந்து வெளியே போய் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதனால நான் இல்லை நான் வந்துடுறேன் வெளியே அப்படின்னு சொன்னேன். பட் அந்த 1 வருஷ காலம் வந்து உண்மையிலேயே என்னால் அதை ஜீரணிக்கவும் முடியல, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. பட் என்னால் என்ன அதர் பாசிட்டிவாக நான் திங்க் பண்ணது வந்து சரி ஓகே வீட்டில் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு. இப்போ கூட என்னை என்கிட்ட ஒரு 50 பசங்க வந்து பாட்டு கிளாஸ்க்கு வராங்க. அண்ட் மிச்ச பேருக்கு கொரோனாவை பற்றி எனக்கு தெரியல, பட் கொரோனா பேட் அ வெரி குட், எனக்கு வந்து அது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். என்னன்னு கேட்டால் ஐ ஸ்டார்டட் ஆன்லைன் கிளாஸஸ். அந்த கொரோனா பீரியடில் தான் நான் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பார்த்தா இப்போ எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து சிங்கப்பூர், கனடா, யூஎஸ், ஈவன் இந்த மாயாஜால்லாம் இருக்கு இல்லையா, அங்கே அந்த ஓஎம்ஆரில் எனக்கு வந்து அந்த கம்யூனிட்டியிலேருந்துலாம் எனக்கு நிறைய பசங்க வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வராங்க. ஸோ
6: இட் இஸ் கோயிங் ஆன் லைக் தட். அதனால ஒன்றும் என்னால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது.
8: என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ரோல் அப்படிங்கிறது இல்லை. என் நம்ம பண்ணுறது எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணால் இட் இஸ் அ பெஸ்ட் ரோல். ஒர்க்கிங் உமனும் பெஸ்ட் ரோல் தான், ஹோம் மேக்கர்ஸும் பெஸ்ட் ரோல் தான். பட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் கான்ஸ் சொல்கிறேன். இந்த 3 இயர்ஸாக நான் கொஞ்சம் வீட்டில் தான் இருக்கேன், குழந்தைய பார்த்துட்டு அந்த போஸ்ட் பார்ட்டம் அதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வெளி உலகம் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியாமல் போயிடுச்சோ அப்படின்னு தோணுது. இப்போ ரீசெண்டாக வெளியிலலாம் போக ஆரம்பிச்சதுலேருந்து ஓ 3 இயர்ஸாக இவ்வளோ அப்டேட் ஆயிருக்கா உலகம், நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும் போல இருக்குது, மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்குன்னு கொஞ்சம் வெளி உலகம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. ஸோ ஹோம் மேக்கர்ஸ்க்கு அது கொஞ்சம் கான்ஸ் தான் சொல்லுவேன். ப்ரோஸ்னு பார்த்தா கம்ஃபர்ட்டுங்க. இப்போ வந்து ஹோம் மேக்கர்ஸ் தே ஹாவ் கம்ஃபர்ட், தேர் ஓன் ஜாப், யாரும் நமக்கு பாஸ் கிடையாது, நம்ம தான் நமக்கு பாஸ். அதனால கம்ஃபர்ட்னு பார்த்தா நம்ம லீஜராக நம்ம ஒர்க் பண்ணிட்டு நம்மளை யாரும் ப்ரெஷரைஸ் பண்ண போறதில்ல, இந்த டார்கெட் முடிக்கணும்னு யாரும் நமக்கு சொல்ல போறதில்ல. ஸோ ஹோம் மேக்கர்ஸ் ஆர் கம்ஃபர்டபுள் வித் தேர் ஜாப். அதுதான் என்னோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்.
5: சூப்பர். இப்போ நீங்கள் ஃபினிஷ் பண்ண இதுலேருந்தே நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். என்ன தான் வேலைக்கு போகிறவங்க ஜாலியாக வெளியே பார்க்குறாங்கன்னு நீங்கள் சொன்னாலும், வீட்டில் நான் கொஞ்சம் கஷ்டப்படுறனாலும், ஹோம் மேக்கருக்கே உரிய சலுகைகள்னு ஏதோ ஒன்று இருக்கோ அப்படி நிஜமாக இருந்ததுன்னா அது என்ன மாதிரி சலுகைகள்?
9: நிறையா இருக்குது. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, கம்ஃபர்ட் தான், நம்ம இஷ்டம் தான், அவங்க வந்து அப்படியே அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் போட்டு பண்ணலாம், டிவி பார்க்கலாம், இல்லை நம்ம இஷ்டத்துக்கு அரட்டடிக்கலாம், ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம மட்டும் டக்குன்னு கையை மாட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இப்போ ஊருக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் லீவ் எடுக்கணும், அதெல்லாம் பார்க்கணுங்கிற தொங்க வேண்டியதில்லை, நம்ம மட்டும் கிளம்பி போகலாம். அந்த மாதிரி நிறைய கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது ஹோம் மேக்கர்ஸ்க்கு, அது ஒரு சலுகை தான், அது இஷ்டப்படி தூங்கலாம்.
8: வேலைகள் எல்லாம் முடிஞ்சு மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் கிடைக்குமான்னு தெரியாது. இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு முடியாது, அடுத்த டார்கெட்டு, அடுத்த டைமிங், அடுத்த மீட்டிங், அதுதான். நாங்கள் வந்து ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டு, லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு ஏன் பீஸ்ஃபுல்லாக தூங்க கூட செய்யலாம், அது வந்து ஒரு சலுகை தான்.
6: கரெக்டு தான், இது நான் ரொம்ப ஒத்துக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து சம்ரோக்ஷனம் அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிரின்சிபல் என்கிட்ட இருந்தவங்க வந்து அப்போது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கட்டாயமாக அவங்க லீவு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டேன். ஆனால் அவங்க வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக லீவ் சாங்ஷன் பண்ணலை. அப்போது என்னடா இது வேலை, இப்படி ஒரு வேலை நம்ம போகணுமா, என்னத்துக்கு இது தூக்கி போடுற இந்த வேலையை அப்படின்னு எனக்கு அப்போ தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோ பர்சன்ட் குவெஸ்டின், நம்மளை யார் எங்கே வேணால் ஸ்ரீரங்கம் என்ன அதோட தாண்டி எங்கே வேணாலும் போகலாம், நம்மளோட இஷ்டம் தான் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இவங்க சொன்னதுலேருந்து எனக்கு அது தோணுது. கரெக்டு தான்,
5: அப்போ சலுகைகள் இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம அப்பா தான் சொல்கிறாங்க, அண்ணா சொல்கிறான்னு இல்லாமல், ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனே இல்லாமல், உங்கள் பொண்ணுக்கிட்ட போய் யாராவது கேட்டால் கூட அம்மா என்ன பண்ணுறாங்க, நாங்கள்லாம் கிளம்புனப்புறம் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க அப்படின்வாங்க. உண்மையிலேயே இல்லத்தரசியோட வேலை எப்போ ஆரம்பிக்கும்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் கிளம்புனப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி சொல்கிறவங்க கிட்ட நீங்களாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
9: அதாவது இதை நீங்கள் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். லோயர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், நல்லா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்க. இந்த லோயர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்கள் சொல்கிற அந்த கன்வீனியன்ட்லாம் கிடைக்காது. ஏன்னா அவங்க அந்த வீட்டு வேலையை அவங்க தான் செஞ்சுக்கணும், இவங்க மெய்டு வச்சுருப்பாங்க, சமையலுக்கு ஆள் வச்சுருக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த நிறைய ஆப்ஸ் எல்லாம்

0: என்ன பெருசா கிரிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணுற, இந்த மாதிரி சும்மா தானே இருக்க, அந்த சும்மா இருக்கிற நேரத்தில் இதை செஞ்சு வைக்கக்கூடாது. பட் நம்ம அந்த சமயத்தில் என்ன சுச்சுவேஷனில் இருந்தோம், ஏன் நம்மளால் அந்த சமயத்தில் அவங்க வெளியில் போகலை, வண்டி இல்லாமல் இருந்திருக்கலாம், வெயிலாக இருந்திருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களோட பீரியட்ஸ் டைமாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்க்கும் உடம்பு சரியில்லாமல் போகும், அவங்களுக்கும் எல்லா ப்ராப்ளமும் வரத்தான் செய்யும். ஸோ நம்ம வெறும் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸை வச்சுட்டு அவங்க இவங்க தான் வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க, சமையலுக்கு ஆள் வச்சுருக்காங்க, இவங்க என்ன சும்மா இப்போ பார் மேக்கப் போட்டுட்டு வெட்டி ஆட்ட அடிச்சுட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சொல்லும்போது நிச்சயமாக அது கொஞ்சம் வருத்தக்கூடிய விஷயம் தான். அப்போ நான் வந்து புரியிற மாதிரி சொல்லுவேன், சும்மா இல்லை, நாங்கள் எங்களுக்கும் நிறையா வேலைகள் இருக்குது, இந்த வேலைகளை நாங்கள் பிரிச்சுக்கிறோம், நாங்கள் லஷராக இருக்கிறதா நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனில் இன்னமும் அது மாறணும், இன்னும் முழுமையாக மாறலை.
1: அது ஒரு மித்து தான், இந்த மாதிரி அம்மா வந்து சும்மா இருக்காங்கன்னு சொல்கிறது ஃபேக்ட் கிடையாது, இட்ஸ் ஒன்லி அ மித். என்னென்னா நான் என்ன கேட்குறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் மீல் உங்களுக்கு உங்கள் தட்டில் வேணும்னா அதுக்கு நாங்கள் சமைச்சா தானே முடியும். உங்களோட க்ளோத்ஸ் அடுத்த நாளைக்கு நீங்கள் போட்டுட்டு போகிற க்ளோத்ஸ் அயன் பண்ணி துவைச்சு மிஷின் துவைக்கட்டும் இல்லைன்னு சொல்லு, அது ஸ்டில் போடணும்ல, அது உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து அம்மாக்கள் வேலை செஞ்சு தானே ஆகணும். அம்மாக்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை, பட் வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒத்துக்கவே முடியாதது.
2: இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயங்க. என்ன நாளைக்கு என்ன சமையல், மறுநாள் என்ன சமையல் ஷெட்யூல் பண்றதுக்கு பாத்தீங்களா, அது பெரிய டாஸ்க். காலையில பையன் வேலைக்கு போகணும், இவங்க காலேஜ் போகணும், இப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸ் நம்ம இருக்கு. என்ன வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜ்ல காய், சம்டைம்ஸ் நைட்ல யோசிச்சு ரெண்டு மணிக்கெல்லாம் கூட சம்டைம்ஸ் முழிப்பு வந்து ஐயோ நம்ம காய் வாங்காம வச்சுட்டோமே, நாளைக்கு என்ன பண்ண போறோம், 9 o'clock இவங்க கிளம்பணுமே, அந்த மாதிரி திங்கிங் எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் நமக்கு கொடுக்குது தெரியுங்களா. அதனால ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் அவ்வளவு சாதாரணமா எல்லாம் நீங்க வந்து யாரையும் எடை போட்ட முடியாது ஓகேங்களா. சரி ஒண்ணுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு புளிக்க
3: பொதுவாகவே ஹோம் மேக்கருக்கு இருக்கக்கூடிய பெரிய ஏக்கம் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லைன்ற ஒரு விஷயம், இதை பற்றின உங்கள் கருத்து என்ன?
1: கண்டிப்பாக இருக்குது, எனக்கு இருக்குது. அதாவது சின்ஸ் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தது, இப்போ வந்து ஹஸ்பண்ட் கிட்ட டிபெண்டாக இருக்கோமே அப்படின்றது ஒரு நினப்பு இருக்குது. பட் என்னென்னா நம்ம வந்து கேரியர் வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுத்துருக்கோம், ஸோ மேபி திருப்பியும் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ ஒரு குழந்தை ஒரு 5 வயசு வந்தோடனே மேபி ஒர்க் பண்ணலாம். அதனால் இதில் வந்து ரெக்ரெட்ஸ் ஒன்றும் கிடையாது, பட் ஸ்டில் டைம் இருக்கு இல்லையா, அதனால ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆக முடியும், திருப்பியும் திறமை இருந்தால் ஆக முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை இருக்கு.
2: இருக்கு, கல்யாண ஆனதுக்கு உடனே வந்து யாரும் உடனே நம்ம வந்து சம்பாதிக்க போகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அது மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில். இப்போ கொஞ்சம் நான் ஒரு கிளாஸு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது.
0: நிச்சயமாக வந்து இது ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய தேவைகளை வந்து நம்ம தான் சுருக்கிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, வந்திருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னா கூட அவங்க ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, நம்ம ஒர்க் பண்ணாதவங்களா இருப்போம். அப்போ அவங்க வந்து நான் பே பண்ணுறேன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸும், அவங்க பே பண்ணுறாங்க நம்மளும் இந்த மாதிரி அவங்கள அழிச்சுன்னு போய் ஒரு தடவை ஒரு ஹோட்டலுக்கு வாங்கி, பட் நம்மளுடைய நிதி நிலைமை நமக்கு புரியும். அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்ண வேண்டி இருக்கிற நிலைமையில் வரும்பொழுது ஒரு குடும்பத்திலேயே நம்மளோட பொருளாதாரம் நமக்கு புரியும்போது, அடடா நம்ம வந்து வேலைக்கு போயிருந்தா நம்ம வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இருந்திருந்தால் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக ஏதாவது டெசிஷன் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, இந்த நீ சம்பாதிக்கிறியா, சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியுங்கிற அந்த வார்த்தை வந்து நிச்சயமாக ஒழிக்கும், நிச்சயமாக ஒழிக்கும். அப்போ வந்து நீ சம்பாதிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு செலவு நம்ம ஒரு இப்போ ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு புடவையோ இல்லை ஒரு நகையோ கூட ஏதாவது எடுத்திருப்போம். அப்போ வந்துட்டு பற்றியா இவ்வளோ எடுத்திருக்க, வீட்டில் தானே இருக்குது, இதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு கொண்டு போய் இதில் போடுவாங்களா, அதுக்கு பல ஒரு 2 கிராம் தங்கம் வாங்கி வச்சுருந்தா ஒரு புடவைக்கு இவ்வளோ செலவழிப்பியா, ஒரு நகைக்கு இவ்வளோ செலவழிப்பியா, இல்லை ஒரு ஊர் சுற்ற போனாலோ எங்கே போனாலோ வந்து உடனே சொல்லுவாங்க இவ்வளோக்கு மேலே செலவழிக்காத அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாத எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் இந்த ஏக்கம் உண்டு, இந்த வருத்தமும் உண்டு, இந்த வார்த்தைகள் வலிக்கவும் செஞ்சுருக்காங்க.
1: இப்போ அது ஹஸ்பண்ட்ஸ் வந்து நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பண்றோம், ஏதோ ஒன்று வேணும்னா இப்பதானே இது போன மாசம் வாங்கினேன் இப்ப மறுபடியும் வாங்க போறியா அப்படின்னு கேட்டாலே வாங்க மாட்டோம், வேண்டாம் அது நம்ம காசு இல்ல ஹஸ்பண்டோட காசு,
0: டாக்டர் கிட்ட போனா கூட நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து உடம்புன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து செலவு எடுத்துட்டே போனோம், ஒன்னும் இல்ல என்னுடைய நெருங்கின உறவினர் நல்லா வீட்டுக்கு அவ்வளவு உழைக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அவங்க ஒரு மேஜர் சர்ஜரி சுத்தட்டு ரெண்டு 2.5 லட்சம் ரூபாய் செலவாயிட்டு வருது. வீட்டுக்கு வராங்க, அவங்கள அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோன்னா சொல்கிறாங்க, அவள் வந்திருக்கா, ஆரத்தி எடுத்து கொஞ்சம் கூப்பிடுங்க, மீண்டு வந்திருக்கா அப்படின்னா, ஆமாம் அவள் என்ன குழந்தைய எடுத்துகிட்டு வந்தா, வயத்தில் இருக்கிற கல்லை தானே எடுத்துகிட்டு வந்தா, பேசாமல் உள்ள வர சொல்லு அப்படின்னா, அந்த பொண்ணு காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும்

0: குடும்பத்துக்காக விஷ பண்ணு. 2.5 லட்சம் ரூபா செலவாயிடுச்சு, 2.5 லட்சம் ரூபா செலவாயிடுச்சு அவளுக்கு. ஒன்றும் பார் வேஸ்ட்டுப்பா, 2.5 லட்சம் ரூபா. அந்த பொண்ணு இவ்வளோ உழைத்து, அந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, வேறு வழி இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கிற அந்த பொண்ணுக்கு கிடைச்ச மரியாதை அவ்வளோதானா? ஒரு குடும்பத் தலைவி காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணிக்கு அந்த பொண்ணு உழைக்கிறது அவங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். அந்த பொண்ணு ஒரு நாள் படுத்தா அவங்க வீட்டில் எல்லா வேலையும் நின்று போயிடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தன்னுடைய மனைவிக்கு, ஒரு தன்னுடைய குழந்தைங்களுடைய அம்மாவுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணதை வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லி காமிச்சா அந்த பொண்ணு அடுத்த தடவை ஆஸ்பத்திரி போகிறதுக்கு மனசு வருமா அந்த பொண்ணுக்கு?
1: இது என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுக்கே ஒரு செல்ஃப் குவஸ்டனிங் மோமெண்ட் வந்துடும். இது வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் தவிர்க்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ எல்லார்கிட்டையும் அக்கறையாக பார்த்துக்கிற இல்லத்தரசிகள் கிட்ட ஒரு அக்கறையான குற்றச்சாட்டு வைக்கிறோம். உங்ககிட்ட அந்த செல்ஃப் கேர்ன்ற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் உங்ககிட்ட இல்லையோ, அது ரொம்ப குறைவாக இருக்கோன்ற ஒரு குவஸ்டின் எல்லாருக்குமே வருது. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன?
0: எங்க வீட்டில் என்ன திட்டுறது தான், நீ உன்னுடைய ஹெல்த்தை கவனிச்சுக்க மாட்டேங்கிற, ஒழுங்காக டயத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிற, டயத்துக்கு தூங்க மாட்டேங்கிற, நீ வந்து உடம்பை ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து என்னோட இதில் உண்டு. அது வந்து இப்போ பசங்கள்லாம் திட்டி திட்டி கொஞ்சம் கேர் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அந்த ஏதாவது ஒரு மேஜர் செலவு வரும்போது தானே நமக்கும் அது தெரியுது இல்லையா? வீடும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் மனசு கஷ்டம், அவங்களுடைய இதை வந்து சொல்லிக்கவும் முடியாமல் அவங்க திண்டாடும் பொழுது நமக்கு வந்து ஐயோ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இருக்கலாமோ அப்படின்னு தோணும். நிச்சயமாக அவங்களுடைய உடம்பு வந்து அவங்க பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம தான் அந்த வீட்டினுடைய ஆணிவேர் அப்படிங்கிறது தெரியும் பொழுது சொல்ல மாட்டாங்க, ஜென்ஸுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒய்ஃப் வந்து ஒரு நாள் படுத்துட்டா கூட அப்படியே வீடே வந்து ஒரு அதகலப்படும், தேவையில்லாமல் எரிச்சல் போடுவாங்க, அது பண்ணுவாங்க, திட்டுவாங்க, உடம்பு ஒழுங்கா பார்த்துட்டு இருந்தா. ஆனா அது வந்து அவங்களுடைய பாசத்தினுடைய வெளிப்பாடு. அதை வந்து அவங்க ஐயோ நம்ம ஒய்ஃபுக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்மளோட நிலைமை என்னாகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அந்த ஒரு கேர், அந்த கேர் வந்து அந்த ஆண்களுக்கு மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நம்ம ஒய்ஃப் இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒய்ஃபை டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஆண்கள் வெளியில் எங்கேயுமே போகாமல் ரொம்ப பொசசிவாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அதை அவங்க வெளியில் காட்டவும் முடியாமல் உள்ளுக்குள்ளேயும் புழுங்கிக்கிட்டு அது வரை கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த இல்லத்தரசி டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ நிச்சயமாக நம்ம உடம்பை பார்த்துக்கிறது முக்கியம்.
2: செல்ஃப் கேர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு எடுத்துட்டு தான் இருக்கேன். நான் வந்து எல்லா மாதிரி இந்த மேபி இந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுனால நான் சாப்பிட்டுட்டு தான் என் குழந்தைக்கு ஊட்டுவேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, என்ன குழந்தை வந்து சாப்பிடாம உட்காந்துருக்கு, நீ சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், இல்லை நான் சாப்பிட்டுட்டு நான் நல்லா இருந்துட்டு நான் தெம்பா அவனுக்கு ஊட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் வீட்டில் அப்படி தான். பட் நான் வந்து என்ன, நான் செல்ஃப் கேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன். மீல் வந்து நான் ப்ரோட்டீன், காப்ஸு, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்த மீல் தான் நான் சாப்பிட்றேன். மேபி இந்த ஜென்ரேஷனாக இருக்குதுன்னா, எங்கள் அம்மா கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஊட்டிட்டு சாப்பாடு போட்டுட்டு 11 மணிக்கு உட்காந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. அது வந்து இந்த ஜென்ரேஷன் கிடையாது. செல்ஃப் கேர் நல்லாவே நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும்.
1: ஐ கெஸ் நீங்கள் சொன்னதுலேயும் இந்த ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நம்ம கொஞ்சம் உடைக்கலாம். ஏன்னா ஒரு இல்லத்தரசின்றவங்க ஒரு கடவுள் மாதிரி அவங்க எல்லாருக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கேர் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. வி ஹாவ் டு அலோவ் ஃபார் தட்.
0: இது ஒன்று ஒரு பாயிண்ட் வேணா சொல்லு.
1: கண்டிப்பாக
0: இவங்க சொன்ன மாதிரி இப்போ யங்கர் ஜெனரேஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ என்னுடைய ப்ரீவியஸ் எனக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸில் காய்கறியே இருக்காதுங்க. அந்த குழம்பு குழம்பு அந்த காயெல்லாம் வழித்து அந்த ஆண்களுக்கு தான் போடுவாங்க.
2: ஆமாம்,
0: அதில் ஆண்கள்னு சொல்கிறது நாட் ஓன்லி அந்த எல்டர்ஸ், அந்த குட்டி குட்டி பசங்க முதல் கொண்டு ஆம்பளை பசங்க நல்லா இருக்கணும், ஆம்பளை பசங்க தெம்பாக இருக்கணும், ஆம்பளை பசங்க தான் உழைக்க போகிறாங்க. லேடிஸ்க்கு கொடுக்கவே மாட்டாங்க, கொடுத்தா தானே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட முடியும். எது இருந்தாலும் அவனுக்கு வச்சுடு. இது வந்து பொதுவாகவே அந்த லேடிஸ் மென்டாலிட்டி அப்படி இருக்கும், எல்லாமே வந்து ஜென்ஸுக்கு கொடுத்து கொடுத்து அப்படியே தியாகத்தின் மறு உருவமாக நம்மளை வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கும். இப்போ அது
2: அம்மாக்களே அப்படி இருக்காங்க. எங்கள் அம்மாவே என்ன நீ என்ன சாப்பிட்றன்னு கேட்குறாங்க. அம்மாக்களே
0: அப்படி பார்த்தா என்னுடைய ஃபேமிலியில் வந்து எங்கள் மாமியாருடைய வழியில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காய் செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் தட்டை போட்டு எல்லாருக்கும் ஆணும் பெண்ணும். அது வந்து எனக்கு கல்யாணம் ஆகி வந்த புதுசுல அது எனக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா எங்க வீட்டுல அந்த குழம்புக்கும் அந்த காய போடுவாங்க, திருப்பி ரசத்துக்கும் போடுவாங்க, திருப்பி மோருக்கும் போட்டுட்டு அதை பார்த்தா எட்டி பார்த்தா 5 கட்டு பண்ணிருப்போம், ஒண்ணுமே இருக்காது நமக்குன்னு கோவம் வரும். ஆனா எங்க மாமியார் வீட்டுல வந்து அந்த சமம்னா அந்த ஒருவேளை அது என்னுடைய லக்கியா இருக்கலாம், அந்த காயெல்லாம் வந்து பிரிச்சாங்கன்னா நாளா பிரிச்சு எடுத்து வச்சிருவாங்க. நீ அவனுக்கு போடுற பையோ பாவம், அவன் கொஞ்சம் இப்ப பையன் ஏதாவது கேட்டாமா நல்லா இருந்தது நான் இன்னொரு ஸ்பூன் போட்டுனா போதும், உனக்கு நான் போதுமான அளவு கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் சரிபாதி பண்ணி இருக்கா இல்லையா, இல்லைன்னா யாருக்கும் இல்லை, இருக்குன்னா எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்து நம்ம லேடிஸ் வந்து கொஞ்சம் வளர்த்துக்கணும்.
3: இதுதான் நாங்கள் எல்லாம் லஞ்சும் சாப்பிடும்போது மேக்ஸிமம் முடிஞ்ச சண்டே ஓ சாட்டர்டேஸ் லீவும்போது எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு டைனிங் டேபிளில் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அதில் என் பையன் தான் கொஞ்சம் லேட்டாக வருவான், ஆனாலும் அவனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஒரு 2 வாட்டி லேட்டாக வந்தான், அப்புறம் 3rd டைம் இப்போ என்ன பண்ணிடுறான்னா, கேசவன் அவன் பேர் கேசவன், கூப்பிட்டானா உடனே இமீடியட்டாக ஒரு 2 வாட்டி சத்தம் போட்டான், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு குரல் வந்தால் கடகடன்னு வந்துடுவான். இது வந்து அதெல்லாம் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பழைய அந்த ட்ரெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடைச்சு எல்லாருமே சமந்தான், எவ்ரிபடி இஸ் ஈக்குவல், நான் என்ன நீ என்ன எல்லாருமே சமந்தான். அது ஓரளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணா அது நம்ம உடைச்சு.
2: ஜஸ்ட் டு ஆட், இப்போ வந்து 35 இயர்ஸ்ல 40 இயர்ஸ்ல இப்போ எல்லாருக்கும் டயபிட்டிஸ் வந்துடுது. ஸோ என்னன்னா தன்னை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இப்போ குழந்தை பெத்தாச்சா முன்ன விட்டுடு குழந்தைய பாரு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டோட்டலி ராங். நீங்க முதல்ல தன்னை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தை ஆட்டோமேட்டிக்கா தானா வளரும். அதனால சீக்கிரமா இந்த எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் வாழணும்னா நீங்க முதல்ல தன்னை பார்த்துக்கணும். செல்ஃப் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
1: ஓகே சூப்பர், இதை விட சூப்பராக யாரும் இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இல்லத்தரசியோட வேலைன்றது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேலை. இதில் ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குன்னா நம்மளோட சொசைட்டியோட நெக்ஸ்ட் பில்லர்ஸ் அவங்க உருவாக்குறது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி குழந்தை வளர்ப்பு. இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்த ஒரு விஷயம் என் குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த விஷயத்தினால என் குழந்தை இந்த சொசைட்டிக்கு ஒரு பெரிய அசர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லி, நான் என்னோட குழந்தைக்கு அதை நான் எடுத்துக்கணும்னா எந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கலாம்?
0: எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு. இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அந்த காலத்தில் வந்து பெண்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க விட மாட்டாங்க. இப்போ பசங்களை வந்து பரவாயில்ல பொன் குழந்தைங்களுக்கு எந்த மரியாதை அப்படிம்பாங்க, அவ கிடக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் மட்டும் இப்போது மேக்ஸிமம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை. நான் என் பையனுக்கு வந்து எல்லாருமே அதாவது லேடிஸை ரெஸ்பெக்ட் பண்ணேன். எந்த இடத்துல லேடிஸ் ரெஸ்பெக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த குடும்பம் தான் வந்து நல்லா வாழுங்கிறது. இது அதனால என் நீ உனக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை தான் வந்து உன்னுடைய சிஸ்டர் இருக்கும். இப்போது என்னுடைய ஃபேமிலி வைஸ் பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஒரு சிஸ்டர், ரெண்டு சிஸ்டர் மூணு சிஸ்டர் அவங்களுமே அந்த எங்கள் அப்பாலாம் இருக்கும்போது எங்கள் வாசலுக்கு கூட லேடிஸ் வரக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு இதுவும் கிடையாது, ஒரு சுதந்திரமும் கிடையாது. சொன்னதை செய்யணும், சமைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், துணி தோக்க அண்ணாவோட துணியெல்லாம் தோச்சு போடணும், எல்லா வீட்டு வேலையும் செய்யணும். ஆனால் உரிமைங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ என்னுடைய வழியில் எனக்கு வரும்போது எங்கள் அப்பா வந்து எனக்கு ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா முதல் பொண்ணு, வீட்டில் நிலம் எல்லாமே இருந்தது, அப்பா ஒர்க்கிங் அம்மா ஒர்க்கிங். ஸோ நிலத்தில் ஏதாவது வேலை இருக்குன்னா என்னை அனுப்புவாங்க, போய் அங்கே இருந்து அந்த மேனேஜ் பண்ணி அந்த கூலி கொடுக்கறது. அந்த எங்கள் பாட்டி வந்து சொல்லுவாங்க, என்னடா அவன் தங்கையை வந்து நீ வீட்டு வாசப்படி கூட தங்க விட மாட்டேன், என்ன உன் பொண்ணை வந்து நீ இந்த ஆம்பளைங்களுக்கு நடுவில் வேலை செய்ய விட்டுருவேன். இப்போ நாங்கள் அவளுக்கு நாலு அண்ணன் இருந்தால் என் பொண்ணுக்கு அண்ணனே கிடையாது, அவள் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ எங்கள் அப்பா எனக்கு அவ்வளோ சொல்லி கொடுத்து இந்த சமுதாயத்தில் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கும்போது, ஸோ மேஜர் நான் அதை என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நம்மளை எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் என்ன, யாரை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண, அதே தான் பசங்க கிட்ட எந்த விதமான இன்இக்வாலிட்டியும் ஏற்படுத்தலை. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அது வந்து என் பையன் இப்போது அவ்வளோ அற்புதமாக லேடிஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுனா. அண்ணா தங்கைகளுக்கு இல்லை எந்த விதமான ஏற்பாடும் கிடையாது. எல்லாருமே எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 50% ஜென்ஸ்னால் 50% லேடிஸ், அந்த அந்த ஈக்குவாலிட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்தான்.
3: சின்ன சின்ன விஷயங்கள் தான், சாப்பிட்டா தட்டை எடுத்துகிட்டு போய் பின்னாடி போடணும், அது சும்மா அப்படியே போடக்கூடாது, கழுவிட்டு தான் போடணும். ஏன்னா மெய்டோ யார் வந்தாங்களோ அதை அசிங்கப்படுத்த பார்க்கக்கூடாது, அதை வந்து க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து வாஷ் பண்ணுறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். அவங்க ரூமை அவங்க தான் க்ளீன் பண்ணிக்கலாம், அவங்களோட டாய்லெட்டை அவங்க தான் க்ளீன் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயந்தான். இதெல்லாம் ஒன்றுன்னா கொண்டு வர அவங்களுக்கு நம்ம அதை வந்து சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆஸ் சச் அது அப்படியே அவங்களுக்கு அது வந்து ஊறிடும். அதனால் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் தான், இருந்தாலும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா சொசைட்டியில் நாளைக்கு அவங்க இன்னொரு வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை பையனே வேறு எங்கே வெளிநாடு போனாலும் சரி, அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதனால் சாமி காலையில் ஏந்திரிச்சோன்னா சாமி கட்டாயமாக குளிச்சுட்டு வந்து நேராக சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ பார்த்தா இப்போ குளிச்சுட்டு வந்தவொடனே நேராக சாமி ரூமில் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் அவங்க நெக்ஸ்ட்டு வேலைக்கு போகிறாங்க. ஸோ இதில் கிளம்பும் போது என்னப்பா நெத்தியில் ஒன்றும் இல்லையம்மா சாமி கும்பிட்டுட்டோமா, ஹெல்மெட் போடும்போது அது அழிஞ்சு போச்சு விபூதி அப்படின்னு நீ காலையில் கூட அப்படிதான், என்னப்பா நெத்தியில் ஒன்றும் காணும் இல்லைம்மா ஹெல்மெட் போடும்போது அழிஞ்சிடுச்சு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக் விஷயம், இதை நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்றைக்குமே மறக்க மாட்டாங்க.
4: நான் வந்து ரெண்டு சொல்லுவேன். ஒன்று வந்து இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி குட் டச் பேட் டச். இது வந்து நான் குழந்தையிலேருந்தே பழகணும்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு 2.5 வயசு தான், பட் ஸ்டில் இப்போலேருந்தே பழகுனா பழக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து ஆம்பளை பசங்களுக்கு இந்த குட் டச் பேட் டச் என்ன, ஒரு பொண்ணை எப்படி நீ தொடணும், அந்த ஒரு டிசிப்ளினை சொல்லி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், ரொம்ப குழந்தையாக இருந்தாலுமே சரி. ரெண்டாவது வந்து கைண்ட்னஸ். இப்போ வந்து இது நிறைய பேருக்கிட்ட மிஸ் ஆகுது. இப்போ எல்லாரும் ஒரு வேர்டு சொல்கிறாங்க ஆட்டிடியூட் அப்படின்னு. அது வந்து நான் எங்கள் ஃப்ளாட்
2: ஃப்ளாட்டில் இருக்க சின்ன 3 வயசு பசங்க கிட்ட பார்க்குறேன், அப்படியே என்ன ஐ ஹேட்டும் ஐ டோன்ட் லைக்கும் இவங்கிட்ட நான் பழக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடுங்கிற வார்த்தையே எங்களுக்கெல்லாம் அப்போ தெரியாது. நான் படித்தது இப்போ அது வந்து எல்லார்கிட்டையுமே இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஷோ கைண்ட்னஸ். கைண்ட்னஸ்ங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து உலகத்தில் எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா திஸ் ஜென்ரேஷன் அண்ட் த கம்மிங் அப் ஜென்ரேஷன் வில் பி இன் அ குட் பிளேஸ், குட் ஃபார் த வேர்ல்ட்.
1: இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு புக்கில் படித்தா கூட எங்களுக்கு கிடைக்காது, ஆனால் இப்படி ஒரு 4 இல்லத்தரசிகளோடு நாங்கள் உட்காந்து பேசுகிறப்ப எனக்கு கிடைக்குது. அப்போ இந்த மாதிரியான இவ்வளோ பெரிய விஷயம் உங்ககிட்ட இருந்த போதும் இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறது அவங்க வீட்டில் இருக்காங்க சும்மா இருக்காங்கன்றது, கண்டிப்பாக இந்த ஒரு மித் வந்து பிரேக் பண்ணி ஆகணும். பட் என்ன கேட்டிங்கன்னா அந்த பிரேக் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம அந்த டாபிக் எடுத்து ஒரு விவாதமே நடத்துகிறோம். அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு ஃபார்ம்ல நம்ம யாராவது அம்மாவோட ஆக்குபேஷன் ஃபில் பண்ண சொன்னா யாரும் ஹவுஸ் ஒய்ஃப்னு ஃபில் பண்றது கிடையாது, ஹோம் மேக்கர்னு ஃபில் பண்றோம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை முழுசாக இன்னும் கிடைக்கலன்ற உண்மையையும் நம்ம ஒத்துக்கணும். மாற்றம் ஒன்றே மாறாதது, இது போன்ற ஒரு நல்ல மாற்றங்கள் நம்ம சமுதாயத்தில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோட இந்த வாங்க விவாதிப்போம் நிகழ்ச்சியை இன்னைக்கு நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது போன்ற ஒரு நல்ல விவாதத்துடனும் நல்ல டாபிக்குடனும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ஸ்ருதிகா. இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி நமது சமுதாயம் நமது பெருமை. நன்றி.
3: Thank you.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
6: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் ஜூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
2: மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம் எல்லா கௌதம் எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அந்த மரத்துல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்க எல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
5: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மரம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிப்போங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க, குடிங்க சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சாரிமா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்.

0: நல்லா இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது, ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

0: நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ டு சேவ் வாட்டர்.
1: தூவும் பூவழை நெஞ்சிலே, ஓ வாசமே சுவாசமே வாசமே வந்து மையல் கொண்டது என்னிலே.
0: ஹாய் எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க MOPN சமுதாய வானொலி 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்டை வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
3: You are listening to MOP Vaishnav.

0: என் பேர் வந்தனா, நான் ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறேன், விச் இன்க்ளூட்ஸ் பேர்ல்ஸ், டெரகோட்டா அண்ட் ஏர் ட்ரை கிளே. வென் ஐ ஸ்டார்டட் இட் வாஸ் லைக் லேர்னிங் டு டூ ஜுவல்லரி மேக்கிங் வாஸ் நாட் தட் டிஃபிகல்ட், பட் மார்க்கெட்டிங் மை ப்ராடக்ட் ஐ ஃபேஸ்ட் சர்டன் ப்ராப்ளம்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, தெரிஞ்சவங்க அந்த மாதிரி லீட்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால சேல் பண்ண முடியாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் அதை எப்படி சால்வ் பண்ணேன், எப்படி ஓவர் கம் பண்ணி என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் வந்துட்டு சேல் பண்ணேன்னா, ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியா நான் வந்து லாஸ்ட்டாக தான் ஆப் பண்ணேன். நான் நியரஸ்ட் ஷாப்ஸ் வேர் பீப்புள் கம் அண்ட் கோ ஆன் அ டெய்லி பேசிஸ் அந்த மாதிரியான கஸ்டமர்ஸை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். சின்ன சின்ன ஸ்டேஷ்னரி ஷாப், நீல்கிரிஸ் மாதிரியான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாம். ஸ்டார்டட் ஆஃப் வெரி ஸ்லோலி, பட் போக போக நல்லா பிக்கப் ஆச்சு. அண்ட் இப்போ வெரி ரீசன்ட் டைம்ஸில் நான் வந்துட்டு சோஷியல் மீடியா போட்டிருக்கேன். பட் ஸ்டில் ஐ லவ் டு மீட் கஸ்டமர்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் அண்ட் இன்ட்ராக்ட் வித் தெம், நோ தியர் டேஸ்ட் அண்ட் அப் டு டேட் இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவோ அதை நான் மீட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ பிராண்ட் யுவர் ப்ராடக்ட்ஸ் the society, then I think you can take it to the next level. To start off with any business, work from home madri, you have to create your own brand. That will be the first step anyone has to take. Adha nama reselling pannalam, you create your own stuffs, whatever it is. So once you create your brand, then you go to market and start marketing your product in the world. And உங்களோட பிராண்ட் வந்துட்டு எப்படி பப்ளிசிட்டி ஆகணுன்றது நம்ம தான் இது பண்ண முடியும். அது சின்ன லெவல்லேருந்து பண்ணிவிட்டு வி கேன் ஸ்டார்ட் ஆஃப். நான் பண்ணும்போது ஐ ஹேட் லாட் ஆஃப் டைம் இன் த பிகினிங் அண்ட் ஐ வாஸ் அ லேர்னர் பை மிஸ்டேக்ஸ் அண்ட் அதில் வர என்ன சொல்கிறது, கஸ்டமர்ஸோட கொஞ்சம் இன்புட்லாம் இருந்தது, எப்படி வேணும் அப்படி வேணும், குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி ஐ ஸ்டார்டட் கிவிங் அ குட் குவாலிட்டி பிராண்ட் இந்த மார்க்கெட். ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, வென் யுவர் பிராண்ட் இஸ் காட் சக்சீடட் இன் த மார்க்கெட் அண்ட் பீப்புள் ஆர் வாண்டிங் நியூ ஸ்டப்ஸ் ஃப்ரம் யூ, நமக்கு வந்துட்டு டைமும் கம்மியாக இருக்கும், வி வில் நீட் மேன் பவர். ஸோ அப்போ யூ கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் ஃபியூ மோர் அதர் பீப்புள் ஆல்சோ, ஹூ இஸ் வில்லிங், லைக் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் சம் ஹோம் பேஸ்ட் இந்த மாதிரி ஜுவல்லரி இதெல்லாம். ப்ளஸ் நான் இன்னொன்று கற்றுக்கிட்டேன் என்னென்னா, வெறும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான டெரகோட்டாவோ பீட்ஸோ இல்லை இது வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு ஜுவல்லரி பண்ணணும் ஒரு இது பண்ணணுன்றது இல்லை. வீட்டில் கிடைக்கிற எனி வேஸ்ட் வச்சு கூட நம்மளால் பண்ண முடியும்னு. அதில் இமேஜினேஷனுன்றது வந்து இட்ஸ் லைக் அன் ஓஷன் ஒன்ஸ் யூ கெட் இன் டு இட். நான் கற்றுக்கிட்டது என்னமோ ஒன்றே ஒன்று தான் போய் ப்ராப்பராக கிளாஸில், பட் நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி வேஸ்ட் இதை வச்சு எப்படிலாம் ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணலாம், இதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் கற்றுக்கிட்டது தான் ஜாஸ்தி. அண்ட் அதுக்கு தான் மார்க்கெட்லேயும் நல்ல வேல்யூ அண்ட் நம்மளோட இமேஜினேஷன் அண்ட் நம்மளோட ஒர்க்மேன்ஷிப் அதுக்கெல்லாம் ரொம்பவுமே வந்துட்டு ஒரு வரவேற்பு இருக்குது நம்மளோட மார்க்கெட்டில். அண்ட் பீப்புள் ஆர் ரெடி டு ட்ரை நியூ ஸ்டப்ஸ், எஸ்பெஷலி தி யங்ஸ்டர்ஸ், காலேஜ் போகிறவங்க இப்போலாம், ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் வந்துட்டு தி லவ் டு யூனோ ஷோ ஆஃப் தியர் நியூ டேஸ்ட் அண்ட் இதெல்லாம். ஸோ எனக்கு அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் அந்த மாதிரி கஸ்டமர்ஸை வந்துட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். பட் போக போக ஐ காட் யூஸ் டு இட் அண்ட் அவங்களோட டேஸ்ட் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி, இட்ஸ் கோயிங் ஆன் வெல்.
1: நான் ஒரு போட்டிக் வச்சிருக்கேன், உமன்ஸ் போட்டிக்கு. தென் அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, நிறைய கஸ்டமர்ஸு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனா அதுக்கெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிஸ்னஸ்னு ஆரம்பிக்கும்போது ஃபுல்லாக வந்து மணி மைண்டடாகவோ இல்லை நமக்கு லாபம் மட்டும்தான் முக்கியம் நினச்சோன்னா சக்ஸஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நாங்கள் ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் லாபம் வச்சு அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கெயின் பண்ணுறது தான் பிஸ்னஸ்க்கான ஃபஸ்ட்டு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து நடந்துக்கணும் அப்படின்றது அதெல்லாம் வந்து வழக்கத்தில் தான் போக போக ஆரம்பத்தில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வரவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது அது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் சக்ஸஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக நம்மளோட உழைப்பு முயற்சி அது கூட வந்து கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ்ல வந்து என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை எதுனாலும் சிரிச்ச முகத்தோட வந்து நம்ம அதெல்லாம் வெளில காமிச்சிக்காம அவங்களெல்லாம் சிரிச்ச முகத்தோட வந்து நம்ம அட்டன் பண்ணா சமாளிச்சு அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் அதுல சக்சஸா வர முடியும்.
2: Hi everybody, I'm Kamali Das. I'm a baker by profession and I'm very happy here to share with y'all how I ventured into my business, my success and my difficulties what I face. So baking is basically a in thing in Chennai, I guess. Everyone is into baking and almost all the homemakers have become home bakers. We had initially a lot of time in hand and especially I had a lot of time in hand before I could start this. So I used to think, you know, I'm wasting all my time. So, you know, my niece said, Chitti, I think it's time you do something. But I used to say, I don't know what to do. I really don't know what to do. I just have time. I'm getting really bored. So she said she got me an oven and she got me some cookbooks and said please try out some recipes. So I just listened to that. I used to every day try some recipes and I used to bake and they used to come out really well. So you know, I used to give it to my neighbors, cousins, friends and share with them and I used to make for them and gift it to them. And then they said, I think you should definitely start it as a business, you shouldn't be doing this. So then I thought, yeah, that's a good idea. So I started as a business. Now I've been doing this for the past 4 years in the brand name of Edible Sins, and I should definitely say that I had so much of time in hand, but now since I ventured into baking, I really don't find time at all. It's very difficult, you know, it keeps me really busy. So that's what I'm trying to tell y'all. Every woman is capable of doing something or the other. It can be anything, it can be anything. It's just that, you know, you need someone to inspire you, someone to give you that small push. And most of them sometimes, you know, feel shy to do something. They'll be like, will this become a success? Should I do it? Should I not do it? I think you should give it a try. Now or never. It's not going to happen if you never want to try it. It's okay. It's not necessary that you have to try something really big. It can be anything. It can even be something really small. It can be something to do with painting or anything, what your passion is. You just give it your try. You put your 100% into it. You will definitely see success. So I gave my 100%. You know, whatever I do, even if when I used to, you know, not do my sales, even when I was giving it to my friends, I used to give my 100% when I do something. So when you concentrate and you do work with your heart and soul, it would really help you a lot. So, and there are a lot of difficulties in this field, and you know, like in case your maid doesn't come, as a homemaker and a home baker, it's very difficult to balance both, because you need to take care of your home. You can't leave that, right? And when your orders are there, you have to give that the first priority. You can't leave your customers also, otherwise your name would go bad. You have to concentrate and do that. So you know, you have to be really well planned, you have to be well prepared, stock up your things, do your work properly, and you know, achieve everything. So basically what I would say is, it is just hard work, and if you just be little dedicated to whatever you do, it can be anything, whatever you do, if you're going to be dedicated, it will take you to heights.
3: Thank you ladies, unga kuda pesinadhu romba energizing and motivational la irundhathu. I hope neenga share panna experience and ideas nariya women ku start a business aarambikka helpful ah irukum. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. ஸ்டே டியூன் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ப்ரைட்.
4: சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
5: சூப்பரா இருக்குங்க. எப்பெல்லாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
4: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
5: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
4: ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளோதான். ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியாது.
5: நீங்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே.
4: நான் சமைப்பேன், அவ்வளோதான். ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியாது.
5: நீங்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே.
4: நான் ஒன்றுமே படிக்கலைங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்?
5: படிச்சா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்கள் தான் நல்லா சமைக்கிறீங்களே.
4: சமைக்கிறது ஒரு பிஸ்னஸா? என்னங்க சொல்கிறீங்க?
5: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. அவங்களுக்குலாம் இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
4: அடே, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்காரர் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

0: tuned. Stay tuned. Stay tuned.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: Do you still want to risk your life by traveling on a footboard? Think again.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்துருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும்போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்களை கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: You're all listening to MOP Community Radio 107.8. டெல்லியில் போகும்போது வீட்டில் இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமியை பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.
2: கனெக்ட் From the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான். என்ன என்ன சாப்பிடுற நீ? வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life.

0: 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைபிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர். இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPயின் சமுதாய வானொலி 107.8.

0: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
1: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்புள், பை தி பீப்புள் அண்ட் டு தி பீப்புள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: लगे हैं मन को, निशान लगे हैं तन को, लेकिन डटे रहेंगे, दुनिया को उठ उठ के दिखाएंगे, अब ये भी लड़ सकते हैं और वापस आ सकते हैं।
1: गुड डे चेन्नई, वेलकम टू एमओपी कम्युनिटी रेडियो 107.8 एफएम। बॉलीवुड एक्ट्रेस कल्कि खोखलिन recently revealed that she was sexually abused as a child, which brought the issue of child sexual abuse, a growing but underreported horrible truth, to the forefront yet again. Statistics suggest that nearly 53% of children in our country are victims of sexual abuse, but speaking about it is considered taboo in our society. Today, we are here to address this very sensitive but burning issue that is heavily impacting our society. Let us now hear from few people on their thoughts on child abuse.
2: Child abuse அப்படினு சொன்னா ஜெனரலா சில்ட்ரனுக்கு தான் அபியூஸ் பண்றாங்க அப்படினே தெரியாது. ஏன்னா எத்தனை நிறைய ஸ்கூல் குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்க செக்ஷுவல் அபியூஸ்க்கு ஆளாறாங்க. அவங்களுக்கு தாங்க என்ன தன்னை என்ன பண்றாங்க, ஒருத்தர் ஒரு பெரியவர் தன்னை என்ன பண்றாரு அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ஐடியாவுமே அவங்களுக்கு இல்ல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் வந்து இதது குட் டச் இதது பேட் டச் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அவங்க பியூபர்ட்டி அடையிறாங்க அடையலை அந்த ஏஜில், பட் சின்ன குழந்தைங்களுக்கு இது என்ன இப்படி தொட்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க நம்ம எப்படி குழந்தைகிட்ட இதை ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த யோசனையே வேண்டாம். உங்கள் குழந்தை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதது குட் டச் இதது பேட் டச் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஸ்கூலில் என்ன நடக்குதுங்கிறத ஓப்பனாக உங்கள் குழந்தைகிட்ட கேட்டுக்கோங்க. என்ன நடந்தது, இன்றைக்கி கிளாஸில் என்ன பண்ணாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லி கேட்க ஆரம்பிங்க. ஸோ தட் குழந்தைங்க உங்ககிட்ட ஒரு ஓப்பன்னஸோடு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அண்ட் செக்ஷுவல் அபியூஸும் தாண்டி நிறைய சைல்ட் லேபர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் டீப் இன்டீரியர் சவுத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அந்த பசங்களுக்கு தெரியாது. அதில் ஒரு பையன் மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் ஜார்க்கண்டில் இருக்கிற ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் ஒர்க் பண்ணுறான். அவன் சரியாக அன்னைக்கு ஒர்க் பண்ணலை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அன்னைக்கு சரியாக ஒர்க் பண்ணல அப்படிங்கிறனால சுட சுட காய்ச்சிட்டு இருக்கிற எண்ணெயை முதலாளி அவன் மேலே ஊற்றுறாரு. அவனுக்கு அதுக்காக லீவும் கொடுக்கப்படல, என்ன காய்ச்சி ஊற்றிட்டா அவனுக்கு உடம்பு சரியில்லை லீவும் கொடுக்கப்படல, அந்த உடம்பு சரியில்லாதோடையே அவன் வந்து வேலை செய்கிறான். ஸோ இதை வந்து சில என்ஜிஓஸ் பார்த்து கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றுறாங்க. எல்லாத்தையுமே என்ஜிஓஸே செய்யணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் பார்க்குறீங்க எங்கேயா சைல்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பீப்புள் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வரணும். நிறைய சைல்டு ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, லைக் 1098 ஒரு சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க.
3: சைல்டு அபியூஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது, பட் நமக்கு தான் வந்து அது தெரியல. இப்போது ஸ்லம்டாக் மில்லினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்தது தெரியுமா, எல்லாருமே டெஃபினட்டாக அந்த மூவி பார்த்துருப்போம், அந்த மூவிக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே கூட கிடைச்சிது. ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நடந்தது அத்தனையுமே வந்து உண்மை, அது எல்லாமே இன்னும் கூட அது ஒரு சில ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே நடந்துட்டு தான் இருக்குது, நமக்கு தான் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைகளே வந்து சைல்டு அபியூஸ் பண்ணப்படுறாங்க, பட் அது வந்து நமக்கு அவ்வளோ இதுவாக தெரியல நமக்கு, பட் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி தான் வந்து இப்படிலாம் நடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, பட் இது எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமா வந்து நம்ம யாரையுமே வந்து தொட விடக்கூடாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்குது அப்படின்னா லைக் ஏஜ் அட்டன் பண்ணிட்ட உடனே பார்த்திங்கன்னா ஸோ ஆண்கள் வந்து இந்த மாதிரி, ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் நம்ம அவங்கக்கிட்ட நெருங்கி பேசக்கூடாது. ஸோ நம்மளே வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பாம்பேயில் வந்து ஒரு ஒரு ஒரு சில மாதங்கள் தான் ஆது அந்த குழந்தையே பிறந்து, ஸோ அந்த குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு பாவம் உள்ளது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடெக்டிவ் சர்வீஸ். ஸோ அது எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரியல, பட் இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்காக வந்து எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் லைக் அவங்க கண்டிப்பாக வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இதெல்லாமே குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது.
2: இப்போ வெளி உலகம் தாண்டி வீட்டுக்குள்ளே லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி இல்லை. லேடிஸ் குழந்தைங்களுக்கு தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க, மாமாவை நம்பி சித்தப்பாவை நம்பி அப்படின்னா அந்த குழந்தைங்களை அப்யூஸ் செய்யப்படுறாங்க, அவங்களுக்கே அதில் சேஃப்டி இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு மோரவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன போஸ்ட் பார்த்தேன், 10 குழந்தை வந்து ப்ரெக்னென்ட்டு. ஸோ அந்த குழந்தைக்கு தான் ஏன் ப்ரெக்னென்ட் ஆனால் தான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனோங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாது, அந்த குழந்தை ப்ரெக்னென்ட்டு. அதே மாதிரி இன்னொரு கேஸ் நான் வந்து படித்தேன், ஃபேஸ்புக் நான் அக்கௌண்ட் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில். அது என்னென்னா, ஒரு பாம்பேயில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில்வே ட்ராக்ல பிறந்த சில மாதங்களே ஆன குழந்தை வந்து செக்ஷுவல் அப்யூஸ் செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட இன்டெஸ்டைன் எல்லாமே வயிற்ற விட்டு வெளில வந்துருச்சு. ஸோ அந்த இன்டெஸ்டைனை திருப்பி உள்ளே வச்சு தைக்கிறதுக்கு 25 தையல் அந்த பிஞ்சு குழந்தைக்கு போட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், பிறந்த சில மாதங்கள் ஆன குழந்தை அது. அந்த அளவுக்கு என்ன ஆச்சு ஜென்ஸ்க்கு, தயவு செய்து எப்போதுமே சொல்லுவாங்க லேடிஸ்லாம் பார்த்து போயிட்டு பார்த்துவாங்கன்னு, ஆனால் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஜென்ஸ் வந்து லேடிஸை மதிக்க சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பாய்ஸ்க்கு உங்கள் சிஸ்டரை மதிக்கிற மாதிரியே வெளியில் போகிற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, நீங்கள் பார்க்குற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, ஒரு சிஸ்டராக நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள நடத்துங்க.
1: வெல், தட் வாஸ் இன்டென்ஸ். நவ் லெட் அஸ் ஹியர் தி ஸ்டோரி ஆஃப் Priya, a 10-year-old girl, and how she deals with child abuse. Hi Priya, you're earlier than usual. How was school? What would you like to eat?
4: Nothing, Veena aunty. I'm not hungry.
1: What happened, kid? Anything wrong?
4: Leave me alone, aunty. I'm not really in the mood to talk.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொந்தக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்டுன்ட்டு.

Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி எஃப்எம் 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: போக்கிலேயே போய் நம்ம அவங்கள
1: திருத்தான் அவங்களை பிடிக்கிறோம்.
0: ஓகே, இப்போ உங்கள் இதில் படித்தது எந்த குழந்தையாவது வந்து நல்ல மார்க் இவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்காங்க, ரெக்கார்ட் ப்ரூஃப் ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது குழந்தைகள் தனித்திறமையாளர்கள்?
1: இப்போ ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படிலாம் எதுவும் இல்லை, ஏன்னா லாஸ்ட் இயர் தான் டென்த்து வந்து அப்கிரேட் ஆச்சு இல்லையா. ஆனால் ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து 422 மார்க் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம் தான். 422 மார்க்ன்றது, ஏன்னா ஒரு கிராமத்துல இருந்து அப்கிரேட் ஆகிட்டு ஒரு ஸ்கூல் வந்தது, அது ரிசல்ட் வந்து 60% இருந்தது, அது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கு. மற்றபடி ஒரு வெளியில போயிட்டு, ஆனால் எங்கள் குழந்தைங்க ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் நாங்கள் கல்ச்சுரல் டீம் வச்சிருக்கோம், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ்ல பண்ணும் போதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்திருக்காங்க ப்ரோக்ராம்ல.
0: இனி உதயத்துல இருந்து சென்ற குழந்தைகள் வந்து அந்த போட்டிகள் எல்லாம் முதல் மாணவர்களை வெற்றி பெற்று,
1: ஜாக் டிவின்னு ஒண்ணு இருக்கு ஆவடியில, அங்க அவங்க அந்த கல்ச்சுரல் அந்த ப்ரோக்ராம் பண்ணும் போதெல்லாம் அதெல்லாம் கலந்துட்டு நிறைய பிரைஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க.
0: சோ அவங்களுடைய தன்னம்பிக்கை நிச்சயமா வளரும் அதனால. ஓகே, சோ இதுக்குள்ள ஒரு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் வந்து பெண்கள் அப்புறம் வந்து யூத்துக்குன்னு இப்படி பல கிளைகளா வந்து பரவிட்டு இருக்கிறவங்க உதயம் தொலைநோக்கு திட்டங்களை என்ன வச்சிருக்கீங்க?
1: என்னுடைய எங்களுடைய விஷன் வந்து என்னன்னா, இனிய உதயம் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியா வரணும்ன்றது தான். கண்டிப்பா ஒரு நாளைக்கு வருவோம், நாங்க இப்பதான் ஸ்டெப் எடுத்திருக்கோம். இப்போ லேட்டஸ்ட் இப்போ ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். நாங்க இருக்கிற இடமே வந்து ஃபர்ஸ்ட் வாடகைக்கு இருந்தோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடமே இப்ப இனிய உதயம் சொந்தம் மீன்ஸ் ரோட்டரி கிளப் வாங்கி எங்களுக்கு தான் எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடம் இப்ப பில்டிங் கட்டினாங்கன்னா நாங்க ஒரு மாடல் ஸ்கூலா ஒன்னு உருவாக்கணும் அப்படின்றது இப்போ ஷார்ட் டைம் பீரியடா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு காலேஜ் அந்த லெவல்
0: தனித்திறமையாளர்களாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பல்கலைக்கழகமாக வந்து இந்த குழந்தைகளுக்காக தொடங்கணும் அப்படிங்கறது உங்களுடைய எதிர்கால கனவு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய எதிர்கால கனவுகள் எல்லாம் மீப்படணும் அப்படிங்கறத மூவி சமுதாய வானொலி மூலமா வாழ்த்திட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி மேடம். அந்த எம்ஓவி வைஷ்ணவ் காலேஜ் கம்யூனிட்டி சென்டர் எல்லாருக்கும் தேங்க்ஸ்.
0: ஓகே, இதுவரைக்கும் இனிய உதயத்துடைய உரிமையாளர் திருமதி கோமலா மேடம் அவங்கள வந்து இப்போ சந்தித்தோம். அவங்க வந்து பல குழந்தைகளுக்கு வந்து இந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சமுதாய தொண்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களோட ஸ்டுடியோவில் வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். ஸோ உங்கள் இதை கேட்டுட்ருக்கிற பலருக்கும் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து அது நிச்சயமாக தூண்டுறதுக்கு உதவும் அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம். நன்றி, வணக்கம். Stay tuned.
2: You are listening to MOP Vaishnav.

0: Stay tuned.
1: A very happy morning, listeners. This is your favorite RJ, Ramya, from 107.8 MOP CRS. Our community, our pride. And now you're listening to the most interesting show ever, Chennai Tracks. Our topic for today is surely going to bring some special enthusiasm from most of the youngsters of this generation. This port has its own set of cool and swaggy fans from all over the world. We live in a world where thrill is something which has become a part and parcel of our lives. Who loves a boring mechanical life with no thrill? The topic for today will automatically kickstart your energy. Are you wondering why I said kickstart? Yeah, folks, it's bike racing. Who can hate bikes when you live in Chennai, where bikes are the only means to travel fast? I just love bikes. Nothing is more cooler than riding a bike. The first segment for today is a panel discussion which will be moderated by Bharti. Stay tuned to MOP CRS 107.8, our community, our pride.
2: ஹலோ லெசனாஸ், நான் உங்கள் பாரதி. இன்னைக்கு நம்ம கூட நாலு பேர் இருக்காங்க. இவங்க இல்லீகல் அண்ட் அண்டர் ஏஜ் ரைடிங்கை பற்றி நம்ம கூட அவங்களோட கருத்துக்களையும் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. முதலில் ரோஹித் கர்மாக்கர். ஹீஸ் அ பேஷனட் பைக் ரைடர். அவர் இப்போ கரண்டாக HDFC பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டுருக்காரு.
3: ஹாய்.
2: நெக்ஸ்ட் நம்ம சந்தோஷ். இவர் ரொம்ப அட்வென்ச்சரஸான பர்சனுங்க. என்னன்னா, இதுவரையும் யாரும் போகாத இடத்துக்கெல்லாம் தன்னோட பைக்கோட போய் விசிட் பண்ணுவார்.
4: ஹாய் பீப்பிள்.
2: அப் நெக்ஸ்ட் we have Kamlesh. He's a loyalite and a passionate rider. He rides ride in the streets of Chennai completely. எப்பவுமே பைக்கோட சென்னையில் சுற்றிக்கிட்டே தான் இருப்பாரு.
5: வணக்கம் சென்னை.
2: அட் லாஸ்ட் வி ஹாவ் யுவராஜ். ஹி பர்ஃபார்ம்ஸ் ஸ்டன்ஸ் வித் பைக்ஸ். அவர் எப்பவுமே பழைய ஏர்போர்ட்ல தன்னோட ஸ்டன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அவருக்கு அவரோட புல்லட் ரொம்ப பிடிக்கும்.
6: நமஸ்கார்.
2: இன்னைக்கு பேனல் டிஸ்கஷன் டாபிக் என்னன்னா, இல்லீகல் அண்ட் அண்டர் ஏஜ் ரைடிங். இந்த டாபிக்ல இப்ப முதல்ல தன்னோட கருத்துக்களை சந்தோஷ் முன்வைக்க விரும்புறாரு. சொல்லுங்க சந்தோஷ், நீங்க இல்லீகல் அண்ட் அண்டர் ஏஜ் ரைடிங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க?
4: ஹாய் பீப்புள். ஆக்சுவலாக நான் ஐம் இன்டு ரைடிங் ஃபார் தி பாஸ்ட் 6 இயர்ஸ். இப்போது பேசிக்கலாக வந்துட்டு இப்போ பார்க்க போனால், இப்போது கொடுத்துருக்க டாபிக் வந்துட்டு சொசைட்டியில் வந்துட்டு ரொம்ப இப்போ ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்க டாபிக்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஆக்சுவலாக எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக் எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஸ்கூலில் வந்துட்டு ஃபிசிக்ஸ் சொல்லித்தராங்க, கெமிஸ்ட்ரி சொல்லித்தராங்க, சிவிக்ஸ் பற்றி சொல்லித்தராங்க, ஜியாகிரஃபி சொல்லித்தராங்க. பட் ஆனால் இப்போது பைக்கிங் சினாரியோ சரி, அதெல்லாம் வந்துட்டு அவங்க டெய்லி லைஃப்பில் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு சினாரியோ. டெய்லி கண்டிப்பாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக பைக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி சினாரியோ கண்டிப்பாக அவங்க டெய்லியும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்க்க போனீங்க அப்படின்னா, எஜுகேஷன் ஸ்கூலும் சரி காலேஜும் சரி, கண்டிப்பாக இதை பற்றின ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வந்துட்டு சும்மா பைக் எடுத்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது வேறு. பட் ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு இல்லீகலாக வந்துட்டு ஸ்ட்ரீட் ரைடிங் போகிறதோ, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு இல்லீகலாக வந்துட்டு ஓவர் ஸ்பீடிங் பண்ணுறதோ வந்துட்டு இதோடலாம் டிஃப்ரெண்ட் சினாரியோவில் வந்துடும். ஸோ இப்போது எஜுகேஷன் சிஸ்டம்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துட்டு ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி வச்சு சொல்லி தந்தாங்க அப்படின்னா, சின்ன குழந்தைங்களே வந்துட்டு அவங்களுக்கு சொல்லித்தர பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஒரு யூத்தாக வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு அதை அவங்களோட மனசில் வந்துட்டு என்ன சொல்ல சப்கான்சியஸ் மைண்டில் வந்துட்டு ஏறினதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நார்மலாக வந்துட்டு நம்ம போய் இங்கே இருக்கிற மாதிரி லைசன்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு 1008 ரூல்ஸ் இருக்கும், அதெல்லாம் அவங்க தாண்டி வந்தால் மட்டுமே லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் இங்கே இன் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மோர் ஓவர் நீங்கள் 1000 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் லைசன்ஸ் சரி, உங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சினாரியோ வந்துட்டு. அதே மாதிரி இப்போ வெளியில் மாற்றதும் ஓகே, அவங்கக்கிட்ட லைசன்ஸ் இல்லையா 200 ரூபீஸ், உங்ககிட்ட வண்டிக்கு புக்ஸ் இல்லையா 500 ரூபீஸ், தட்ஸ் வாட் கோயிங் ஆன் சென்னை. தேங்க்யூ.
5: இப்போது சந்தோஷ் சொன்ன மாதிரி தான், இவர் சொன்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமில் தே நீட் டு அவங்க சொல்லணும் இந்த மாதிரி டீச்சர்ஸ் ஆரல்ஸ் அந்த ஏஜில் பசங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இது எஜுகேஷன் சிஸ்டம்லேயே வரண்டா கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அந்த ஏஜில் அவங்க எப்படி இருப்போம், இப்போ பைக் எடுத்தால் ஓட்டணும் ஸ்பீடாக ஓட்டணும் தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ இப்போது ஓட்டு போகிறது ஒரு கடமைன்னு நம்ம ஸ்கூலில் சொல்லித்தரது இல்லையா, அந்த மாதிரி பைக் வந்து லைசன்ஸ் இருந்தால் தான் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கணும். அதே மாதிரி போலீஸ்கிட்ட ரூல்ஸும் சரி, தே நீட் டு பி ஸ்ட்ரிக்ட் ஆன் இட். லைக் இப்போ வந்த ரூல் மாதிரி பேரண்ட் மேலே ஃபைன் போடுறதோ சம்திங் லைக் தட், பைக் ஓனர்ஸ் கூப்பிட்டு ஓனர்ஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறது லைக் தட், இது பண்ணால் மேபி நம்ம அவாய்ட் பண்ணலாம் இதை.
2: ரோஹித் கர்மாக்கர், நான் உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்கள் சொன்னீங்களா இந்த மாதிரி பேரண்ட்ஸை கூப்பிட்டு வார்ன் பண்ணுற மாதிரி பைக் ரைடர்ஸை வார்ன் பண்ணலாம். அப்படி வார்ன் பண்ணுறது தான் போலீஸ் வந்து அங்கங்கே நிற்கிறாங்க, ஹெல்மெட்ஸ் போட சாரி கம்பல் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட் டிரைவிங் போனால் ஏன் போகிறீங்கன்னு திட்டுறாங்க. அதையும் தாண்டி நிறைய பேர் செய்கிறாங்களே, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க?
5: பத்தலன்னு தான் சொல்லுவேன் நான்.
0: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போலீஸையும் குறை சொல்ல முடியாது, பசங்களையும் குறை சொல்ல முடியாது. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க. யாருன்னா ஒருத்தர் செஞ்சாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க, அதுக்கு அடுத்தது நானும் அவங்களோட ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னு தான் அங்கே தான் வந்து அந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பைக்ஸ் 1 lakh கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அஃபோர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் என்ன சொல்கிறதுனா இல்லீகல் ரைடிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 18 வயசு கீழே இருக்கவங்க ஓட்டக்கூடாது, கரெக்ட் தான். இருந்தாலும் சப்போஸ் அவங்க கற்றுக்கணும், அவங்களுக்கு நிறைய பேருக்கு பேஷன் இருக்குது, 18 ஏஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ப்ரொஃபஷனான ரைடர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய ட்ராக் ஓட்டுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடம்லாம் இருக்குது, அங்கே போய் ப்ரொஃபஷனாக ட்ரெயின் பண்ணுறது வந்து மச் பெட்டர் நினைக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து ரேஷாக ஓட்டுறது வந்து அவங்களுக்கும் இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம் ரொம்ப க்ரியேட் பண்ணுறது, அதுதான் என்னோட கருத்து. ஆக்சுவலி
3: இப்போ பார்த்தீங்கன்னா 2010 வந்து 31% ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வந்து 13 இயர்ஸ்லேருந்து 19 இயர்ஸ் ஆகுது. சின்ன பசங்க அடிக்கடி இப்போ பெரியவங்க பண்ணுற இந்த டிவியில் பார்க்குறதுனால ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அதுமாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் எங்கள் காலேஜில் கூட ஹெல்மெட் போடுறது ரொம்ப கம்பல்சரின்னு சொல்லுவாங்க.
2: அந்த 13 to 19 ஏஜில் ஏன் குறிப்பிட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு எந்த காரணம் நினைக்கிறீங்க?
3: டிவி ஷோ, ஸ்போர்ட்ஸ், பைக்ஸு,
2: டிவி வந்து புதுசாக
3: சினிமா மெயின் சினிமா
2: கிரியேட் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா?
3: இப்போ சினிமாவில் காட்டுறாங்கல்ல விஜய் இப்படி போயிட்டு வரார் அப்படி போயிட்டு வரார் அந்த மாதிரி எல்லாமே காட்டுறாங்க.
2: சினிமா வந்து சில டைமையும் உண்மைகளாக தான் வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க, இல்லாத ஸ்டண்ட்டை வந்து சினிமாவில் காட்டல. ஓகே, ரியாலிட்டியில் இருக்குது அதை தான் டிவியில் காட்டுறாங்க. ஸோ அது ரியாலிட்டியில் ஏன் எக்ஸிஸ்ட் ஆகுது அதை பற்றி தான் எனக்கு நம்ம பேசுவோம்.
3: இப்போ சூப்பர் ஹீரோ பார்க்குறாங்கல்ல அந்த பலம் நம்மளுக்கு இருக்குதுன்னு நினச்சி அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. ஓ, அவனாலையும் பண்ண முடியும் நம்மளாலையும் பண்ண முடியும்.
4: இன்னும் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு ஈகோன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ எப்படி பொண்ணுங்களுக்குள்ளே வந்துட்டு நீ அழகாக இருக்க நான் அழகாக இருக்க அப்படின்னு உங்களுக்குள்ளே ஈகோ இருக்கிற மாதிரி பசங்களுக்குள்ளேயும் பார்க்க போனீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் பைக்கில் போயிட்டுருக்கேன், நான் ஒரு 400cc பைக்கில் போயிட்டுருக்கேன், என் பக்கத்தில் ஒரு 1000cc பைக் வச்சுருக்கேன் வந்து நான் 120 போயிருக்கிறப்ப என்ன 150 க்ராஸ் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு காண்டாக தான் இருக்கும், நான் இப்போ அவனை வந்துட்டு முந்திரிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த குறுகிய காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லீகல் ஸ்ட்ரீட் ரேசிங்கும் சரியும் அதெல்லாமே வந்துட்டு க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லலாம். நம்ம
0: எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பசங்க ஓட்டவர் ரைட் பண்ண சொல்ல எல்லோரும் கியர் அப் பண்ணிட்டு ஓட்டுறது வந்து மச் பெட்டர். அவங்க பின்னாடி ஃபேமிலிஸ் இருக்குது, அதை அவங்க அந்த டைமில் எது யோசிக்க மாட்டாங்க. இருந்தாலும் எப்போ எங்கே வெளியே போனால் சப்போஸ் அவன் என்ன தான் ட்ராக் ஓட்டுறதா இருந்தாலும் ஓட்டர் மீ ஸ்டன்ஸ் இருந்தாலும் ஃபுல்லாக கியர் அப் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டோடு ஓட்டினா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்தாலும் எதோ ஆனாலும் அவ்வளோ அடிப்படாது. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கியர் அப் பண்ணிட்டு ஓட்டுறது ரொம்ப நல்லது.
5: இல்லை இப்போது ஸ்டன்ட்ஸ் அந்த மாதிரி இப்போதைக்கு பசங்களுக்கு இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் வர்றது யூஷுவல் தான். இந்த மாதிரி இருந்தாலும் இப்போது ஒரு கண்ட்ரோல்டு என்வரன்மெண்ட் சம்வேர் செப்பரேட்டாக ஆன் ரோடு இல்லாமல் தனியாக ஒரு கண்ட்ரோல்டு என்வரன்மெண்ட்டில் பண்ணலாம். இப்போது நெட்டில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும், நம்மளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் சரி. இப்போது ப்ரொஃபஷனல் சென்டர்ஸ் கூட மேபி இந்தியா சம்திங் அவங்க கூட கூட கான்டாக்ட் கிடைக்கலாம். ஸோ அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்றேன். நெட்ல நம்ம எதுக்கோ யூஸ் பண்றோம், சோ நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு பண்றாங்கல்ல சோ அதுல யூஸ் பண்ணலாமே.
2: நீங்க சொல்றது படி பார்த்தா இப்ப ப்ரொபஷனல்ஸோட கைடன்ஸ்ல நம்ம ரேசிங் ரைடிங் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படி ப்ரொபஷனல்ஸ் பார்த்தா இப்போ 100 to 10 ப்ரொபஷனல்ஸ் இருந்தாதான் அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபையா சொல்ல முடியாது, 100 ப்ரொஃபஷனல்ஸ் சொல்ல முடியாது. அப்ப அந்த 90 பேருக்கும் அந்த ட்ரெயின் பண்றதுக்கான ஸ்பேஸ் வேணும் இல்லையா?
5: அது கவர்மெண்ட் தான், தே நீட் டு ஹெல்ப்.
2: இன்னைக்கு நடந்த பேனல் டிஸ்கஷன்ல வந்து தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ரேஸ் ரைடிங் பண்ணலாம், ரைடிங் கத்துக்கலாம், ஆனா ஒரு சேஃப்டியான என்வாயர்மெண்டோல நல்ல ப்ரொஃபஷனல்ஸோட கைடன்ஸ்ல நம்ம பண்ணாதான் நம்மளுக்கு சேஃப், நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் சேஃப். தேங்க்யூ கைஸ் ஃபார் பீயிங் வித் அஸ். தேங்க்யூ சோ மச்.
5: தேங்க்யூ.
1: That was an amazing time with you people. Thanks a lot for sharing and spending your valuable time with us. We surely learnt a lot, didn't we, listeners? Now, it's time for us to listen to some informative facts regarding the vehicle population in Chennai, which will be told by Soundarya Ravi.
6: Hi, India is the second largest motorcycle and the fourth largest commercial vehicle manufacturer in the world. Over 13 million people work directly or indirectly in the auto industry. Chennai's vehicle population has been accelerating steadily from 6 lakhs in 1992 to 1.3 million in 2001 and 3.64 million in 2012. Daily, about 1,500 new vehicles hit the roads, with two-wheelers constituting more than 75% of them.
1: Thank you, Soundarya, for sharing that piece of information with us. Our next segment will be a short interview with our biker Kannan. Kannan is a team member of Madras Red Bull Riders, Chennai. Let's listen to what he has got to say to the questions of Sravya Narayan. Hello people, this is Ravya Narayanan. We have our interviewee ready today. So let's start it without any delay. Hello Kannan, we are so glad that you have come to our show. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ரைடிங்கில் இருக்கீங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ரைடிங் பண்ணுறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எதுலேருந்து வந்தது?
7: ஹலோ, ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ ஃபார் அப்ரோச்சிங் மெட்ராஸ் ரெபல் ரைடர்ஸ். எனக்கு இன்ட்ரெஸ்ட் சர்டன் ஏஜ் தெரியாது. ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்தே புல்லட்டை

0: ஷூ ஷூ இல்லைனா கூட நாங்கள் அலோ பண்ண மாட்டோம்.
1: ஓகே, ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து மேபி இது ஃபர்ஸ்ட்ல புரிஞ்சிருக்குமா தெரியல, அவங்களுக்கு நிறைய கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ் தான் யோசிச்சிருப்பாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்களா எடுத்த உடனே? இல்லை
0: பண்ணல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ரைட் நான் ஹொகேனக்கல் போனேன், நியர் பெங்களூர். அப்போ அவங்க சப்போர்ட் பண்ணல. பட் என்னோடய பேஷன் இதுதான்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ரைடை தவிர்த்து மற்ற எந்த டூர்ஸ்க்கோ எக்ஸ்கர்ஷன்ஸ்க்கோ நான் போக மாட்டேன். ஒன்லி ரைடு, ஒன்லி புல்லட்டில் மட்டும்தான் போவேன். ஸோ அதனால் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்போஸ் பண்ணாங்க. தென் நான் போயிட்டு வரும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இப்போது சப்போர்ட்
1: பண்ணுறேன். ஸோ ரைடிங் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் த்ரில், நீங்கள் சொல்கிறத வச்சு அது கிளியராக தெரியுது. ஸோ ஹவு பேஷனேட் யூ ஆர் டுவர்ட்ஸ் திஸ் அண்ட் இதில் எவ்வளோ இது பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்?
0: இதில் கஷ்டமே இல்லைங்க. பேஷன் போது வந்து நம்ம கஷ்டப்படாமல் தான் செய்ய போகிறோம். ஈவன் த்ரில்லுன்னு சொல்கிறத விட இல்லை, எக்ஸைட்மெண்ட் நிறையா இருக்குது. எக்ஸைட்மெண்ட்னா நியூ மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பேன், எல்லாமே அன்னோன் பர்சன்ஸ் தான். பட் எல்லாருமே பிரதர்ஸ் மாதிரி அங்கே கலந்து பேசிக்கிட்டு, ஈவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைட்லேயும் ஒவ்வொரு நியூ திங்ஸ் நம்ம கற்றுக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனும் இருப்பாங்க. எல்லாருமே நிறைய பேர் விஐபிஸ் வந்திருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் கம்பெனி நான் ஒன்று வச்சுருக்கேன். இப்போது இன்னொருத்தர் நாங்கள் எல்லாருமே இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது அவர் பில்டர்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி வருவாங்க. ஸோ எங்களோட லிங்க்கும் கிடைக்கும். இன்னொன்று ஒவ்வொருத்தரோட ஹாபி ஒவ்வொருத்தரோட டேலண்ட்ஸ் தெரிகிறப்போ அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சில ஃபீல்டில் நல்ல இதில் இருப்பாங்க, பட் அப்ரோச் சரியே இல்லாமல் அவங்களுக்கு எதுவும் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது இப்போது எங்கள் டீமில் அஜய் இருக்கார். அஜய் பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா காலத்துலேருந்து அவங்க புல்லட் ரிஸ்டோர் பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ அவருக்கு இப்போது அவரை பற்றி இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு நல்ல சான்சஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி
1: பைக் ரேசிங் வந்து ஒரு ஸ்போர்ட், ஆனால் அதுக்கு பேஷன் இல்லாமல் காசும் கண்டிப்பாக தேவைப்படும். ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இதனாலேயே வந்து நிறையா பேர் பேஷனட்டாக இருக்கவங்கள அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காமல் போயிடுது. இந்த சுச்சுவேஷன் எப்படி மாறும் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: ஃபர்ஸ்ட் ரேசிங்ன்றதை கட் பண்ணுங்கள். இது ரைடிங், ரேசிங்கும் ரைடிங்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரேசிங் வேறு, இது ரைடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 என்ஃபீல்ட் புல்லட்ஸ் போகுதுன்னா எல்லாருமே கான்ஸ்டன்ட் ஸ்பீட் 1/2 ஒரு 1/1 வருவாங்க. நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸு இது எல்லாமே இருக்குது. ஸ்பீடு பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக 80 to 90 தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இது பார்த்திங்கன்னா ரைடுன்னு சொல்கிறது. இப்போ ஒரு 20 புல்லட் போதுன்னா அந்த 20 புல்லட்லேயும் ஒரு புல்லட் ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் எல்லாருமே அதுக்கு நின்று அந்த வண்டிக்காக அந்த ப்ராப்ளம் நம்ம ரெக்கவர் பண்ணி கரெக்டாக எல்லாருமே கிளம்பும்.
1: நம்ம இப்போ வந்து நிறைய பீப்புள் பேஷனட்டாக இருக்காங்க ரைடிங் பற்றி, ஆனால் இன்னமும் வந்து நிறைய பேர் நிறைய ஸ்லம் ஏரியாஸ்லலாம் இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ இந்தியாக்குள்ளே இது ரைடிங் இன்னும் ஃபுல்லாக வரல. ஸோ இதுக்கு ரீசன் என்ன இருக்கும்?
0: எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரைடு ரேஸுன்ற டிஃப்ரென்ஸ் யாருக்கும் தெரியல. எல்லாருமே இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா இப்போது கியர்ஸ் எல்லாமே போட்டு போகிறத பார்த்தா நாங்கள் ரேஸுக்கு போகிறதா நினச்சிருக்கேன். ஆக்சுவலாக இது ரேஸ் இல்லை, அதனால தான் யாருக்குமே அவர்னஸ் தெரியல. இது ரைடு, ரைடுன்னு பார்த்தீங்கன்னா 1/1 வரும். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியலாக வந்து யாருக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்பு இதில் இருக்காது. இப்போது இங்கேருந்து பெங்களூர் போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு பெட்ரோலுக்கு 1500 ஆகும். இல்லை பெட்ரோல் 1500, ஃபுட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 3000 தான் ஆகும்.
1: இப்போ வந்து நவடேஸ் மெனி விமன் ஹவ் ஸ்டார்டட் என்கேஜிங் இன் திஸ் ஸ்போர்ட். ஸோ அவங்க மென்னோட கம்பேர் பண்ணுறப்ப அவங்க இன்வால்மெண்ட் எப்படி இருக்கு?
0: மென்னோட கம்பேர் பண்ணுற டாபிக்கே இல்லை, மென் அண்ட் உமன் எல்லாருமே ஈக்குவல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ராயல் என்ஃபீல்டு ரைடர்ஸில் மது தாஸ்னு டெல்லியில் இருக்காங்க. அவங்க ஒரே நாளில் 1600 kilometers கவர் பண்ணியிருக்காங்க 24 hours. இப்போ அவங்களால முடியுது, எல்லாராலுமே முடியும். இப்போ உமன் அண்ட் மென் யாருமே ஒரு வித்தியாசமும் கிடையாது. இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி தான், இப்போ எங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் உமன்ஸுக்கும் எல்லாருமே ரைடிலேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான்.
1: ஸோ நீங்கள் ஏதாவது காஸ்க்காக ரைட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா?
0: எஸ் நிறைய. இப்போது ரீசெண்டாக நாங்கள் உமன் எக்ஸ்ப்ளோட்டேஷன் மாதிரி பண்ணோம். எதுக்குன்னா என்ன உமனுக்கு அந்த உமன் ஹராஸ்மெண்ட்டு டெல்லியிலேருந்து ஆக்சுவலாக எல்லா ஸ்டேட்லையுமே ஒவ்வொருத்தர் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தமிழ், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரைட் போல் ரேஸ் நாங்கள் தான் பண்ணுறோம். இது ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே பண்ணணுன்றது டெல்லியில் இருந்த ஆர்டர். எதுக்கு அது பண்ணோம்னா இப்போது இன்டீரியர் வில்லேஜஸில் இருந்து எல்லாருக்குமே இந்த பேனர்ஸு ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணுவோம். ஸோ அது மூலிமா உமன்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன் அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ரீசன்ஸு நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ரைடு, அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியரான வில்லேஜ், அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேன்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு ஃப்ளாகை வச்சுலாம் பண்ணி, அவங்களுக்கு ஃப்ளாகை குத்திக்கிட்டு சாக்லேட்ஸ் எல்லாமே இது பண்ணி இண்டிபெண்டன்ஸ் டேவோட இம்பார்ட்டன்ஸை எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய காசு இருக்குது.
1: ஓகே, so now what is your advice for the budding riders?
0: Nothing,

0: சேஃப்டி ஹெல்மெட்டு, ரைடிங் கியர்ஸு, கார்ட்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு நம்ம ரைட் பண்ணால் நல்லது. இப்போ ஏன் பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலில் எல்லாருமே இந்த கியர்ஸ்லாம் போட்டுகிட்டு இருந்தால் ரொம்ப வேர்க்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளேன். ஆக்சிடென்ட் ஆகி உடம்புல இருந்து ரத்தம் சுட்டுறதை விட இந்த கோட் போட்டு கீழே விழுந்தாலும் வேர் சுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுதான் ரைஸ்.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
1: Thanks a lot for sharing your views and experiences with all of us. I'm sure the listeners would have had a fantastic time. We are going for a short break now. After that, we'll be listening to the public's opinion on rash driving. Stay tuned to MOPCRS 107.8. Our community, our pride.
2: Yay! Finally, my dream is over. Prabhudeva's assistant choreographer. Yes! அம்மா நான் கிளம்புறேன், பாய்.
3: டேய் டேய் டேய், முள்ள போடா.
2: சரிம்மா.

0: நான் சொல்கிற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியாக இருந்திருக்கும்ல. இனிமேல் டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: Welcome back, listeners. You're listening to MOPCRS 107.8, our community, our pride. We have come to the last segment of the program today, which is going to be really interesting. Srinidhi and Soundarya went around the city to get to know the answer to the question, how people feel when race bikes are driven rashly in public roads. They concentrated on everybody, from teenagers to elderly people, to get a variety of opinions.
1: Hello, listeners. This is Srinidhi.
2: This is Soundarya.
1: We are from MOP College. We have come to Phoenix Mall to do a small vox pop on the topic. How do people feel when race bikes are driven rashly in public roads? So let's go and talk with people and get their views. Like, if you see some rash driving in public roads, bikers, they come in race bikes and all that. How do you feel in that place?
2: Well, they're not supposed to do it on the roads. There's a particular place for it, not here, not on the normal roads. I would go with the same thing.
3: Basically, they are just showing off. Sometimes I just feel like slapping on their face. They'll be accelerating, going for no reason. It will be so irritating.
1: Bike alarm and they fast out from bike road and public road and fast out from. After that, you feel like going with
4: it. One accident is now. I do going now. One more bike alarm.
1: I'm asking especially the race bikes.
2: When you see them suddenly, you could have get some jerk, right?
5: Jerks, right?
2: Yeah.
5: வேற எதை பத்தியுமே வராது.
6: I have a friend like yeah, and we both were driving. We ride very fast, and we met an accident, and she got brain clot, and she's suffering from like she lost all her memories. She's my best friend, and still she never recovered yet. Only some small memories. Only her mom and dad she knows now. So I want people like, please don't drive crazily. Think about your parents when you drive fastly. And that's it. Like, I lost her now. Like, she don't remember me. I'm feeling very bad. Like,
2: sorry.
6: So, please take care of your life. It's very important. That's it.
2: It's really sad if people are driving rashly just to show off or, you know, flaunt their vehicle or whatever. You know, it's not done. It's not acceptable.
6: Thank you. Thank you.
7: ஒப்பீனியன் என்ன அது மாதிரி பண்ணக்கூடாது, அதுதான் ஒப்பீனியன். வேறு என்ன அது மாதிரி பண்ணக்கூடாது அவங்களுக்கு. அது அதனால் அவங்களுக்கும் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கஷ்டம் ரோட்டில் போகிறது.
8: கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி ஓட்டினா எல்லாத்துக்கும் சேஃப்டி ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா சிக்னல் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் சில பேர்லாம் ரேஷாக ஓட்டு போகிறாங்க. திருண்ட ரோட்னாலே அதில் ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாங்க பைக்கை. அதை பற்றினா பப்ளிக் உங்கள் ஒப்பீனியன் என்ன?
8: டேஞ்சர் தான், மெயினாக டேஞ்சர் தான்.
2: ஃபீல் ஒன்லி டேஞ்சரஸ்.
9: ரேஷாக ஓட்டிட்டு போனால் கோவம் வரும், முதல்ல திட்டுவோம் எப்படி ஓட்டிட்டு போகிறாங்க.
10: பப்ளிக் என்னென்னா அவங்க பைக் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு அவங்க மேலே தான் தப்பு, அவங்க மேலே போகக்கூடாது. கேர்ஃபுல்லாக போகணும் நம்ம தான். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவில் ஃபீல் பண்ணுவாங்க, பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம பையன் வேலைக்கு போயிருக்கிறாங்க, ஸ்கூல் காலேஜ் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே எனக்கு ஒரு பையன் இருக்கிறேன், அதனால நானும் சொல்கிறேன் பார்த்து ஓட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு.
1: தேங்க்யூ.
0: Hope that the segment was informative enough. Those are the true words of people, and I wish all those racers listening to this show take it seriously and ride their bikes in safety, away from the public. Thanks a lot to all those fabulous guests who came to our show today and spent their precious times with us. Today's program was more than just informative. We all learned a lot of things. Hope the listeners liked it too. We'll meet you again in another program with some other interesting topic. Until then, it's RJ Ramya signing off. This is MOP CRS 107.8. Our community, our pride.

0: ஹாய் ஹாய் ஹாய் வணக்கம், நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌளராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டுதான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அறம் செய் கரம் கொடு.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர MOP லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. MOP லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
3: சென்னை, நமஸ்தே, வணக்கம், சாஸ்ரீ அகால். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நான் ஆர்ஜே வர்ஷா. ஆர் யூ கைஸ் ரெடி டு கோ த்ரூ அ ரோலர் கோஸ்டர் ரைட்? ஒன் பார்ட் ஆஃப் அ சொசைட்டி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்மளோட பாரம்பரியம்லாம் அழிஞ்சிட்ருக்குன்னு. இன்னொரு பார்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம பாரம்பரியத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட க்ரோத் கம்மியாகுதுன்னு. ஓகே, அதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாமே. எஸ், டுடேஸ் டாபிக் இஸ் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இந்தியன் கல்ச்சர். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். நம்ம ஸ்டுடியோல இன்னைக்கு நம்மளோட ஆர்ஜே பாஸ்கி வந்திருக்காரு. லெட்ஸ் ஹியர் ஹிஸ் டேக் ஆன் திஸ் டாபிக். ஆர்ஜே பாஸ்கி இப்போ தமிழ் மூவிஸ்ல ஒரு ரொம்ப பெரிய காமெடியன். அவர் நிறைய செலிபிரிட்டிஸ இன்டர்வியூ பண்ணுவாரு. டுடே ஹி கெட்ஸ் அ டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வி இன்டர்வியூ. ஆர்ஜே பாஸ்கி தமிழ் காமெடியன், ஹாஸ் டன் மெனி மூவிஸ் அண்ட் ஹிஸ் ரீசன்ட் சக்சஸ் போய் சொல்ல போறோம் ஹாஸ் பீன் அ சூப்பர் ஹிட். ஓகே, அண்ட் நவ் வி ஹாவ் இன் ஆர் ஸ்டுடியோ ஆர்ஜே அஞ்சலி டு இன்டர்வியூ ஹிம்.
4: Before we start our interview, let's know a bit more about RJ Bosky. So will you please introduce yourself to us?
5: Yeah, I'll definitely introduce myself. A lot of people know me as an RJ or a TV talk show host or a cine actor or something. But basically, my life started as a cricketer. I played up to South Zone universities and Indian schools along with Chris Srikanth, Azharuddin, Ravi Shastri and Manoj Prabhakar. Suddenly in 1981, all of them started playing for India. I was just playing in India. That is the only difference. And then on, I wasted about 6 years doing nothing. I'm a bank employee. I work for Indian Overseas Bank. And suddenly I started writing for Ananda Vigadan. I started writing jokes for Ananda Vigadan. I've done about 17,000 jokes in Ananda Vigadan. From then on, I switched on to stage plays, then to TV, then on to movies. Then I do copywriting. I do cricket commentary for ESPN and ZTV. Then I do cartooning. I do crossword creating and a lot of stuff like that. So I'm on to the media now, totally.
4: Our topic is Western influence on the Indian culture. Now, what do you think, sir? To what extent are we influenced by the Western culture?
5: Yeah. We are getting totally influenced. That is the main worry. As long as about 50 to 60% if we get influenced, there is no problem. We want to do whatever they do, that's the problem. If we draw a line, it is fine. For example, if you take my life, I like to stick to the joint family culture and everything. Though I love flat culture, I'd like to mix with people. I love to go partying and all that. But you know, no problem, no total on the limit alone thandi. There's absolutely no bounds, no, that you can do anything. You can smoke in the class, you can freak out on the road, you can drink on the road, anything. Just because they're the son or a daughter of a British Prime Minister or an American President goes, does all that, we want to yip. All the vices we want to yip from Western culture. But for example, vegetarianism is a very good principle in India. We won't follow if somebody here advocates that. But an American, if he starts an ISKCON association or a vegetarianism, we'll immediately say, that's the right thing, you know, we have to do that. Whereas the roots are already here in India. But if an Indian tells you about the Indian culture, we won't accept. But if a foreigner tells you about the Indian culture, we start following it. That's the problem.
4: So some people believe that this may make us forget our own rich traditions. What do you think about it?
5: ஆமாம், டெஃபினெட்லி. பிகாஸ் ஈவன் இஃப் ஐ ஆஸ்க் சம்படி ஹூஸ் ஒர்க்கிங் இன் அ சாஃப்ட்வேர் கம்பெனி ஆர் சம் கால் சென்டர், யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஆஸ்க் ஹிம், சார் வாட் ஆர் யூ ஆக்சுவலி, இம்மீடியட்லி யூல் கெட் ரிப்ளை, வெல் பேசிக்கலி ஐ எம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ எதையுமே நம்மளால் ஃபுல்லாக ஃபாலோவே பண்ண முடியாது. ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியாதுன்றச்சு இட்ஸ் பெட்டர் டு ஸ்டிக் ஆன் டு அவர் ஓன் ரூட்ஸ்.
4: பெட்டர் நாட் டு ஃபாலோ தி வெஸ்டர்ன் கல்ச்சர்.
5: யா சீரியஸ்லி, தேர் இஸ் நதிங் விச் யூ டோன்ட் ஹேவ் ஹியர். இஃப் யூ டேக் மியூசிக், எவ்ரி திங் இஸ் ஹியர் இன் மியூசிக். யூ டேக் மெடிசன், எவ்ரி திங் தேர் இஸ் ஆரிஜின், எவ்ரி திங் இஸ் ஹியர் இன் மெடிசன். ஸோ விச் மீன்ஸ் ஒன்லி பீப்புள் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் ஆர் ஃபைட்டிங் டு கெட் ஆர் பேட்டன்ஸ் அண்ட் ட்ரேட் மார்க்ஸ். We have everything. There is nothing which we don't have. Every guy from Tamil Nadu is becoming a stalwart in all the fields. He is becoming internationally, or she is becoming internationally famous. There is nothing which you don't have here. I personally hate going abroad or staying outside in America, anywhere. I love India. I love Tamil Nadu. I love Mylapore.
4: Okay, so you mean that basically people are not thinking about
5: they are not thinking.
4: The
5: They're just carried away by visual attraction. Okay. One word of mouth, sir. நீ 1 lakh போடுங்க சார், நாளைக்கு 10 crores வரும் சார், உடனே 1 lakh போட வேண்டியது. அது என்னன்னே தெரியாது. நான் ஜென்மத்தில் 1 crore நாளைக்கு வரும் இல்லை, நீங்களே வச்சுங்க சார் பெஸ்ட். ஐ லவ் டு சி யூ அஸ் அ குரோர் பத்தின்னு நான் ஐ எம் நாட் பாதர். ஐ கேன் நெவர் கெட் ஃபேசினேட்டட்.
4: So it's a myth that one section of the society is suffering because of this Western culture. What do you think about those people?
5: I pity them, seriously. If I given a chance, I would like to tell them there's nothing which is lacking here. You get the best of life here. Maybe the weather is not very good, conducive for your health and all that, but otherwise you keep sweating here. That you might compare to foreign weather and say angala beautiful irukum, pona England, pona Italy, anga America, abrilala it's nice for a temporary visit, say for 1 month or 2 months, it'll be fine.
4: Yeah.
5: But definitely after 2 months you will feel that definitely it's much better here, because angala poning in and you don't
4: okay,
5: even
4: people.
5: Have time to
4: so
5: talk to your relatives.
4: Business
5: is so mechanical.
4: High time we sign out.
5: It's like Bombay. Just any guy, hardcore Tamilian, just ask him to go to Bombay. 1 week, he'll just be seeing traffic throughout for 24 hours. Nothing else. The Bombay is also almost westernized. But you will only see fast life, mechanical life. You won't know what is emotions. You won't know the relationship. You won't know who's your chittappa, who's your tata. Nothing you'll know. You'll only know people, how to make money. Now that's the difference.
4: Okay, now does this Western influence bring a change in our family structure? Like before, in our Indian culture, we strictly believe in joint families living together. But now, being a youngster or, you know, being influenced by the Western culture, we want to be in nuclear families. You know, our privacy is more important. What do you think about that?
5: Even I believe in that, because I am a believer of freedom. I really believe in freedom both ways, giving freedom and taking freedom. Because
4: don't you think giving so much freedom to a youngster will spoil his
5: future? See, I'm coming to that point. I was in a joint family, brought up in a joint family. Parents gave me the utmost freedom. I had a lovely set of friends, and we used to make the maximum fun. We used to just keep sitting in the platform, making fun of everybody. But nothing went wrong, because we always had some fear over our elders. That was there. And they also respected us. They never questioned us, interrogated, nothing. But nowadays, when you give freedom, people tend to misuse. That is the problem.
4: That's because we are being influenced by the Western culture.
5: Western culture. That is why you give more importance to your parents and feel that we have to draw a line. As long as this, see, 9:30, 10, we can freak out with our friends. After 10 o'clock, it is our duty to listen to our parents. Why not we get, so that we can, we respect them. Next day, we'll definitely get more concessions. And the angle la pona problem
4: ikade. Sir, now we have so many days coming, like Valentine's Day, Mother's Day. Adha pathi neenga enna nenikringa?
5: நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அதாவது இப்போ நம்ம எந்த அளவுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோன்னா, வேலண்டைன்ஸ் டேங்கிறது நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னா, யாரோ ஒரு ஃபாதர் வேலண்டைன் ஒருத்தர் இருந்தார், அட்வொகேட் பண்ணார்ல லவ்வுக்கு, உடனே அதுக்கப்புறம் எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஒரு பர்டிகுலர் டே வந்து லவ் செலிப்ரேட் பண்ணுறோம்னா, அப்போ மற்ற நாள்லாம் லவ் இல்லையா? எனக்கு ஒன்றே ஒன்று புரியவே இல்லை. ஒரு லவ் பண்ணும்போது ஐ லவ் யூங்கிறாங்க. இப்போ நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம டெய்லி பார்த்துக்கிச்சே ஐ ஃப்ரெண்ட் யூ சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப் டெஃபினட்டாக இருக்குன்னு. அதனால நம்ம ஐ ஃப்ரெண்ட் யூலாம் சொல்கிறது இல்லை. இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு உள்ளூர பயம், நமக்குள்ளே நிஜமாகவே லவ் இருக்கா இல்லையான்னு. இந்த பயத்தை போக்குறதுக்காக இல்லை, பார்க்குறச்செல்லாம் ஐ லவ் யூ தயவுசெய்து சொல்லிட்டு நீ சொல்லணும், வேறு யாராவது சொல்லிடுவா, இந்த மாதிரி இந்த பயத்துலேயே இருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்போ டே பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டே லவ்வுக்கு, அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் டே, இப்படியே போய் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, சித்தப்பாஸ் டே, அத்தைஸ் டே, எதிர் வீட்டு மாமிஸ் டே, பக்கத்து வீட்டு நாய்க்குட்டிஸ் டே, அடே டே அப்படின்னு ஒரு டே. ஒரு ஸ்டேஜில் கவுண்ட் பண்ணி பார்த்தா 475 days வருது. வருஷத்துலேயே 365 days தான் இருக்கு. எப்படி உள்ள டேஸ் கொண்டாட முடியும்? சத்தியமாக கொண்டாட முடியாது.
4: What about the way we dress, like girls being wearing jeans and late night parties for girls.
5: ஆமா மாமா இப்போ முன்னெல்லாம் ஜீன்ஸ் கிழிஞ்சதுன்னா டெய்லர் கிட்ட போய் தயவுசெய்து கொஞ்சம் தைச்சு டான் பண்ணி கொடுங்க சார்னு கேட்போம். இப்போ புதுசாக வாங்கின ஒரு ஜீன்ஸை கிழிச்சிக்கிறாங்க, இது ஒரு ஃபேஷன். முன்ன வந்து ஷர்ட் வாங்கிட்டு துவைச்சிட்டு ஷ்ரிங்க் ஆச்சுன்னா ஐயோ இது தூக்கிட்டு இருக்கே ஷர்ட்டு அப்படிங்கிறோம். இப்போ ஷர்ட்டு தூக்கிட்டு இருக்கணும், இடுப்பு தெரியணும், இப்போ அதுதான் ஃபேஷனு. அதுக்கப்புறம் முன்ன வந்து சப்போஸிங் பேண்ட்டோட லென்த்து போயிட்டு கீழே நூல்லாம் அப்படியே தனித்தனியாக தொங்கிச்சுன்னா வந்து நம்ம வந்து அந்த நூல்லாம் மடிச்சு கொஞ்சம் தைச்சு கொடுன்னு கேட்போம். இப்போ அந்த தையெல்லாம் பிரிச்சுட்டு நூல்லாம் அப்படி தரையில் பெருகினே வரணும். இப்போ அது ஒரு ஃபேஷன். அந்த காலத்தில் எதெல்லாம் டிஃபெக்டாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலத்தில் ஃபேஷனாக மாறினிருக்கு. ஸோ இப்போ அது ஒரு பயங்கரமான சேஞ்ச் வரும். இப்போ எந்த சேஞ்சும் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் குட் கிடையாது. இப்போ வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ல சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரொம்ப இமோஷனலாக இருக்குது நம்ம மைண்ட் டாமினேட்டட் கண்ட்ரி நம்மளுது. இப்போ எதுவாக இருந்தாலும் இமோஷனலாக இல்லை ஒரு ஆஃபீஸில் வந்து இல்லை உங்கள் ஒர்க்கு சரியில்லை அப்படின்னு இமோஷனலாக போய் அப்படியே கண் கலங்கி டிவி சீரியல் பார்த்த மாதிரி ஆரம்பிச்சுருவாங்க சைடில் ஒரு ஓரத்தில். வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் வந்து ஐ எம் வெரி சாரி திஸ் பிலோ யுவர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு பாஸ் பிடிச்சி ஏறினார்னா ஓகே சார் ஐ அக்செப்ட்னு சொல்லிட்டு அப்பாலஜைஸ்னு சொல்லிட்டு போய் டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க அகாடமிக்காக. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வெஸ்டர்ன்லேருந்து வந்ததுனா நல்லது.
4: வாட் அபவுட் பார்ட்டிங் சார், பார்ட்டி கால் லேட் நைட் பார்ட்டிஸ் அண்ட் அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
5: லேட் நைட் பார்ட்டிஸ் எனக்கு வந்து நான் போனதே கிடையாது. எனக்கு பார்ட்டினா என்னென்ன தெரியாது, நியூ இயர் பார்ட்டின்னு ஒன்று வரும் அது தெரியும். ஸோ ரொம்ப பார்ட்டிங்கில் வந்து பாருங்களேன் இப்போ வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் மிஸ்பிஹேவியர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைட்டில் போதையில் ஒரு ஸ்டேஜில் வந்து தண்ணி வச்சுட்டு கண்ணா பண்ணான்னு ரோட்லலாம் சேஸ் பண்ணின்னு ஒரு பொண்ணை சேஸ் பண்ணின்னு போய் அந்த பொண்ணு செத்து போய் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு நியூ இயர் பார்ட்டியில். ஸோ இப்போ பாருங்களேன் இப்போ நீங்கள் வேர் யூ ட்ரா லைன், இப்போ நீங்கள் எது என்ன ரூல் கொண்டுருவீங்க? நீங்கள் வந்து தண்ணி அடிக்கலாம் சார், வளர்றது கரெக்டாக ஒரு ஸ்டேஜ் முன்னாடி நீங்கள் அந்த பெக்கோடு நிறுத்தணும் சார். நீங்கள் எப்போ வளர ஆரம்பிக்கிறீங்களோ எப்போ மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கணும் சார். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இது அவங்கவுங்களோட கண்ட்ரோலு, மேன் டு உமன் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, மிஸ்பிஹேவியர் எங்கே பார்த்தாலும் நடக்குது மிஸ்பிஹேவியர். ஸோ மிஸ்பிஹேவியருக்கு இதுதான் ரூட் இருந்துச்சு. பார்ட்டி வந்து ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸாக
4: இருக்குது. ஆமாம்,
5: லவ் மேரேஜ் பற்றி அது அது வந்து டெஃபினட்டாக வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் இஸ் டூ குட். இல்ல அதான் நான் சொல்லுவேன்.
4: So you think that's infatuation?
5: Purely physical attraction தான், கம்ப்ளீட் பிசிக்கல் அட்ராக்ஷன் தான் லவ்ங்கிறது. ஏன் நான் சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன், இப்போ நீங்கள் ஃபோனில் நான் உங்களோட பேசுகிறேன், ஒரு பியூட்டிஃபுல் வாய்ஸ் உங்கள் வாய்ஸ். நம்ம வந்து ஃபோனில் ஒரு ஒரு வாரம் பேசினே இருக்கோம் ரெண்டு பேரும், ஃபண்டாஸ்டிக்காக ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே ஃபேசினேட் ஆகினே இருக்கும். லவ் வந்து ஆடியோலேயே வந்துருது நம்ம வாய்ஸ்லேயே. ஐ ரியலி லவ் தட் பர்சன் போட வாய்ஸ்லாம் சொல்லி முடிகிறீங்க. நான் ஒரு மாதம் கழிச்சு நேரில் உங்களை நான் பார்க்குறேன், நீங்கள் பார்க்கறதுக்கு சூர்பனங்க மாதிரி இருக்கீங்க. அப்போ நான் கண்டினியூ பண்ணுவேன் லவ் உடனே சொல்லுவேண்ணா. ஆக்சுவலி மனசு தான் அப்படின்லாம் சொல்ல சான்ஸே கிடையாது. இது லுக்ஸு தான், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்த்து அட்ராக்ட் ஆகிறோம், அதில் தான் ஆரம்பிக்குது லவ். ஸோ ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான்.
4: சார் நம்ம தமிழ் சினிமா கூட இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னால வெஸ்டர்ன் கல்ச்சர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குல்ல சார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
5: ஆமாம், ராக்கு ரேப்பு அது இதுன்னு சொல்லி கிராமி அவார்ட்ஸ் டைப்பில் பாட்டு வந்து ஒரு பாட்டு முன்னெல்லாம் ஒரு பாட்டு காதில் விழும், இப்போ காதில் விழுறதே இல்லை. என்ன என்ன பாடுறாங்க, தமிழ் லிரிக்ஸ் முதல்ல காதில் விழாமல் இருந்தது, இப்போ இங்கிலீஷ் லிரிக்ஸ் காதில் விழல. ஏன்னா இப்போ வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அடாப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரீமிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ரீமிக்ஸோட டெஃபினேஷன் உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு என்னெந்த பாட்டெலாம் பிடிக்குமோ அந்த பாட்டெலாம் பிடிக்காமல் போனோம்னா ரொம்ப ஈஸி, ரீமிக்ஸ் ஒரே ஒரு அந்த பாட்டு கேட்டிங்கன்னா போகிறோம். எதுவுமே வாட்ச் ஜாச்சு வாட்சி இகிச்சு ஊச்சின்னு சூயிங்கம் கச்சு துப்புற மாதிரியே இருக்கு ஒரு 3 மினிட்ஸ் கேட்டால் அது ரீமிக்ஸுங்கிறாங்க. அந்த ஒரிஜினல் கம்போஸ் கஷ்டப்பட்டு நம்ம சதர்ன் கல்ச்சரில் ரூட்ஸில் ஒரு கிளாசிக்கல் மியூசிக் பேஸ்லாம் போட்டு எவ்வளவோ சிந்திச்சு இளையராஜாலாம் எவ்வளோ பாட்டெலாம் போட்டிருக்காங்க. அதை வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாத்திரம்னு சொல்லிட்டு டோட்டலாக கெடுத்து அது வந்து யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ பிடிக்கும், ரொம்ப ரொம்ப ஷார்ட் லிவ்டா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா அது பிடிக்காம போயிடும்.
4: What about this hair coloring and you know youngsters getting
5: ராங் ஆன ஆல்ட்டு ஹேர் கலரிங் பத்தி கேக்குறீங்க. பட் இருந்தாலும் சொல்றேன், ஹேர் கலரிங் வந்து என்ன, அது வந்து மெடிக்கல் எஃபெக்டா மெடிசினலா பண்றாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டெய்லியே இப்போ ஹோலி மாதிரி இருக்கு யாரை பார்த்தாலுமே. ஏன்னா வந்து ஒரு 4 வகுடு எடுத்துக்கிறாங்க தலையில. ஏன்னா என்னமோ கான்ரோ ஸ்டைல்னு புதுசாக ஒன்று இருக்குது போல இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பொல்லாதவனது ஒரு படத்தில் தனுஷ் கூட வச்சுருப்பார் கான்ரோ ஸ்டைல்னு, அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு சாப்ஸ்டிக்லாம் விட்டிங்கன்னா அது அப்படியே நிற்கும். அந்த இவர் சர்வர்லாம் காதில் குச்சி வச்சுப்பாங்க, பென்சில் வச்சுப்பாங்க. அது மாதிரி முடிக்குள்ளேயே நீங்கள் பென்சில் பேனாக அதெல்லாம் வச்சுக்கலாம். அண்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா 4-5 வகுடுலாம் எடுத்துட்டுருக்காங்க தலையில். அது பார்க்குறதுக்கு மவுண்ட் ரோட் 4-லைன் டிராஃபிக் மாதிரியே இருக்குது. வண்டிலாம் போய் எப்படியா இருக்கும் அந்த டயரு ட்ரக்கெல்லாம் மண்ணில் போச்சுன்னு அது மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியே இருக்குது. ஹேர் கலரிங்கில் வந்து ரெட்டு ப்ளூ வெப் கியர்லாம் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் சொல்லி தருவாங்க. ப்ரிசம் ஏழு கலர் ரெயின்போ கலர் அதெல்லாம் இப்போ தலையிலேயே பார்க்கலாம். இன்னும் ஒரு ஸ்டேஜில் வந்து கம்ப்ளீட்டாக கலர் கலராக லிக்விட்லாம் குடிச்சிட்டு ப்ளூ கிட்னி ரெட் ஹார்ட் ஒயிட் இன்டெஸ்டைன் இந்த மாதிரிலாம் கூட வரும் போல் இருக்குது. டோட்டலாக கலரிங் பண்ணிட்டு நார்மலாக இல்லை யாரும் வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு நார்மலாக ஒரு மனுஷனை மனுஷனாக பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் கலரிங்கோடைய தாத்பரியம்.
4: What about the food habits? இப்ப சாம்பார் சாதம் அதெல்லாம் யாருமே சாப்பிட்றது இல்லை. யாரு கேட்டாலும் பிஸா பர்கர்ஸ் அதுதான் எல்லாரும் லைக் பண்றாங்க.
5: பீஸா சூப் ஏன்னோ அப்படின்னு சொல்லி இட்டாலியன் பீஸா இதுதான் சொல்லிட்டு அதான் சொல்லணும். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு யாராவது ஒரு பையன் ஒருத்தன் வரான்னா அவன் பின்னாடி ஒரு நாலு பேர் இருந்தால் அவங்களுக்கு தெரியவே தெரியுது. ஏன்னா அவன் அவ்வளோ குண்டாக இருக்கான் அந்த பீஸா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு பெரிய குரூப்பே பின்னாடி வந்துன்னு இருக்குது. அது தெரியவே இல்லை நமக்கு. ஸோ இந்த நம்ம ஊர் வெதர் கண்டிஷன்ஸுக்கும் அதுக்கும் இந்த மாதிரி ஃபுட்டு இதில் என்ன வேணால் சாப்பிட்லாம். சாப்பிட்டு எக்ஸர்ஷன் இது கேலரிஸ் பர்ன் பண்ணுற ஐடியாலாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே உட்காந்து சாப்பிட்டே இருக்காங்க. வெஸ்டர்னைஸ் ஃபுட் வெஸ்டர்னைஸ் ஃபுட் அந்த ஊர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் ஓகே. நம்ம ஊர் கிளைமேட்டிக் கண்டிஷன் தயிர் சாதம் இந்த சாம்பார் சாதம் எல்லாம் தான் சேஃப் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது கேலரிஸ் யாரும் பர்ன் பண்ணுறது இல்லை. இதான் ஒரு ஃபேசினேஷன் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் புரிஞ்சுப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற ஹெல்த் அசார்ட்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாப்பனான ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அது இதெல்லாம் வந்து இருக்குது. கொலஸ்ட்ரால்லாம் 20-25 வயசில் வருது. அதெல்லாம் என்னென்ன தெரியாது அந்த காலத்தில். பட் இப்போ வந்து இதெல்லாம் வரதுனால ஃபுட் ஹேபிட்ஸில் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா காலி தான். வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இன்சேஞ்சாக ஒவ்வொரு அழிவாக கொண்டு வந்துருக்கும். பட் யூ ஹேவ் டு நோ வேர் டு ட்ரா லைன். சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாம். எது நமக்கு ரொம்ப சேஃபாக அடாப்டபிலிட்டி 100% இருக்கும் அந்த மேட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான்.
4: What about the communication sir? இப்போ ஃபாரின்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க SNT தனியாக இருக்கும்.
5: ஆமாம்.
4: அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
5: I'll give you an example. என்னுடைய அங்கிள் ஃபாதர்ஸ் யங்கர் பிரதர் ஹூஸ் அ chair professor in Northwestern University, Illinois. He is a chairman there. He's been teaching management for the past 40 years. His Tamil, English is nothing has changed for over the past 40 years. Accent-லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே ஆனால் ஒரு ஒரே ஒரு வாரம் எங்கேயாவது மிசிசிப்பி எங்கேயாவது ஒரு பக்கம் போயிட்டு ஹூஸ்டன் எங்கேயா போயிட்டு அது கூட ஹியூஸ்டன் அப்படின்னு வாங்க ஸ்டைலாக இங்கே வந்துட்டு எங்கே மச்சி ஒரு வாரம் ஆலியை காண வால் ஆக்சுவலி யூஸும் கேட் கேட் யூஎஸ் ஏன்னா அப்படின்னு ஒரே ட்ரெஸ் பூசணும். அவன் அமெரிக்கனே நார்மலாக பேசியிருக்கான். இவங்க அழகு வந்து ஏதோ ஒரு வாயில் ஏதோ ஒரு சக்கரை கட்டி ஏதோ ஒன்று போட்ட மாதிரி ஒரே ஆக்சன்ட் போட்டு பேசுகிறாங்க. அதனால் வந்து கூடிய மட்டும் இந்தியன் ரூட்ஸ் பற்றி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறது பெருமை. பிகாஸ் நீங்கள் அமெரிக்கன் விமன் அண்ட் ஃப்ரெஞ்ச் விமன்லாம் கூட நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் வந்து இங்கே கலாக்ஷேத்திரால வந்து நம்ம பரதநாட்டியம் உடைய கல்ச்சரை கற்றுண்டு கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்குறாங்க. இன்டெப்த் போகிறாங்க. அந்த ரூட்ஸ் ஆஃப் பரதநாட்டியம் எப்படி அதை ஆரம்பிச்சது அது எப்படி பண்ணணும் எல்லாம் பண்ணி அவங்க மாஸ்டர் பண்ணுறாங்க. நம்ம கல்ச்சரை டோட்டலாக மாஸ்டர் பண்ணுறாங்க. அதோடைய சீக்ரெட்னஸை நல்லா பாதுகாக்கிறாங்க அவங்க.
4: அதனால சார் நம்ம இப்போ ராக் கல்ச்சருக்கு போயிட்டோம். அப்போ ஃபாரினர்ஸ் ஆர் கெட்டிங் அடாப்டட் டு ஆர் கல்ச்சர். தே லைக் இந்தியன் மியூசிக் பட் nowadays youngsters don't like Indian music. They prefer foreigners are getting adapted to our culture. They like Indian music. But nowadays youngsters don't like Indian music. They prefer listening to rock music better than the Indian Suprabhatam and all that.
5: அதான் உங்களுக்கு வந்து அல்டிமேட்டாக நீங்கள் வந்து மியூசிக் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக பீஸ் ஆஃப் மைண்ட் யூ லைக் டு ரிலாக்ஸ் மென்டலாக டென்ஷன் வந்து ஈஸ் அவுட் ஆகணும் இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அந்த ஆங்கிளில் நீங்கள் இந்த ராக் இதெல்லாம் இருக்கும் ஷார்ட் லிவ்டாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே ரிதம் பேஸ்டாக இருக்குது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது மெலடிக்கு இன்றைக்கி ஸ்கோப்பே எல்லாம் போச்சு. அதனால் இதெல்லாம் ஷார்ட் லிவ்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து 70s 80s வந்து மெலடி இன்னைக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்னும் கம்ஃபர்ட்டிங்காக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராசஸ் தான். இவங்களை தடுத்து பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது எது பெட்டர்ன்னு தோணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேல் கெட் பேக் டு திஸ் இந்த டைப். பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் இருக்குது பாருங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபுக்கு பயங்கர வேல்யூ ஜாஸ்தின்னுவாங்க எப்போவுமே. கலர் ஃபோட்டோகிராஃப் விதவிதமாக நீங்கள் எடுத்தால் கூட பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற லைஃப் இதில் இல்லைன்னு. ஸோ இட்ஸ் அ சைக்கிள். இட் வில் டெஃபினெட்லி கம் பேக் டு
4: யூ.
5: யூ ஷியர்லி கெட் பேக் பிகாஸ் ஒரிஜினல் பீஸ் ஆஃப் மைண்டு ரியலாகவே ரிலேட்டிங் யோர் செல்ஃப் டு ஜெனுவின் ஹாப்பினஸ் அண்ட் ஜெனுவின் கம்ஃபர்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் நீங்கள் பார்க்கும்போது அந்த உங்களுடைய ரூட்ஸ் உங்கள் ஃபேமிலி ரூட்ஸில் என்னென்ன இவால்வ் ஆச்சோ அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தின்றதை போக புரிஞ்சுப்பீங்க. பட் இது ஆடியோல சொல்லி புரிய வைக்கவே முடியாது. இது நீங்க அந்த process அத போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம பெட்டரா இருக்கும்.
4: So don't you think in the experience process la namba romba dooram poiton solli
5: adha neenga ellarum fast ah
4: irukinga but then there won't be time to come back. We have already gone very far.
5: Ah adha enga irukku engaludaya moola level la time agum ungalku la irukra brain level innum fast ah kattupinga vishayatha 1 or 2 years la thirupi vandruvinga back to normal adha solla varen.
4: So as I said, we hope that we all get back to our roots one day.
5: I only pray seriously
4: For your time with us. Now we know to what extent Western culture has affected the media people. Thank you.
5: Thank you very much.

0: spend time is probably hitting a bar or going clubbing, which is not entirely wrong, but definitely a very obvious example. I mean, it's very obvious that Western influence does have an impact, because this is something which generally happens in the West. It's not that very common. I mean, you know, every evening going to a pub is something which is very normal in the West, but in India, that's not the way they generally spend time. So today, if that is becoming common, then that is a sure sign that there is Western influence as far as partying is concerned, or pubbing, clubbing, any of that sort. Clothing, yes, all of us today, we're wearing, you know, jeans and stuff, but basically I don't think there's a huge Western impact, because still you have people, you know, wearing bindis and saris, and so for every one person who's wearing jeans, you do have three people wearing saris. So Western impact not that profound as when it comes to clothing, but partying, yes, I think there is very much Western impact.
1: Thank you.
2: What's your name?
1: Aishwarya. Actually, I don't think it affects Indian culture in any way, because I'm sure we can differentiate between what's Indian and what's Western, and we can definitely strike a balance between both of them. I think we can equally party and, you know, wear Western clothes, and at the same time follow our own Indian culture. I don't think it affects it in any way.
2: Hi, what's your name?
3: Yeah, it does affect. If you take in the case of movies and all, it has created a lot of bad impact on the youth. Even the youth tend to wear dresses like that when they see movies and stuff.
2: Hi, ma'am. What's your name?
4: I'm Usha Ramakrishnan. Yes, it does affect, because Indian culture is very different from the Western. But Western doesn't directly influence to a large extent personally, I think, because Western doesn't hit you directly. It comes through the media, it comes through personalities and fashion world, it comes through peers, friends, society. All these have an influence on our Indian culture, but I still feel that it's still intact. While we are starting to ask questions like this itself is a good sign, because we feel that it shouldn't influence us. India has its own culture, and that should be in place. And so far as my experience with young girls is concerned, I always find that they all know what they want. If there is something that they think is not right, they don't do it. Whether it's partying or clothing, they know their limits. They don't go beyond their limits. At least in a place like Chennai, where still this tradition is more prevalent than a few other metros, people know what they want. Youngsters are in the right direction. It's only that they need to be a little more aware, those who are not, about not letting the world influence what they want, their own principles and value system.
2: Okay, thank you, ma'am.
5: Okay, yeah. வந்து இப்போ என்ன சொல்கிறீங்க, தமிழர் வந்து ஃபாரினர்ஸ் வந்தாலும் அவங்களோட கல்ச்சர் வந்து அவங்களது ஒரு மாதிரி. தமிழர் வந்து ஃபாரினர்ஸ் வந்தனால ஒன்றும் கெடலை, ஃபாரினர்ஸ் வந்து அவங்க இதில் இருக்கிறாங்க. அதை பார்த்து தமிழரோட பண்பாடு வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இப்போ உதாரணத்தை சொல்லணும்னா, இப்போ ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூமே எடுத்துக்கோங்களேன், காஸ்ட்யூம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. தமிழரோட பண்பாடு லேடிஸ் எடுத்துக்கிங்கன்னா சாரீஸ், சல்வார், அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்குது. ஆனால் இப்போ பொறுத்தவரையும் இந்த ஃபாரினர்ஸ்லேருந்து ஜீன்ஸ், டிஷர்ட்டு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. அது வந்து நம்ம தமிழரோட பண்பாடு கொஞ்சம் இழக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்பீச்சிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மரியாதைங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே தான் இருக்குது. தமிழருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரியவங்களை பார்த்தாலோ, நார்மலாக யாரை பார்த்தாலும் கொஞ்சம் மரியாதை இருக்கும். அதுவே இப்போ இங்கிலீஷ் அவங்க பேசுவாங்க, பட் அதை பார்த்து பார்த்து பார்த்து தமிழர்களுடைய இது வந்து அதுவும் கம்மியாகுது. எல்லாமே ஆக்டிவிட்டீஸ்லேயே பாதி பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே தான் இருக்குது, தமிழர் பண்பாடுக்கும் இதுக்கும் ஃபாரினர்ஸ்.
6: வெல், ஐ டோன்ட் திங்க் த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ஆக்சுவலி அஃபெக்டிங் அ கண்ட்ரி, பிகாஸ் இட் இஸ் ஆக்சுவலி அப் டு த பீப்புள் ஹவு தே வான் டு வேர் தி க்ளோத்ஸ். It's really ridiculous when people say that, you know, Western influence is actually affecting the country, because I really feel that it's up to the people how they want to dress up and how they want to wear their clothes. So Western influence can't be blamed, in short. Parting, well, as I said earlier, it's up to the people. It's their choice. So I don't think that the Western influence should be blamed.
7: Johnny, Johnny.
8: Yes, Papa.
7: Taking alcohol?
8: Yes, Papa.
7: Stop this nonsense.
8: Why, Papa?
7: Respect your culture.
8: Ha, ha, ha.
9: This is the state of our children today. Let's join hands and prevent further damage.
8: நம்ம ஸ்டுடியோவில் நாங்கள் இன்னும் எங்கள் பண்பாடை மறக்கலன்னு நினைக்கிறவங்க இப்போ குவிஸ்க்காக வந்திருக்காங்க. நம்ம குவிஸ் மாஸ்டர் விருந்தா, வெல்கம் தெம்.
7: Three contestants in our studio. In team A there is Shriya, team B Anjali, and team C is Mahima. So out of three, one will be eliminated in round one. The last person standing wins. Each person get 10 points for correct answer and minus 5 for wrong answer.

ஓகே பீப்புள், ஸோ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இட்ஸ் ஹை டைம் வி சைன் அவுட். எங்கள் பேக்கேஜில் ஃபர்ஸ்ட் ஆர்ஜே பாஸ்கியோட இன்டர்வியூ இருந்தது. ஹீ டோல்ட் அஸ் ஹிஸ் டேக் ஆன் ஆர் டாபிக். நெக்ஸ்ட் வாய்ஸ் ஆஃப் த பீப்புளில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஃபெஷனைசேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். குவிசர்ஸ் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாங்க, மூவிங் டு த ஃபியூச்சர் டஸ் நாட் மீன் ஃபர்கெட்டிங் த பாஸ்ட்னு. Hope you had fun for the last 30 minutes with us, and we will get back to you soon with lots more. Stay tuned. Last but not the least, respect your culture and your nation will respect you.

0: மேட்ச்சு. ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் MOP பிளாட்ஃபார்ம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ஜல்சக்தி அமைச்சகத்தின் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையால் நடத்தப்பட்டு சமுதாய வானொலி சங்கத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி.
1: வானொலி வாயிலாக சொல்லப்படும் தூய்மையான மற்றும் நீர்வளம் நிறைந்த ஒரு கிராமத்தின் கதை.
0: அத்தியாயம் 3.

0: காட்சி ஒன்று.
1: ஓ, ஸ்வச்சிகா எங்க போயிருப்பாளோ தெரியலையே. அவ ஒரு போதும் இவ்வளவு தாமகமா வந்ததே இல்ல. இன்று நான் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் போல இருக்க.
0: நில் நில் சுஜல், நான் இங்கேதான் இருக்கேன்.
1: ஓ, நீங்களா? ஒருவேளை தண்ணீர் எடுக்க போயிருப்பீங்கன்னு நினைச்சேன்.
0: தண்ணீர் எடுக்கவா? இல்ல இல்ல சுஜல், தண்ணீர் கிணறுகளுக்கும் கை பம்புகளுக்கும் போவதெல்லாம் பழங்கால விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல குழாய்கள்ல இருந்து தண்ணி வருது.
1: ஆமா, நீங்க சொல்றது சரிதான். கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு.
0: என் கிராமத்துல பெண்களும் சிறுமிகளும் மற்றவங்களும் தங்கள் மீதி வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதற்காக காலையிலிருந்து தண்ணீருக்கு ஏற்பாடு செய்வதிலேயே தங்க நேரத்தை செலவிடுறார்கள் என்பது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது.
1: நீங்க சொல்வது முற்றிலும் சரி. பல நேரங்கள்ல போதுமான தண்ணீர் இருப்பதை உறுதி செய்ய அவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை தண்ணீர் எடுக்க செல்ல வேண்டியிருக்கு.
0: அது மட்டும் இல்ல, சிறுமிகள் தங்கள் படிப்பை தவறவிடும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அசுத்தமான தண்ணீரை பருகுவதால உடல்நல குறைவு ஏற்படுவதும் ஒரு சாதாரண நிகழ்வாகிவிட்டது.
1: தண்ணீரே ஓ தண்ணீரே, உன் நிறம் எப்படிப்பட்டது? தண்ணீரே ஓ தண்ணீரே, உன் நிறம் எப்படிப்பட்டது?
0: ஆச்சரியம் ஆச்சரியம், உன் வழிமுறை எப்படிப்பட்டது?
1: ஆஹா, ஸ்வச்சிகா, இது ஒரு புத்தம் புதிய பாடலாவே மாறிடுச்சே.
0: திரு சுஜல், பாடுற நேரம் முடிஞ்சிட்டு நாம இப்ப நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: ஓ, ஆமா ஆமா, உங்கள் அனைவருக்கும் சுஜலின் வணக்கங்கள்.
0: ஸ்வச்சிகாவின் வணக்கங்களும் உரித்தாகட்டும்.
1: ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் உள்ள குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையால் நடத்தப்பட்டு கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷன் சமுதாய வானொலி சங்கத்தால் தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குகிறோம்.
0: தூய்மையான மற்றும் நீர்வளம் மிக்க கிராமம், வானொலி வாயிலாக ஒரு கிராமத்தின் கதை. மாற்றத்தை நோக்கி. சுஜல், ஜல்ஜீவன் மிஷன் காலத்தையே மாற்றிவிட்டது. 2019 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஹர் கர் ஜல், ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் வழி நீர் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களுக்கு குழாய் வழி குடிநீரை வழங்க தொடங்கியுள்ளது.
1: ஆமாம், இப்போது பெண்கள், முதியவர்கள் மற்றும் சிறுமிகள் தண்ணீர் கொண்டு வருவதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
0: ஆனால் இவை அனைத்தும் எளிதாக நடந்துவிடவில்லை. ஜல் ஜீவன் மிஷன் என்பது வெறும் குழாய்களை பதிக்கும் பணி என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தினமும் தூய்மையான, பாதுகாப்பான மற்றும் போதுமான தண்ணீரை வழங்குவதற்கான ஒரு உறுதிப்பாடு இது.
1: இன்று குழாயிலிருந்து தண்ணீர் பாய்ந்து வருவதை பார்க்கும் போது அந்த தண்ணீர் தானாக வந்துவிடவில்லை. அதன் பின்னணியில் ஒட்டுமொத்த நாட்டின் கடின உழைப்பும் மக்களின் பங்களிப்பும் உள்ளன. இப்போது ஜல்ஜீவன் மிஷன் 2.0 இன் கீழ் இத்திட்டம் 2028 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் கிடைப்பதையும் ஒவ்வொரு கிராமத்திலும் நீர் விநியோக திட்டங்களின் சிறந்த செயல்பாடு மற்றும் பராமரிப்பு தொடர்ச்சியான சேவையையும் உறுதி செய்ய முடியும். நீங்கள் முன்னோக்கி செல்ல செல்ல பாதைகள் தானாகவே உருவாகும். உங்களுக்குள் இருக்கும் ஆன்ம சக்தியை தட்டி எழுப்ப எழுப்ப ஒவ்வொரு செயலும் எளிதாகிவிடும்.
0: மிக சரியாக சொன்னீர்கள். ஒரு காலத்தில் கடினமாக தோன்றிய எந்த ஒரு பணியும் காலப்போக்கில் எளிதாகிவிடும். முழுமையான தயாரிப்புடன் இருப்பவர்க்கே வெற்றி கிட்டும். நம் மாண்புமிகு பிரதமரின் அழைப்பை ஏற்று நாடு அனைத்து சவால்களையும் கடந்து செயல்பட்டது. பாலைவனத்தின் கடும் வெப்பமோ அல்லது மலைப்பகுதிகளோ எதுவாக இருந்தாலும் இன்று ஒவ்வொரு வீட்டிற்கும் மற்றும் ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.
1: என்னாச்சு?
0: இதையெல்லாம் கேட்கும் போது எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் வரும். இந்த கதை என்னுடையது மட்டுமல்ல. இன்று நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பெண்களும் சிறுமிகளும் தங்கள் தலைகளில் தண்ணீர் சுமந்து செல்லும் சுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். சரி, குழாய் மூலம் தண்ணீர் வசதி கிடைத்த பிறகு நம் கிராமத்தில் வேறு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன?
1: முதலில் நான் கொஞ்சம் தண்ணீர் குடிச்சு விட்டு சொல்றேன். பார் சுச்சிகா, தண்ணீர் மட்டும் வரவில்லை,

0: கிராம மக்களும் இத்திட்டத்தில் இணைந்து செயல்பட தொடங்கியுள்ளனர். வில்லேஜ் வாட்டர் அண்ட் சானிடேஷன் கமிட்டி, கிராம நீர் மற்றும் சுகாதார குழு மூலம் மக்கள் இதை நிர்வகிக்க ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள். நம் தாய்மார்களும் சகோதரிகளும் முன்வந்து பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
1: கிராம நீர் மற்றும் சுகாதார குழுவா, அது என்ன? தயவு செய்து அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள்.
0: வா, அதையும் விளக்குகிறேன். கிராம நீர் மற்றும் சுகாதார குழுவின், அதாவது நீர் மேலாண்மை குழுவின் பணி என்னவென்றால், கிராமத்தில் நீர் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதாகும். நல் ஜல் மித்ரா இயக்குபவர், அதாவது ஆபரேட்டர் உதவியுடன் மோட்டார், குழாய்கள் மற்றும் தண்ணீர் தொட்டி ஆகியவற்றை பராமரித்தல், கசிவுகளை சரி செய்தல், நீரின் தரத்தை அவ்வப்போது பரிசோதித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அத்தோடு தண்ணீர் பயன்பாட்டிற்கான கட்டணங்கள் குறித்தும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது.
1: அப்படியா, கிராம மக்களே இதெல்லாம் செய்வார்களா?
0: இல்லை, இப்பணிகளை செய்வதில் பஞ்சாயத்து அவர்களுக்கு உதவுகிறது. அத்தோடு சில குறிப்பிட்ட செயல்பாடுகளை மேற்கொள்ள சுய உதவி குழுக்களில் உள்ள பெண் உறுப்பினர்களின் உதவியையும் அவர்கள் நாடலாம்.
1: புரிகிறது. அப்படியானால் பஞ்சாயத்து அளவில் சர்பஞ்ச், பிரதான், முகியா மற்றும் பஞ்சாயத்து பிரதிநிதிகளின் பொறுப்புகள் என்ன?
0: பஞ்சாயத்து அளவில் மக்களின் நம்பிக்கையை தக்க வைக்கும் வகையில் இத்திட்டத்தை பராமரிக்க சர்பஞ்ச், பிரதான், முகியா மற்றும் பஞ்சாயத்து பிரதிநிதிகள் ஆகியோர் நீர்க்குழுவுடன் இணைந்து பணியாற்றுகின்றனர்.
1: மிக அருமை. இப்போது இதில் சமூகத்தின் பங்கு என்ன என்பதையும் எங்களிடம் கூறுங்கள் திரு சுஜல் குமார்.
0: ஸ்வச்சிகா, சமூகம் தான் இதில் மிக முக்கியமான கண்ணி. அவர்களின் ஆதரவில்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் பராமரிப்பதும் அதன் நீடித்த செயல்பாட்டை உறுதி செய்வதும் மிகவும் கடினம். இத்திட்டத்தை பொறுத்தவரை சமூகத்திற்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் உள்ள பொறுப்புகள் பின்வருமாறு: நீர்க்குழு மற்றும் பஞ்சாயத்துடன் இணைந்து பணியாற்றுதல், தண்ணீர் சேவை கட்டணங்களை உரிய நேரத்தில் செலுத்துதல், தண்ணீரை வீணாக்காமல் இருத்தல், நீர் ஆதாரத்தை பாதுகாத்து அதை நிலைத்திருக்க செய்வதற்காக நீர் நிரப்புதல், அதாவது மில் நிரப்புதல் பணிகளில் ஈடுபடுதல், புகார்களை மறைக்காமல் அவற்றை உடனடியாக தெரிவித்து தீர்வுகளை காண அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுதல்.
1: ஒவ்வொருவரும் இந்த திட்டம் எனக்கு சொந்தமானது என்று சொல்லும் போதுதான் ஒரு திட்டம் நிலைத்திருக்கும்.
0: அதனால்தான் நீர் விநியோகம், தரம் மற்றும் பராமரிப்பு போன்ற திட்டங்கள் குறித்த தகவல்களை பொதுமக்களுக்கு கிடைக்க செய்வதற்கும் இப்போது முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒவ்வொருவரும் அந்த தகவல்களின் அடிப்படையில் தங்கள் பங்கை ஆற்ற முடியும்.
1: அது மிகவும் நல்ல விஷயம். ஆனால் நிச்சயமாக இந்த திட்டத்தில் சில சிக்கல்களும் எழ வேண்டும் அல்லவா? அவை எவ்வாறு சரி செய்யப்படுகின்றன?
0: அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிராம மக்கள் தங்கள் சர்பஞ்ச் அல்லது நீர்க்குழு உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த அமைப்பை இயக்குவதற்கு ஒரு இயக்குநரும் இருக்கிறார். அவரை நாம் குழாய் நீர் நண்பர், நல் ஜல் மித்ரா என்று அழைக்கிறோம். அவர்களால் சிறு பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். பெரிய பிரச்சனைகளுக்கு மாவட்ட அளவிலான குழாய் சேவை மையத்தை உதவிக்கு தொடர்பு கொள்ளலாம்.
1: அது மிகவும் நல்ல விஷயம்.
0: இந்த இயக்கம் இதுவரை என்ன முன்னேற்றம் கண்டுள்ளது? மேலும் ஜல் ஜீவன் இயக்கம் 2.0 என்ன சிறப்பு? ஜல் ஜீவன் இயக்கத்தின் திட்ட இயக்குனர் திரு கமல் கிஷோர் சோன் அவர்கள் இதை பற்றி நமக்கு கூறுவார். அவர் கூறுவதை கேட்போம்.
2: வணக்கம் நண்பர்களே, நான் கமல் கிஷோர் சோன், தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் கூடுதல் செயலாளர் மற்றும் திட்ட இயக்குனர்.
3: ரேடியோ கார்யக்ரம்
2: வானொலி வாயிலாக சொல்லப்படும் தூய்மையான மற்றும் நீர்வளமிக்க ஒரு கிராமத்தின் கதை என்ற இந்த வானொலி நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவருடனும் இணைவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சி ஜல் ஜீவன் இயக்கத்தை மையமாக கொண்டிருப்பதால் அது குறித்த சில முக்கிய அம்சங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, இந்தியாவின் ஒவ்வொரு கிராமப்புற பகுதியிலும் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் இணைப்புகள் மூலம் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான குடிநீர் சென்றடைவதையும், கிராமங்களில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிகள் போன்ற நிறுவனங்களுக்கு குழாய்கள் மூலம் குடிநீர் கிடைப்பதையும் உறுதி செய்வதே ஜல் ஜீவன் இயக்கத்தின் முக்கிய நோக்கமாக எப்போதும் இருந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் இந்த திசையில் நாம் விரைவான முன்னேற்றம் கண்டுள்ளோம். இன்று இந்த திட்டம் பல கிராமங்கள் மற்றும் ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது அவற்றின் செயல்பாட்டையும் பராமரிப்பையும் உறுதி செய்வதே மிக முக்கியமான விஷயமாக மாறியுள்ளது. இந்த சூழலில் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் இரண்டாம் கட்டமான JJM 2.0 செயல்படுத்தப்பட்டு இத்திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த புதிய கட்டத்தில் ஜல் ஜீவன் மிஷன் புதிய சீர்திருத்தங்களுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போது எங்கள் கவனம் ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதோடு மட்டும் நின்றுவிடாமல் அந்த சேவை சீராகவும் பாதுகாப்பானதாகவும் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்வதிலும் உள்ளது. இதற்காக கிராம மக்களின் பங்களிப்பு மேலும் வலுப்படுத்தப்படுகிறது. நீர் சேவை மதிப்பீடு மூலம் கிராம மக்கள் தங்கள் திட்டத்தை ஆய்வு செய்து நீர் சேவையின் இருப்பு, தரம் மற்றும் தற்போதைய நிலை ஆகியவற்றை தெரிந்து கொள்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலான தொழில்நுட்ப குழுவின் உதவியுடன் சேவையை மேம்படுத்துவதற்கான திட்டம் ஒன்று தயாரிக்கப்படுகிறது. மேலும் ஊராட்சிகளுக்கு செயல்பாடுகள், பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பணிகளிலும் இக்குழு உதவுகிறது. இதனுடன் சேர்த்து ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் சமூக பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் உரையாடல் நிகழ்ச்சி மூலம் கற்றல் மற்றும் அனுபவங்கள் இரு நிலைகளில் பகிரப்படுகின்றன. சுஜல் கிராம் குடிநீர் உரையாடல் நிகழ்வில் கிராமங்களும் கிராம பஞ்சாயத்துகளும் தங்கள் சிறந்த முன்னெடுப்புகள் மற்றும் சாதனைகளை தேசிய அளவில் பகிர்ந்து கொள்கின்றன. இதன் மூலம் அவை அங்கீகாரம் பெறுவதுடன் அவற்றின் பணிகள் பாராட்டப்படுகின்றன. மேலும் நாடு முழுவதும் உள்ள பிற கிராமங்களும் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்கின்றன. மறுபுறம் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நீதிபதி அளவிலான குடிநீர் உரையாடல் என்பது மாவட்ட நிர்வாகம் தனது மாவட்டத்தில் உள்ள வெற்றிகரமான உதாரணங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு தளமாகும். இதன் மூலம் குடிநீர் தொடர்பான பயனுள்ள தீர்வுகள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் மாவட்டம் முழுவதும் மட்டுமின்றி பிற பகுதிகளுக்கும் சென்றடைகின்றன. நண்பர்களே, ஜல் ஜீவன் மிஷன் என்பது வெறும் குழாய்கள் மற்றும் தண்ணீர் தொட்டிகளை அமைப்பதற்கான திட்டம் மட்டுமல்ல, இது சமூக பங்கேற்பை அடிப்படையாக கொண்ட ஒரு மக்கள் இயக்கமாகும். ஒரு கிராமம் தனது நீர் விநியோக அமைப்பை தானே புரிந்து கொண்டு நிர்வகிக்கும் போது மட்டுமே அது நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து செயல்பட முடியும். எனவே வருங்கால சந்ததியினருக்கும் பாதுகாப்பான நீர் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல், நீரின் தரத்தை பராமரித்தல் மற்றும் சமூக பங்கேற்பை உறுதி செய்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய அடித்தளங்களாக அமைந்துள்ளன.
0: இதன் மூலம் நீர் சேவைகள் தொடர்ந்து நிலையான மற்றும் திறமையாக இயக்கப்படும். யோசிச்சு பாருங்க, தற்போது நாடு முழுவதும் 150 மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்கள் குழாய் நீரை பெறுகின்றன. நாட்டின் ஒவ்வொரு குடும்பமும் குழாய் நீரை பெற தொடங்கும் போது அதுவும் தொடர்ந்து மக்களின் வாழ்க்கை எவ்வளவு எளிதாக மாறும் இல்லையா?
1: ஆம், ஆனால் குழாய்கள் வழியாக வரும் நீரை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் நாம் தான், அதாவது கிராம மக்கள் ஆகிய நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். அப்போதுதான் யாரும் நோய்வாய்ப்பட மாட்டார்கள். யார் சிரித்தது? சுஜல், நீ அதை கேட்டாயா?
0: அது அவள்தான். தூஷிகா, நீ சொன்னதை கேட்டுத்தான் சிரிக்கிறாள்.
1: நான் ஏதாவது வேடிக்கையாக சொன்னேனா?
0: இப்போது என்ன சொன்னாய்?
1: நான் என்ன சொன்னேன்?
0: நீரை சுத்தமாக வைத்துக் கொள்வது மக்களின் பொறுப்பு என்றும் சொன்னாயே.
1: ஏன் இப்படி திரும்ப திரும்ப சிரிக்கிறாய்? உன் அப்பாவி குணத்தை பார்த்துதான் சிரிக்கிறேன். சுத்தமான நீரை எப்படி அடையாளம் காண்பது என்றும் அதன் முக்கியத்துவம் என்ன என்றும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நான் எப்போதோ இந்த இடத்தை விட்டு சென்றிருப்பேன். தண்ணீர் வந்தால் போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறீர்களா? ஒருவேளை தண்ணீர் மாசுபட்டால் என்ன ஆகும்? நோய்கள், மருத்துவமனைகள் என அனைத்தும் என்னால் தான் ஏற்படும். நான் தான் தூஷிகா, நீர் மாசுபாட்டின் ராணி.
0: ஓ, நீர் மாசுபாட்டின் ராணியே, உன் ஆட்சி இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது.
1: ஆமாம், இந்த முறை உன்னை நாங்கள் எங்கள் வழியில் குறுக்கிடவிட மாட்டோம்.
0: சுத்தமான நீரின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக முடிவு செய்துவிட்டோம்.
1: அப்படியானால் இதுவரை மக்களின் வீடுகளுக்கு தண்ணீர் செல்லவில்லையா? இப்போது அப்படி என்னதான் மாறிவிட்டது?
0: ஆம், நிச்சயமாக முன்பும் மக்களின் வீடுகளுக்கு தண்ணீர் சென்றதுதான். ஆனால் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடிநீர் திட்டத்திலும் நீரை சுத்திகரிப்பதற்கான நிலையமும், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், கிருமி நீக்கம் செய்யும் அமைப்பும், டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட் இருப்பதை உறுதி செய்கிறார்கள். குளோரினேற்றம் அதாவது குளோரினேஷன், வடிகட்டுதல் அதாவது ஃபில்ட்ரேஷன் மற்றும் பிற சுத்திகரிப்பு முறைகள் மூலம் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான நீரை வழங்க முடியும்.
1: ஆனால் தண்ணீர் பிறகும் அசுத்தமாகலாம் அல்லவா? அது மக்களுக்கு எப்படி தெரியும்?
0: ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தில்

0: ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வைத்திருக்கிறது. மேலும் வீட்டு செலவுகளையும் குறைக்கிறது. ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும்போது மருந்துகள் மற்றும் சிகிச்சைக்கான செலவு மிச்சமாகிறது. அந்த பணத்தை குழந்தைகளின் கல்வி, சத்தான உணவு மற்றும் வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். எனவே தூஷிகா அவர்களே, உங்கள் மூட்டை முடிச்சுகளை கட்டுக்கொண்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
1: ஓ, இந்த ஜல்ஜீவன் மிஷன் எல்லோரையும் விழிப்புணர்வு உள்ளவர்களாக மாற்றுகிறதே. பரவாயில்லை, நான் இப்போது கிளம்புகிறேன், ஆனால் மீண்டும் வருவேன். கிராம மக்கள் எங்கே கவனக்குறைவாக இருக்கிறார்களோ அங்கே நான் மீண்டும் வருவேன். பார்த்து கொண்டிருங்கள், அவர்கள் நிச்சயம் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார்கள்.
0: போங்கள் போங்கள், இங்கே உங்களுக்கு இனி இடமில்லை.
2: हम पानी बना नहीं सकते, सिर्फ बचा सकते हैं। इसलिए हमारे पास एक ही रास्ता है, पानी चाहिए तो उसे बचाइए। लीकेज रोकें, पानी बचाएं। क्या आप जानते हैं, मामूली लीकेज से ही हर महीने 1000 लीटर पानी बर्बाद हो जाता है। यदि एक नल से हर मिनट 45 बूंद पानी टपकता है तो 3 घंटे में 1 लीटर से ज्यादा पानी बह जाता है। पानी की हर बूंद मायने रखती है। जल बचाएं, भविष्य बनाएं।
3: स्वच्छ सुजल, स्वच्छ सुजल, यही है भारत का नारा न्यारा।
2: स्वच्छ सुजल गांव की कहानी, रेडियो की जुबानी।
1: काची 3, समूह 3 पंगु। सुजल, நம்மை விட மக்கள் தூஷிகாவின் பேச்சிற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்களா?
0: இல்லை ஸ்வச்சிகா, சிறிய அளவிலான கவனக்குறைவு மற்றும் சோம்பேறித்தனம் காரணமாக நாம் நமது நீர் ஆதாரங்களை மாசுபடுத்தி விடுகிறோம். அதனால் தூஷிகா வெற்றி பெறுகிறாள்.
1: சரி, ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகள் நடைபெறும் போது அரசாங்கமும் அந்த துறையும் சமூகத்துடன் இணைந்துதான் முக்கியமான பணிகளை மேற்கொள்கின்றன என்று நீ எங்களிடம் கூறியிருந்தாய். ஆனால் கட்டுமானம் முடிந்த பிறகு இத்திட்டத்தை நிர்வகிப்பதற்கான பொறுப்பை கிராம மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள்? இத்திட்டம் சமூகம் மற்றும் பஞ்சாயத்திடம் எப்போது எவ்வாறு ஒப்படைக்கப்படும்?
0: அது மிக முக்கியமான கேள்வி. கட்டுமான பணிகள் நிறைவடைந்த பிறகு திட்டத்தை சரிபார்க்க சில நாட்களுக்கு சோதனை ஓட்டம் நடத்தப்படுகிறது. இதனால் அதில் குறைபாடுகள் இருக்காது. இது ஆணையிடுதல் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்தும் சரியாக செயல்படுவதை கண்டறிந்ததும் கிராம அளவிலான திட்டம் பஞ்சாயத்து மற்றும் சமூகத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில் அரசாங்கம் சமுதாயத்துடன் இணைந்து ஜல் அர்பன் திவாஸ் என்று கொண்டாடுகிறது. இந்த சோதனை ஓட்டம் குறைந்தது 15 நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டும்.
1: ஜல் அர்பன் திவாஸ், எவ்வளவு அழகான பெயர் அது! இதற்கு அர்த்தம் என்ன?
0: ஜல் ஜீவன் மிஷனின் மிஷன் இயக்குனர் திரு கமல் கிஷோர் சோன் அவரிடமிருந்து இந்த தகவலை பெறுவோம்.
4: நான் கமல் கிஷோர் சோன், தேசிய ஜல்ஜீவன் இயக்கத்தின் கூடுதல் செயலாளர் மற்றும் திட்ட இயக்குனர். ஜல் அர்பன் திவாஸ் என்றால் என்ன என்பதை இன்றைய வானொலி நிகழ்ச்சி மூலம் சொல்கிறேன். 73வது அரசியல் அமைப்பு திருத்தம் மற்றும் சமூக பங்கேற்பு உணர்வின்படி ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் ஒரு நீர் வழங்கல் திட்டம் நிறைவடைந்தவுடன் அது கிராம பஞ்சாயத்து மற்றும் சமூகத்தின் செயல்பாடு மற்றும் பராமரிப்புக்காக ஒப்படைக்கப்படுகிறது. இந்த பொறுப்பை ஒரு கொண்டாட்டமாக ஏற்றுக்கொள்வதற்காக ஜல் அர்பன் திவாஸ் கொண்டாடப்படுகிறது. நண்பர்களே, ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் கட்டப்பட்ட கிராமப்புற குழாய் நீர் வழங்கல் திட்டங்களை கிராம பஞ்சாயத்து, கிராம குடிநீர் மற்றும் சுகாதார குழு மற்றும் சமூகத்திடம் அரசும் துறையும் முறையாக ஒப்படைக்கும் ஜல் அர்பன் திவாஸ் அந்த கிராமத்திற்கு ஒரு வரலாற்று நாள். இந்த நாளில் கிராம சமூகம் அதன் நீர் அமைப்பை பெருமையுடனும் பொறுப்புடனும் உரிமையுடனும் ஏற்றுக்கொள்கிறது. மேலும் அதை நிர்வகிக்கவும் பாதுகாக்கவும் கூட்டாக தீர்மானிக்கிறது.
0: இப்போது ஜல் அர்பன் திவாஸ் என்றால் என்னவென்று புரிகிறதா? இந்த தகவலை ஜல் ஜீவன் மிஷனின் மிஷன் இயக்குனர் திரு கமல் கிஷோர் சோன் தெரிவித்தார்.
1: ஆம், முற்றிலும். தண்ணீர் என்பது வெறும் அரசின் திட்டம் அல்ல என்பதே இந்த நாளின் செய்தி.

0: முழு கிராமத்தின் பொறுப்பு. இன்றும் நாளையும் இனி வரும் காலங்களிலும் எல்லோரும் சேர்ந்து பார்த்து கொள்வார்கள். ஆனால் இந்த திட்டம் இப்போது ஒப்படைக்கப்பட தயாராக உள்ளதா என்பதை எப்படி சரிபார்ப்பது என்று சொல்லுங்கள். என்னவெல்லாம் செய்ய வேண்டும்?
1: திட்டம் கிராமத்திற்கு கைமாறுவதற்கு முன் குடிநீர் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளதா? சில நாட்களாக திட்டத்தை செயல்படுத்தி சோதனை செய்ததா? தண்ணீர் பாதுகாப்பானதா இல்லையா என சோதனை நடத்தப்படுகிறது. குழாய் நீர் நண்பர் மற்றும் குழு அவர்களின் பொறுப்புகள் பற்றிய தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கள அளவிலான ஆய்வு முழு அமைப்பும் கட்டி முடிக்கப்பட்டு அனைத்து தகவல்களும் கிராமத்தில் பொதுவெளியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நீர் தொடர்பான கூட்டம் மூலம் கிராம மக்கள் ஒன்றிணைக்கப்பட்டு நீர் ஆதாரங்களும் சுத்தம் செய்யப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் நிறைவடைந்த பின்னரே இத்திட்டம் கிராமத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது.
0: ஓ, அருமை! இப்போது சொல்லுங்கள், இதை நாம் எப்படி கொண்டாட போகிறோம்?
1: இதை ஒரு கூட்டு திருவிழாவாக கொண்டாட வேண்டும். நமது உள்ளூர் நாட்டுப்புற மரபுகளின்படி நாம் இதை கொண்டாடலாம். நீர் ஆதாரம் முதல் குழாய் இணைப்பு வரை ஒரு பயணத்தை, அதாவது சமூகத்துடன் இணைந்து ஒரு கள ஆய்வு நடைபயணம் அல்லது நீர் ஆதாரத்தை சுற்றியுள்ள பகுதிகளை வலம் வரும் நிகழ்வை மேற்கொள்ள வேண்டும். கிராமத்தின் குடிநீர் விநியோக திட்டத்தின் வரைபடம் மற்றும் நீரின் தரம் குறித்த அறிக்கை ஆகியவற்றை ஒரு பொது இடத்தில் காட்சிப்படுத்த வேண்டும். நீர் விநியோக கட்டமைப்பு வசதிகளை சுற்றி நீர் பாதுகாப்புக்கான புனித நூல், வாட்டர் ப்ரொடெக்ஷன் த்ரெட் ஒன்றை கட்டி நமது குடிநீர் விநியோக திட்டத்தையும் நீர் ஆதாரங்களையும் பாதுகாப்பதாக உறுதிமொழி ஏற்க வேண்டும். இதனுடன் நீர் சேமிப்பு நடைமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் மற்றும் நீர் சேமிப்பிற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே நாளில் இத்திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பஞ்சாயத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதை உள்ளூர் கலாச்சாரத்திற்கு ஏற்ப கொண்டாட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்நாளில் ஒவ்வொரு கிராமமும் தங்கள் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர், உள்ளூர் அமைச்சர், பிற மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் வெளியூர்களில் வசிக்கும் கிராம மக்கள் ஆகியோரை தவறாமல் அழைக்க வேண்டும். இது தவிர ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் நாம் தற்போது ஜல் உற்சவ் விழாவையும் கொண்டாடி வருகிறோம்.
0: ஜல் உற்சவ், அப்படி என்றால் என்ன?
1: மிகச்சிறந்த கேள்வி. அனைவரும் இதில் பங்கேற்கும் வகையில் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் மூன்று நிலைகளில் ஜல் உற்சவ் விழாவை கொண்டாட அரசு முடிவு செய்துள்ளது.
0: மூன்று நிலைகளா? தயவு செய்து அதை எளிமையான மொழியில் விளக்குங்கள்.
1: நிச்சயமாக. முதலாவது தேசிய அளவிலான ஜல் மகோத்சவ். இது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் முதல் மார்ச் 22 உலக நீர் தினம் வரை கொண்டாடப்படுகிறது.
0: அப்படியா? அப்படியானால் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நீர் குறித்த விழிப்புணர்வு மற்றும் மக்கள் பங்கேற்புக்கான சூழல் உருவாக்கப்படுகிறதா?
1: மிகச் சரியாக சொன்னீர்கள். நீர் குறித்த கூட்டு பொது விழிப்புணர்வு சூழலை உருவாக்கும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள், கலந்துரையாடல்கள், பாராட்டு விழாக்கள் மற்றும் சமூக பங்கேற்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன.
0: அப்படியானால் இரண்டாவது நிலை எது?
1: இரண்டாவது நிலை என்பது மாநில அளவிலான மாநில நீர் திருவிழா, ஸ்டேட் வாட்டர் ஃபெஸ்டிவல் அல்லது ஆற்று திருவிழா, ரிவர் ஃபெஸ்டிவல் ஆகும். இதன் கீழ் ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் ஆறுகள், நீர் சார்ந்த மரபுகள் மற்றும் உள்ளூர் கலாச்சாரத்திற்கு ஏற்ப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்றன.
0: அதாவது ஒவ்வொரு மாநிலமும் நீர் திருவிழாவை தங்கள் தனித்துவமான அடையாளத்துடன் தங்கள் சொந்த பாணியில் கொண்டாடுகின்றனவா?
1: ஆம், சில இடங்களில் ஆற்றங்கரைகளில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. வேறு சில இடங்களில் நீர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. மற்றும் சில இடங்களில் இது உள்ளூர் திருவிழாக்களுடன் இணைக்கப்படுகிறது.
0: அப்படியானால் மூன்றாவது நிலை?
1: மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான நிலை என்பது கிராம மற்றும் பஞ்சாயத்து அளவிலான லோக் ஜல் உத்சவ், மக்கள் நீர் திருவிழா ஆகும்.
0: இதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் உண்மையான பணி கிராமத்தில் தான் நடைபெறுகிறது.
1: சரியாக சொன்னீர்கள். இத்தகைய நீர் திருவிழாக்களின் போது நீர் தொடர்பான ஆலோசனை கூட்டங்களும் நடத்தப்படுகின்றன. கிராம மக்கள் ஒன்று கூடி தங்கள் நீர் விநியோக திட்டத்தை ஆய்வு செய்கிறார்கள். ஏதேனும் குறைகள் இருந்தால் அவற்றை சரி செய்து சேவையை இன்னும் சிறப்பாக மாற்றுகிறார்கள். நீர்நிலைகள் சுத்தம் செய்யப்படுகின்றன. இத்திட்டத்தை தொடர்ச்சியாகவும் நிலையானதாகவும் செயல்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து உறுதிமொழி ஏற்கிறார்கள்.
0: அப்படியானால் நாடு முதல் கிராமம் வரை ஒவ்வொரு நிலையிலும் நீர் என்பது ஒரு கொண்டாட்டம், ஒரு பொறுப்பு மற்றும் சமூக பங்கேற்பு ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது.
1: நிச்சயமாக, ஜல் உற்சவ் என்பது வெறும் ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, மாறாக சமூக பங்கேற்பின் மூலம் நீருக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது.
0: முற்றிலும் உண்மை. இதற்காக ஜல் அர்பன் திவாஸ் அன்று கோரக்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவி கிஷன் மற்றும் ராஜ்கர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரோட்மல் நகர் ஆகியோருடன் நாங்கள் உரையாடினோம். இந்த முன்னெடுப்புகள் குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம்.
2: நன்றி பிரதமர் மோடிஜி. ஜல் சக்தி ஜிஆர் பாட்டீல் சார் யோகி மகாராஜ், நான் கிராமத்து ஆள், அதனால் இந்த எண்ணம் புரியும். வருங்காலத்தில் தண்ணீர் குறைந்து பூமியிலிருந்து மறையலாம் என்று பிரதமர் சொன்னார். அதை சேமித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் நீர் தருவது பெரிய சாதனை, சாத்தியமில்லை என நினைத்தேன். என் தொகுதியில் நடந்தது. 175,000 லிட்டர் டேங்க், ஆட்டோ அமைப்பு, வீடு வீடாக தண்ணீர், மக்கள் நிம்மதி. இதை கண்டு நான் கண் முன்னே நம்பினேன். என்று மகிழ்ச்சிக்கு அளவை இல்லை.
3: ஜல் ஜீவன் மிஷன் பணிகளுக்கும் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடிஜியின் ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் நீர் என்ற உறுதிக்கும் நான் மனப்பூர்வமாக பாராட்டி நன்றி சொல்கிறேன். ராஜ்கர் மாவட்டத்தில் இதன் கீழ் சுமார் 1331 கிராமங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. சில தடங்கல்களால் தாமதம் ஏற்பட்டாலும் வேலை மிக பாராட்டுக்குரியது. குண்டிவே கிராமத்தில் வாரம் 7 நாளும் 24 மணி நேரமும் குழாய் நீர் கிடைக்கிறது. அங்குள்ள நடைமுறை நமக்கு நல்ல பாடம். பொதுவாக சிலர் குழாயின் டாப் எடுத்து விடுவதால் நீர் வீணாக போகும். ஆனால் குண்டிபே பஞ்சாயத்து மக்கள் ஒவ்வொரு குழாயிலும் டாப் வைத்துள்ளனர். அவர்களுக்கு நன்றி. நான் கிராமத்துக்கு சென்ற நாள் டாப் திறந்தேன். மக்கள் சிரித்தார்கள். டாப் மூடியே இருக்க வேண்டும், நீங்களும் எங்களுடன் நிற்கிறீர்கள் என்றேன். அது நல்ல தருணம். அங்கே அவர்கள் தண்ணீர் வீணாகாதபடி வீட்டு வீட்டாக கவனம் செலுத்துகிறார்கள். கசிவு வந்தால் உடனே சரி செய்கிறார்கள். கட்டணமும் பதிவேடும் ஒழுங்காக வைத்திருக்கிறார்கள். இதுதான் திட்டத்தின் வெற்றிக்கு முக்கியம். அரசு நீரை கிராமம் வரை கொண்டு வரும். அடுத்த கட்டத்தை மக்கள் தான் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி பொறுப்புடன் மற்ற பஞ்சாயத்துகளும் நடந்தால் எல்லா வீடுகளுக்கும் விரைவில் நலமான குடிநீர் கிடைக்கும். அதுவே பிரதமரின் கனவு. நாம் அனைவரும் இதற்கு முழு ஆதரவு தருகிறோம். இதுபோல் மற்ற கிராமங்களிலும் விரைவில் நடக்க பிரதமரின் கனவு நிறைவேறும். மிஷன் கிராமம் வரை நீர் கொண்டு வரும். உள்ளக விநியோகம் பஞ்சாயத்தின் பொறுப்பு. மக்கள் அமைப்புகள் முன்வர வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் தவறுகள் இருக்கலாம், ஆனாலும் முயற்சி சிறப்பு. அனைவரும் உங்களுடன். நன்றி.
0: கோரக்பூர் மற்றும் ராஜ்கர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனான உரையாடலை இப்போது எங்கள் நேயர்களுக்காக ஒளிபரப்பினோம். அது மிக சிறந்த கருத்து சுஜல். ஜல் அர்பன் திவாஸ் மற்றும் ஜல் உற்சவ் ஆகியவை கலாச்சாரம் மற்றும் பொறுப்புணர்வின் சங்கமமாக திகழ்கின்றன. இதை தாண்டி ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் என்னென்ன டிஜிட்டல் அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம்.
4: பஞ்சாயத்து, கிராம நீர் மற்றும் சுகாதார குழு மற்றும் உள்ளூர் சமூகம் ஆகியவை தங்கள் குடிநீர் விநியோக அமைப்பை சிறப்பாக புரிந்து கொண்டு நிர்வகிப்பதற்காக இந்திய அரசு சில முக்கியமான டிஜிட்டல் அமைப்புகளை உருவாக்கியுள்ளது. அவற்றில் மிக முக்கியமானது பஞ்சாயத்து டேஷ்போர்டு ஆகும். குடிநீர் சேவைகளை மேம்படுத்துவதற்காகவே இந்த பஞ்சாயத்து டேஷ்போர்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திட்டத்தின் முன்னேற்றம், உருவாக்கப்பட்ட நீர் உள்கட்டமைப்பு வசதிகள், நீரின் தரம் மற்றும் பயிற்சி நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை சர்பஞ்ச் மற்றும் முகியா ஆகியோர் பார்வையிடலாம். அத்துடன் தங்கள் கருத்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கலாம். இரண்டாவது முக்கியமான டிஜிட்டல் முயற்சி சுஜலம் தரவுத்தளம் ஆகும். இதன் மூலம் நீர் ஆதாரம் முதல் குழாய் வரை உள்ள ஒவ்வொரு குழாய் வழி குடிநீர் திட்டம் குறித்த தகவல்களும் ஒரே தளத்தில் கிடைக்கின்றன. இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நீர் விநியோக திட்டத்திற்கும் மற்றும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு தனித்துவமான அடையாளம், அதாவது சுஜல் கிராம ஐடி வழங்கப்படுகிறது. இதனால் திட்டத்தை கண்காணித்தல், நிர்வகித்தல் மற்றும் சேவையை வழங்குதல் ஆகியவற்றை மிகவும் வெளிப்படையானதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்ற முடிகிறது. இதன் வாயிலாக உங்கள் கிராமத்தின் குடிநீர் திட்டம் குறித்த தகவல்களை நீர் ஆதாரம் முதல் குழாய் வரை மற்றும் திட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் நீங்கள் பார்வையிட முடியும். இத்திட்டம் தொடர்பான பிற அத்தியாவசிய தகவல்களும் இதில் கிடைக்கும். மூன்றாவது முக்கியமான முயற்சி முடிவு எடுப்பதற்கான ஆதரவு அமைப்பு ஆகும். நீர் இருக்கும் வரைதான் நாம் அதை பயன்படுத்த முடியும் என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொரு திட்டத்தின் எதிர்காலமும் அதன் நீர் ஆதாரத்தை பாதுகாப்பதிலேயே தங்கியுள்ளது. நீர் குறித்த பல நூற்றாண்டுகால அனுபவத்தின் மூலம் உருவான நமது பாரம்பரிய உள்ளூர் அறிவை நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துடன் இந்த அமைப்பு இணைக்கின்றது. இந்த ஒருங்கிணைப்பு நமக்கு சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. இதன் மூலம் நீர் ஆதாரங்களை மறுநிரப்பு செய்யவும் அவற்றை பாதுகாக்கவும் முடிகிறது. இதனால் இன்று குழாய் வழியாக கிடைக்கும் நீர் நாளையும் மற்றும் வருங்கால சந்ததியினருக்கும் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய முடியும்.
0: தயாரிப்பு வலுவானது, பொறுப்பு அனைவருக்கும் உரியது.
5: நாங்கள் நீரை சேமிப்போம், இத்திட்டத்தை செயல்படுத்துவோம், கிராமத்தின் நீர்வள எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
0: இப்போது எனக்கு புரிகிறது, தங்கள் நீர்வளத்தை பாதுகாக்கும் கிராமமே வலிமையான கிராமம். இனி எனக்கு என்ன நேருமோ?
4: நான் கமல் கிஷோர் சோன், தேசிய ஜல்ஜீவன் இயக்கத்தின் கூடுதல் செயலாளர் மற்றும் திட்ட இயக்குனர். நண்பர்களே, 16வது நிதிக்குழுவின் கீழ் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் கட்டுப்படுத்தப்பட்ட மானியம் என்பது குடிநீர் மற்றும் சுகாதார பணிகளுக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமங்களில் குடிநீர் திட்டங்களை பராமரித்தல் மற்றும் பழுதுபார்த்தல், நீரின் தரத்தை பரிசோதித்தல், நீர் சேமிப்பு, லோக் ஜல் உற்சவ் மற்றும் பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் போன்ற பணிகளுக்கு இந்த நிதியை பயன்படுத்தலாம். இது குடிநீர் திட்டங்கள் நீண்ட காலத்திற்கு சீராக செயல்படுவதையும் கிராம ஊராட்சியின் ஆதரவுடன் மக்கள் தொடர்ந்து சிறந்த குடிநீர் சேவைகளை பெறுவதையும் உறுதி செய்யும். உங்களுக்கு தெரிந்தபடி குழாய் வழி குடிநீர் விநியோக திட்டம் மூலம் வழங்கப்படும் தூய்மையான மற்றும் பாதுகாப்பான குடிநீர் என்பது பெரும் வசதி மட்டுமல்ல, அது சிறந்த ஆரோக்கியத்திற்கான அடித்தளமாகும். இது வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை மற்றும் நீரினால் பரவும் பிற நோய்களை குறைக்கிறது. இதனால் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களின் ஆரோக்கியம் மேம்படுகிறது. அத்துடன் மருத்துவ சிகிச்சைக்கான குடும்பங்களின் செலவும் குறைகிறது. ஒரு ஆரோக்கியமான குடும்பம் என்பது வேலை இழப்போ அல்லது வருமான இழப்போ இல்லாத நிலையை குறிக்கிறது. எனவே குழாய் வழி குடிநீர் திட்டம் மூலம் வழங்கப்படும் தூய்மையான குடிநீர் ஒரு கிராமத்தின் முன்னேற்றத்திற்கான முதல் படியாகும். நண்பர்களே, தற்போது பருவமழை தீவிரமாக பெய்து வரும் நிலையில் மழை நீரின் ஒவ்வொரு துளியையும் சேமிக்க வேண்டும் என்று நமது மாண்புமிகு பிரதமர் எப்போதும் கூறுவதற்கு ஏற்ப நாம் நீரை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டும், என்றும் வீணடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் நான் வலுவாக கேட்டுக்கொள்கிறேன். இதனுடன் மழை நீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் ஆதாரங்களை மறுவூட்டம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இதன் மூலம் ஆண்டு முழுவதும் நமது குடிநீர் ஆதாரங்கள் நிலைத்தன்மையுடன் இருக்கும். அரசு மற்றும் சமூகம் ஆகிய இரு தரப்பினரும் இணைந்து நமது கூட்டு பொறுப்பை நிறைவேற்றுவோம். குழாய் வழி குடிநீர் அமைப்பை சீரான செயல்பாட்டில் வைத்திருப்போம். வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை அதிகரிப்போம். மேலும் பாதுகாப்பான மற்றும் சீரான குடிநீர் ஒவ்வொரு வீட்டையும் தொடர்ந்து சென்றடைவதை உறுதி செய்வோம். உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஜெய் ஹிந்த்.
0: நேயர்களே, இந்த அத்தியாயத்திற்கான கேள்வி, ஜல் அர்பன் திவாஸ் என்றால் என்ன? உங்கள் கிராமத்தில் இது கொண்டாடப்பட்டுள்ளதா? ஓ சுஜல், அடுத்த அத்தியாயத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆமாம், அதை நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். நண்பர்களே, அடுத்த அத்தியாயத்தில் நாட்டின் ஒவ்வொரு கிராமத்தையும் தூய்மையாகவும் ODF பிளஸ் கிராமங்களாகவும் மாற்றுவதற்கு ஸ்வச் பாரத் மிஷன் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்தும் அதன் செயல் திட்டம் என்னவாக இருக்கும் என்பது குறித்தும் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். எனவே நண்பர்களே, எங்களுடன் இணைந்திருங்கள். வானொலி வாயிலாக சொல்லப்படும் தூய்மையான மற்றும் நீர்வளம் மிக்க கிராமத்தின் கதையை கேளுங்கள்.
0: அடுத்த அத்தியாயம் வரை அனைவருக்கும் வணக்கம்.

0: கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே காயத்ரி. நம்ம வந்து இப்போ காலேஜ் எல்லாரும் புதுசா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்ப வந்து காலேஜ் புதுசா போயிட்டு இருக்காங்க. நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய லைஃப் ஏஜ்னு பார்த்தோம்னா டீனேஜ் தாங்க. எவ்வளவு நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாங்க. ஆனா இப்ப வந்து ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாம் வந்துட்டு காலேஜ் லைஃப் பத்தி இப்படி இருக்கும், படத்துல காட்டுற மாதிரி சும்மா காலேஜ் பங்க் பண்ணலாம், ஜாலியா படத்துக்கு போகலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க காலேஜ் லைஃப் பத்தி, எப்படி இருக்கு இப்போ ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அவங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறாங்க. ஸ்கூல் லைஃப் யாராலுமே லைஃப்ல மிஸ் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி நம்ம காலேஜ் லைஃப்ல வந்து புதுசு புதுசா விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம வந்து அங்க வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு நடத்துவாங்க, இங்க காலேஜ்ல ஆனா லெக்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு காலேஜ்ல. ஆனா இப்ப வந்திருக்கிற பசங்க எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க
1: திவ்யா.
0: திவ்யா
1: ஹாய், என் பேர் திவ்யா. நான் இப்போதான் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போதான் 12th எக்ஸாம் முடிச்ச மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளேயும் 2 மாதம் லீவ் முடிஞ்சு எக்ஸாம் ரிசல்ட் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியே 1 வாரம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஸ்கூலில் கோவிட்ல படித்து என்ஜாய் பண்ணியிருப்போம். காலேஜ்ல அப்படி என்ஜாய் பண்ணலாம் தான் நினச்சிட்டு வந்தேங்க. ஆனால் நான் சேர்ந்ததோ கேர்ள்ஸ் காலேஜ்.
0: நீயுமாமா?
1: ஆமாம்.
0: சொல்லு சொல்லு சொல்லு.
1: காலேஜ் போகிறேன்னு சொன்னோடனே அவ்வளோதான், ஊரில் இருக்கவங்களா இனிமேல் நீ மாறிடு வந்த காலேஜ் சேர்ந்துட்டல அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பல பேர் ஸ்கூலில் வந்து அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளில கொண்டு வர முடியாது. ஆனால் காலேஜ் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரோட இண்டிபெண்ட் டேலண்ட் எல்லாம் காமிக்கலாம். ஆனால் காலேஜ் வந்தப்பறம் தான் தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுவோன்னு. லன்ச் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாம், காலேஜ் லைஃப்பில் ஊர் சுற்றிட்டு கிளாஸ் பங்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுவும் கேர்ள்ஸ் காலேஜ்னால் கேட்கவே வேணால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். லஞ்சில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்றது, ஊர் சுற்றுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது, ப்ரொஃபஸர்ஸை கலாய்க்கிறது, கிளாஸ்
0: கட்டடிக்கிறது,
1: இல்லை இல்லை கேட்க சொல்கிறத கேளுங்க, இப்படிலாம் இருக்கும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. காலேஜில் வந்து படிப்புக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ காலேஜ் லைஃப்பை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷப்பட வேணாம் யாரும். ஸ்கூல் லைஃப்பில் வந்து படிப்பு அது மட்டும்தாங்க இருக்கும். ஆனால் காலேஜில் அப்படி இல்லை. ஸோ இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ், டான்ஸு, பாட்டு அப்படி இப்படின்னு என்ன வேணால்
0: பண்ணலாம். நல்லா பாடுவீங்க போல இருக்கு. பாடுவீங்களா ஆடுவீங்களா?
1: நான் கொஞ்சம் பாடுவேன் அப்படின்னு நம்பிக்கை.
0: கொஞ்சம் எங்களுக்காக பாடுங்களேன்.

0: நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணீங்க. சீரியஸா கல்ச்சுரல்ஸ்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்.
1: சரி சரி, போதும் போதும்,
0: உண்மையதாம்மா சொல்றேன், நிஜமா நல்லா பண்ணீங்கம்மா.
1: ஓகே,
0: அப்புறம் சொல்லுங்க அடுத்து வேற என்ன காலேஜ் பத்தி. இப்ப காலேஜ் வந்துட்டீங்க, இப்போ நீங்க வந்து 12th படிக்கும் போது நினைச்ச காலேஜ் லைஃபுக்கும் இப்ப நீங்க வந்து என்ஜாய் பண்ற அந்த என்ஜாய் பண்றீங்களா, இல்ல எப்படி ஃபீல் பண்றீங்க உங்க காலேஜ் லைஃப் பத்தி?
1: இனிது இனிது படத்துல வர மாதிரிலாம் காலேஜ் இருக்கும்னு நம்பி வந்தேன், ஆனா இங்க பார்த்தா இங்கேயும் ஜாலியா தாங்க இருக்கு, இது ஒரு வேற வழிதத்துல ஜாலி. ஸோ காலேஜ் தான் படிப்பு, இப்போ கொஞ்சம் காலேஜ் சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது, ஸோ ஃபுல்லாக தெரியல காலேஜை பற்றி. முதல் ரெண்டு நாள் ஜாலியாக போச்சு இன்ட்ரோ அப்படி இப்படின்னு, இப்பயும் நல்லா தான் போகுது. ஸோ இனிது இனிது படம் மாதிரி இல்லைனாலும் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் இந்த 3 இயர்ஸையும் நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: தேங்க்ஸ் உங்களுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக. அடுத்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க சங்கீதா. சொல்லுங்க சங்கீதா, நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃப் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அண்ட் உங்களோட ஸ்கூல் டேஸ் எப்படி?
2: ஹாய், ஐ எம் சங்கீதா. நான் லூர்து ஸ்கூல், பெரம்பூர்ல இருக்க லூர்து கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து எம்ஓபி காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் லைஃப்க்கு பாய் சொல்லியாச்சு, காலேஜ் லைஃப்க்கு ஹாய் சொல்லி 1 week ஆயாச்சு. லாஸ்ட் இயர் 12th படிக்கிறப்ப ஸ்கூல்ல எல்லாரும் பப்ளிக் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி எங்களை படி படின்னு மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா 12th முடிச்சோம், மார்க் பத்தி கவலைப்படாம நல்லா என்ஜாய் பண்ற காலேஜ தேட ஆரம்பிச்சோம்.
0: இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்குங்க,
2: அது வேலை கிடைக்காதப்பதாங்க ஃபீல் பண்ண முடியும். வேலை கிடைக்காத
0: படிக்கும் போதே தாங்க சொல்றேன், நானும்
2: படிக்கிறப்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க இருக்காங்க. நீங்க போய் இன்ஜினியரிங் வேலை ஜாயின் பண்ணி பாருங்க.
0: நான் எங்க ஜாயின் பண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க படிக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க என்கிட்ட.
2: என் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறவங்க ஜாலியா இருக்காங்க,
0: அவங்க படிக்கலன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க.
2: ஒரு வழியா 12th முடிச்சோம், மார்க் பத்தி கவலை அப்படியே இனிது இனிது. ஏப்ரல் மாதத்து படத்துல எல்லாம் பார்த்து அதுல வர மாதிரி ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணணும், வெளியே போகணும்னு தான் நினைச்சோம். பட் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், எனக்கு கோயில சேர்த்தே விடல. சரி, கேர்ள்ஸ் காலேஜ்ல என்ஜாய் பண்ணலாம்னு வந்தோம். ஃபர்ஸ்ட் 2 days நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணோம். நம்ம 3 இயர்ஸும் இந்த மாதிரிதான் ஜாலியா லைஃப் போக போகுது அப்படி இப்படின்னு ஒரு கனவோட உட்காந்துட்டு இருந்தோம். 3rd day வந்தோம், 3rd day மேம்லாம் வர ஆரம்பிச்சு போர்ஷன்ஸ் பத்தி சொல்ல ஆரம்பிச்சு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், ஐயோ லைஃப்ல இன்னும் இவ்வளவு இருக்கா, நம்ம 3 இயர்ஸ் என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அப்படி இப்படின்னு ஜாலியா தான் இருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறப்ப, லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுச்சு. சோ இனி படிக்க ஆரம்பிக்கணும்னு லைட்டா தோணுது, பட் படிக்க
0: லைட்டா தான் தோணுதா?
2: இப்பதானுங்க ஒரு வாரம் ஆயிருக்கு.
0: சரி சரி,
2: பயப்படக்கூடாதுல்ல,
0: பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது.
2: சோ 3 இயர்ஸ் யூஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கேன், பாப்போம் எப்படி காலேஜ் போகுதுன்னு.
0: தேங்க்ஸ் சங்கீதா, நீங்கள் உங்களோட வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. இப்போ நம்மளோட ஷோவில் ஒரு சின்ன பிரேக், பிரேக் அப்புறம் மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது MOP இன் சமுதாய வானொலி 107.8.

பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க, இப்ப காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து காலேஜ் லைஃப் வந்து எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கூட அவங்களோட வியூஸ் ஷேர் பண்ணிக்க வராங்க மாலதி.
2: எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க மாலதி. நான் அங்கநல்லூர் பிரின்ஸ் ஸ்கூல்ல இருந்து வரேன். அங்கே கோயிலில் படித்து காலேஜ் கோயிலில் ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக கோயட் தான். ஸோ அங்கே படிக்கும் போதே காலேஜ் கோயட்டுன்னு நினச்சி ஒரு கனவெல்லாம் கண்டோம். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜ் லைஃப்னா ரொம்ப ஜாலியாக இருக்குன்றது படத்தை பார்த்து தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கூல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணப்போ எப்போடா காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்னு தோணிச்சு. ஆனால் ஜான்வரி ஃபுல்லாக டெஸ்ட்டு எக்ஸாம்ஸ்னு ஃபுல்லாக லைஃபே வெறுத்துட்டேன். என்னோட கடைசி எக்ஸாம் முடிஞ்சது தான் ஒரு நியூ ஸ்டார்ட்னு தோணிச்சு. அந்த லைஃப் அப்போது நியூ ஸ்டார்ட்னு தோணிச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் டே காலேஜில் நல்லா என்ஜாய் பண்ணும், நல்லா எல்லாரோடய ஃப்ரெண்ட்ஸோட சுற்றணும் கோயட் அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் எல்லாரும் சொன்ன மாதிரி கோயடை விட கேர்ள்ஸ் காலேஜ் தான் செம்மையாக இருக்குது, கேர்ள்ஸோட தான் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றதுனால ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் தேடினேன். அண்ட் ஸ்கூலில் காலேஜ் பற்றி பயந்த ஒரே நியூஸ் ராகிங் தான். காலேஜோட ஃபர்ஸ்ட் டே என்டர் பண்ணதும் பைசைக்கிள்லேருந்து டூ வீலர் சோலோவாக ரைட் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஹாப்பினஸ். ஸ்கூலுக்கு ஒரு பாட்டு அப்படின்னா என் சோக கதைய கேளு தாய் குலமே அந்த பாட்டு தான். பட் இதே காலேஜ்குள்ளே வந்தால் டங்கா மாதிரி ஊதாரின்ற பாட்டு தான் ஞாபகம் வருது. ஸ்கூல்ல இருந்த வரைக்கும் மார்னிங் டியூஷன் ஈவினிங் டியூஷன், ஆனால் காலேஜில் அப்படி இல்லாத தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ்ங்க. காலேஜ் வந்தது ஒரு வீக் ஆயிடுச்சு, அதுலேயே ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
1: ஒரு கேங் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க போல இருக்கு.
2: கிடைச்சிட்டாங்க. இன்னும் வெளியே
1: சின்ன இருக்கீங்க உங்க கேங்ல? இப்போ
2: எங்க கேங்ல ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்போம்.
1: இன்னும் சொல்றீங்க
2: இல்லங்க, இன்னும் சுத்தறதுக்கான ஆள் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வர்றதுக்கு யூனிஃபார்ம் இல்லை அப்படிங்கிறது தாங்க நெக்ஸ்ட் சந்தோஷம். காலேஜுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே சந்தோஷமா ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம கெத்தா பாக்குறது தாங்க. அப்புறம் காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி வச்சாங்க, செம்மையா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம்.
1: டான்ஸ் எல்லாம் ஆடினீங்களா?
2: ஆ, நல்லா ஆடினோம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தென் காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு ஸ்டார்ட் ஆகி ஒன் வீக் முடிஞ்சிருச்சு. இந்த ஒன் வீக் நல்லா போச்சு, டெஸ்ட் இன்னும் சம்ஸ் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இனிமே எப்படி காலேஜ் லைஃப் இருக்க போறதுங்கிறது இனிமே தான் தெரியும்.
1: தேங்க்யூ மாலதி. அண்ட் அடுத்து நம்ம கூட பேச போறாங்க சரண்யா.
3: ஹாய், ஹலோ காய்ஸ், நான் தான் சரண்யா பேசுறேன். உங்கள் எண்ணத்தில், எல்லார் எண்ணத்தில், என்னோட எண்ணத்தில் எல்லாருமே காலேஜ்னா அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க.
1: அந்த அப்படி இப்படி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
3: இப்போ 12th முடிச்சா போதும், எக்ஸாம் டென்ஷனு, டியூஷன் டென்ஷனு, தூங்க நேரம் இல்லை, நைட்டு ஃபோன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது.
1: டுவெல்த்தில் லாஸ்ட்டாக நீங்கள் சொன்னது மட்டும்தான் உண்மைன்னு நினைக்கிறேன்.
3: இல்லை, எல்லாமே உண்மைதான். எதுவும் பேசக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, ரிலேஷன் கூட பேசக்கூடாது.
1: குரூப் ஸ்டடிஸ் அப்படி இப்படி சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பீங்க?
3: பண்ணலாம் தான், ஒரு தடவை ரெண்டு தடவை, அதுக்கு மேலே
1: ஓகேங்க, நான் எதுவும் சொல்ல. சொல்லுங்க.
3: அப்படி இப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாரும் ஒரு வழியா 12th படிச்சு முடிச்சு எக்ஸாம் மார்க் வரட்டும் அப்படின்னு கடைசி எக்ஸாம் அப்போ ஜாலியா விட்டா போதும்னு வெளியே சுத்த கிளம்பிடுவோம். அப்புறமா ஒரு 2 மாசம் அப்படியே எல்லாரும் கூட டெய்லி வீட்டுல இருக்கிறதோட வெளியே இருக்க நேரம் தான் அதிகமா அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணி 12th ரிசல்ட் வர அப்போ வந்து ஒரே டென்ஷன் நைட்டு அப்படியே தூங்கிடுறது. முன்னாடி நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டுல பேக் அடிச்சுட்டு உட்காந்துடுறது.
1: என்ன பேக் அடிச்சுட்டு?
3: எல்லா வீட்டு வேலை செஞ்சு, ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, நான் செய்யறேன்
1: பிடிக்கிற வேலைங்களா?
3: அதேதான் எக்ஸாக்டா. அப்படி முடிச்சு ஒரு வழியா ரிசல்ட் வந்து அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சீக்ரெட்டா பார்த்து அழுகுற மாதிரி சீன் போட்டு என்னென்னவோ
1: பலம் நம்மளுக்கு கை வந்த கலையாச்சுங்க.
3: அதுவும் அப்போ வந்து நம்ம நிறையவே காமிக்கணும். ஸோ வந்து நல்லா அழுது என்னமோ சமாதானப்படுத்தி ரிசல்ட்டை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது காலேஜ் தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலேஜ் சேர்றாங்க, அவங்க இந்த காலேஜ் சேர்றாங்க, அப்படி இப்படி நெட்ல பார்த்து ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சு ஒரு காலேஜ் பிடிச்சி சேர்ந்துட்டோம். அது வந்து கோயடா இல்லைனா ஒரு கஷ்டம், கேர்ள்ஸா இருந்தா இன்னும் ஒரு கஷ்டம்.
1: எல்லாருக்குமே பொதுவா அந்த கோயடா இல்லைனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க எல்லாரும்.
3: ஏன்னா 12th வரைக்கும் எல்லாம் கோயட் பச்சு அப்படி இப்படின்னு வந்ததுனால இப்ப எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு கிடைச்சதும் கேர்ள்ஸ் காலேஜ், எனக்கு கோயட் கிடைக்கல, அது ஒரு கஷ்டம் தான்.
1: அனல் பண்ணாதீங்க, அடுத்தது பாத்துக்கோங்க.
3: எம்எஸ்சி இருக்கு, பாத்துக்கலாம். அப்புறமா காலேஜ் கிடைச்ச அடுத்த விஷயம் ட்ரெஸ். ட்ரெஸ் ஹேர் ஸ்டைல், எங்க ட்ரெஸ் வாங்குறது, எங்க ஸ்லிப்பர்ஸ் வாங்குறது, அதுக்கு மேட்சிங்க இயரிங்ஸ், வாட்ச், ஸ்லிப்பர்ஸ்.
1: ரொம்ப கஷ்டமான டாஸ்க்ல லைஃப்ல அது.
3: கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அவ அது போட்டுட்டா அவ இது போட்டுட்டான்னு பார்த்து நம்ம ஐயோ நம்ம அது வாங்கணும், ஐயோ நம்ம இது வாங்கணும், மொபைல் போன், அதுக்கேத்த கவரு, அதுக்கேத்த எல்லாமே, பேக்ல இருந்து எல்லாமே நம்ம அப்பதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்பாவோட பாதி காசை பறிச்சு டெய்லி பாக்கெட் மணின்னு சொல்லி அப்பாவோட மீதி காசையும் புதைச்சிருவோம். செம்ம ஜாலியா இருக்கும்.
1: அவங்க காசை புதைக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா?
3: கண்டிப்பா, நம்ம புதைக்காம வேற யாரு பண்ணுவா?
1: அது சரிதான்.
3: இதுவே நம்மளுக்கு ஒரு அக்கா அண்ணா யாராவது இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அது வாங்கிட்டாங்க எங்களுக்கு, நீங்க இப்போ ஏன் இந்த வயசுல இதை வாங்கி தரல, எனக்கு ஸ்கூட்டி வேணும், ஸ்கூட்டி வேணும், அது வேணும், லேப்டாப் வேணும், அப்படி இப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அம்மா அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி இதுதான் வேணும்னு சொல்லி ஒரு வழியா காலேஜ் ஃபர்ஸ்ட் டே உள்ள
1: ஸ்கூட்டி வாங்கிட்டீங்களா?
3: இல்ல, எனக்கு இன்னும் ஐடின் ஆகல, அதனால நான் இன்னும் எதுவும் கேட்கல. இப்பெல்லாம் என்ன சொல்றது, காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போனோன்னா எல்லா ஒரு பயத்தோட தான் போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் போனாதான் என்னமோ நம்ம தான் அங்கே வந்து என்னமோ வாழ்ந்த மாதிரி என்னமோ அப்படி இப்படின்னு ஓகேவா அப்படி இப்படின்னு ஒரு கெத்தோட போவோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு யாருமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்னமோ அங்கே அப்படியே அமைதி பாம்பு மாதிரி அப்படியே பொறுமையா போய் அப்படியே சைலண்டா
1: படை கேள்விப்பட்டிருக்கு. அது என்னங்க அமைதி பாம்பு?
3: சிங்கிளா தனியா அப்படியே மெல்லமா யாருக்குமே தெரியாம போய், அதுவும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இல்ல, அதுவும் லாஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்கார்.
1: நம்மள லாஸ்ட் பெஞ்ச் ராக்கர்ஸ்ல,
3: அதுவும் லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்க பசங்களை ஒண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போம் நம்மளா. ஸோ அங்கே பார்த்து பிடிச்சி நம்மள கேங்கா தேடி, அதுவும் படிக்கிற பசங்களாம் சேர்த்துக்கூடாது, சும்மா வெளியே சுத்துற பாட்டிங்க,
1: பாயிண்ட் பாயிண்டா அடிக்கிறீங்கம்மா.
3: இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது நான் சாப்பிடுறதுக்கு பாட்டிங்க, அப்படி இப்படின்னு பாத்து சேர்க்கணும் நம்ம, ஓகேவா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டே
1: நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கணும். சொல்லுங்க.
3: அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு வழியா செகண்ட் டே வந்து ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டின்னு சொல்லி என்னமோ என்னென்னமோ தீம்லாம் சொன்னாங்க. வந்து எல்லாரும் பார்த்தா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டினா எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியாது. ஸோ ஒரு வழியா என்னமோ டான்ஸ் ஆனாங்க. நான் வந்து உட்காந்து எல்லாரையும் கலாய்ச்சிட்டு ஓரமா உட்காந்துட்டு
1: கலாய்க்கிற வேலை இருக்கு, அது மட்டும் நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். ஆனா அந்த விஷயத்துல நம்ம போய் செய்ய சொன்னா மட்டும் நம்மளுக்கு வரும் பாருங்க,
3: அது வராததுனால நம்ம கலாய்ச்சிட்டு இருக்கோம், ஓகேவா? ஓரமா நின்னு கலாய்
1: வருது, அந்த வேலையை செய்ய வரலையா?
3: வராது, வாழ்க்கை ஃபுல்லா
1: வராதுன்னா கலாய்க்க கூடாது.
3: கலாய்ப்போம், நாங்க
1: கலாய்க்க கூடாது.
3: சின்ன வயசுல இருந்தே நான் அப்படி வளர்ந்துட்டதுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னமோ செகண்ட் டே தேர்ட் டே அப்படியே போச்சு. அப்புறமா டீச்சர்ஸ் வந்து அது இதுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லைஃபோட பயம் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் காலேஜை வந்து ஒரு சைடு வந்து என்ஜாய் பண்ணலாம், ஆனால் இன்னொரு சைடு லைஃப் இருக்கு. காலேஜ் லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டோம், நிறைய ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில கண்டிப்பாக கஷ்டப்படணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் லைஃப்ல படிக்க பாருங்க, என்ஜாயும் பண்ணுங்க, எல்லாமே ஈக்குவலாகவே வச்சுக்கோங்க, ஓகேவா? தேங்க்ஸ்.
1: தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நம்மளோட ஷோல ஒரு சின்ன பிரேக், பிரேக் அப்புறம் திரும்பவும் சந்திக்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
4: இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர், போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இன்னும் இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை பட்டன் பிரஸ் பண்ணிருந்தீங்க, டிவி ஆஃப் பண்ணிருங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணோம் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி, அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளோ பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: You're listening to MOP 107.8 FM.
1: Welcome back to the show. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நம்ம இவ்வளோ நேரம் வந்து காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ இந்த கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்றாங்க அவங்க காலேஜ் லைஃபை, படத்தை பாட்டு ரொம்ப கெட்டு போயிருப்பாங்க. காலேஜ் வந்து இப்படி இருக்கும், கட் அடிக்கணும், பங்க் பண்றோம் அப்படிலாம். ஆனா இப்ப காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து நம்ம கூட பேச வராங்க ஸ்ரீவித்யா.
2: எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் ஸ்ரீவித்யா. நான் வந்து நியூ பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன்ல இருந்து வரேன்.
1: இதுக்கு முன்னாடி கூட யாரோ நியூ பிரின்ஸ்ல இருந்து வந்தாங்க.
2: அது பிரின்ஸுங்க.
1: ஓ, நீங்க
2: நியூ பிரின்ஸுங்க.
1: ஓ, சரிங்க சரிங்க சரிங்க.
2: ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலேஜ்னா செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது படத்தை பார்த்து மட்டும்தான். ஆனால் ஃபஸ்ட்டு டே காலேஜ் வந்தப்போ நாங்கள் எல்லாருமே யோசித்த விஷயம் இது ஸ்கூல் கிடையாது அப்படின்னு. ஸோ காலேஜில் ஜாலியாக இருக்கலாம். முதல் ஜாலியாக என்னென்னா யூனிஃபார்ம் இல்லை அப்படின்றது தான். ஸோ குட் பை டு யூனிஃபார்ம் அப்படின்றது எங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ரிலீஃப் தான். செகண்ட் என்ன, எல்லாரும் கலர் ட்ரெஸ்ஸுங்க, செம்மையாக கலர்ஃபுல்லாக அப்படியே பட்டாம்பூச்சி
1: கூட எல்லாருமே அப்படியே சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படியே கலகலன்னு.
2: பட்டாம்பூச்சிங்கிறாங்களா, அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு.
1: பட்டாம்பூச்சிங்கள் தான் நீங்களாம், சொல்லுங்க சொல்லுங்க.
2: உங்களையும் சேர்த்துக்கோங்க.
1: சேர்த்துக்கலாங்க, காசா பணமா.
2: ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கலர்ஃபுல்லாக இருக்கிறது. இன்னும் அதை விட என்ன பெரிய கொடுமைனா, நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸை போடுறது, நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸை போடுறது, நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க, மேக்ஸ் போடுறனோ இல்லையோ, அதை விட முக்கியமான விஷயம் என்ன, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போறேன்னா. எங்க வீட்டுல கூட சொல்லலாம், ஏமா நாளைக்கு என்ன சப்ஜெக்ட், என்ன ஹோம்ஒர்க்லாம் பாத்துறாத, என்ன ட்ரெஸ் போடுறது, அதுக்கு மேட்சிங் என்ன கம்மல் போடுறது மட்டும் நல்லா பாருந்தாங்க சொல்லுவாங்க. செகண்ட் என்ன, ஸ்கூல்ல தான் எப்பா பாரு ஹோம்ஒர்க், டெஸ்ட், கிளாஸ் ஒர்க், அசைன்மெண்ட், ரெக்கார்டுன்னா இங்கேயும் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் பார்த்து மனசு சொன்ன ஒரே ரியாக்ஷன், என்ன கொடுமை சார் இது அப்படின்றது மட்டும்தான். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, ஜாலியாக இருக்கு, கேங்கோட சேர்ந்துட்டோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய லூட்டி, கொஞ்சம் சண்டை, எல்லாமே காலேஜ் லைஃபோட ஸ்பெஷல் தான். இது என்றைக்குமே எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ என்ன தான் ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணாலும், எல்லாருமே ஸ்கூல் மாதிரியே ஒன்றா இருக்கிறது, ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா சுற்றுறது, அது ஸ்கூல் லைஃப், ஸ்கூல் மெமரிஸை நிறையவே கொடுக்குது. ஆனால் ஸ்கூல் மாதிரி இல்லை.
1: ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களோ?
2: கண்டிப்பாக ஸ்கூல் லைஃப் மாதிரி இன்னொரு லைஃப் கண்டிப்பாக வராது. பட் காலேஜ் லைஃபும் மிஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் என்ன, காலேஜ் போறியா, என்ன காலேஜ்மா, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாம் கெத்தா பார்க்குறாங்க. அது இன்னும் செம்ம டபுள் ஜாலிங்க. அதோட காலேஜ் போறியாமா, பத்திரமா இருமா, அப்படி இப்படி இருக்கவங்க அப்படி இப்படி எல்லாரும் இருப்பாங்க, நீ அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, எப்படி டென்த்லேயும் டுவெல்த்லேயும் சின்சியராக படித்த மாதிரியே நீயும் படிக்கணும்னா, இதெல்லாம் கேட்டு இதுதான் சொல்ல போறீங்களா, வைப் பிளட் சேம் பிளட் அதே தான். ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளும் ஓகே ஓகேங்க, சரிங்க சரிங்க சொல்லிட்டு
1: வாங்கி அந்த காதுல விடுறது. ரைட்டா,
2: நாங்க எல்லாத்தையுமே அப்படிதான் விடுறது. அதே மாதிரி இன்னும் என்ன கரெக்டா தெளிவா சொல்லணும்னா, தல ஸ்டைல சொல்லணும்னா, இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பா. ஸோ இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் ஆச்சு. இந்த 1 வீக்ல ஃப்ரெஷர்ஸ் டே செம்மையா இருந்தது, ஜாலியா டான்ஸ் ஆடணும், எல்லாருக்குமே பிடிச்சது. ஸோ இது எல்லாமே இருந்தாலும் இன்னொரு சைடு என்ன மனசு சொல்லிச்சுன்னா, ஸோ ஒரு ப்ராவர்ப் இருக்கு, ஒர்க் வைல் யூ ஒர்க், பிளே வைல் யூ பிளே. ஸோ என்னதான் ஜாலியா படிச்சா, ஜாலியா என்ஜாய் பண்ணாலும் படிக்கவும் செய்யணும், பேரண்ட்ஸ்க்கு நல்ல பேரும் வாங்கி தரணும். இதுதான் என்னோட ஒரே விஷ்.
1: ரொம்ப நல்ல கருத்தோட முடிச்சிங்க.
2: மெசேஜ் முக்கியம் இல்ல,
1: ரொம்ப முக்கியமா நாட்டுக்கு.
2: தேங்க்யூ
1: தேங்க்யூ ஸ்ரீவித்யா. அடுத்து நம்ம கூட வந்து அவங்களோட வியூஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க நிவேதா.
3: ஹலோ லிசனர்ஸ், நான் நிவேதா. நான் ராயப்பேட்டா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன்.
1: நீங்கள் 11th படிக்கும் போது கூட இங்கே வந்து
3: அதே அதாவது 11th பூஞ்சோலை ப்ரோக்ராம் இங்கே பண்ணுறீங்க. அந்த பூஞ்சோலை ப்ரோக்ராம்க்காக எங்கள் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. பாட்டு பாடுங்க, பாட்டு இருங்க, அதுக்குள்ளே பாட்டு சொல்கிறதீங்க, பாட்டு பாடினேன்.
1: அப்படி நீங்கள் பாட்டு பாடாமல் போக முடியும்.

0: பயப்படாதீங்க, இந்த
1: அந்த கொடுமையை நீங்க கேட்டுதான் அப்புறம் கேக்குறவங்க அது இந்த ரத்தம்
0: பரவாயில்லங்க, பாடுங்க.
1: சரி ஓகே, இப்ப வேணாம். நாங்க நல்லா ஸ்பூன் ஃபீட் பண்றோம் அதையும் நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒழுங்கா படிக்க மாட்டீங்க, நீங்க காலேஜ் போனா கஷ்டப்படுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பேசிக்கே இல்லாம இருந்தா அங்க சர்வை பண்ணவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் லெக்சர் பண்ணிட்டு புக்ஸு எங்ககிட்ட இருக்காது, புக்ஸ்லாம் நீங்கள் லைப்ரரியில் தான் போய் வந்து சர்ச் பண்ணும் ரிசர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எப்படி இருக்க போதோ தெரியல. நாங்களாம் அப்போது மூட்டை மூட்டையாக புக்ஸ் தூக்கிட்டு போவோம். லஞ்சு பேக்குன்னே தனியாக ஒரு லஞ்சு அதுக்கு ஒரு பேகு, அது ஒரு சைடில் நாங்கள் முதுகில் ஒரு மூட்டை, இதெல்லாம் தூக்கிட்டு ஏதோ அரிசி கடைக்காரன் கூலி மூட்டை தூக்குற மாதிரி நடப்போங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா சைடாக அப்படியே ஸ்டைலில் ஒரு ஹேண்ட்பேகு, ஒரு கூலர்ஸு, சென்ட்லாம் போட்டு சும்மா கம கமன்னு வரலாம் அப்படின்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன். பார்க்கல எவ்வளோ தூரம் போகுதுன்னு.
0: இப்போ எப்படி வரீங்க காலேஜுக்கு? அப்படி தான் வரீங்களா? லைட்டாக,
1: ஏன்னா பார்க்குறவங்களுக்கு தான் சொல்லணும், நம்மளே நம்ம பெருமை.
0: சரி,
1: நோ பப்ளிசிட்டி, நோ
0: எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது.
1: அப்புறம் சும்மாவே படத்தில் காட்டுவாங்க காலேஜ் லைஃப் பற்றி. எக்ஸாம்பிளுக்கு இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸை கலாய்க்கிறது, அப்புறம் கிளாஸ்லாம் நடக்கிற மாதிரியே தெரியாதுங்க. நம்ம ஜெனிலியாவில் எல்லா கிளாஸையும் கட்டச்சு பானி பூரி ஐஸ்கிரீம்னு போயிடுவாங்க. அப்புறம் கட்டச்ச கிளாஸில் ஒன்றை சேர்த்துச்சு மேம் நடத்தும்போது ஒன்றுமே புரியாமல் தலைகால் புரியாமல் உட்காந்துட்டு
0: ப்ராப்ளம்ஸ்
1: அதே தான் நமக்கு லைஃப் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ்லாம் பங்க் பண்ணலாம், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, ஃபோன்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சா காலையில் ஃப்ரெஷர்ஸ் டேக்கு முன்னாடி நாள் கூட இருந்தேன். ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு கூட சொன்னாங்க, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு கூட ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோனில் சுவிச் ஆஃப் பண்ணுறீங்க, கிவ் இட் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் கைட்லைன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ப்ளஸ் இப்போ வந்து யூனிஃபார்மு அதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபுல்லாக ஒரே கலர் யூனிஃபார்மு, அப்படி இப்படி எப்போ பாரு ஒரே எங்கே பார்த்தாலும் அதே கலராக தான் தெரியும், ஒரு கலர் ஃபுல்லாகவே இருக்காது. அதே மாதிரி இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம காலேஜ்லலாம் யூனிஃபார்மே கிடையாது, கலர் ட்ரெஸ் தான். அதனாலே நான் என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்டோட வண்ணாரப்பேட்டைக்கு போய் பர்ச்சேஸாக பண்ணி கலர் கலர் ட்ரெஸ்ஸாக வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா டெய்லி போட்டுட்டு வந்து கலக்க போகிறேன்.
0: கத்திரிப்பு கலர், உதா கலர், அந்த மாதிரி
1: அந்த மாதிரிலாம் அடிக்கிற கலர்லாம் இல்லைங்க. நம்ம ட்ரெண்டே மாறிடுச்சுன்னு நீங்கள் இப்போ ஹிப்ஹாப் தமிழ் ரேஞ்சுக்கு போகிறோம் நம்ம,
0: பாருங்களா?
1: ஓகே, ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. தென் காலேஜ் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் ஸ்கூல்னா ஃபிங்கர் ஆன் இயர் லிப், ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச், ரைட் இயர் இம்போசிஷன், அந்த மாதிரி
0: நீல் டவுன் முக்கியமான
1: நீல் டவுன் நீல் டவுன் அதெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சுங்க. இனிமே அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு நம்புறேன், ஏன்னா நான் அந்த அளவுக்கு போக மாட்டேன்னு நம்புறேன். இனிமே நாங்களாம் யூத்து, நானும் யூத்து தான் வெளியே சொல்லிக்கணும், அது மாதிரி இருக்கணும்னு நான் நம்புறேன். இனிமே எல்லாம் அப்படிதாங்க. ஸோ நான் பேசுறது கரெக்ட் தானே?
0: ரொம்ப சரியா பேசுனீங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல பாடுறேன்னு சொன்னீங்களே, பாடுங்களேன் பாப்போம்.
1: பாடிதான் ஆகணுமா?
0: கண்டிப்பா.
1: சரி ஓகே,
0: பூஞ்சோலை ப்ரோக்ராம்க்கு வந்து பாடிட்டு இந்த ப்ரோக்ராம் பாடலன்னா எப்படி?
1: பூஞ்சோலைங்கிறது குரூப் சாங்குங்க, இது சோலோ சாங்ல.
0: இது உங்க டேலண்ட வெளிப்படுத்துங்க.
1: டேலண்டா? சரி, எங்க ஆர்ஜி காயத்ரிக்காக, காயத்ரி மேம் நீங்க ஏதாவது சொல்லுங்க. மேம்ல காயத்ரி நீங்க ஏதாவது சொல்லுங்க.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க.
1: இல்ல இல்ல, நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க, அதை பாடுங்க.
0: எனக்கு வந்து அந்த காக்கி சட்டை படத்துல இருந்து காதல் கண் கட்டுதே சாங் ரொம்ப பிடிக்கும், பாடுங்க.
1: காதல் கண் கட்டுதே பாட சொல்றீங்க, இல்ல காது கட்டிக்கோங்க, பாட போறேன்.
0: பாடுங்க, அது கேக்குறவங்களை பொறுத்து.
1: This song is dedicated to our RJ Gayatri.

0: ரொம்ப அருமையா பண்ணமா, ரொம்ப அருமையா பண்ண. கலா மாஸ்டர் சொன்ன மாதிரி கிழி கிழி கிழி கிழிச்சிட்டீங்க செம்ம.
1: போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குக்கா.
0: ஐயோ நிஜமா உண்மையதான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க வேணாலும் கேட்டு.
1: சரி, என்னோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டீங்க, இப்ப நான் 1 week ஆச்சு, அதை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லையே.
0: நீங்க சொல்லணும், நீங்க உங்க பாடினதுக்கு அப்புறம் அடுத்து அதுதான்.
1: சரி, அத பத்தி சொல்லுவா?
0: சொல்லுங்க.
1: சிம்பிளி சூப்பர்ப் தான் சொல்லணும், ஏன்னா நான் நினைச்சது ராகிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ்னாலே ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது, ஃபர்ஸ்ட் டே போறீங்களா, ராகிங், தரையில நீச்சல் அடிக்க சொல்லுவாங்க, பாட்டு பாட சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லுவாங்க கோஎட் காலேஜ்னா ரொம்ப ராகிங் இருக்கும், கேர்ள்ஸ் காலேஜ்னா அவ்வளோவா இருக்காதுன்னு. ஆனால் நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கேர்ள்ஸ் காலேஜில் தான் நிறைய ராகிங் அடிக்குது, ஏன்னா பொண்ணுங்களே சும்மா பசங்க மாதிரி கில்லி மாதிரி இருக்காங்க அப்படின்னு. சரி, பயத்தோடு தான் வந்தேன். ஆனால் எங்கள் சீனியர்ஸ்லாம் செம்மங்க, ராகிங்கே இல்லை, அவ்வளோ சூப்பராக எங்களை வந்து அப்படியே. நாங்கள் பிஞ்சு குழந்தைகள் இல்லை, அதனால எங்களை நல்லா வளர்க்க.
0: பிஞ்சு குழந்தையாங்க?
1: ஆமாம், உங்கள் பார்வையில் நாங்கள் பிஞ்சு குழந்தைகள் அல்லவா?
0: என் பார்வைக்கு தெரியலையே.
1: கண்ணு குளர்ந்து வாசனைக்கார் போயிடுங்க பேசுங்க. அதனால ஸோ அவ்வளோ நல்லா எங்களை ரொம்ப ரொம்ப க்யூட்டாக எங்களை நடத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் எங்களோட நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்,
0: நன்றிகள் பல.
1: யா, நன்றிகள் பல. ஸோ 1 week ஆச்சு காலேஜ் வந்து. எப்பயும் போல தான், ஸ்கூலில் என்ன பண்ணுவோமோ அதே தான் காலேஜில் பண்ண போகிறோம். என்ன, ஸ்கூலில் வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ரீடிங், காலேஜ்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அப்படிதான் நினச்சிட்டு இருக்கோம், பார்க்கலாம். இன்னும் 3 வருஷம் இங்கே தானே இருக்கணும்.
0: தேங்க்யூ ஸோ மச் நிவேதா, நீங்கள் உங்கள் வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு.
2: இத்தனை நேரம் நாங்கள் எங்களுக்கு மட்டும் தேங்க்ஸ் இல்லைங்க, உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை நேரம் நாங்கள் போட்ட மொக்கையெல்லாம் ரொம்ப சிரிச்சுட்டே, அதுவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க, அதுக்கும் தேங்க்ஸ்.
0: அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்தது.
2: உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்த உதவியாக இருந்த MOP சமுதாய வானொலிக்கும் எங்களது நன்றி.
1: ரொம்ப ரொம்ப உண்மை. அதுவும் நான் பாட சொல்லி, நான் பாடிக்க, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை என்ன பாட சொல்ல சொன்னீங்க பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறீங்க நீங்கள், அங்கே
0: இல்லைங்க, நான் உட்காந்துட்டு தாங்க இருக்கேன்.
1: சரி, அங்கே உட்காருங்க, நீங்கள் அங்கே உட்காருங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டு. இப்போ வந்து காலேஜ் லைஃப் பத்தி இங்க இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தினாங்க இங்க. ஆனா வந்து காலேஜ் லைஃப் அப்படிங்கறது வந்து இது மட்டும் கிடையாது, என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்ல. அவங்க வந்துட்டு இன்னும் நல்லா அவங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகிறது, அவங்களோட கேரியரை டிசைட் பண்ண போகிற ஒரு விஷயம். ஸோ வந்து என்ஜாய் மட்டும் பண்ணாமல் 50% என்ஜாய்மெண்ட், 50% வந்து அவங்களோட கேரியரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் அவங்க வந்து என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும், அவங்களோட கேரியரை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ இதோட இந்த ஷோ முடியுது, அடுத்து இன்னொரு ஷோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ காயத்ரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP இன் சமுதாய வானொலி 107.8. ஸ்டே டியூன்.

புலியட்டு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பாரு ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP இன் சமுதாய வானொலி 107.8.

0: அந்த ரேணு இருக்கால ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது, ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீன?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருது அவதான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூல் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளவுன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன
2: இருக்கல்ல, ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனையை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

0: 98.8 நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை MOPCRS 107.8 FM-ல நம்புங்க ஆனா நம்பாதீங்க ஷோ கேக்குறீங்கன்னா உங்க ஆர்ஜி அனுஷா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோல சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ் பத்தி நிறைய நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் பேச போறோம். இன்னைக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்டும் நம்ம கூட வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிக்க போறாரு. இதை பத்தி இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன்ட் டு MOPCRS 107.8 FM. நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை வித் மீ ஆர்ஜி அனுஷா. நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை MOPCRS 107.8 FM-ல நம்புங்க ஆனா நம்பாதீங்க ஷோ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்க ஆர்ஜி அனுஷா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். 6 மணிக்கு மேல நகம் கடிக்க கூடாது, பூனை குறுக்க போகக்கூடாது, வெள்ளிக்கிழமை ஆனா முடி வெட்டக்கூடாது, தும்மினா கெட்டது. பாப்பா இது மாதிரி எவ்வளோ இருக்கு, இதுக்கே ஆச்சரியப்படுறீங்களா? இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு நாடக வடிவில் கொடுக்க வராங்க துஹினா, வைஷ்ணவி, பிரியதர்ஷினி, ஹர்ஷிதா. கேட்போமா?
1: முதல் காட்சி, கதாபாத்திரங்கள் அம்மா, பையன், பொண்ணு, பாட்டி. இடம் வீட்டில்.
2: அம்மா எக்ஸாம்க்கு டைம் ஆச்சுமா, போயிட்டு வரும்மா.
3: பாய் அம்மா.
1: இருங்க இருங்க, பாட்டி கூப்பிடுறாங்க.
4: இருங்க குழந்தைங்களா, தயிர்ல சர்க்கரைய போட்டு சாப்பிட்டுட்டு போங்க.
3: அக்கா எப்படியும் ஃபெயில் தான் ஆக போறா, எதுக்கு இவ்வளவு பில்டப்?
2: போடா.
1: இரண்டாவது காட்சி, இடம் பக்கத்து வீடு, கதாபாத்திரங்கள் பாட்டி, பக்கத்து வீட்டு பொண்ணு.
2: நல்லா இருக்கீங்களா பாட்டி?
4: என்னம்மா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, குங்குமம் கூட வச்சுக்காம போறேன்.
2: இதோ போறேன் பாட்டி, போய் வச்சுக்கிறேன்.
1: நான்காவது காட்சி, இடம் வீட்டில், கதாபாத்திரங்கள் பேத்தி, பாட்டி.
2: ஆ அம்மா எடுத்துக்கிட்டேன்,
4: வந்து உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போமா, இதை கெட்ட சொல்லணும்.
2: போ பாட்டி, உனக்கு வேற வேலையே இல்லை, சரி கூட குடிச்சிட்டு போறேன்.
1: ஐந்தாவது காட்சி, இடம் வீட்டில், கதாபாத்திரங்கள் அம்மா, பொண்ணு.
2: என்னமா ஆச்சு, ஏன் திரும்ப வந்துட்ட?
1: இல்லடி, நான் வெளில போயிருந்தேனா பக்கத்து வீட்டு பொண்ணு தும்பிட்டான், அதனால கெட்ட சொகணும்னு வந்துட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன்.
2: நீயும் பாட்டி கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்ட.
1: ஆறாவது காட்சி, இடம் வீட்டில், கதாபாத்திரங்கள் பாட்டி, பேத்தி.
2: வா பாட்டி, ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம், மார்க் ஷீட் வாங்கணும்.
4: சரிம்மா, சாமி கும்பிட்டு போலாமா?
2: சரி வா பாட்டி.
1: இடம் ரோட்டில்,
4: ஐயோ போன குறுக்கால போயிட்டே, வா வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு போலாம்.
2: சரி வா, கூட இதே ரோதன.
1: இடம் ரோட்டில்,
2: ஐயோ அம்மா.
1: இடம் ஹாஸ்பிட்டலில்,
2: பாத்தியா பாட்டி, நம்ம கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி இருந்தோம்னா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசு தான், நம்ம மனசு சுத்தமா இருந்தா போதும். எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு.

இத்தனை நேரம் இந்த டிராமாவை கேட்டீங்க, இது வெறும் டிராமா தான், இது உண்மையா இல்லையா, நம்பலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு இப்ப நம்ம முன்னாடி ஒரு டாக்டர் வந்து பேசினா எப்படி இருக்கும்? சோ அவர் பேசுறதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். யூ ஆர் லிசனிங் டு MOPCRS 107.8 FM வித் மீ ஆர்ஜே அனுஷன்.

0: This is how it sounds when someone is taking their eyes out of road. Texting and driving is more than disaster. It's dangerous. Do yourself a favor, do others a favor. When you're driving, stay away from phone. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
1: நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை எம்ஓபிசிஆர்எஸ் 107.8 எஃப்எம்ல நம்புங்க ஆனா நம்பாதீங்க ஷோ கேட்டு இருக்கீங்கன்னா உங்க ஆர்ஜி அனுஷா பேசிட்டு இருக்கேன். மூட நம்பிக்கைய பத்தி நம்மளே சும்மா பேசிட்டு இருந்தா எப்படி? ஒரு எக்ஸ்பர்ட்ட கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போமா?
2: நம்ம கூட இப்ப டாக்டர் தேவராஜ் இருக்காரு. அவர்கிட்ட மூட நம்பிக்கைய பத்தியும் அது எப்படி ஒரு மனிதரை சைக்கலாஜிக்கலா பாதிக்கும்ன்றத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்.
3: முகப்பேர்ல ஒரு 7 வருஷமா அது ரன் ஆயிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். இன்க்ளூடிங் ஹிப்னோதெரபி, சைக்கோ தெரபி, காகனிட்டிவ் பிஹேவியர் தெரபி, தென் பேஷண்ட்ஸ் தேவையான சில சப்போர்ட் தெரபிஸ்லாம் கூட நாங்கள் அவங்க வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்டர் விஜயகுமார், டாக்டர் லட்சுமி விஜயகுமார்னு சொல்லிட்டு சென்னையில் லீடிங் சைக்கியாட்ரிஸ்ட், அவங்ககிட்ட 2001 ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்ககிட்ட சைக்காலஜிஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணி இங்கோட 14 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த மாதத்தோட. ஸோ இந்த 14 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான சில பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து உலகத்தில் வந்து எப்படி பார்க்குறாங்கன்ற நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்படுறாங்க, அவங்க குடும்பங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம ட்ரீட் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸை ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம்.
2: சார், நாங்கள் இங்கே வந்திருக்கிறது மூட நம்பிக்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி பேசலான்ட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் சைக்காலஜிஸ்ட் முறையில் மூட நம்பிக்கைனா என்ன அப்படின்னு நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள்.
3: மூடநம்பிக்கைன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பரவலாக இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகளவில் எல்லா நாடுகளையும் பார்த்திங்கன்னா இந்த மூடநம்பிக்கையை பற்றி ஒரு அசம்ஷன் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த மூடநம்பிக்கையோடு தான் பல

0: அப்பதான் வந்து அந்த எக்ஸாம் வந்து நல்லா பர்ஃபெக்டா நான் பண்ணுவேன். அதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு அவனோட ஒரு நம்பிக்கை, அது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் இல்லை அவனோட நம்பிக்கைன்னு சொல்லலாம். இதே நேரத்தில் அதுக்காக பிள்ளையார சொல்லி போட்டால் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு அப்படிலாம் கிடையாது. இது அது சொல்ல ரொம்ப அது ஒரு நம்பிக்கை, அவனோட நம்பிக்கை. பட் அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறதுனால அதை வந்து அது இன்கேஸ் மிஸ் பண்ணானா பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப அஃபெக்ட் ஆகுவான். அது எழுத அது போடாமல் எழுதுனானா அவனால் எழுதவே முடியாதுன்ற மாதிரி போயிடுது. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் தான் அந்த மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது பூனை குறுக்கில் வந்துடுச்சு. ஸோ இல்லை யாராவது விடோவாக இருக்கிறவங்க யாராவது வந்துட்டாங்க பாஸ் பண்ணிட்டாங்க, இல்லை எருமை மாடு வந்து நம்ம போகும்போது எதிர்க்க வருது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாங்க. சில இந்த மூடநம்பிக்கை அதிகமாக நம்புறவங்க பார்த்தீங்கன்னா கிளம்பவே மாட்டாங்க. அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலையாக இருந்தாலும் அந்த டைமுக்கு போய் சேரணுன்றது மறந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. ஸோ சிலருக்கு வந்து நம்ம அன்றாடம் எல்லார் ஃபேமிலியும் நம்ம பார்க்குற விஷயம் வீட்டில் வந்து கிளம்பும் பொழுது கால் தடிக்கிடுச்சு, இல்லை ஏதோ பொருள் கீழே உடஞ்சிடுச்சு, உடனே பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் இரு கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டுருப்போம் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சராசரி எல்லாரும் வீட்லையும் பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூட நம்பிக்கைகளோட தான் நமக்கு வந்து உலகம், நம்ம கல்ச்சர், நம்ம சொசைட்டி இன்னைக்கு தேதியில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மூட நம்பிக்கையை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், அது வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஒரு தனி மனிதனையோ இல்லை ஒரு சொசைட்டியோ இல்லை இந்த நாட்டையோ எப்படி பாதிக்குதுன்றது பொறுத்து தான் அது பரவலாக வந்து வெளி உலகத்துக்கு பேசப்படுது. இப்போ நிறைய நம்ம நியூஸ்லலாம் கூட பார்க்குற ஒரு விஷயங்கள், ரொம்ப ரெகுலராக பார்க்குற விஷயம் அப்படின்னா நரபலி கொடுக்கறது, நரபலி கொடுக்கறது, இந்த பெண் சிசு கொலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நரபலி கொடுக்கறது, இந்த மாதிரி பெண் சிசு கொலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒரு சார்ட் ஆஃப் மூட நம்பிக்கையில் தான். இது கொடுத்தால் சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும், புதையல் கிடைக்கும், நரபலி கொடுத்தா ஒரு பிஞ்சு குழந்தைய பிறந்த குழந்தைய வந்து இம்மீடியட்டாக சத்தக்காவை கொடுத்தால் அதனால் வந்து எனக்கு நிறைய சொத்து கிடைக்கும், இல்லை எனக்கு வந்து பெரிய பதவி கிடைக்கும் அப்படி வந்து இன்னும் மூட நம்பிக்கைகளில் சில கிராமப்புறங்களில் இன்றைக்கும் இந்தியாவில் நிறைய இடங்களில் இந்த வந்து நரபலி கொடுக்குற ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம நியூஸில் என்றைக்காவது ஒரு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது மூட நம்பிக்கைகளை பற்றி நம்ம சொல்லணும், ஒரு அப்படியே லிஸ்ட்டாக சொல்லிகிட்டே போகலாம்.
1: சார் இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறையா சொன்னீங்க, கால் தடுக்குனா வந்து வீட்டில் வந்து உட்காந்து சின்ன சின்ன விஷயங்கள், கால் தடுக்குனா வீட்டில் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறாங்க, எருமை மாடை பார்த்துட்டா வீட்டில் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறாங்க, அது ஏன் வீட்டில் வந்து உட்காந்து தண்ணி குடிக்கிறது, அது அது என்ன சம்பிரதாயம்?
0: இல்லை இதுதான் நம்ம சொல்கிறது வந்து அடிப்படையில் நம்ம வந்து கல்ச்சர் நம்ம சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் அடிப்படையில். இப்போ வந்து தாலி கட்டுறதுன்றது ஒரு ஒரு சம்பிரதாயமாக இருக்குது. இன்னைக்கு லிவிங் டுகெதர்ன்றதில் தாலி கட்டாமலேயே கல்யாணம் பண்ணிக்காமலேயே நிறைய கணவன் மனைவிகள் உலகத்தில் இருக்கிறாங்க. இந்தியாவில் அந்த கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு கல்ச்சர்ன்றது ஒரு சில விஷயம் நல்ல விஷயங்களும் சொல்லித்தருது, கெட்ட விஷயம் சொல்லித்தருது. இந்த மூட நம்பிக்கைன்றது ஒரு கெட்ட விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து அதனால எந்த நன்மைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மைகள் இல்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து தற்பான பிலீஃப் சிஸ்டம் சொல்கிறோம், ராங் பிலீஃப் சிஸ்டம். இன்கேஸ் அந்த பிலீஃப் சிஸ்டத்தினால உங்களுக்கு நன்மை ஏற்படுமானால் அதை பற்றி நம்ம வந்து பெரிய பொருட்டாக எடுத்து எடுத்துக்கிறது. இப்போ நான் சொன்ன பாருங்களேன், இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ ஒரு ஃபேமிலியில் அது ஒரு கல்ச்சர் பேஸ்டா இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுன்ற ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது வந்து அதனால எந்த பாதிப்பும் அந்த சொசைட்டிக்கோ இல்லை அந்த அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்கோ எதுவும் இல்லை. அதனால அந்த நம்பிக்கையை வந்து நம்ம குறை சொல்கிறது இல்லை. கல்யாணம் ஒரு சர்ச்சில் பண்ணுறோம் இல்லை கோயிலில் பண்ணுறோம் இல்லை ஒரு தர்காவில் பண்ணுறோம்னா அதை பற்றி நம்ம யாரும் குவஸ்டின் பண்ணுறதில்ல. பட் அதுவே வந்து ஒரு தப்பான இம்பாக்டை ஏற்படுத்தியிருந்தால் அதை வந்து நம்ம பெருசாக பேசுவோம். இப்போ இந்த கால் தடுக்கி கால் தடுக்கிறதுனால நம்ம வந்து உட்காந்து தண்ணி சாப்பிட்டு போகிறோன்றது இது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஃபேமிலியில் தாத்தா பாட்டி காலத்தில் சொல்லி கொடுத்த ஒரு சின்ன சின்ன கதைகள் தான், அவ்வளோதான். ஒருத்தர் யாரோ வந்து தடிக்க அப்படி தடிக்கும் பொழுது அவர் வந்து வீட்டில் இருந்து அப்படியும் கிளம்பி போய் அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற ஒரு விஷயம் தான். என்னன்னா அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு அவன் தடுக்கும்போது நான் சொன்னேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிருக்கலாம்னு சொன்னேன், அவன் கேட்காம போனான், அதனால தான் அந்த ஆக்சிடென்டே நடந்தது. இதுக்கு இந்த கால் தடுக்கி விழுந்தது வீட்டில் விழுந்ததுக்கும் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எக்ஸ்வைசட் இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, லிங்க்கும் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற மக்கள் அவரோட லிங்க் பண்ணுறாங்க. அது வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாராவது ஒருத்தவங்க பண்ணும்பொழுது அதை அந்த சாரார் அந்த கம்யூனிட்டியோ இல்லை அந்த அந்த சாரார் மக்களோ யாரோ ஒருத்தர் காலத்தை வந்து நம்பும் பொழுது அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி அது ஒரு இட்ஸ் லைக் வைரஸ் மாதிரி தான் இது. அது வந்து உலக அளவில் அப்படியே அது பரவுது. அது நான் அது வந்து யார் யாரெல்லாம் நம்புறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த சிஸ்டத்தை.
1: ஸோ அப்படின்னா காலப்போக்கில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை நம்ம ஜெனரேஷனுக்கு அப்புறம் ஜெனரேஷன் அதை என்னன்னே தெரியாமல் நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதுதான் ஃபாலோ பண்ணுறது. இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கதை கூட ஒன்று சொல்லலாம் ஒரு இந்த மூட நம்பிக்கையை பற்றி.

0: என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ரிஷி ஒருத்தர் இருந்தாராம். அந்த ரிஷி மகரிஷி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு பாடசாலையில் வந்து நிறைய பிள்ளைகளை வந்து பாடசாலையில் நல்லா நிறைய வேதங்கள் அதுமாரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து ரொம்ப நல்ல விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு அந்த மகரிஷி வந்து சொல்லிக் கொடுத்துரு அந்த பாடசாலையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுட்டு இருக்கும்பொழுது, இவர் கிளாஸ் இன்ட்ரெஸ்டாக எடுக்கும்பொழுது ஒரு பூனை அடிக்கடிக்கு குறுக்கில் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த பூனை குறுக்கில் போகும்போது இந்த மகரிஷிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பூனையை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த பூனை ஏதாவது டீஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடுறதுனால அந்த கிளாஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மகரிஷி ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நடந்ததுனால இந்த மகரிஷி என்ன பண்ணாராம், ஒரு நாள் அந்த பூனையை பிடிச்சி கட்டி போட சொன்னாராம். கட்டி போடுங்க, எதுக்குன்னா அந்த கிளாஸை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடசாலை கிளாஸ் நடக்கணுன்றது கட்டி போட சொன்னார். ஸோ அதை கட்டி போட்டாங்க, அன்னைக்கு பாடம் வந்து நல்லா ஸ்மூத்தாக நடந்தது, யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகலை. ஸோ அடுத்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே பூனை குறுக்கில் வருது திருப்பியாக. ஸோ மகரிஷி என்ன சொன்னாங்க, சரி பூனை கட்டி போட்டுருங்க அப்படின்ட்டு. இது நாள்பட என்ன ஆகுதுன்னா, இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அந்த பூனை கட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இந்த பூனை கட்டி போட்டதுக்கப்புறம் தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சு. இது ரன் ஆகிட்டே இருந்தது. இது வந்து ஒரு ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த மாதிரி அந்த கிளாஸ் நடக்கிறது, பூனை கட்டி போடுறது நடக்குது. ஒரு பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மகரிஷி இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறமா வேற ஒரு ஒரு ஒரு குருஜி வந்து அந்த பாடசாலையை ரன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனால் பட் அதே பூனையை வந்து கட்டி போடுற சிஸ்டமும் அப்படியே நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பூனையை கட்டி போடுறாங்க, இந்த சிஸ்டம் போயிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பூனையும் இறந்து போயிடுது. அந்த பூனை இறந்து போனதுக்குமா அடுத்த நாள் மகரிஷி கிளாஸ்க்கு வராரு, சிஷியர்கள் எல்லாம் வராங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது மகரிஷி கோவமா, என்னது எப்படி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாராம். எப்படி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன குருஜி எங்களுக்கு ஒன்றும் புரியலையான்ட்டு. எப்படி கிளாஸ் நடத்துறது, கிளாஸ் நடத்தவே முடியாது இப்போ அப்படின்றாராம் இந்த மகரிஷி. எதனால் கிளாஸ் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் திருப்பி கேட்குறாங்க. இன்னைக்கு என்ன மிஸ் ஆகுது பார்த்தீங்களா, என்ன மிஸ் ஆகுது குருஜி, பூனையே நம்ம கட்டியே போடலையே, அப்போ எப்படி கிளாஸ் எடுக்கிறது. ஸோ பூனையை பிடிச்ச உடனே கட்டி போடுங்க, ஏதாவது ஒரு பூனையை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போடுறதுக்குமா கிளாஸ் ஆரம்பித்தாரோம். ஸோ இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த குருஜி எதுக்காக பூனை கட்டி போட சொன்னார், அவர் சொன்னதோட உள்நோக்கம் வந்து கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்ற ஒரு உள்நோக்கத்தில் அவர் கட்டி போட சொன்னார். பட் அது காலப்போக்கில் அது போய் பூனை கட்டி போட்டால் தான் கிளாஸே ரன் ஆகுன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு பிலீஃப் சிஸ்டம்ன்றது இந்த மாதிரி வந்து ஒரு காலப்போக்கில் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு ஒரு தப்பான விஷயங்கள் மூட நம்பிக்கைகள்லாம் ஃபார்ம் ஆகிறது. இந்த கதையிலேருந்து இந்த மூட நம்பிக்கை, இது ஒரு தப்பான ஒரு மூட நம்பிக்கை எப்படி தப்பாக, ஆக்சுவலாக நல்ல விஷயத்துக்காக சொன்னது வந்து தப்பான மூட நம்பிக்கை எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு இந்த கதையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, எப்படி வந்ததுன்னு தெரியுமா?
0: இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா வந்து இது வந்து நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கல. இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷன் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு சில சிஸ்டம் நம்ம பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த சிஸ்டம் அது அப்படியே இப்போ வந்து பிளைண்டாக நம்ம வந்து சிலருக்கு வந்து நம்ம இன்றைக்கும் வந்து நம்ம ஃபேமிலியில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம்னா இந்த மாதிரி ப்ரொசீஜராக தான் நடக்கணும், இல்லை வீடு கட்டினா இப்படி தான் கிராவகிரேஷன் நடக்கணும், இதுமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அடிப்படை விஷயங்களே நம்ம வீட்டு விஷயங்களே பார்த்திங்கன்னா இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சுன்றதோட இல்லாமல் இது வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம வந்து சில நேரங்களில் பிளைண்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம். அது நல்லதாகவும் இருக்கலாம், அது கெட்டதாகவும் இருக்கலாம். அது கெட்டதா இருக்கிறத பத்தி தான் இப்ப
1: பேசுக்கு முன்னாடி சொன்னீங்க, நரபலி கொடுக்கறது அதெல்லாம் சொன்னீங்க. இப்ப கோயில்ல வந்து எனக்கு சாமி வந்துடுச்சு, நான் சாமி ஆடுறேன், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆனவங்களா, இல்லைன்னா நிஜமாலே அவங்களுக்குள்ள சாமி அந்த மாதிரி யாராவது ஏறி இருக்குமா?
0: இது நல்ல கேள்வி. ஏன்னா இந்த மாதிரி வந்து சாமி வந்து ஆடுறது, இல்லை சில இடங்களில் குறி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அன்றாட எல்லாரும் எல்லாரோட கோயில்களில் எல்லா இடத்தையும் பார்க்குற ஒரு விஷயம். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து சாமி வந்து ஆடுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் சாமி வந்து ஆடுறது மட்டும் இல்லை, இந்த பேய் வந்து ஆடுறது, இந்த குறி சொல்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு வகையான பொசிஷன் ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் ஹிஸ்டரிக்கல் கன்வர்ஷனல் டிஸார்டர்னு சொல்கிறது, ஹிஸ்டீரியா. இந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட்ஸை வந்து அதை வந்து ஒரு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டீரியான்றது இப்போ கன்வென்ஷனல் டிசார்டர்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த கன்வென்ஷனல் டிசார்டரும் சில சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க டெக்னிக்கலாக, சில சைக்காலஜிஸ்ட் ஹிஸ்டீரியானும் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. என்னென்னா ஒரு பொசிஷன் ஸ்டேட், பொசிஷன் ஸ்டேட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி ஆட்கொண்டதா அந்த இடத்துல அந்த தனிப்பட்ட மனிதன், அது வந்து ஒரு ஆணாக இருக்கலாம் இல்லை ஒரு பெண்ணாக இருக்கலாம், அது நினைக்கும்பொழுது தனக்கு வந்து அம்மன் வந்துட்டதாகவும் இல்லை முனீஸ்வரன் வந்துட்டுதான், இல்ல யாராவது முருகர் வந்துட்டாரு, இல்ல ஐயப்பன் வந்துட்டாரு, இல்ல வேற ஏதாவது ஒரு சாமி வந்துடுச்சு, இல்ல ஒரு பேய் எனக்கு வந்து எனக்கு என் உடம்புல வந்து ஒரு மோகினி பிசாசு எழுதிச்சு, இதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து தன்னை வந்து ஆட்கொண்டுதான் நினைச்சு அந்த இடத்துல அவங்க மைண்ட் வந்து பேசக்கூடிய விஷயங்களை தான் நம்ம வந்து இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம பார்க்கணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜிக்கலா இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷனை வந்து அவங்களால லீட் பண்ண முடியாததுனால ஏற்படக்கூடிய ஒரு பொசிஷன் ஸ்டேட் தான் தவிர இதுல அடிப்படையில எந்த உண்மையும் கிடையாது.
2: Small break on MOPCRS 107.8 FM with me, Archesha, on Nambunga Na Nambadinga.
3: Who is that? A girl or a boy? You don't know. All kids are the same. They all deserve the same. Then why? Only the girl child is denied of a right to education. Educate a girl. Educate a society. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
2: Welcome back to MOP CRS 107.8 FM with me, RJ Anusha. An nambunga ana nambadinga. சைக்கியாட்ரிஸ்ட் தேவராஜ் கிட்ட சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அவங்களால?
0: கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இந்த சாமி வர்றது, இந்த குரு சொல்றதெல்லாம் வந்து யாரும் தவறவே நினைக்கிறது இல்லையே. ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன் உங்கள் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி இதே விஷயத்த ஒரு சாமி வந்து ஆனாங்கன்னா அதை நல்ல விஷயமா பார்க்குறாங்க, ஏதோ நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்கன்றதுனால பார்க்குறதுல இது வந்து ஒரு தப்பான ஒரு கான்செப்டில் அவங்க எடுக்கிறது இல்லைன்றதுனால அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இது தேவைப்படலை. இதே ஒரு பேய் பிசாசு அப்படின்னு வரும்பொழுது, பேய் வந்துடுச்சு, பிசாசு வந்து என்னோட உடம்புல ஆடுது அப்படின் போது தான் அவங்க வந்து சில நேரங்கள் தர்கா கோயில்கள் சில இடங்களுக்கெல்லாம் போயிட்டு சர்ச் அப்படிலாம் போயிட்டு அவங்க அதிலலாம் சரியாக ரெக்கவரி நமக்கு கிடைக்கலன்னும் போது லாஸ்ட் ஆப்ஷனாக தான் சைக்காலஜிக்கல் சர்வீஸை வந்து பார்க்குறாங்க. ஸோ இது நெகட்டிவாக இருந்தால் தான் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிலீஃப் சிஸ்டத்துலேயும் தேவைப்படுது சைக்காலஜிக்கல் சர்வீஸ். இது சாமி வருதுன்னும் போது அது எல்லாரும் பாசிட்டிவாக பார்க்கறதுனால அந்த இடத்துல வந்து நிறைய பேர் சாமி வருதுன்றதுக்காக யாரும் சைக்காலஜிக்கல் சர்வீஸ்க்கு யாரும் வரதில்லை.
1: சரி, இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு யாராவது உங்களுக்கு உங்ககிட்ட யாராவது பேஷண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களா, எனக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருந்தது அப்படின்னு?
0: இது ஒன்று ரெண்டு கிளைண்டாக இருந்தால் பரவாயில்ல, இது வந்து இப்படிதான் ஒரு மாதத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 30-40 பேர் இதுமாரி நாங்கள் பார்ப்போம். ஸோ அது மாதத்துக்கு 30-40 பேர் பார்க்கறதுனால நீங்கள் வந்து குறிப்பிட்டு இத்தனை பேர் தான் வந்திருந்தாங்கன்னா எங்கள் மைண்டில் இருக்கலாம். பட் இது வந்து அவ்வளோ கேசஸ், இதுமாரி கேசஸ் இந்த பேய் ஏன்னா இது வந்து ஒரு அதுவும் தமிழ்நாட்டில் இது அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது இந்த பேய் நம்பிக்கை. ஏன்னா வந்து நம்ம கல்ச்சர்லேயும் சரி நம்ம ஃபேமிலியும் சரி சின்ன வயசுலேருந்தே நமக்கு எது சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ, வெளில போனோம்னா பூச்சாண்டி பிடிச்சி போயிடுவோம் சாப்பிடும்பொழுது, பேய் இருக்கு, மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா உச்சி நேரத்தில் போனீங்கன்னா பேய் இருக்கு, பூதம் இருக்கு. இது வந்து அடிப்படையில் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை பயம் படுத்தி ஒரு சில விஷயம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்ச விஷயமா

0: அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிராஃபிக்ஸ் வந்து, நான் வந்து இப்போ ஒரு டாக்டராக இருந்திருக்கேன், எனக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யாவோட இன்னைக்கு ஒரு மீட்டிங் வேணும்னா, ஒரு ஃபோட்டோ வேணும்னா, நான் ஐஸ்வர்யாவோட க்ளோஸாக இருந்தால் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறமே கூட கிராஃபிக்கில் உருவாக்கலாம். ஸோ ஐஸ்வர்யா எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு எனக்கும் வந்து சம்மந்தமே இல்லை அப்படின்றத ஒரு விஷயம் மறைஞ்சு கிராஃபிக்கில் உருவாக்கலான்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ அப்படி இருக்கும்போது பேய் இந்த பிசாசு இதோடலாம் க்ளோஸாக இருந்த ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் இந்த நெட்டில் பார்க்குறதுலாம் ஒரு சாதாரண விஷயம், ஒரு அனிமேஷன் தெரிஞ்ச ஒரு ஆளால் ஈஸியாக உருவாக்க முடியும். உங்களோட கூட ஒரு பேயை வச்சு ஒரு எடுக்க முடியும். அவனால்
1: இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஏதாவது ஒரு ஒன்று இல்லை ரெண்டாவது கிளைண்ட் இருக்காங்களா?
0: இது ஆசை தெரப்பிஸ்ட், நாங்கள் இது எதுவுமே வந்து மைண்டில் எடுத்துக்கிறது கிடையாது. இது அப்பப்போ நாங்கள் கிளைண்ட்ஸை வராங்க பார்க்குறாங்க, அவங்க ட்ரீட் பண்ணுறோம், அவங்க சரிப்படுத்துகிறோம், அதோடு நம்ம மறந்துடுறோமே தவிர அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்கள் அதை, பிகாஸ் அதை ரிஜிஸ்டர் பண்ணாவே அது வந்து யார் ரிஜிஸ்டர் பண்ணாலும் அவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால மோஸ்ட்லி ஆஸ் எ டெக்னிக்காக நாங்கள் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுல, பட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேசஸ்ன்னு சொல்லுவோம், இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் நிறைய கேசஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பே பிசாஸ் அப்படின்ற படி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரமுகி இந்த மாதிரி படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சந்திரமுகி பர்டிகுலராக ஆழம் தான் அந்த படங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படம் பார்த்துட்டு சந்திரமுகி மாதிரியே மாறி வீட்டில் ஆடின கேஸ், ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் பாதிச்சு அவன் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து சந்திரமுகி மாதிரி வீட்டில் இருந்து ஆட ஆரம்பிச்சுருவான். கேட்டேன், நான் சந்திரமுகி வந்துக்கிறேன், நான் பேய் தான், உண்மையில் பேய் தான், என்ன பார்த்து அந்த படமே உருவாக்குனாங்க, என்ன பேஸ் பண்ணி தான், என்ன அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி, அது நைட் ஆனால் வந்து அந்த படத்தில் வர மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பூஜை ரூம் எரிச்சிடுறது, அவங்க வீட்டு பெட்ரூம் எரிச்சிடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவங்க வந்து ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்க அவங்க ஃபேமிலியில் ஒரு இன்ட்ரெஸ்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ்னால சமாளிக்க முடியாத ஒரு கட்டத்தில் தான் வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவனை ட்ரீட் பண்ணி அவனுக்கு இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க சமுதாயத்தில் ஒரு சாதாரண ஒரு நார்மல் பர்சனாகவே அவன் வாழ்ந்துட்டுருக்கிறான்.
1: பிரதிபலிப்பு
0: நம்ம வந்து அன்றாட லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய சில சம்பவங்கள், நமக்கு வந்து சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆன சில சம்பவங்களை சில நேரத்தில் ட்ரீம்ல நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் சரிங்களா. இது ட்ரீம் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இது நிறைய இது வந்து ஒரு பெரிய ஸ்டடின்னு கூட சொல்லலாம் இது. ஏன்னா வந்து சில விஷயங்கள் வந்து இப்படி இப்படி ட்ரீம் வந்தால் இப்படி இம்பாக்ட் ஆகும், இப்படி ட்ரீம் வந்து இப்படி இம்பாக்ட் ஆகும்னு சொல்லி ட்ரீம் அனாலிசிஸ் நிறைய புக்ஸில் நிறைய எழுதியிருக்கிறாங்க. பட் இது ஆஸ் எ சைக்காலஜிஸ்ட் நாங்கள் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரதிபலிப்பு அவ்வளோதான். நீங்கள் லைஃப்பில் யாரையோ ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, ஒரு சம்பவம் மறந்துருக்கும், இல்லை ஒன்று கேட்டிருப்பீங்க, அதோட ஷேடோ, அதோட ஷேடோ தான் வந்து ஒரு பிக்சரைசேஷனோட உங்களுக்கு வந்து ட்ரீமில் வந்து வெளிப்படுறது. அது சப்கான்ஷியஸில் நல்லா ஸ்ட்ராங்காக பதிஞ்சு சில விஷயங்களாக கூட இருக்கலாம் அது. ஸோ அதுதான் ட்ரீம். ஸோ இது வந்து பே கதையாகட்டும், பே பே ட்ரீம்ஸ் வருதுன்னு சொல்கிறதும் ஆகட்டும், இல்லை சிலருக்கு சாமி ரிலேட்டட் கனவு வருதுன்னு சொல்கிறதும் ஆகட்டும், இல்லை சிலருக்கு பாசிட்டிவாக கனவுகள் வரதாகட்டும், சிலருக்கு வேலையை பற்றியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ கனவு வரதாகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது நேச்சுரலாக நம்ம வந்து கேட்ட விஷயங்கள் பார்த்த விஷயங்களை தான். இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரு ஜாக்கி ஜான் படம் பார்த்துட்டு நீங்கள் நைட்டு வரீங்க படுக்கிறீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு ஒரு சக்தி வந்த மாதிரியும், ஒரு நாலு பேர் நான் திருடன் அடிக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரீம்ஸ் வரும், நிறைய பேர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த படத்தோட இம்பாக்டை, அந்த ஜாக்கி ஜான் அவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லாமே ஃபைட் பண்ணார் கொண்டாருன்னும் போது அவரோட இந்த ஹீரோயிசன் கேரக்டர் தனக்குள்ளே இருந்தால் தான் வந்து எப்படி செயல்படுவேன்றதை அவன் வந்து ஒரு கற்பனையில் பார்க்குறான் அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு அடிப்படையில் ஒரு பேய் படம் பார்த்துட்டு வந்தால் அன்றைக்கி பார்த்திங்கனா நைட்டில் தூக்கமே சரியாக இருக்காது. காரணம் என்னென்னா அதை பற்றி நினச்சி படுக்கிறதுனால ஒரு வேளை படுத்து போனால் கூட அந்த பேய் வந்து தன்னை விரட்டுறதாகவும் தன்னை ஃபாலோ பண்ணுறதாகவும் அந்த கேரக்டர்ஸோட தன்னை வந்து ஒத்து சேர்த்து பார்த்து பயப்படுற ஒரு சம்பவங்கள் நிறைய சம்பவங்களும் இப்போ பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்து ஒரு பிரதிபலிப்பு தானே தவிர இது வந்து தூக்கத்தினால நம்ம கனவுனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
1: கனவு பலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி சில கனவுகள் வந்து எங்களுக்கு பலிச்சிருக்கு, அதெல்லாம் உண்மையா இல்லைன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவா?
0: இது சிம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா காக்கா உட்கார பனங்காய் விழுந்த கதை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. காக்கா உட்காந்துனால அந்த வீடு தாங்க

0: முடியாம அந்த பணம் கை விழுந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படையில் அது உண்மை கிடையாது. அது விழும் நேரத்துல அந்த காக்கா உட்காந்துருந்தது குவைட் ஆக்சிடென்டல், அவ்வளவுதான். தவிர அதே அடிப்படை தான். இப்போ வந்து இவங்க ட்ரீம்ல பார்த்த விஷயத்த அடுத்த நாள் அது நடந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறது ஒரு லைக் ஒரு ஆக்சிடென்ட்ல ஒன்று ரெண்டு கேசஸ்ல நடந்திருக்கலாம். பட் அதுக்காக வந்து ஒவ்வொரு அடி ட்ரீம் நடக்கிறதுலாம் அப்போ நடந்ததுன்னா அப்படின்னு சொல்ற இந்த கேஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, இது ஒரு ஆக்சிடென்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு இது எல்லாரோட லைஃப்லையும் நடக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு சம்பவம் தான். தேவை இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப்லாம் இதில் எதுவும் நம்பிக்கைலாம் இதில் இது எதுவுமே கிடையாது.
1: இதுக்கு நிகரா வந்துட்டு இந்த ஜோசியர்கள்லாம் வந்துட்டு உங்களோட ஃபியூச்சரை வந்து நாங்கள் கணிப்போம், நீங்கள் பிற்காலத்தில் எப்படி இருப்பீங்கன்ட்டு நாங்கள் கணிப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது நிஜமாலே அவங்களால கணிக்க முடியுமா, இல்லை அவங்களுக்கு சக்தி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லைனா அதுவும் சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு எஃபெக்ட் ஆனதா?
0: இல்லை இது வந்து ஜோசியத்தை பற்றி கேட்கலாம், அது ஒரு சயின்ஸ் அவ்வளோதான். ஸோ அது ஒரு அஸ்ட்ராலஜின்றது, அது ஒரு மேக்ஸ் மாதிரி ஒரு கால்குலேஷன். அது அந்த கால்குலேஷன் அடிப்படையில் அவங்க வந்து இப்போ நாங்கள் சைக்காலஜி படிக்கிற மாதிரி அவங்க அதை படிச்சுட்டு அதை வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஒரு அசியூம் பண்ணிட்டு இப்படி இருந்தால் இந்தந்த கட்டங்கள் இப்படி இருந்ததுன்னா இப்படி இம்பேக்ட் ஆகும், இஸ் ஒன் டைப் ஆஃப் கால்குலேஷன், ஒரு சயின்ஸ். அதுவும் ஒரு சயின்ஸ் தான். ஸோ அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக கரெக்டாக படித்தவங்க கிட்ட, ஏன்னா அது இப்போ அஸ்ட்ராலஜின்றதும் ஒரு படிப்பாக கூட இருக்குது. பிஎஸ்சி அஸ்ட்ராலஜி இருக்குது, எம்எஸ்சி அஸ்ட்ராலஜிலாம் வந்துடுச்சு, சில பிஹெச்டி அதில் அஸ்ட்ராலஜிலேயே பிஹெச்டி வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அஸ்ட்ராலஜியை நம்ம வந்து சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது அந்த சயின்டிஃபிக் மெத்தடாலஜியில் சொல்கிற விஷயங்கள் உண்மை தான். பட் இது சும்மா சிலர் வந்து இந்த ரோட்டில் கிளி ஜோசியம் பார்க்குறேன், இல்லை கை ஜோசியம் பார்க்குறேன், இல்லை எலி ஜோசியம், இப்போ புளி ஜோசியன்ற மாதிரிலாம் நிறைய எதுலாம் அனிமல்ஸ் வச்சு நம்ம ஜோசியம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் வச்சு பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுன்றதுலாம் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயங்கள். இந்த பீச்சிலலாம் பார்க்குறதுன்னா ஜஸ்ட் ஒரு கமர்ஷியலான விஷயங்கள். என்னென்னா அங்கே வந்து அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க, அவங்க வந்து ஒரு ஹியூமன் சைக்காலஜி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒரு சின்ன வயசு பொண்ணா, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணா, அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், லவ் ஃபெயிலியர் இருக்கலாம், இல்லை லவ் பண்ணலாம், இல்லை ஸ்கூலில் ப்ராப்ளமாக இருக்கலாம், சரி காலேஜில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அடிப்படையில் வந்து அவங்க ஃபேமிலியில் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு ஏஜ்டு பர்சனாக இருந்தால் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லை அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், லைஃப் செட்டில் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசும்போது அவனை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுமாதிரி அவங்க ஏஜ் க்ரைட்டீரியா வச்சு அந்த பர்சனோட ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க பேசும்பொழுது ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் கேட்டு அது மூலிமா கணிக்கிறாங்களே தவிர, இதில் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப லோ லெவலில் நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து அந்த அஸ்ட்ராலஜின்ற வார்த்தையை விட்டுட்டு இந்த ஏமாத்து வேலைகளை சில பார்க்குறத வந்து நம்ம வந்து அதை நம்ப வேண்டாம். இது பியூராக சயின்டிஃபிக்காக பண்ணுறவங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால உணர்த்தப்படுது. பட் அது பிளைண்டாக அதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம் லைஃப்பில். அதில் கூட சில வந்து தவறான விஷயங்கள், தப்பான விஷயங்கள் யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது சில அதே நினச்சிட்டு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகிற பேஷன்ஸும் நாங்கள் நிறைய பேர் பார்த்துக்கிறோம். நாங்கள் அதில் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு உண்மையான அஸ்ட்ராலஜர் கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு தப்பான விஷயம் இருந்தால் கூட டேரெக்டாக உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கண்டம் இருக்குது, நீங்கள் நாளைக்கு சாவ போகிறீங்கன்னா கூட நாளைக்கு சாவ போகிறீங்கன்றத டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அது என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு லெத்தாலஜிக்காக உங்களை வந்து எப்படி வந்து கான்ஃபிடென்ட்டாக அதில் வந்து வெளில கொண்டு வரதுன்னு அந்த மாதிரி தான் மோட்டிவேட் பண்ணுவாங்களே தவிர, யாராவது உங்களை நீங்கள் நாளைக்கு செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயமுறுத்துறாங்கன்னா அது கமர்ஷியல். ஸோ அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை இக்னோர் பண்ணிட்டு உங்கள் லைஃபை, ரெகுலர் லைஃபை நீங்கள் டேட் பண்ண வேண்டியதான். ஸோ அதனால் அஸ்ட்ராலஜின்றது சயின்டிஃபிக்காக பண்ணுறவங்ககிட்ட நம்ம வந்து தைரியமாக பண்ணலாம், கமர்ஷியலாக பண்ணுறவங்களோ இல்லை பயம் கொடுத்துருக்கோ அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
2: Small break on MOP CRS 107.8 FM with me, RJ Shah, on Nambunga Na Nambadinga.
3: My mother can only see black color. She can't see how beautiful the rainbow is. If only she could see the color like I do.
4: Let people see the color of the world. Join National Eye Donation Day. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
2: Welcome back to MOP CRS 107.8 FM with me, RJ Anusha. Anambunga, ana nambadinga. சைக்கியாட்ரிஸ்ட் தேவராஜ் கிட்ட சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க, அதெல்லாம் வந்துட்டு சும்மா அவங்களுக்கு ஒரு அவங்கள அந்த மாதிரி பயத்துல இருந்து மீட்கிறதுக்கா, இல்லை நிஜமாலே வந்துட்டு இந்த மாதிரிலாம் தேங்காய்லாம் வச்சு பண்ணா வந்து உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்றதுக்கா?
0: இல்லை, இதுவும் ஒரு வகையான பிலீஃப் சிஸ்டம் தான். என்னன்னா, மக்கள் இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறேன், இப்போ இங்கேருந்து காலேஜ் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நேரம் சரியில்லை, காலேஜ் போயிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னும் போது ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் நம்மளை ட்ராவல் பண்ணுது. இப்போ வந்து சாமி வந்து நமக்கு வந்து அருள் கொடுத்து நம்மளை வந்து சரிப்படுத்துறாருன்றது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும், அந்த நம்பிக்கை, நீங்கள் நம்பிக்கையோடு காலசரி போகிறீங்க, நம்பிக்கையோடு சாமி கும்பிட்றீங்க, நம்பிக்கையோடு ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அந்த நம்பிக்கை நம்மளை சில நேரங்களை காக்குது. ஸோ அப்போ நம்பிக்கையோடு இது போகும்போது நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக மற்ற விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அதனால ப்ராப்ளம் வந்து குறையுது. அதுதான் அடிப்படையில். ஸோ அது அந்த ஒரு செஞ்ச விஷயத்தினால நீங்கள் வந்து பரிகாரம் செஞ்சதுனால இது சரியாச்சான்னு கேட்டால் அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான்.
1: சில பேர் வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போயிட்டு, இந்த இடத்துக்கு நான் முன்னாடியே வந்திருக்கேன், இல்லை இந்த மாதிரி இதை நான் முன்னாடி இந்த இடத்த நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்திருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கேட்டால் ஒருவேளை நான் போன ஜென்மத்தில் வந்திருப்பேன் அப்படின்லாம் ஏதாவது சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வகையான இன்ட்யூஷன் கூட சொல்லலாம். நம்ம வந்து இஎஸ்பி பவர்னு சொல்லுவாங்க, இட்ஸ் கால்ட் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். அந்த மாதிரி இஎஸ்பி பவர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முன் ஜென்மம் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள், இல்லை ஏற்கனவே லைஃப்பில் வந்து சாதாரண விஷயம் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறேன், அந்த இடத்த வந்து எனக்கு தெரியும், இந்த நபர் எனக்கு தெரியும், அதெல்லாம் சொல்கிறது வந்து இது வந்து ஒரு இன்ட்யூஷன், ஒரு இன்ட்யூஷனில் கூட சொல்லலாம். இல்லை இஎஸ்பி பவர் இருக்கும்போது, இஎஸ்பி பவர்னு சொல்கிறோம், அது வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லிட்டு, அந்த மாதிரி சில வந்து அந்த மாதிரி சில இருக்கிறவங்க இதுமாதிரி பேசுகிறாங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெருசாக வந்து ஆய்வில் வந்து இது சயின்டிஃபிக்காக இது ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் அந்த இஎஸ்பி பவர் இருக்கிற சில நபர்கள் முன் ஜென்மம், இல்லை நான் வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறேன், இது இந்த விஷயத்தை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நான் பார்த்துருக்கேன், இப்படிலாம் பேசுனதை நம்ம கேள்விப்படுறோம். சில புக்ஸ்லேயோ இல்லை மேக்சின்ஸ், சில பேப்பர் நியூஸில் பார்த்துக்கணும், சில ஆர்டிக்கலில் பார்த்துக்கணும். ஏன் என்னோடய கிளைண்ட்ஸு சிலர் வந்து அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு ஒன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே ப்ரூவ் பண்ணாத விஷயங்களாக இருக்கிறதுனால இதை வந்து பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம்.
1: ஓகே சார், இப்போ மறுபடியும் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு வரும்போது, நைட்டு நம்ம தூங்கும் போது யாரோ ஒருத்தர் மேலே வந்து நசுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதே இது நம்ம போய் அவங்க அம்மாட்ட போய் இதை நான் சொன்னேன்னா, நீ நைட்டு சரியாக கால் கழுவிட்டு வரல, அதனால தான் மேலே ஏதோ ஒன்று ஏறி உட்காந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்வாங்க.
0: என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலமாக சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆப்டாக உங்களுக்கு புரியும். இந்த பேய் பிசஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த அமுக்குவான் பேய், இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அமுக்குவான் பேயின்றது ரொம்ப ஃபேமஸான பேய். ஸோ அது இந்த அமுக்குவான் பேய் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேய்கள் பல விதங்கள் இருக்குது. குழிவாய் பிசாசு, காட்டேரி, ரத்த காட்டேரி, மோகினி, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உண்மை, அடிப்படையில் உண்மை. அதில் இந்த அமுக்குவான் பேயின்றது பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணணும்னா, இது வந்து சிம்பிளாக சில பீப்புளை டார்கெட் பண்ணி, அவங்க இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே ஏறி படுத்துக்கிட்டு அவங்க கழுத்து அழுத்தம், அவங்க வாய அழுத்தம், அவங்க நெஞ்சு பிடிச்ச அழுத்தம், அவங்களால வந்து அந்த நேரத்தில் வந்து ஃபிசிக்கலாக எந்த ஆக்டிவிட்டிஸும் அவங்களால பண்ண முடியாது, கத்த முடியாது, பேச முடியாது, அவங்களால கை காலை கூட அசைக்க முடியாது, அப்படியே வந்து ஸ்டன் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்க முடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், கான்ஷியஸாக யாரோ அழுத்துறாங்கன்றது தெரியும், ஆனால் அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. இந்த பேய்கள் எங்கே வாழுது, இந்த அமுக்கான் பேய்கள் எங்கே வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சராசரியாக பார்த்தீங்கன்னா இதனால் வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இது சராசரியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடுங்களில், சாதாரண வீடுங்களில் இந்த எறும்பு பூத்துக்குள்ள, இல்லை இந்த கரப்பம்பூச்சி வாழ்கிற இடங்களில், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த எட்டுக்கால் பூச்சி இருக்கிற அந்த வலையில், இந்த மாதிரி இடங்களில் தான் இது இந்த அமுக்குவான் பேய்கள் வாழுதா சரித்திரம் சொல்லுது. இப்படிலாம் கதை சொல்லணும் எனக்கு வந்து ஆசை. சரிங்களா?
1: சரி சார்.
0: ஸோ இப்படிலாம் கதைலாம் பேசணும், நல்லா ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும் அமுக்கோன் பேயை பற்றிலாம் அப்படின்லாம் ஆசை. பட் இப்படிலாம் அமுக்கோன் பேயெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை, பேய்கள்லாம் எதுவுமே இல்லை, அதுதான் அடிப்படையில் உண்மை. அப்போ எப்படி சார் இது மாதிரி வந்து சிலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தன்னை அழுத்துறாங்க கொள்றாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கன்றது நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு பேர் வந்து ஸ்லீப் பேரலிசிஸ் தூக்க பக்கவாதம் அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான டிசார்டரில் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு என்னென்னா, இது உலகளவில் எல்லாருக்குமே இருக்குது, இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது. இது நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு ஸ்லீப் பேரலிசிஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்லீப் பேரலிசிஸ் அடித்தாலே அதில் வந்து ஒரு பேய் வந்து தன்னை வந்து மேலே கொஞ்சம் அழுத்துற மாதிரி தான் ஒரு ஸ்டில்லே இருக்கும் சரிங்களா. ஸோ அது இமேஜில் போய் பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் பேரலிசிஸ் இமேஜில் போய் பார்த்தீங்கன்னா பேய் அழுத்துற மாதிரி தான் இருக்கும். அதுதான் பேய் கிடையாது. இது இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் இருக்கிற டிசார்டர் இருக்கிற பர்சனுக்கு அவங்களுக்கு லைஃப் டைமில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் அப்படி இந்த மாதிரி அக்கர் ஆகலாம். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க டாக்டர்ஸ் கிட்ட அதெல்லாம் போகணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் சிலருக்கு வந்து ரெக்கரண்டாக அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும் இது, இந்த மாதிரி யாரும் அழுத்துறாங்க கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நியூரலஜிஸ்டியோ இல்லை சைக்கேட்ரிஸ்டியோ இல்லை நியூரோ சைக்கேட்ரிஸ்டியோ யாரையாவது பார்த்து அணுகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா இதை சரிப்படுத்திக்கலாம். இது ஸ்லீப் பேரலிசிஸ்னால ஏற்படக்கூடிய விஷயம் தானே தவிர இது பேயினாலேயும் பிசாசினாலேயும் கிடையாது. இதை தான் நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் தான் வந்து அமுக்கோன் பேயின் வச்சுருக்கிறோம்.
1: சார் அப்போ கடைசியாக நீங்கள் இந்த மாதிரி மூட நம்பிக்கைன்றதோ மொத்தமாகவே ஒரு பொய் அப்படின்னு சொல்கிறீங்களா?
0: நாங்கள் சைக்காலஜிஸ்டாக பேசும்போது பொய் அப்படின்னு சொல்லி ஆகணும், அப்படிதான் உண்மை கூட. ஏன்னா உங்களை ஒன்றும் பயன்படுத்துறதுக்கு ஒன்றாமல் இருக்குன்னு சொல்லலாம், பட் அது அடிப்படையில் அது உண்மை கிடையாது. ஸோ இது மாதிரி பேய் பிசாசுகள் பற்றி சொன்னாலும் சரி, இல்லை இந்த மாதிரி செய்வினை இந்த மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாலும் சரி, எல்லாமே வந்து அடிப்படையில் உண்மையற்றது தான். அதில் உண்மைகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா துடி கூட உண்மைகள் கிடையாது. அப்படி ஒருத்தர் மந்திரம் செஞ்சு ஒருத்தர் அழிக்க முடியுன்ற ஒரு விஷயம் உண்மையிலே இருந்து அது ப்ரூவ்டான ஒரு விஷயமாக இருந்தால் உலகத்தில் வந்து ஒரு பிஸ்னஸில் போட்டி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தனை அழிக்கணும் ஒருத்தரை அழிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு பில்லி சொனையும் ஏவல் இதாகவும் விட்டு அழிச்சிடலாம் ஈஸியாக. இவங்க அந்த ஃபஸ்ட்டுன்ற பொசிஷனுக்கு ஈஸியாக வந்துடலாம். ஒரு பாலிட்டிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா சோன்ஸோ ஒரு பர்டிகுலர் கட்சி சார்ந்தவர்கள் இன்னொரு கட்சி சார்ந்தவர்கள் அழிக்கணும்னா இதே மாதிரி ஒரு மூட நம்பிக்கையை அணுகி அதில் ஜெயிச்சுட்டு போயினே இருந்துடலாம். இதுக்கு வந்து வெளியில் போயிட்டு நம்ம வந்து பப்ளிசிட்டி தேடுறதோ இல்லை அவங்கள ஆட் பண்ணுறதோ அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோ இது தேவையில்லாத ஒரு விஷயம், தேவையில்லாத செலவு கூட ஈஸியாக இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து அடிப்படையில் உண்மை கிடையாது. இது வந்து நம்புற சில மூட நம்பிக்கைவாதிகள் இதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டுருக்குறாங்க. அதில் தான் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டால் கிடச்சிது கிடச்சிதுன்னு வாங்க. பட் அடிப்படையில் அது பயந்தவங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம், பட் அடிப்படையில் பயப்படாதவங்களுக்கு அது ப்ராப்ளமே கிடையாது.
1: இந்த மாதிரி மூட நம்பிக்கை அதிகமாக நம்புகிற மக்கள்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: இதில் அடிப்படையில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட கிடையாது. இது கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டால் அதுவும் வந்து ஒரு விதாண்டாவாதமாக போயிட்டு தான் இருக்கும், இருக்கு இல்லைன்ட்டு. இதுவும் ஒரு வகையான பிலீஃப் சிஸ்டம் தான், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற கூட ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான். பட் கடவுள் இருக்கிறான்ற ஒரு குரூப் பேசினா அதில் வந்து எதுவும் நெகட்டிவாக எதுவும் இம்பாக்ட் ஆகலை. பட் பேய் இருக்கா இல்லையான்னு பேசினாலோ இந்த செய்வினை இருக்கா இல்லையான்னு பேசினாலும் அது நெகட்டிவாக நிறைய இம்பாக்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதுமாரி கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் இருக்குது, நீங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வர போயிட்டே இருக்க வேண்டியது தான் லைஃப்பில். இதுவும் ஒரு நல்ல நம்பிக்கை தான், இதுவும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான் சொல்லலாம். என்ன இந்த பேய் மேலே இருக்கிற பயத்தை போக்குறதுக்கு கடவுள் பாசிட்டிவான விஷயங்கள் மேலே நம்பிக்கையை உங்களை செலுத்திட்டு அந்த அடிப்படையில் நீங்கள் ரன் பண்ணும் பொழுது உங்கள் லைஃப்பில் எந்த வித பதற்றமும் பயமும் இருக்காமல் நீங்கள் வந்து லைஃப்பை சந்தோஷமாக வாழலாம். அதான் சொல்லலாம், பிலீஃப் சிஸ்டம் வந்து ரெண்டு வகை, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். நம்ம நெகட்டிவாக இருக்க வேணாம்னு தான் சொல்கிறோமே தவிர பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லைன்ற பட்சத்தில் அந்த பிலீஃப் சிஸ்டத்தினால எந்த பாதிப்பும் கிடையாது. பட் உங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ அதை வந்து கஷ்டத்தை கொடுக்குமானால் அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமே கிடையாது.
1: தேங்க் யூ. இந்த இன்டர்வியூ ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுக்கும் சார் நிறைய கருத்து சொன்னாரு. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: ஸ்மால் பிரேக் ஆன் MOP CRS 107.8 FM வித் மீ ஆர்ஜேஷா ஆன். நம்புங்க ஆனா நம்பாதீங்க.
5: Hi dude, what's up?
6: Hi man. How are you?
5: I'm great. How are you?
6: I'm totally fine.
5: I heard you met with an accident.
6: Yeah dude, my bike got totally crushed but I was safe. You know why? Because I wore a helmet.
7: You heard what they said, right?
3: So wear helmet and save your life. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8. இப்ப வரப்போற செக்மெண்ட்ல நாங்க மக்கள் கிட்ட போய் உங்களுக்கு மூட நம்பிக்கை மேல நம்பிக்கை இருக்கா அத பத்தி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க நம்ம இப்ப கேப்போமா?
7: என் பேர் ஜெயபிரதா. நான் வந்து மூட நம்பிக்கையில வந்து அந்த காலத்திலிருந்து ராவுக்கால ஏமகண்டாலாம் சொல்லுவாங்க, அது மாத்திரம் நல்லா பார்ப்பேன். ஏன்னா எனக்கு எனக்கு அது அனுபவத்துல தெரியும், அதனால அது நம்பலாம். அதுக்கப்புறம் இந்த பேய் பிடிக்கிறது அதெல்லாம் சொன்னா நம்ப முடியல, பார்த்தாலும் அது எனக்கு ஒன்றும் அவ்வளவா தெரியல நம்புற மாதிரி. குறி கேட்கறதும் அதே மாதிரி தான், நம்ப முடியல. அப்புறம் இந்த நான்வெஜ் வந்து வெளியில டிராவல்ஸ்க்கு எடுத்துன்னு போகும்போது இந்த அடுப்பங்கறி வச்சு எடுத்துன்னு போகணும்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா தான் இருக்கும் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். பாதி நம்ப முடியும், ஒரு சிலது வந்து நம்ம நேர்ல பாக்குறதெல்லாம், பாதி வந்து இதெல்லாம் நம்ப முடியல. அதுதான் என்னுடைய கருத்து.
8: என் பெயர் சிவாஜி. எனக்கு மூட நம்பிக்கை எல்லாம் நம்பிக்கை உண்டு. அந்த காலத்துல எங்க பெரியவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் பின்பற்றதுனால எனக்கும் அதே பழக்கம் வந்துச்சு. ரெண்டாவது நாங்க இந்த வெளியே போகும் ராவு காலம் ஏமகண்டம் அதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி டெத் எல்லாம் எடுக்கும்போது குளிகை காலம் பார்ப்போம் நாங்க. இந்த மாதிரி இன்னும் விடோஸ் எதிர்க்க வந்தா போக மாட்டோம். இந்த மாதிரி விறகு தலைமையில வச்சு வந்தா போக மாட்டோம். பசுமாடு வந்தா பிரயாணம் செய்வோம். அதே மாதிரி டோபிங்க வந்து அழுப்பு துணி எடுத்துட்டு வந்தா போலான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது மொத்தம்.
9: என் பேரு ஹரிதா. நானும் எல்லாம் மூட நம்பிக்கையும் கண்டிப்பா பாப்பேன். ராவு காலம் எம்கண்டம் எல்லாம் பாப்பேன். எங்கன்னா வெளிய போமன்னா டைம் அதெல்லாம் பாத்துட்டு தான் வெளிய கிளம்புறேன். துணி எதனா திங்ஸ் எதனா வாங்கம்னாக அந்த மாதிரி வாங்கும் போதெல்லாம் எல்லாமே கண்டிப்பா டைம் எல்லாம் பாத்துட்டு தான் வாங்குவேன். போன குறுக்க வந்தா திருப்பி வீட்டுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு திருப்பி அப்புறமா தான் வந்து வெளியே கிளம்புவேன். அப்புறமா எனக்கு கனவுல என்ன டெத் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு நல்ல காரியம் நடக்கும்னுட்டு ஒரு பிலீஃப் எனக்கு. அப்புறமா கனவுல வந்து கல்யாணம் அந்த மாதிரி கிடைச்சுன்னு ஏதோ டெத் சேட் நியூஸ் எங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பிலீஃப் நான் கண்டிப்பா பார்ப்பேன். வெளியே கிளம்பும் போது டெத்து எதுனா எது பார்த்தாலும் எல்லாம் நான் பிலீஃபோட எல்லாமே இது பண்ணுவேன்.
10: Hi, I'm Gopesh. I don't believe in this superstitious stuff and all because I don't think it impacts me in any ways. I strongly believe in fate. Whatever is going to happen, it's that no one will be able to know unless and until it impacts you. So I give a shit on all these superstitious beliefs.
11: Hi, this is Anisha, and my thought about superstitious belief is absolutely a big no. It's because, I mean, I believe in only one superior power, and that is God or any superior power which you could each and everybody believes in. But the rest and all, it is like, okay, many people say like, if a poona kuruka vanda, or a ketta sagano appilla, but I don't believe in all that. What will a five-sensed cat know about all this? So I seriously have no belief in that. And even they say like, black dress is a symbol of death, so you shouldn't wear black dress on a wedding, and you should wear black dress on a funeral and all that. But if you go to the north, it is like just the reverse. They wear white dress on a death. So it is like I have no belief in all this. Only one superior power, and that is God. That's it. Thank you.
12: என் பேரு கேயா. எனக்கு ஒரு சில விஷயத்துல தான் வந்து மூல நம்பிக்கைலாம் இருக்குது. லைக் எப்படினா நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது கால் தடுக்கினா அந்த செயல் வந்து நல்லா நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்ப நம்ம ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் தும்பினாங்கன்னா அது வந்து ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இப்ப ரெண்டு தடவை தும்பினாங்கன்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பள்ளி நம்ம பேசிட்டு இருக்கும் போது எதாவது நடந்துட்டு இருக்கும் போது இந்த பள்ளி வந்து சவுண்ட் போட்டுடுச்சுன்னா இன்னைக்கு அது வந்து ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயத்துலதான் நம்பிக்கை இருக்கு மேம். நான் மற்றபடி லைக் ஒரு சில விஷயத்துல மட்டும் தான் நான் நம்புவேன், மற்றதெல்லாம் நம்ப மாட்டேன்.
13: என் பேர் சந்தீப். என்னை பொறுத்திருக்க சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பாதி நம்புவேன் பாதி நம்ப மாட்டேன். சிலதெல்லாம் வந்து பழைய காலத்துல இருந்து அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டிலேருந்து சொல்லிட்டு வருவாங்க, அது என்ன ரீசன் கூட தெரியாது. சிலதெல்லாம் அப்படியே அப்படியே வரது தான் நம்ம அப்படியே கேட்டுக்கிறது. ஸோ அந்த மாதிரி சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூனை குறுக்க வர்றது அபசகனம்னு சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு சொல்ல முடியாது என்ன ரீசன்லாம் தெரியாது. ஸோ அதுமாரி

0: நம்ம வீட்டுல வந்து அக்வாரியம் ஏதாச்சும் ஃபிஷ் டேங்க் வளர்க்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் வாஸ்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து இப்போ இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அன் ரீசன், எனக்கு ரீசன் தெரியல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூவ் பண்ணா வந்து இப்போ உள்ள வந்து நேச்சுரல் லிவிங் பிளான்ட் ஏதாச்சும் லைக் ஃப்ரெஷ் பிளான்ட், இட்ஸ் நாட் அன் ஆர்டிஃபிஷியல், லைக் நேச்சுரல் பிளான்ட் ஏதாச்சும் நம்ம உள்ள ஏதாச்சும் வாட்டர் பிளான் வச்சிங்கன்னா தட் கிவ்ஸ் அஸ் எனாஃப் ஆக்சிஜன் டு அஸ், ஸோ அந்த மாதிரி டு ப்ரீத் அந்த மாதிரி. அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து ப்ரூவன், சயின்டிஃபிக் ப்ரூவன். இப்போ எலுமிச்சப்பழம் அதெல்லாம் வந்து இட் வில் அப்சர்வ் நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ இப்போ அதனால தான் இப்போ நம்ம சுற்றி போடுறது அந்த திருஷ்டிலாம் வந்து சிலதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஃபோட்டோகிராஃப் வந்து சின்ன குழந்தைய வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கக்கூடாதுன்னு வாங்க, அது அவங்களோட லைஃபோட லைஃப் ஸ்பான் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சிலதெல்லாம் அது மாதிரி இருந்திருக்கேன். பட் இப்போலாம் அதெல்லாம் எதுவுமே அருமை சிலதெல்லாம் கண்டுக்கிறதில்ல, அப்படியே போகிறாங்க. அப்புறம் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளில போகும்போது வெளிலேருந்து உள்ள வரும்போது எதிர்க்க கிளாஸ் இருக்கும், நேச்சுரலாக திருஷ்டியெல்லாம் அதுவும் வந்தாலும் அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்புறம் வேற என்ன, அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான். ஆனால் இதில் எனக்கு ஒன் மோர், நான் வந்து இன் பர்சன் நான் ஒன்று பார்த்தது என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக ஃப்ரெண்டோட ஒரு ஆண்டி, அவங்க வந்து ஆக்சுவலி இறந்து போனவங்க ஒரு குச்சி வச்சுட்டு, ஆக்சுவலாக ஒரு குச்சால சாக்லேட் சம்திங் இல்லை ஒன் ருபி காயின் வச்சு அவங்க ஆக்சுவலாக அவங்க அந்த ஆவியை வந்து அவங்களோட உடம்புல அவங்க வச்சு ஆக்சுவலாக பேச மாட்டாங்க. ஸோ தே வில் பாயிண்ட் இட் வாட் தே நீடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட் வரைவாங்க, கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு நம்ம பேசுவோம், அவங்க வந்து என்ன வேணுன்றத சொல்லுவாங்க. ஸோ தே வில் டிமாண்ட் வாட் தே வாண்ட். ஸோ நம்ம அவங்க கேட்கறத கொடுக்கணும், கொடுக்கலனா கொஞ்சம் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போவோம். நான் இன் பர்சனாக நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேரனார்மல் ஆக்டிவிட்டீஸ் பேரனார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ அப்ராட்லாம் வந்து தேர் ஆர், பட் இங்கெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. பட் பெஸ்ட் இட்ஸ் ப்ரூவ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில நம்பிக்கை நம்பி தான் ஆகணும். நம்ம இல்லைன்னாலும் நம்பிக்கை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்கள் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ.
1: எல்லாம் பயம். இப்ப இருக்கிற காலத்துல கூட எல்லாரும் மூட நம்பிக்கை நம்புறாங்க. பள்ளி விழுந்தா கெட்டது, உனக்கு ஒரு காலை போச்சுன்னா கெட்டது, வீட்ல இருந்து கிளம்பும்போது தும்பினா கெட்டது, வீட்ல இருந்து போகும்போது இடிச்சுனா கெட்டது, இது கெட்டது அது கெட்டது. அப்பப்பப்பா இது ஏங்க, வீட்டுல சாயங்கால நேரத்து கூட தலை வாரிக்க கூடாது, வெள்ளிக்கிழமைக்கு முடி கட் பண்ண கூடாது, இது அதுன்னு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க. இத பத்தி பேசுறதுக்காக நம்மளோட ஒரு காலர் இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட கேக்கலாம். நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியில இருந்து பேசுறோம். நீங்க மூட நம்பிக்கை பத்தி என்ன சொல்றீங்க, உங்களோட கருத்து என்ன?
2: மூட நம்பிக்கையை பத்தி நான் சொல்றேன், இப்ப கேட்டுக்கோங்க. ஒரு பூனை குறுக்க போச்சுன்னா நீங்க போக கூடாது.
1: அது ஏன் அப்படின்னு?
2: அது வந்து பூனை குறுக்க வந்தா அது வந்து நீங்க வந்து ஏதோ காரியம், உங்களோட காரியம் கெட்டு போகும்னு ஒரு மூட நம்பிக்கை.
1: அதான் ஏன் நம்புறீங்க பாட்டி?
2: அதை நம்பிதாமா ஆகணும், அது மாதிரி நடக்காது, அதனால நம்பிதாமா ஆகணும்.
1: சரி, வேற ஏதாவது இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்குங்களா?
2: மூட நம்பிக்கை வேற இருக்கு, யாராவது இந்த மாதிரி அழுதுண்டு தலை விரிச்சு போட்டு வந்தான்னா அவளுக்கு நேரம் போக கூடாது. அழுகுறலோட தலை விரிச்சு போட்டு வந்தா அவளோட போக கூடாது, அதுக்கு நேரம் போக கூடாது.
1: இந்த மூட நம்பிக்கைலாம் உங்களுக்கு யாரு சொன்னாங்க?
2: என்னோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்லி இருக்காங்க, அதை நாங்க பின்பற்றோம்.
1: இதை நீங்க உங்க பேரம் பேத்தி கூட சொல்லுவீங்களா?
2: தாராளமா சொல்லுவோம், இப்படி செய்யாத அப்படி செய்யாத அப்படின்னு.
1: இந்த காலத்துல அவங்க நம்புறாங்களா இல்லையா?
2: நம்புறாங்க, எங்க பையன் நம்புறாரு.
1: இல்ல, அவங்களோட பொண்ணு பசங்க உங்க பேரம் பேத்திங்களா நம்புறாங்களா இல்லையா?
2: என் பேரங்கிட்ட சொன்னா கூட அவனும் நம்புறான். மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் தலை தேய்த்து குளிக்கணும், மித்த நாள்ல தலை தேய்ச்சி குளிக்க கூடாது, பொம்மை நாட்டி வெள்ளி செவ்வாய் குளிக்கணும், புதன்கிழமை தான் ஆம்பளை பையன் சனிக்கிழமை குளிக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்கு.
1: பாருங்க, இப்போ இருக்குல்ல, நீங்க சொன்னீங்களே பூனை குறுக்கால போகிறது, அப்புறம் தலை விரிச்சுட்டு வெளில வீட்டு விட்டு வாசல போறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி உங்க பேச்சு மீறி போறவங்களுக்கு இந்த மாதிரி தான் விளைவுகள் நடக்கிறதா?
2: நடக்கிறது.
1: அது என்னன்னு சொல்ல முடியுமா?
2: நடக்கிறது. சில பேருக்கு வண்டியில போனா ஆக்சிடென்ட் ஆறுது,
1: வேற ஏதானு
2: சில பேர் கீழே விழுந்து கைகால முறிச்சுக்கிறா. போகும்போது சொன்னமுன்னா தண்ணி குடிச்சிட்டு போகணும், அதை கேட்க மாட்டேங்கிறா. சரிக்கு விழுந்தா செஞ்சானா தண்ணி குடிச்சிட்டு போகணும், உள்ள வந்து இதை பார்த்துட்டு போகணும், துளசிய பார்த்துட்டு போகணும்.
1: உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா?
2: ஆயிருக்கு. போகாதேன்னு சொல்லும் போது கீழே விழுந்து காலில் அடிபட்டுருக்கு.
1: இது கொஞ்சம் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லுமா? உங்களுக்கு நீங்களே ஏதாவது கேட்காம இருந்து இந்த மாதிரி ஆயில, உங்க பேரம் பேத்தி யாரான்னு கேட்காம இருந்து இந்த மாதிரி ஆயிருக்கா?
2: ஆ, எங்க பையனுக்கு நான் சொன்னேன், இப்போதைக்கு கீழே இறங்கி போகாத, சட்டையெல்லாம் போட்டுருக்கேன், கீழே விழுந்துடுவேன்னு. கேட்கல, கேட்காத போனான். காலில் அடிபட்டு ரத்த காயம் பட்டு வந்தான்.
1: நீங்க எப்படி இது சொல்லலாம் இதனால்தான் வந்திருக்கு அப்படின்னு? இது வேற ஏதாவது கூட
2: எனக்கு மனசுல தோன்றது சொல்றேன், அவ்வளவுதான்.
1: அதுக்கும் மூட நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம்?
2: சம்பந்தம் இருக்கு, அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான். வெளியில போகும்போது சில பேரோட கண்ணுகள் நல்ல கண்ணா இருக்காது, திஷ்டி போடும், அதெல்லாம் இருக்கிறது.
1: இப்போ இந்த திஷ்டி சுத்தி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது என்ன? அது இது வரைக்கும் நம்பலாமா இல்ல அது சும்மாவா?
2: திஷ்டி சுத்தி போடுறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு இதனாலதான் செய்யறோம், ஆனா அது மூட நம்பிக்கை கிடையாது. அது கடவுளுடைய இதுங்கிறதுனால நம்ம உப்பு மிளகெல்லாம் சுத்தி போட்டா, மிளகா உப்பு இத கடுகு இதெல்லாம் போட்டு மண் எடுத்து சுத்தி போட்டா அவளுக்கு உள்ள திஷ்டி களைஞ்சு போறது. அந்த திஷ்டி வந்து நம்மள இது பண்ணும், பெரியவாளா இருக்கிறதுனால சுத்தி போடணும்.
1: உங்க வயசு என்ன பாட்டி?
2: 68.
1: அப்போல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதான இன்சிடென்ட் நடந்ததுன்னா அது நீங்க எங்க நேயர்கள் கிட்ட சொல்ல முடியுமா?
2: சொல்ல முடியுமே. நான் வெறி காலம்பரை ஒரு நாள் பால் வாங்க போயிட்டு இருந்தேன்.
1: சொல்லுங்க.
2: ஒரு நாள் நான் வெடிகாலம்பரை பால் வாங்க போயிட்டு இருந்தேன்.
1: சரி.
2: அப்ப எனக்கு நேரா ஒருத்தர் வெள்ளை டிரெஸ் போட்டிருந்து தலைய விரிச்சு போட்டிருந்து என் கையில என்னமோ குடுக்கறதுக்கு வந்தா.
1: சரி.
2: நான் வாங்காத அவளை தட்டி விட்டுட்டு போயிட்டேன்.
1: சரி.
2: ஆனா அது உடனே அதனுடைய எஃபெக்ட் வந்து நெத்தியில வீவுதி இருந்ததுனால அவளால ஒன்னும் பண்ண முடியல.
1: சரி.
2: அதனால இருந்தாலும் கொஞ்சம் எஃபெக்ட் எனக்கு ஆச்சு.
1: ஓகே.
2: அன்னைக்கு யார பார்த்தாலும் கொலை பண்ணணும்னு தோணிது.
1: ஐயோ,
2: அவ்வளவு பெரிய பயங்கரம் ஆச்சு.
1: உங்களுக்கு 68 வயசு ஆயிடுத்து பாட்டி.
2: ஆமா.
1: இந்த மூட நம்பிக்கைய பத்தி நீங்க எங்களோட நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா?
2: நேயருக்கு நான் சொல்ல விருப்பப்படுறது வந்து மூட நம்பிக்கை கூடாதுதான், இருந்தாலும் நீங்க வந்து அதை அனுசரிச்சு போனெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறி நன்னா இருக்கலாம். தெரிவா பேச கேட்டு நல்லா இருக்கு.
1: ரொம்ப நன்றி பாட்டி, உங்களோட பேசி உங்ககிட்ட இருந்து கருத்துலாம் தெரிஞ்சினது. நன்றி பாட்டி.
2: ஓகே, தேங்க் யூ பா.
1: தேங்க் யூ.
2: ஆல் தி பெஸ்ட்.
1: தேங்க் யூ. இப்போ நம்ம கூட செகண்ட் காலர் இருக்காங்க.
3: நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியில இருந்து பேசுறோம். உங்க பேரு சார்?
4: என் பேரு வந்து சீனிவாச பெருமாள். கடவுள், கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும், ஆனால் அதையே மூலத்தனமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது. இவ்வளவோ பழமைகள் இருக்கின்றன தமிழில், அடி உதவினாலும் அண்ணந்தன் உதவ மாட்டார்கள் என்று சொல்வார்கள் அக்காலத்தில். அதே இன்றைய காலத்தில் அதை அடித்தால், குச்சியை வைத்து அடித்தால்தான் அண்ணந்தம்பியை மதிக்கக்கூடாது என்று சொல்றார்கள். அப்படி இல்லை, அடி என்பது திருவடி, திருவடியை நம்பினால் அண்ணன் தம்பியும் மதிக்க மாட்டார்கள் என்று அர்த்தம். அந்த பழமொழியை மாற்றி இவனுக்கு இந்த காலத்து மக்களுக்கு தகுந்தார்கள் மாற்றி கொண்டார்கள். இந்த மூட பழக்கம் இது, இது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஒரு நல்ல பழமொழியை அர்த்தமற்றதாக ஆக்கி விடுகிறார்கள். பழைய புலி அப்படிம்பாங்க, பழம்புலியை பழைய புலி என்று மாற்றிவிட்டார்கள். பழம்புலி அதில் உள்ள சக்திகள் அவ்வளவு ரொம்ப அதிகமான சக்திகள் உடையது, அதை பழைய புலி என்று மாற்றிவிட்டார்கள். திருமண சடங்குகளை எடுத்தால் ஒரு ஒரு அர்த்தத்துடன் செய்யப்பட வேண்டிய காரியங்களை நாம் அர்த்தமற்றதாக அறிந்து கொள்ளாமல் கல்யாண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் ஒவ்வொன்றையும் நாம் மூலத்தனம் என்கிறோம். ஒரு ஒரு மந்திரமும் சாலை கட்டும் போது கொடுக்கக்கூடிய மந்திரமும் அவ்வளவு அபிரதமாக, அருந்ததியை பார்த்து கால் மெட்டி போடுவார்கள். அருந்ததி அவ்வளவு பவித்திரமான ஒரு பெண் அந்த காலத்தில், கற்பு கருசி என்றே சொல்லலாம், யாருக்கும் தெரியாது. அது ஏன் காமிக்கிறார்கள், அது ஏன் மெட்டி போட வேண்டும், அதை காரணத்து ஏன் மெட்டி போட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இந்த மூடப்பழக்க வழக்கம் சொல்றாங்க. அது நல்ல பழக்க வழக்கமே. மூடப்பழக்க வழக்கம் என்பது சில குலத்தோர்கள் அந்த காலத்தில் பெரியோர்கள் திருவடியை ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டு போக வேண்டும் என்றார்கள். யாருக்குமே தெரியாது ஏன் இக்காலத்து குழந்தைகள் பெரியோருக்கு மதிப்பே தருவதில்லை. இது ஒரு மூடப்பழக்கம். ஏன் நான் காலில் விழ வேண்டும், ஏன் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்கிறார்கள். ஆசீர்வாதம் என்பது நாம் தொடும் போது பெரியவர்கள் திருவடி தொடும் போது அவர்கள் மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களே உதிக்கும். ஆசீர்வதிக்கும் போது நல்ல எண்ணங்களால் ஆசீர்வதிக்கப்படும் வார்த்தைகள் எதிரொலிகள் எதிர்மறை அர்த்தத்தை கொடுக்காது. அது யார் யார் வணங்குகிறார்களோ அவருக்கு நல்லவையே செய்யும். இது ஒரு நல்ல பழக்கம். ஆனால் இதை மூடப்பழக்கம் என்கிறார்கள். மூடப்பழக்கம் என்பது நம்பிக்கை வைத்து மற்றவர் ஏமாற்றும் போது அது மூட பழக்கம் ஆகுகின்றது. அதை அது மேல் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒவ்வொரு பழக்கமும் அறிந்து அறிவியல் நோக்கத்தோடு செய்யப்பட்டவை, பெரியவர்களால் உலகத்திலும் புராணங்களிலும் சொல்லப்பட்டவை. இதே அர்த்தமுடையதா? ஆண்டு தெய்வத்தின் தெய்வத்தின் பெயரை கொண்டு குலத்தை பிரித்து அதில் குளிர்காயும் மக்களுக்கு மூடப்பழக்கங்களை கற்றுக் கொடுத்து அவர் அடிமையாக ஆட்சி செய்தவர்கள் பலர். அந்த மூடப்பழக்க வழக்கங்கள் பிராமின்ஸ், சூத்ரன், வைசியா, சத்திரியன் என்று பிரித்தார்கள். சில குலத்தில் என்ன பண்ணுவார்கள், கடவுளின் பெயரால் உயர் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரித்து மூடப்பழக்க வழக்கத்தை உண்டாக்கி சாஸ்திரம் என்ற சொல்லினால் அடிமைப்படுத்தி விட்டார்கள். அதனால் வரக்கூடியது மூடப்பழக்கம். மூடப்பழக்கத்தால் வருவது சினம். பாதிக்கப்பட்டோர் மூடப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டோர் சினம் அடைவது இயற்கையே. எனக்கு மூட நம்பிக்கையில் ஒழுபதும் அக்கத்தின் கிடையாது. நல்ல பழக்கங்களை நம்மளுடைய சௌகரியத்துக்காக மாற்றியதால் அது மூடப்பழக்கம் ஆகியது. நல்ல பழக்கங்களையே நம் முன்னோர்கள் கற்றுத்தந்தார்கள். ஆக அந்த காலத்தில் கடவுள் என்பதை ஒரு அதை அதை அதை அதை வந்து நல்ல பழக்கமாக மாற்றிக்கொண்டால் அது நல்லது பயக்கும். அதையே கடவுள் பெயரால் சொல்லி சம்பாதிப்பது மூடப்பழக்கத்தால் வருவது. அதனால் எதிர்மறை விளைவுகள் அதிகமாகும்.
3: ஓகே சார், கண்டிப்பா ரொம்ப நல்லா பேசினதுக்கு நன்றி.
1: இப்போ நம்ம கூட மூணாவது காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன மேம்?
5: எங்க பேரு ஜீவரத்னம்மா.
1: மேம், நீங்க மூட நம்பிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா?
5: ஆமாமா, நாங்க மூட நம்பிக்கைனாக்க இது பாருமா, இப்ப நாங்க ராவுக்கானும் எமகண்டம் இதெல்லாம் நாங்க பாக்குறோம்மா. எங்க வீட்லயேமா எங்க மாப்பிள்ள வந்துமா மருமக புள்ள நல்ல ஹையஸ்ட் இதுமா இது இபில இருந்தாருமா. அவரு வந்துமா காலையில ஆபீஸ்க்கு போறது போயிட்டாருமா. மாமூலா டெய்லி போற மாதிரி போனாருமா. ராவுக்கானும் அதுல போய் திருப்பிமா ஆக்சிடென்ட் ஆகி போச்சுமா. அப்போலதான் இருந்துட்டு அப்போ பாவம் கொஞ்ச நம்ம இருந்துட்டு அவரு நம்ம காப்பாற்ற முடியலம்மா. அது எங்களுக்கு அப்போ இருந்துமா ரொம்ப இதுமா. ராவுக்கானும் எமகண்டம் போனாக்க நாங்க வெளியவே போக மாட்டோம்மா. அந்த மாதிரி எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. ரெண்டாவதுமா நாங்க காலையிலேமா 3 மணிக்கு சாமி போய் இது பண்றோமா, ஜபம் பண்றதோ தியானம் பண்றதோ. அதனாலமா எங்களுக்கு ரொம்ப நல்லதே நடக்குதுமா. இதுவும் நாங்கெல்லாம் காலையில 3 மணிக்கு எழுந்து சாமிக்கு எல்லாம் நைவேத்தியம் வச்சு எல்லாம் பண்ணிட்டுமா எங்களுக்கு நல்லதுதான் நடக்குதுமா. எங்க பேர பையனுக்கும் வெங்கடேஸ்வரால சீட்டு கட்சிதோ எங்க பேச்சிக்குமா எங்க பெரிய பேச்சிக்கு நல்ல மாப்பிள்ள கல்யாணம் பண்ணோம் எங்களுக்கு. அதனால நல்ல நம்பிக்கைமா சாமி இருக்கிறாரு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு எங்களுக்கு அதெல்லாம் அது பத்தி நல்லா சொல்ல சொன்னாக்க நல்லா.
1: உங்களுக்கே அந்த மாதிரிதான் நடந்திருக்கா மூட நம்பிக்கை நம்ப?
5: அதம்மா எங்க போனாக்கும் நல்லபடியாவே நாங்க நினைக்காத மாதிரி அன்னைக்கு நல்லாவே நடக்கும். அதனால காலையில நாங்க கும்பிட்டு பிரம்மோற்ற காணோம்னு சொல்லுவாங்க. அந்த இதுல சாமி கும்பிடுறதுனால அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரையுமா என்ன ஏது வந்தா கூடமா ரொம்பன்றதும் கம்மியா போயிடும். எந்த எந்த இதுவும் இருக்காது. நல்லாவே இருக்கும், நல்லா இருக்குதோ. நாங்க ஃபேமிலி பசங்கோ பேத்திங்கோ பேரவாருங்கோ எல்லாம் நல்லபடியா இருக்கிறோம். அதனால கடவுளும் இருக்கிறாரு.
1: பேய் பத்தி எல்லாம் நம்புவீங்க? பேய் இருக்கா இல்லையா?
5: பேய் பத்தி எல்லாம் நாங்க நம்பலமா. பேய் அது நாங்க சாமி கும்பிடுறதுனாலமா அது எங்க கிட்ட எதுவுமே இருக்காது. நாங்க அது பத்தி கூட நாங்க நினைக்கிறது இல்ல. எங்களுக்கு அந்த மாதிரி பேய் இருக்குதுன்னு கூட தெரியாதுமா. கடவுள் பத்தி கேக்குறீங்க நல்லா தெரியுது.
1: பூனை குறுக்கால போகிறது இல்ல பள்ளி மேல விழுது அத பத்தி எல்லாம்
5: பள்ளி மேல விழுந்தாக்க நிஜமாவேமா அது அது எங்க நடக்குதோ அது அந்த அந்த மாதிரி நடக்குதோ. எனக்கே நடந்துச்சுமா. எனக்கு ஒரு வாட்டி தலையில உண்டுச்சுமா அன்னைக்கு பாருமா. எனக்கு ஒரு கண்டமே அதே நான் காலையில சாமி கும்பிடுறதுனால அது தவறிச்சு புடவை மட்டுக்கும் பத்திக்குச்சு. அடுக்குல புடவை மட்டுக்கும் பத்திச்சு. அதனால ஒண்ணு இல்லை. அந்த மாதிரி இருக்குதுமா நடக்குதுமா வள்ளி சாஸ்திரம் இது நடக்குது. இயற்கையே நடந்துச்சு அந்த மாதிரி.
1: ரொம்ப நன்றிமா.
5: ஏ சரிமா தேங்க்ஸ்மா.
1: தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நம்ம கூட ஃபோர்த் காலர் இருக்காங்க.
3: ஹலோ சார்.
6: சொல்லுங்கம்மா.
3: நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியில இருந்து பேசுறோம். உங்க பேரு?
6: என் பேர் சிவாஜி ரெட்டி.
3: ஓகே சார். நீங்க மூட நம்பிக்கைனா என்ன நினைக்கிறீங்க?
6: மூட நம்பிக்கைன்றது நமக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நம்ம மூதாதையர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறதா. நம்ம சரௌண்டிங்ஸ்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ் வச்சுதான் நம்ம மூட நம்பிக்கையை பத்தி நம்ம இது பண்ணிக்கிறோம்.
3: சரி.
6: ரெண்டாவது நம்ம பெரியவங்க நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வெளியே போகும்போது ராகு காலத்துல போவேணா இந்த வேலை ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் நாங்க அதை அப்படி அதை பின்பற்றோம்.
3: அப்போ உங்க குழந்தைங்களுக்கும் அதை நீங்க சொல்லி தருவீங்க?
6: ஒரு சிலது மட்டும் சொல்லி கொடுப்போம்மா. எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அந்த அவ்வளவு பிலீஃப் இப்ப எங்க இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல பசங்க ஏத்துக்கிறது ஏதோ ஒரு சிலது மட்டும் சொல்றோம். இந்த கார்ல போகும்போது அந்த டைம்ல வேணாம். ஏன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி நடந்திருக்கிறது தான் பெரியவங்க நமக்கு சொல்றாங்க.
3: இப்போ நீங்க இப்ப கூட வெளியில எங்கயாவது கிளம்புறப்போ தடுக்கி விழுந்துட்டா வீட்டுக்குள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு தான் கிளம்புவீங்களா?
6: தண்ணி வக்காது தண்ணி குடிச்சிட்டு தான் போனோம் அப்படின்றத ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க.
3: அது நீங்க ஃபாலோ பண்றீங்களா?
6: கண்டிப்பா கண்டிப்பா ஃபாலோ பண்றோம்மா. வெளியே போகும்போது அதை தடுக்க கூடாது. கார் கீழே விழுந்தாலும் அவன் ஒரு நிமிஷம் உக்காந்துட்டு தான் போக சொல்லுவாங்க. நாங்க அது கண்டிப்பா அதை நாங்க ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி நிறைய இந்த வெளியே நம்ம வெளியே போகும்போது ஒரு சிலர் வந்தா வேணாம் போக வேணாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்தாங்க. இப்ப அதெல்லாம் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது இல்ல. நம்ம ஜெனரேஷன்ல அந்த காலத்துல நம்ம சொல்லி கொடுத்தாங்க.
3: ஓகே சார்.
6: இப்ப இந்த நேரத்துல வந்து நாங்க அதெல்லாம் இது பற்றி இல்ல. முக்கியமானது மட்டும் இந்த ராகு கால இடத்துல போறது அதெல்லாம் வந்து இந்த போல குறுக்க போனா வேணாம்னு சொல்லுவாங்க. போகும்போது கால் தடுக்கணாதுன்றது ஒரு சில இன்சிடென்ட் நடந்திருக்கிறது தான் அவங்களே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதையும் மீறி நம்ம போனாலும் ஏதோ அந்த போற வேலை ஆகுறது இல்லம்மா. எங்களை பொறுத்த வரைக்கும்.
3: அப்போ உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் மூட நம்பிக்கைகளை நீங்க நம்புறீங்க. உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா?
6: 60% to 70% நான் கண்டிப்பா நம்புறேன்.
3: உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா அந்த மாதிரி?
6: எங்க லைஃப்ல சொல்றீங்களா? நிறைய இன்சிடென்ட் சொல்லலாமா. நிறைய நடந்திருக்குமா. நிறைய இடத்துல நாங்க எங்க டிரான்சாக்சன் ஒரு வியாபார விஷயமா வெளியே தேங்காய் தேங்காய் வியாபாரம் போறன்றது போனோம்னா வேலை ஆகாது. அது பெரியவங்க சொல்லுவாங்க இப்ப வேணா இந்த கொஞ்ச நேரம் பொறுத்து போ அந்த வேலை ஆகும். ஒரு தேங்காய் தோப்பு பிடிக்கலாம் ஒரு தேங்காய் வியாபாரத்துக்கு போனா அந்த ஃபெயிலர் ஆயிடும் அப்படியே சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்ல அந்த டைம்ல போவேணா அந்த மாதிரி அந்த மாதிரி. அதே மாதிரி வெளியே போகும்போது கூட சரி அவங்க சொல்றாங்க நமக்கு என்ன நம்ம போலாமே சொன்னா ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கும் கண்டிப்பா
3: அன்னைக்கு.
6: அதே மாதிரி இந்த சண்டேல வந்து வெளியே வேணாம். மோஸ்ட் சண்டேல அலைச்சலா இருக்கும். எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க நாங்களாம்.
1: இப்போ நம்ம கூட 5th காலர் இருக்காங்க.
7: நாங்க எம்ஓபி சமுதாய வானொலி இருந்து பேசுறோம். உங்க பேர் என்ன?
8: என் பேர் ரேணுகா.
7: உங்களுக்கு மூட நம்பிக்கையில நம்பிக்கை இருக்கா?
8: நம்பிக்கை மூட நம்பிக்கையில நம்பிக்கை தாங்க. பல நம்பிக்கை இருக்கு. மூட நம்பிக்கை நம்ம இது பண்ண முடியாது. நம்மளோட மனசுக்கு எது தோணுதோ அந்த இதை வந்து நம்பிக்கை பண்ணிக்கலாம்.
7: ஓகே, இப்போ நீங்க வீட்டுக்கு வெளியில போகும்போது

0: அதாவது பூனை கிராஸ் பண்ணி போறது இல்லைன்னா வந்துட்டு வெளில போகும்போது தும்மிட்டா அதை நீங்க என்ன எடுத்துப்பீங்க?
1: அத ஒரு நாங்க ஒரு கெட்ட சவனமா எடுத்துக்குவோம். நாங்க இது நம்ம போற காரியம் சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்ம அது திரும்ப வந்து உட்கார்ந்து இது பண்ணுவோம்.
0: அது ஏன்
1: போற வழியில ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாக்க அதை நினைச்சிட்டு போவோம். அது சக்சஸ் ஆனா பரவாயில்ல, இல்ல அப்படின்னாக்க நம்ம அதனால ஏதாவது தரங்களாயிடுச்சுன்னு மனசு நம்ம பேசிக்க வேண்டியதுதான்.
0: சில பேர் கருப்பு கலர் ட்ரெஸ் வந்துட்டு பர்த்டேக்கு எடுத்து கொடுக்க கூடாது இல்லைன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு போட்டுட்டு போக கூடாதுன்றாங்க, அது ஏன் கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ஆமா, ஒரு நல்ல விசேஷம் அப்படின்னா மங்களகரமா இருக்கணும்னு நம்ம வந்து இது பண்ற. கருப்பு அப்படின்றது வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு கெட்டதுக்காக வேண்டி இது ஒண்ணு வேண்டாம் நம்ம, அதாவது கடைசியா ஒரு பொருளை நம்ம கடைசி இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னாக்கா அந்த கருப்பை நம்ம கொடுக்கலாம். அதாவது ஒருத்தருக்கு பர்த்டேக்கு கருப்பு கொடுத்தோம் அப்படின்னாக்க அவன் அதோட கடைசி அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு தப்பான எண்ணங்களை வந்து அவங்க மனசுல தோணும். என்ன எப்படி நமக்கு கருப்பு கொடுத்துருக்குறாங்களே அப்படின்ட்டு. அதனால கருப்பு ஒரு நல்ல விசேஷத்துக்கோ ஒரு கோவிலுக்கோ ஒரு பர்த்டேக்கோ போடுறது ஒரு சவனம் கெட்ட சவனமா இல்ல அவங்க மனசுல கூட அது தப்பா இருக்கிற மாதிரி இருக்கலாம்.
0: இந்த சாமியார்கிட்ட போயிட்டு குறி சொல்றது ஐ மீன் கேக்குறது அதெல்லாம் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொல்றதுனால நல்லது நடக்குதா?
1: அவங்க வந்து நம்ம கடவுள் கிட்ட போய் சாமி நம்ம சாமிய வந்து கும்பிடும் போது ஒருத்தர் நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள வந்து ஒரு நல்ல வார்த்தை சொன்னா அது கடவுளோட வார்த்தையை நம்ம அது எடுத்துக்கலாம். அது அவங்க மனசுக்கு பொறுத்து தான் அது. அது நல்லது சொன்னா பரவாயில்ல, கெட்டது சொல்லும் போது நம்ம மனசு கஷ்டமாகும். ஆனா அது கடவுளா சொன்ன மாதிரி ஒரு கோவில்ல போய் நம்ம கேட்கும் போது கடவுள் கிட்ட கும்பிட்டு இருக்கும் போது பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரம் ஒருத்தர் சொல்லும் போது அது கடவுள் அந்த தெய்வமே நம்ம கிட்ட சொல்ற மாதிரி நம்ம மனசுல அது தோணும். அது
0: சரி, உங்களுக்கு ஏதாவது சொந்தமா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
1: எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது வரைக்கும் நான் போய் எதுவும் இது பண்ணது இல்லை. ஆனா கோயில கேட்பேன் நானு, தெய்வத்திட்ட கேட்டுதான் எந்த ஒரு இதுவும் கோயில போய் எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் முதல்ல போய் தெய்வத்திட்ட கேட்டுட்டு சாமிட்ட கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எதுவும் செய்வேன். செய்யறது எல்லாமே நல்லபடியா நடக்கும், எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு.
0: உங்க அம்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: எங்க அம்மா வேட்டி கோயில போகும்போது யாரோ ஒரு அம்மா வந்து ஒரு வயதானவங்க ஒரு வார்த்தை ஒரு கெட்ட ஒரு வார்த்தையா உன்னோட ஆயுள் உள்ள நாள்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க மனசுல அதையே நினைச்சு அவங்க ஒரு பயத்திலேயே கரெக்டா. ஆனா அந்த சமயத்துல அவங்களுக்கு இதாகல, அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சுதான் அவங்க இறந்தது. ஆனா அதையே மனசுலயே அவங்களுக்கு ஒரு பயமே வந்துச்சோ நம்ம கோயில் போன இடத்துல அந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
0: சரி, இது வரைக்கும் பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
2: Small break on MOP CRS 107.8 FM with me, Archesha, on Nambunga Na Nambadinga.
3: I wish I had a better computer. I wish I had a new cell phone.
4: I wish I could go to school. I wish I didn't have to. I wish I had a home.
5: 26,000 to 30,000 children die each day due to poverty. Make a wish that really counts. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
6: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்க ஃபேவரட் ஷோ நம்புங்க ஆனா நம்பாதீங்க, வித் மீ உங்க ஆர்ஜே ஹர்ஷிதா. இப்ப நான் உங்ககிட்ட மூட நம்பிக்கைகளை பத்தி சில ஃபேக்ட்ஸ் பகிர்ந்துக்க போறேன்.
7: மக்கள் வந்து விலங்குகளை வச்சு நிறைய மூட நம்பிக்கைகள் அவங்கள உருவாக்கி இருக்கிறாங்க, அதெல்லாம் இப்ப என்னன்னு நம்ம பாக்கலாம். இப்ப வீட்டுல எறும்புகள் அங்க எங்க ஓடிட்டே இருந்துச்சுன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா கெட்ட வானிலை அப்படின்னு நம்புறாங்க மக்கள். அதே மாதிரி எறும்பு வந்து நம்ம வீட்டுல கூடு கட்டினா வரப்போற நாட்கள்ல நிறைய பணம் வரும் அப்படின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம வெட்டுக்கிளி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா பணம் வரும்னு சொல்லுவாங்க. வருஷத்துல பாக்குற முதல் பட்டாம்பூச்சி வெள்ளையா இருந்தா அந்த வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஒரு கருப்பு பூனை நீங்க வெளியில போகும்போது குறுக்க போயிடுச்சுன்னா அதை வந்து கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வெளியில போகும்போது ஒரு அண்டங்காக்காவை பார்த்தா அது கெட்டதுன்னு சொல்றாங்க, ரெண்டு அண்டங்காக்காவை சேர்த்து பார்த்தா நல்லதுன்னு சொல்றாங்க, மூணு அண்டங்காக்காவை சேர்த்து பார்த்தா உடம்புக்கு நல்லது அப்படின்றாங்க, நாலு அண்டங்காக்காவை சேர்த்து பார்த்தா பணம் நிறைய வரும்னு சொல்றாங்க, அஞ்சு அண்டங்காக்காவை சேர்த்து பார்த்தா உடல்நிலை சரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆறு அண்டங்காக்காவை சேர்த்து பார்த்தா அது உசுருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விலங்கு தவளை. இப்போ தவளை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா அது நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டம்னு நம்புறாங்க. அதே மாதிரி ஒரு செத்து போன எலிய தூக்கி போட்டாங்கன்னா அதே டைரக்ஷன்ல தான் காத்து பறக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அடுத்ததா மக்கள் மூட நம்பிக்கைய உடம்பு அதோட உறுப்புகளை வச்சு நம்புறாங்க. வெள்ளிக்கிழமையில அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு மேல நம்ம நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். காது பெருசா இருக்கிறவங்களுக்கு இசை ஞானம் அதிகமா இருக்கும்னு நம்புறாங்க. மூக்கு ஒல்லியா இருந்தா அவங்க ரொம்ப பொறாம பிடிச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிளி மூக்கு இருந்தா அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு பொறை ஏறிடுச்சு இல்லனா விக்கல் வந்துச்சுன்னா யாரோ அவங்களை நினைக்கிறாங்க இல்லனா திட்டுறாங்கன்னு அர்த்தம். கொட்டாவி விடும்போது வாய மூடாம இருந்தா உள்ளுக்குள்ள கெட்ட சோல் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்ததா பிரியா உங்ககிட்ட மூட நம்பிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை பத்தி சொல்ல போறோம்.
0: இப்போ இத்தனை மூட நம்பிக்கைகளை கேட்டீங்க, ஆனா இதெல்லாம் வந்து எப்படி வந்தது அப்படின்ட்டு யாருக்காவது தெரியுமா? உங்க பாட்டிங்க எல்லார்டையும் கேட்டாலும் இவங்க சொன்னாங்க, எங்க பாட்டி சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதோட உண்மையான காரணம் என்ன? ஒரு 3 இல்ல 4 பத்தி கேட்போம். முதல்ல 6 மணிக்கு மேல நகம் வெட்டக்கூடாது, முடி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஏன் தெரியுமா? அந்த காலத்துல இரவுல மின்சாரம் இல்லாத நேரத்துல முடி வெட்டினாலோ இல்ல நகம் வெட்டினாலோ வீட்டுக்குள்ள இருக்கும் போது தெரியாது, உங்க சாப்பாடுலயோ இல்ல கால்லயோ குத்திரும் இல்ல சாப்பாடுல விழுந்துரும், அதனால நைட்ல வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத காலப்போக்கில் வந்து நைட்ல வந்து முடி வெட்டாதீங்க நகை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் ஆமைகளை வீட்டுக்குள்ள வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான காரணம் என்னன்னா அந்த ஆமைய குறிப்பிடல இருக்கிற ஆமைகள் அறியாமை, தீயாமை, பொய்யாமைன்ற பல பல ஆமைகள் இருக்கு. அந்த ஆமைகளை தான் வந்து நம்ம முன்னோர்கள் அதை குறிப்பிட்டிருக்காங்க. கோயில் போகும்போது எல்லாரும் கோயிலுக்கு வெளியில செருப்பு கழட்டி வச்சுட்டு போறோம். அது ஏன் யாருக்காவது தெரியுமா? ஏன்னா அந்த காலத்துல வந்து கோயில்லாம் கோயிலோட சுற்று இடத்துல கல் கல்லா இருக்கும். அந்த கல்கள் மேல நம்ம நடக்கும் போது நம்ம காலுக்கு வந்துட்டு நேச்சுரல் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கோயில் போகும்போது நம்ம காலுக்கு வந்து நல்ல மெதமா இருக்கிறதுனால செருப்பை வந்து வெளியில கழட்டி வச்சுட்டு போக சொல்லுவாங்க. அடுத்து ரொம்ப அதிகமா சொல்ற ஒரு மூட நம்பிக்கை, பூனை குறுக்கால போனா நீங்க நினைக்கிற காரியம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னா அந்த காலத்துல காடுகள் அதிகமா இருந்தது, அதனால பெரிய பெரிய விலங்குகள் இருந்தது. அப்போ அந்த விலங்குகள் பூனைய தாக்கிட்டு வரும்போது நீங்க எதிர்க்க போனா அந்த விலங்குகள் உங்களை தாக்குற வாய்ப்பு உண்டு. அதனால பூனை குறுக்கால போனா நீங்க போகாதீங்க, உங்களோட செய்யற விஷயம் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு மூட நம்பிக்கைக்கும் ஒரு காரணம் வைத்துதான் அதை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சு செஞ்சா அது நம்பிக்கை, தெரியாம செஞ்சா மூட நம்பிக்கை.
8: இத்தனை நேரம் நம்ம ஒரு டிராமா கேட்டோம், சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் தேவராஜ் பேசினாரு, நிறைய பொதுமக்கள் பேசினதோட அவங்களோட கருத்தெல்லாம் கேட்டோம். ஸோ என்னோட கருத்து என்னன்னா, நம்ம வந்து நிறைய படிக்கிறோம், ஸோ ஒரு மூட நம்பிக்கையில போய் எதுலேயும் விழக்கூடாது. ஸோ எதா இருந்தாலும் வந்து ப்ராக்டிக்கலா யோசிச்சு செய்யணும். சும்மா ஒரு பூனை குறுக்க போகுதுங்கிறதுக்காக அந்த பூனையை நம்ம குறை சொல்ல முடியாது, அதனால பூனையே இல்லாம ஆக்க முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலா யோசிச்சு நடந்துக்கோங்க. இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அனுஷா.

MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM. You're listening to MOP 107.8. It's enriching.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவைதான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருது அவதான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்குதான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூலானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளவுன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர்
2: நான் இருக்கல்ல.
3: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
4: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்காக யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஆப்ரை
1: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர போல வருமா?
0: மக்களே, எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊர் தான் நம்மளுக்கு எப்பவுமே ஸ்பெஷலா இருக்கும். என்னதான் ஒற்றுமையே பலம்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாலும் நம்ம ஊரை பத்தி யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே நாடி நரம்பெல்லாம் சுள்ளுனுக்கும் வந்து நம்ம ஊரோட பெருமையை பத்தி சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க அவங்க ஊரோட பெருமையை பத்தி நம்ம கிட்ட சொல்ல எம்ஓபி வைணவ கல்லூரி மாணவிகள் சில பேர் இன்னைக்கு

0: அம்மா ஊரு ஸ்பெஷல் கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு இணைஞ்சிருக்காங்க. நான் உங்கள் ஆர்ஜே சக்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்க எம்ஓபி வைணவ கல்லூரி மாணவிகள் அவங்கள பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. உங்களுடைய பேரு மற்றும் உங்களுடைய ஊரை பத்தி சொல்லுங்க.
1: என் பேரு அமல். என் சொந்த ஊர் வந்து கேரளா. நான் இன்னைக்கு கேரளா பத்தி தான் பேச போறேன்.
2: என் பேர் சாரதி. என் சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் திருநெல்வேலி பத்தி தான் பேச போறேன்.
3: என் பேரு நிஷா.
4: என் பேரு விஜயலட்சுமி.
3: நாங்க ரெண்டு பேரும்
4: சென்னை பத்தி பேச போறோம்.
0: பா, ஒரு எனர்ஜியோட சென்னையை பத்தி பேச போறோம்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா?
3: போலாம்.
0: ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனா சாப்பாடை பத்தி தான் பேச போறோம். உங்க ஊரோட ஸ்பெஷல் ஃபுட் என்ன?
1: கேரளாவில் வந்து ரொம்ப ஸ்பெஷல்ஸ் இருக்கு. நான்வெஜ்லேயும் இருக்கு, நான் வெஜிடேரியன்லையும் இருக்கு. முதல்ல வந்து வெஜிடேரியனாக இருந்தால் அதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு கடலா அதெல்லாமே இருக்கு. புட்டு வந்து நம்ம அரிசி மாவில் தான் பண்ணுவீங்க. அது பண்ணதுக்கு ரொம்ப ஈஸி, அதனால என் அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும் பண்ணதுக்கு. அதே மாதிரி அதுக்கு வந்து நம்ம கடலை பிளாக் சனா அதுதான் கரையாக மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு சேர்த்து பழங்கூட்டி சாப்பிட்றதுக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் அதே மாதிரி அடா அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இங்கே இருக்கிற மாதிரி வெஜிடேரியன் இதில் ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஸ்பைஸியாக எதுவும் இருக்காது. அது வந்து கோகனட் மில்க் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஓண சத்யா, மோஸ்ட்லி வந்து ஓணம் மேரேஜ் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு தான் அது பண்ணுவீங்க. அதில் வந்து எலிஷேரி, இஞ்சும்புளி, அவியல் அந்த மாதிரி நிறைய உப்பி இருக்கும். இங்கே வந்ததில் பொரியல்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வந்து. எங்கள் ஊரில் வந்து உப்பேரின்னு சொல்லுவாங்க. அது வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா பண்ணுவாள். நான்வெஜ் அதில் இருக்காது, மொத்தமாக வெஜிடபிள். டிஃப்ரெண்டான எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும். கேரட், பீன்ஸ், பிட்டர் கார்டு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து சர்க்கரை வரட்டி, காய வறுத்தது அதெல்லாமே பனானா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதெல்லாம் ஸ்வீட், அது வந்து சைடாக இருப்பேன். பனானா கூட சிறுபழம், அப்படி தான் எங்கள் ஊரில் அந்த ஸ்மால் பனானா இருக்குல்ல அதுக்கு சொல்லுவீங்க. அதுவும் அந்த சத்யாவில் இன்க்ளூடடு. இன்னும் நான்வெஜ்ஜுக்கு வந்து பிரியாணி, ஃபிஷ் இதுதான் மோஸ்ட்லி இருப்பேன். பிரியாணியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அவங்கள வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஃபேமஸ் ஆனது மலபார் பிரியாணி, தலைசேரி தம் பிரியாணி, தலைசேரி பிரியாணி, மானாரி பிரியாணி எல்லாமே இருக்கும். எனக்கு வந்து மலபார் தம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷில் வந்து நான் எனக்கு ஃபிஷ் அவ்வளோ பிடிக்காதானா, கறிமீன் புளிச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மிளகு வட்டிச்சது, சுட்டெடுத்தது அந்த மாதிரி ஃபிஷ்ஷில் ரொம்ப வெரைட்டிஸ் இருக்குது. ஆலப்புழா அந்த சைடெல்லாம் போனால் வெரைட்டியானது இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அது வந்து உங்கள் ஊரில் தான் பரோட்டா ஃபேமஸாக இருக்கும். ஆனால் எங்கள் ஊருக்கு வந்து பரோட்டா பீஃப்னா ஒரு ஃபீலிங் தான். எங்கள் எல்லா மலையாளிஸுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். எப்போ கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடுவேன். அதே மாதிரி தான் வெஜிடேரியனில் இருக்குது பாலட பிரதமன், அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சத்யாக்கு தான் அது பண்ணுவீங்க லாஸ்ட்டாக எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஸ்வீட். அது பாயசம் உங்கள் ஊரில் எனக்கு அது கரெக்டாக தெரியாது. அதாவது இங்கேயும் பாயசம் தான் சில இடங்கள் நான் கேட்டிருக்கேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாயசில் கோதம் பாயசம், பனானா பாயசம், ஜாக் ஃப்ரூட் பாயசம் எல்லாமே இருக்குது. வெரைட்டியான நம்ம கவுண்ட் கூட பண்ண முடியாமல் அவ்வளோ பாயசங்கள் இருக்குது. ஸ்வீட்டில் கூட பழம்புரி இங்கே கிடைக்காது, எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. எங்கள் ஊரில் போனால் தான் நான் கிடைக்கும். அது வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும், நம்ம காய் பஜ்ஜி பண்ண மாதிரி. ஆனால் அது வந்து கடலை மாவில் தான் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய இருக்குது, உப்பிலிட்டது அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிக்கல் மாதிரி ஆனால் ஸ்பைஸியாக இருக்காது, சால்ட்டியாக இருக்கும். அது வந்து அது மாங்காவில் பண்ணுவா, நெல்லிக்காயில் பண்ணுவா, நம்ம வெஜிடபிள் கேரட்டில் கூட பண்ணுவா. அதே மாதிரி பைனாப்பிள் அதெல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை கூட கொஞ்சம் காரம் போட்டிருந்தா அவ்வளோ சொல்லவே எனக்கு வாயிலெல்லாம் தண்ணி வருது. இதே மாதிரி நிறைய இருக்குது என் ஊரில்.
0: கேரளாவோட ஸ்பெஷல் ஃபுட் என்னென்னு அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கே நாக்கில் எச்சு வருது. ஓகே, இப்போ அடுத்து சாரதி கிட்ட கேட்போம்.
2: நான் வந்து திருநெல்வேலியோட டிஷ்ஷை பற்றி பேச போகிறேன். திருநெல்வேலியில் ஸ்பெஷலாக சொல்லணும்னா பார்டர் பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பரோட்டானாலே திருநெல்வேலியில் ஃபேமஸ் தான். எப்படி அப்படின்னா, இங்கே வந்து நார்மலாக ஒரு பரோட்டா சாப்பிடுவாங்க, ஆனால் அங்கே அப்படி சாப்பிட மாட்டாங்க. பரோட்டாவை பிச்சு போட்டு அதுக்கு மேலே சால்னா போட்டு சாப்பிடுவாங்க. அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே யாரும் நான் சாப்பிட்டு பார்த்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சமைக்கிறது அப்படின்னு பார்த்தா உளுந்த சாதம் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே உளுந்த சாதம் சாப்பிடுவாங்க. உளுந்து வந்து ரொம்ப சத்து, உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட உளுந்தும். நான் எங்கள் வீட்டுக்கு போன ஹாஸ்டலில் தான் இருக்கேன். நான் வீட்டுக்கு போனோடனே எங்கள் அம்மாட்ட சொல்லிடுறேன், அம்மா எனக்கு உளுந்த சாதம் வச்சு சிக்கன் கிரேவி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்வேன். ஏன்னா எப்போதும் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு கூட. அதே மாதிரி துவையல் ஐட்டம்ஸ், அங்கே வந்து வெரைட்டியான துவையல் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுவாங்க. எள்ளு துவையல், அதே மாதிரி வெரைட்டிஸான துவையலெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் ஊர் ஃபுட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வந்து.
5: ஸோ இப்போ நம்ம ஊர் சென்னையை பற்றி, சென்னை ஃபுட்டை பற்றி தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா ஃபுட்ஸுமே சென்னையில் இருக்கும். எந்த ஒரு ஃபுட் வேணுமோ கேளுங்க, எல்லாமே சென்னையோட ஸ்ட்ரீட்ஸில் இருக்கும். கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா வந்து அக்கார வடசல் அப்படின்னு, அவங்க பாயசத்தை பற்றி நிறைய பேசினோடனே எனக்கு அக்கார வடசல் அப்படின்ற பாயசம் வந்து தோணுச்சு. இது எல்லா இடத்துலையும் செய்வாங்களான்னு தெரியாது, பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எங்கள் வீட்டில் இது வந்து ரொம்ப நிறைய வாட்டி செஞ்சுருக்காங்க. லைக் நியூ இயர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்டிகை அப்படின்னா கூட இது தான் செய்வாங்க. ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு படத்துல கூட, ஏதோ ஒரு பெரிய லைக் கல்யாணத்துல வந்து ஒரு படத்துலயே அதை வச்சு காமிச்சிருப்பாங்க. அதனால தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: நம்ம ஊரான சென்னையில் பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டையில் ஆரம்பித்து பீஸா பர்கர் வரைக்கும் எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஃபுட்டுமே இருக்கும். நீங்கள் வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டு வேணுமா, வாங்க சவுகார்பேட் போகலாம் அப்படின்னு நம்ம காட்ட முடியும். இல்லை பரோட்டா வேணுமா, வாங்க நைட் டைமில் நீங்கள் நிறையா ஸ்ட்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா 24/7 பரோட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுற இடமா சென்னை வந்து வழங்கிட்டு வருது. அதை தவிர உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா, வடை பஜ்ஜி போண்டா இது எல்லாத்துக்குமான கடையாகவும் இருக்குது. அதை தவிர இல்லை எனக்கு வந்து நான்வெஜ் தான் வேணும் அப்படின்றா கடல் சைடு சீ ஷோர்ஸ் இருக்க எல்லா கடைக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி சென்னையில் இல்லைன்ற வார்த்தைக்கே வெல்கம், இல்லைன்ற வார்த்தைக்கே அளவு இல்லாமல் வெல்கமிங்காக எல்லா ஃபுட்டுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள்.
0: ஓகே சூப்பர். சென்னைனாலே ஃபுட்டுக்கு அது பயங்கர ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நிஷாவும் விஜயாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எங்கெங்க என்னென்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அடுத்த க்வெஸ்சன் போகலாம். பொதுவா திருவிழான்றது எல்லா ஊர்லயும் இருக்கும். உங்க ஊர்ல என்ன திருவிழா ரொம்ப ஸ்பெஷல்?
1: கேரளாவில் வந்து ஓணம் தான் ரொம்ப ஸ்பெஷல். நாங்க எல்லா மலையாளிஸும் அதை ரொம்ப ஜோலியா என்ஜாய் பண்ணுவீங்க. அது வந்து ஆகஸ்டில் தான் வருவீங்க. மலையாளம் வந்து அத்தம். நாங்கள் அதுக்கு அத்தம் பத்துக்கு திருமணம் சொல்லுவாங்க. அது எதனாலனா பத்து நாள் நாங்கள் அது கொண்டாடுவோம். அத்தம் ஒன்னிலிருந்து அத்தம் பத்து வரைக்கும். ஆகஸ்ட்ல வந்து அது கரெக்டாக டேட் சொல்ல முடியாது, ஆனால் ஆகஸ்ட்ல அது வருவீங்க. அத்தம் ஒன்னிலிருந்து நாங்கள் அந்த நாங்கள் வீட்டோட வாசல் வந்து பூக்கோலம் போடுவோம். அது வந்து அத்தம் ஒன்று ரெண்டு மூணு அப்படி எல்லா டேஸும் நாங்கள் கோலம் போடுவோம். ஆனால் திருவோணத்துக்கு அந்த ஆனால் அத்தம் பத்துக்கு நாங்கள் பெருசாக போடுவா சத்யா, ஓண சத்யா பண்ணுவீங்க. அதே மாதிரி கோவில் போவீங்க. முதல்ல வந்து சத்யா வந்து இறந்து போனவங்களுக்கு தான் நாங்கள் அது அவங்களுக்கு தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் திருவாதிரா நைட்டில் எல்லாம் ரொம்ப ஜோலியாக நாங்கள் கொண்டாடுவீங்க அது. ஆனால் அந்த 10 days எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருப்பேன். அதே மாதிரி எங்களுக்கு விஷு, விஷுனா அது சிங்கம் ஒன்று. இட்ஸ் எ ஸ்டார்ட் ஆஃப் மலையாள மந்த். கிருஷ்ண விக்கிரகம் அதோட சுத்தம் நம்ம அந்த கொன்ன பூ வைப்பாங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி புது ட்ரெஸ் காயின்ஸ் காசு எல்லாமே வச்சு ரொம்ப அழகாக இருப்பாங்க அங்கே. அதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும். கண்ணு மூடி தான் எழுந்துக்கணும். அது வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த இயர் மொத்தமாக ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி அன்னைக்கு அப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகி இதே மாதிரி சத்யா பண்ணுவீங்க. அன்னைக்கு மோஸ்ட்லி யாரும் நான்வெஜ் எதுவும் பண்ண மாட்டா. விஷு கட்டான்னு சொல்லுவா, அது ஒரு ஸ்பெஷலான ஒரு திங். அது அன்னைக்கு விஷுக்கு அன்னைக்கு மட்டும்தான் நாங்கள் எங்கள் ஊரில் அது பண்ணுவீங்க. அதே மாதிரி இது வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கோவிலெல்லாம் ஃபெஸ்டிவல்ஸ் இருப்பாங்க. அதுக்கு வந்து இங்கே திருவிழான்னு சொல்லுற மாதிரி எங்கள் ஊரில் வந்து பூரம் சொல்லுவா. கேரளாவில் வந்து மோஸ்ட் ஃபேமஸான திருவிழானா அது திருச்சூர் பூரம் தான். அங்கே வந்து ஒரு 50-60 மேலே எலிஃபென்ட்ஸ் இருப்பாங்க. எங்கள் எல்லா பூரத்துக்கும் வந்து எலிஃபென்ட் ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகாக வந்தது அவங்கள வந்து அந்த நெட்டிப்பட்டம் அப்படி சொல்லுவாங்க, எப்படி சொல்லணும் தெரியாது. அது போட்டு ரொம்ப அழகாக எல்லாமே ஒரே லைனில் இருப்பாங்க. கொடமாட்டம் அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் இருக்குது. அது எப்படினா ரெண்டு சைடுமே எலிஃபென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அழகான அம்பர்லாஸ் வந்து மாத்திட்டே இருப்பாங்க அந்த எலிஃபென்ட்ஸோட மேலே வந்து. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு. அது பார்க்கறதுக்கு வந்து அந்த டைம்ல ஃபோர்னஸ் வேற எங்க ஊருக்கு வருவாங்க. அங்க there will be thousand of people in the அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு மட்டும்தான் லீவ் எடுத்து வெளியூர் போனவங்கெல்லாம் அது பார்க்கறதுக்கு மட்டும் வருவீங்க. அதே மாதிரி குருவாயூர் ஏகாதசி அந்த மாதிரி நிறைய செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் வந்து சின்ன சின்ன கோவில் கூட நாங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக கொண்டாடுவீங்க பூரமெல்லாம். ஆனால் அந்த அளவுக்கு இது எலிஃபென்ட்ஸில் இருக்காது. ஒரு 3-4 எலிஃபென்ட்ஸாக இருப்பீங்க. அதனாலும் அது எங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல்.
0: கேரளானாலே ஓணம்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போது அமல் அவங்க சொல்கிறதுலேருந்து நிறைய பண்டிகைகள் இருக்குது அப்படின்றது தெரியுது. அதில் என்னென்ன வழக்கங்கள் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிய வந்திருக்கு. ஓகே, அடுத்து நம்ம இப்போ சாரதிக்கிட்டே கேட்கலாம்.
2: எங்க ஊர்ல திருவிழா அப்படின்னா அந்த நான் வந்து திருநெல்வேலி பத்தி தான் பேசுறேன். பட் திருநெல்வேலியில பாபநாசம் அப்படிங்கிற ஏரியால தான் நான் இருந்தேன். அந்த ஏரியால எனக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவல் அப்படின்னா சித்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருவிழா வந்து பயங்கர ஃபேமஸா இருக்கும் எங்க ஏரியால. மார்னிங் வந்து எல்லாருமே 6:00 காலைல செப்பல் போடாம தேர் இழுப்பாங்க. எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே வருவாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து அந்த கம்பி பிடிச்சி தேர் இழுப்பாங்க. செம ஹாப்பியா இருக்கும். பாய்ஸ் எல்லாம் ஒரு சைடு, கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு சைடுன்னு சொல்லிட்டு அதை இழுத்து கொண்டு போயிட்டு சுத்தி வந்து மறுபடியும் அந்த இடத்துல அந்த தேரை வந்து விடணும். அது செம்ம ஜாலியா இருக்கும். அதை என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து. அதுக்கப்புறம் விட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு திரும்ப போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட் வந்து சித்ரோஸ் வந்து நைட் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா கோவிலேயே ராட்டினம், ஜெயின் வீல் அதே மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும். நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். செம்ம க்ரௌடாக இருக்கும். நிற்கக்கூட இடம் இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லோரும் அவ்வளோ ஜாலியாக அந்த ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாடகம் அதெல்லாம் வந்து சைடில் நடக்கும். அந்த ஒன் டே வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். இப்போ கூட நான் ஹாஸ்டலில் இருக்கேன்னா அந்த அந்த மே மந்த் நடக்கும். ஸோ எப்போடா அங்கே போவோம், மே மந்த் லீவில் விட்டோன்னே ஓடிடணும் அப்படி தான் இருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அங்கே.
0: சாரதி அவங்க பேசினதுல இருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணிருக்காங்கன்ட்டு. அவங்க சொல்றத கேட்கும் போது நம்மளுக்கும் சின்ன வயசுல நம்ம பார்த்த திருவிழாவுமே ஞாபகம் வருது. ஓகே, அடுத்து நம்ம சென்னைச்ச பத்தி கேட்போம். நம்ம ஊரான சென்னையில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஃபெஸ்டிவல் வந்து ஒரே டைமோட முடியாமல் சீசன் சீசனாக பிரிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல். மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல், ஆழ்வார்பேர் ஃபெஸ்டிவல், டி நகர் ஃபெஸ்டிவல், அடையார் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் மட்டும்தான் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலில் உங்களுக்கு கிடைக்கும். ஆழ்வார்பேர் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா மிக்சடில் கிடைக்கும். அதே மாதிரி அடையார் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஏரியா வைஸ் செலிப்ரேஷன் ஏன்ப்பா ஒரே சீசனோடு நிறுத்துவான, மொத்தமாக கண்டினியூ பண்ணலாம், எல்லா மாசமும் எங்களுக்கு செலிப்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரி ஏரியா வைஸ் சென்னை ஃபுல்லா ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தபடியே இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
5: திருவிழானாலே ஒரு நாள்ல முடியறது இல்ல. அந்த மாதிரி 10 அந்த மாதிரி ஒரு ஃபுல்லா வச்சு பண்றதுதான் வந்து தை பிரமோற்சவம். தை பிரமோற்சவத்துல வந்து ஈவினிங் வந்து பத்தி உலாத்தல் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அப்ப வந்து பெருமாளை தூக்கிட்டு அவங்க வந்து அந்த வழியில நடந்து வருவாங்க. அப்படி வரும்போது அதை சுத்தி கூட்டிட்டு வருவாங்க. இதெல்லாம் தான் வந்து பத்தி உலாத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 10th வந்து வான வெடிக்கை அதெல்லாம் வச்சு சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க. 10th மார்னிங் வந்து தெப்பம் ஒண்ணு வச்சு, தெப்பம்னா வந்துட்டு என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. தெப்பம் அப்படின்றது வந்து ஒரு குளம் இருக்கும். குளத்துல நடுவுல வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். மண்டபத்துக்கு பெருமாள் வந்து கூட்டிட்டு போவாங்க. சோ இங்க வந்து ஒரு போட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனா ஃப்ளோட் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு வந்து கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய திருவிழாக்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க.
2: திருவிழா அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு ஊரில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லாமல் ஓவராலாக தமிழ்நாட்டில் அதிகமாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பொங்கல். தை பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இப்போது ஜான்வரி 15 வந்து பொங்கல் அப்படின்னா ஜான்வரி 11 எங்கள் அம்மா என்னை வீட்டுக்கு வர சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்க்கணும். மேலே இருக்கிற பாத்திரம், அதாவது நாங்கள் யூஸ் பண்ணாமல் மேலே போட்டிருக்க பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக வாஷ் பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும். ஸோ அதே மாதிரி எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஜான்வரி 11 வர சொல்லிடுவாங்க. ஜான்வரி 14 வந்து நைட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே மார்க்கெட் சந்தைக்கு போயிடுவோம். போயிட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் அந்த மார்னிங் பொங்கல் வைக்கிறதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடும். நைட் ஃபுல்லாக அங்கே நைட் ஃபுல்லாக ஷாப் இருக்கும். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஷாப் இருக்கும். என்னன்னாலும் வாங்கிக்கலாம். அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் நைட் ஃபுல்லாகவே. பொங்கலுக்கு தேவையான ப்ராடக்ட், அதாவது நாங்கள் நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாமே வாங்கிட்டு வந்துடும் நானும் அம்மாவும் போயிட்டு நைட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தூங்க மாட்டோம். நைட்டு ஃபுல்லாக அந்த பொங்கல் வைக்கிறதுக்கான கல் இருக்குல்ல, மூணு கல் இருக்கு, அதுக்கு வந்து வெள்ளை கலர் பெயிண்ட் பண்ணி காவி கலர் பெயிண்டால கோடு போடுவோம். அதே மாதிரி கோடு போட்டு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் கோலம், எங்கள் தெரு ஃபுல்லாமே கோலம் போடுவாங்க. நாங்களும் கோலம் போட்டுட்டு தெரு ஃபுல்லாக என்னென்ன மாதிரியான கோலெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான கோலங்கள்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தெருவை ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அதில் யார் கோலம் அழகாக இருக்குன்னு வேற இப்போ பொறாமையாக இருக்கும், இவங்க கூட நல்லா இருக்கே அப்போ நம்ம இன்னும் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூ போடுறது எக்ஸ்ட்ராவாக எல்லாம் பண்ணுறது அதே மாதிரிலாம் எல்லாம் பண்ணுவோம். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருப்போம். மார்னிங் ஒரு 2 hours தூங்குவோம், நைட் ஒரு 2 hours தூங்கிட்டு மார்னிங் 4 o'clockலாம் எழுந்திருச்சிருவோம். இது என்ன, சூரியனுக்காக கொண்டாடுற பொங்கல் அப்படிங்கிறதுனால சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே அந்த பொங்கல் பொங்கி சூரியனை வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும், உதிக்கும் போது அந்த பொங்கல் பொங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 o'clockே எழுந்திரிச்சு வீட்டு வாசலில் வந்து அந்த கல்லை நாங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சு அந்த கல்லை வச்சு அதுக்கு மேலே பானை வச்சுட்டு பொங்கல் வச்சு அது வந்து பொங்கல் பொங்கி வரும். ஸோ அதை வந்து சாமிக்கு படைச்சிட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சு சைவம் அந்த பொங்கலுக்கு தேவையான சாம்பாரெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு பொங்கலை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி பொங்கலுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் திருவிழா நடக்கும், விளையாட்டு போட்டி அதே மாதிரி சம் கேம்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. நாங்கள் எல்லாரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அப்புறம் ஸ்டேஜ் போட்டு குட்டி பசங்கள்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஃபன்னாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி சம என்டர்டெயின்மெண்ட்லாம் எங்கள் ஊரில் நடக்கும்.
3: இதை தவிர பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம், இது பொதுவாகவே நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இது ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாக கார்த்திகை தீபம் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக டெம்பரேச்சர் ஹையாக இருக்க ஜோனில் இருக்கும், நமக்கு மழையோ வெயிலோ எதாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமஸ்ட் கிளைமேட் தான், எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக தான் வரும். கார்த்திகை தீபம் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப ஜாஸ்தி பேஞ்சிருக்கும் அந்த டிசம்பர் மாதம், போதும்பா இவ்வளோ மழை வேணாம் அடுத்து வெயில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி வழிபாடு பண்ணுறதுக்காக நம்ம மேலே இருக்க தெய்வங்க கிட்ட வானத்துக்கு மேலே இருக்க கிட்ட நம்ம வந்து கும்பிடுற மாதிரி அந்த விளக்க வச்சு நம்ம கேட்கிறோம், எனக்கு இதுக்கு மேல வெயில் வேணும் அப்பதான் வந்து எங்களால ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி, அதுக்குதான் அந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நியூ இயர், நியூ இயர் ஜென்ரலாவே ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஊரோட மக்களும் பாத்தீங்கன்னா சென்னை அதுக்கப்புறம் இன்னும் வந்து மதுரை இந்த மாதிரி ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து செலிப்ரேட் பண்ற ஒரு அழகான ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு ஹோப்ஸோட ஒரு ஒரு பிலீஃப் சிஸ்டமோட இருந்துட்டு இருப்பாங்க, இந்த வருஷம் முடிய போதுரா அடுத்து இந்த விடியறது எல்லாருக்கும் நல்லா விடியணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற ஒரு அழகான ஃபெஸ்டிவல் தான் நியூ இயர். இது வந்து பாசிட்டிவிட்டியோட சேர்த்து நிறைய எனர்ஜியும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன்.
5: ஸோ நான் வந்து இப்போ தீபாவளி பற்றி பேச போகிறேன். தீபாவளி அப்படின்னாலே வந்து தீபாவளி அப்படின்றத நம்ம கட்டுரையிலலாம் நிறைய பார்த்துருப்போம். ஸோ எல்லாருக்குமே அது ஞாபகம் இருக்கும், எல்லாமே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வீடெல்லாம் மட்டும் கலர்ஃபுல்லாக இல்லாமல் வந்து வானத்தையும் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக லைக் நிறைய வெடி போட்டு சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிருஷ்ணர் வந்து நரகாசுரரை வந்து கொண்டதுக்கான ஒரு கொண்டாட்டம்னுவாங்க, அவங்க எதுக்கு கொண்டாடினாங்களோ என்னவோ தெரியல, நம்ம லீவுக்காக சூப்பராக கொண்டாடுறோம்னு நல்லா தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் பற்றி பேசலாம் அப்படின்னா வந்துட்டு லைக் கிறிஸ்மஸ் அப்போ நான் எப்படி தீபாவளி அப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குமோ அதே அளவுக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்போயும் வந்து எல்லா இடமே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து ட்ரீஸ்லலாம் லைட் போடுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த ட்ரீஸ் அந்த ட்ரீஸில் இருக்க லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த வீடு எல்லா வீட்லேயும் அந்த ஸ்டார்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்டார்ஸ்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கு, லைக் வானத்தில் இருக்க ஸ்டார் வந்து வீட்லேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ்னாலே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஒளி கூட்டுற ஒரு ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கலாம்.
1: நீங்க வந்து பொங்கல் நியூ இயர் எல்லாத்தையும் பத்தி பேசும்போது எனக்கு ரம்ஜான் ஞாபகம் வந்தது. ரம்ஜான்னா ரெண்டு டைப் ஆஃப் ரம்ஜான் இருக்கு, ஈதல் ஃபித்ர் ஈதல் அதா அப்படி அது டிவைட் பண்ணிருக்காங்க. ஒன்று வந்து நம்ம 13 days ஃபாஸ்ட் பண்ணுவாங்க, அந்த 13 days வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் அந்த டைம் வந்து சுப்ஹி அந்த ப்ரேயருக்கான டைம், அப்போ வந்து பாங்க் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். அந்த பாங்க் என்னென்னா அந்த மோஸ்க்ல இருக்கிற அந்த உஸ்தாது வந்து மக்களுக்காக இந்த டைம் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படி சொல்லணும் டைம் தான், அதிலிருந்து மக்ரிப் பாங்க் கொடுக்கணும் வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது, நம்ம டிவி அந்த மாதிரி எதுவும் பார்க்கக்கூடாது. அந்த 6:30 அது ஒரே டேஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், அப்போ தான் நம்ம சாப்பிடணும். அது எப்படின்னா நம்ம வந்து டேட்ஸ் தான் முதல்ல சாப்பிடணும், டேட் சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எது வேணாலும் சாப்பிடணும். டேட்ஸ் இல்லைன்னா தண்ணியால் இது இதுதான் நம்ம அந்த பிரேக் பண்ணதுக்கு இது யூஸ் பண்ணி தான் பிரேக் பண்ணோம். அது கம்பல்சரியாக நம்ம அப்படி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம் மார்னிங் 5 o'clock, ஆனால் சாப்பிட முடியாது. அவ்வளோ டைம் எதுவும் சாப்பிடாமல் நம்ம தண்ணி அவ்வளோ குடிப்பா அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது. அந்த மாதிரி 13 days இந்த மாதிரி ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நைட்டு அந்த 30th date or 31st date அந்த ஈவினிங் பார்ப்பாங்க. அந்த பெரியவங்களுக்கு தெரியும் அது எப்படின்னு, அந்த மூன் ஸ்டார்ஸ் அது ரிலேட்டடாக அவங்களுக்கு தெரியும். அது அன்னைக்கு தான் நாளைக்கு பெருநாள் அதனால் ரம்ஜான் சொல்லுவாங்க அவங்க. அவங்க பார்த்து நாளைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும் டே ஆஃப்டர் திஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பெருநாள் அன்னைக்கு வந்து நம்ம அன்னையிலிருந்து நம்ம எது வேணாலும் சாப்பிடலாம், மார்னிங் எது வேணாலும் சாப்பிடலாம். ஃபஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புது ட்ரெஸ் தான் போடணும். ஆனால் அதுக்கு ரம்ஜானுக்கு முன்னாடி வந்து கேர்ள்ஸ் எல்லாம் மைலாஜ் போடுவா, மெஹந்தி போடுவா. அன்னைக்கு வந்து 2 days பிஃபோர் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ரம்ஜானுக்கு அந்த ஒரு 15 days ஃபாஸ்டிங் ஸ்டார்ட்

0: பண்ணி 15 days இருந்தே ட்ரெஸ் என்ன போடணும், மெஹந்தி எது என்ன டிசைன் போடணும், அன்னைக்கு என்ன பண்ணணும், அவ்வளோ டிஸ்கஷன். அதுக்கப்புறம் வந்து அந்த டே பிஃபோர் ரம்சான் தான் நாங்கள் மெஹந்தி போடுவோம். அப்போ தான் அதை அன்னைக்கு அழகாக பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த நைட்டு தூங்க மாட்டேன், இதெல்லாமே போட்டு அழியக்கூடாது அப்படி எல்லாம் உட்காந்து மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக புது ட்ரெஸ் போட்டு பசங்க மாஸ்க்கு போவாங்க, பொண்ணுங்க வந்து வீட்டிலே ப்ரேயர் பண்ணி பிரியாணி தான் எங்கள் ரம்சானுக்கு பண்ணுவா, அது எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி தான் பண்ணுவா. அதுக்கப்புறம் வந்து அவங்க மாஸ்க்கு போய் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சாப்பிடணும். என்ன எனக்கு இப்போ சாப்பிட முடியல, நான் சாப்பிட மாட்டேன் அது எதுவும் சொல்ல முடியாது, எல்லாருமே ஒன்றா தன்னைக்கு சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து பள்ளி மோஸ்ட்லி வந்து சம்டைம்ஸ் ஏதாவது இவன் இருக்கும், பசங்க போவாங்க, நாங்கள் எதுவும் போக மாட்டேன், நாங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க, நாங்கள் வீட்டில் பாட்டெல்லாம் பாடி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அது வந்து ஒன்று வேறு ஈத் இருக்குது, அது வந்து எப்படின்னா 2 days செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதுக்கு ஃபாஸ்டிங் எதுவும் இல்லை, அது வந்து அதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. நாங்கள் ப்ரொஃபெட் சொல்லுவாங்க, அவங்க ஒருத்தவங்க வந்து எங்கள் காடுக்காக அவங்க பையன் வேற சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, நாங்கள் அதுக்கு நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் காட் வேணாம் நீ பண்ண வேணாம், அந் இல்லை நீ இந்த ஆடை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னாங்க. அதனால அந்த டே வந்து எங்கள் எல்லாரையும் வீட்டில் வந்து ஆடை அறுக்குவாங்க. அந்த மீட் வந்து எங்கள் ஊரில் எல்லாருக்குமே நாங்கள் எல்லா கொடுப்பாங்க. அன்னைக்கு கூட நாங்கள் மெஹந்தியெல்லாம் போட்டு புது ட்ரெஸ் போட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து அது பக்ரீத்துன்னு சொல்லுவாங்க.
1: திருவிழா பற்றி மட்டும் இல்லாமல் என்னென்ன பண்டிகைகள் கொண்டாடுவாங்கன்றத எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. கேரளாலேருந்து வந்த அமல் தமிழ்நாட்டில் நடக்கிறத பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி ட்ரெஸ்ஸிங்கை பற்றினது, உங்கள் ஊரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் என்ன?
0: கேரளாவில் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் என்னன்னா, பொண்ணுங்க வந்து சாரி, செட்டு சாரி இல்லைன்னா செட்டு முண்டு, சின்ன பொண்ணுங்க வந்து பட்டு பாவாடை. ஆனால் மற்ற ஊர் வந்து செட்டு சாரிக்கு வந்து ஓணம் சாரி தான் சொல்லுவீங்க. நாங்கள் அது ஓணத்துக்கு மட்டும் இல்லை, இல்லைனாலும் அது வேறு பண்ணுவீங்க, ஆனால் எல்லாருக்கும் வந்து ஓணம் சாரி தான் சொல்லுவீங்க. ஆக்சுவலி அது வந்து செட்டு சாரி, அதே மாதிரி செட்டு முண்டு. பாய்ஸாக இருந்தால் வேஷ்டி ஷர்ட் போடுவீங்க, எங்கள் ஊரில் வந்து வேஷ்டிக்கு முண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்கேஸ் அவங்க கோவில் போவதாக இருந்தால் ஷர்ட் கட்டி மேல் முண்டு போட்டு தான் போவீங்க. இட்ஸ் ஒரு ஒயிட் க்ளோத் தான், அது போட்டு தான் அவங்க போவீங்க. ஷர்ட் போட்டு கோவிலுக்குள்ளே ஏறக்கூடாது எங்கள் ஊரில் வந்து. அதே மாதிரி முஸ்லீம்ஸுக்கு அந்த மாதிரி இல்லை, ஷர்ட் பேண்ட் இது வேணும் போடலாம், ஆனால் அவங்களும் முண்டு தான் போடுவீங்க மோஸ்ட்லி வந்து. கிறிஸ்டின்ஸ் ஆனால் கூட அப்படி தான். எங்கள் ஊரில் வந்து நான் சொன்ன மாதிரி செட்டு சாரி முண்டு ஷர்ட் தான் ஸ்பெஷல். அதே மாதிரி பட்டுவாடை கூட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கலராக எல்லாம் போடுவீங்க, ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஒயிட் கலர் ஒயிட் அந்த கோல்டன் பார்டர் தான் போடுவீங்க, அதுதான் எங்கள் ஊர் ஸ்பெஷல்.
1: அடுத்து நம்ம சாரதிக்கிட்ட கேட்போம், திருநெல்வேலி ஸ்பெஷல்.
2: எங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்னா, ட்ரெஸ் கோட் வந்து கிராமம் அப்படி நாங்கள் வந்து இயற்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கோங்க, அதே மாதிரி தான் இருக்கோம். பொண்ணுங்க வந்து பட்டு பாவாடை பட்டு சட்டை தாவாணி, பசங்க வந்து வேஷ்டி ஷர்ட்டு அப்படி கெத்தாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா குரூப்பாக ஒரே மாதிரி ஷர்ட் எடுக்கிறது, வேஷ்டி போட்டுட்டு குரூப்பாக ஒரே கலரில் ஷர்ட்டு, நாங்கள் ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு அதே மாதிரி எடுத்துகிட்டு குரூப்பாக எங்கனாலும் குரூப்பாக போவோம். நாங்கள் வந்து இவங்க அவங்க எல்லாருமே தனியாக பிரித்து பார்க்காம எல்லாரும் ஊர் ஃபுல்லாக ஒன்றா இருந்து கெத்தாக இருப்போம். அதனால எங்கள் ட்ரெஸ் கோட் ரொம்ப பிடிக்கும்.
3: சென்னையில் வந்து எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம், எல்லா விதமான கிளாத்ஸுமே சென்னையில் பார்க்கலாம். சாரி அது மட்டும் இல்லை, சாரி மட்டும் பார்க்காம சாரி அது கூட ஜீன்ஸ் கிராப் டாப்ஸ் ஃப்ராக்ஸ்னு நீங்கள் வந்து இப்போ சென்னையை பார்த்தா வந்து எல்லாத்தையுமே நீங்கள் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே சென்னையில் இருக்குன்னு சொல்லிடலாம் ஈஸியாக.
4: ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் சாரிலேயே நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒரு சில இடத்துல வலது சைடில் சாரி கட்டுவாங்க, ஒரு சில இடத்துல இடது சைடில் சாரி கட்டுவாங்க. இப்போ வந்து மயிலாப்பூர் ட்ரிப்ளிகேன் அந்த சைட் பார்த்தீங்கன்னா மடிசேலை நிறையா பார்க்கலாம். அதே நீங்கள் சவுகார்பேட் இல்லை அந்த மாதிரி நார்த் இந்தியன் ரீஜன்ஸ் நிறையா பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க சாரி ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பேக்வர்ட்ஸில் போடுவோம், அவங்க வந்து ஃப்ரண்ட் வர்ட்ஸில் போடுவாங்க, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அதிலேயே பார்க்க முடியும்.
1: சாரி எப்படி எப்படி டிஃப்ரெண்ட்டாக கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நிஷா சொல்லியிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். ஊரோட ஸ்பெஷாலிட்டின்னு பேசும்போதே டூரிஸ்ட் ஸ்பாட் தான் ஃபர்ஸ்ட் பேசணும். ஸோ இப்போ அடுத்த கேள்வி டூரிஸ்ட் ஸ்பாட்டை பற்றி தான், உங்கள் ஊரில் ஸ்பெஷலான டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன?
0: கேரளானாலே இட்ஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அங்கே இந்தியாவிலே ரொம்ப அழகான டூரிஸ்ட் பிளேஸில் வந்து தான் கேரளா. அங்கே வந்து வயநாடு, மூணார் அதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ். எல்லாருமே ஆக்சுவலி மூணார் விட ஆலப்புழா குட்டநாடன் அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பேக் வாட்டர்ஸ்னால ஹவுஸ் போட்டு எல்லாமே இருக்காங்க. ஃபோர்னர்ஸ் ஆக்சுவலாக கேரளா வருது எதுக்கு வரானா, ஹவுஸ் போட்டில் ஒரு 1-2 days ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதுக்காக தான். அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆக்சுவலாக அந்த சீ ஃபுட் எல்லாமே அதில் இருக்கும், ரொம்ப வெரைட்டியாகவே இருக்கும். தென் மூணார் வந்து இட்ஸ் லேண்ட் ஆஃப் டீ. அங்கே தான் ரொம்ப டீ பவுடர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கேரளாவில். இட்ஸ் ரொம்ப கோல்டாக இருக்கும், ஹில் ஸ்டேஷன் மாதிரி கொஞ்சம் ஹை ரீஜியன் தான் அது வந்து. அதே மாதிரி வந்து வயநாடு கூட ஃபாரஸ்ட் ஏரியா தான், வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அங்கே போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக கேரளானாலே ஃபுல் ஆஃப் க்ரீனரி, எங்கே பார்த்தாலும் ட்ரீஸ் எல்லாமே இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து க்ரீனரி மட்டும் இல்லை, இந்தியாவிலே வந்து பிக்கஸ்டான மால் கூட அங்கே கேரளாவில் தான் இருக்குது, லுலு இன்டர்நேஷ்னல் மால். அந்த மாதிரி நிறைய மால் இருக்குது எங்கள் ஊர் வந்து. க்ரீனரி அந்த மாதிரி இல்லாமல் கொச்சி, ட்ரிவாண்டம் மாதிரி சிட்டி சைடு கூட இருக்குது, ரெண்டுமே அங்கே வந்தால் பார்த்துடலாம். ஃபோர்னர்ஸ்க்கு வந்து எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி கிடைக்க மாட்டேன், எதுவும் இல்லை, எல்லாமே அங்கே கிடைக்கும். அதனால் ரொம்ப அழகான டூரிஸ்ட் பிளேஸாக கேரளா. அதே மாதிரி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதிரப்பள்ளி, அதே பீச் டேம், அந்த மாதிரி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய மூவிஸ்லாம் அங்கே ஷூட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பிக் பட்ஜெட் மூவிஸ்லாம் அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது எனக்கு வந்து கிட்டே இருக்குது என் வீட்டுக்கிட்ட, அதனால் போக எல்லா இயர்ஸும் நான் அங்கே இருந்தபோது போயிட்டு இருந்தேங்க. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச நிறைய இடங்கள் இருக்குது, சின்ன சின்ன இடங்கள் இருக்குது, ஏரக்காடு அந்த மாதிரியெல்லாம். அங்கே டூரிஸ்ட் பிளேஸை பற்றி பேசினா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கன்னா நிறுத்தவே முடியாது, அதனால் நிறைய இருக்குது. ரொம்ப கேரளா வந்துட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஹே, எனக்கு கேரளா இனிமேல் வேற வேணாம் யாருமே சொல்ல முடியாது, எல்லாருமே நான் திரும்பவும் இருந்தால் சொல்லுவீங்க.
1: கேரளாவுக்கு ஒரு மினி டூரை கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க அமல். ஓகே, அடுத்து நம்ம சாரிதிக்கிட்டே இருப்போம்.
2: திருநெல்வேலியில் என்ன டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னா அங்கே எல்லாமே நான் சூப்பராக இருக்குங்க. எதுன்னு சொல்கிறேன்னு தெரில, ஆனால் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். எங்கள் ஊரில் முக்கால்வாசி ஃபால்ஸு ஃபுல்லாகவே வாட்டர். இப்போ எப்படி ஆரல்வாய் மொழியில் வந்து விண்மீனில் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எங்கள் ஊரில் எப்படி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணியில் தான் கரண்ட் எடுப்பாங்க. அதுவே சம அந்த மிஷினே பார்க்கறதுக்கு ரொம்ப டூரிஸ்ட் மாதிரி தான் இருக்கும், போய் பார்க்கலாம் ஒரு தடவை. அதுக்கப்புறம் அகஸ்தியர் ஃபால்ஸ் இருக்குது எங்கள் ஊரில், அப்புறம் பாபநாசம் இருக்குது, ஐந்தருவி, அதெல்லாம் பயங்கர சூப்பராக இருக்கும். எல்லாமே ஃபால்ஸ் தான், ஃபால்ஸ்லலாம் நம்ம போய் நம்மளுக்கு மேல் வலி கை கால் வலி அப்படின்னா போதும், ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு நல்லா வந்து சாப்பிட்டுட்டு தூங்கினா போதும், அவ்வளோ சொர்க்கமாக தூக்கம் வரும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எங்கள் ஊரில் டூரிஸ்ட் பிளேஸ்னால் இப்படி தான் இருக்கும். அப்புறம் சுற்றி வயல்வெளி அதே மாதிரி தான் இருக்கும்.
1: அடுத்த வாட்டி திருநெல்வேலி போனீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க மக்களே. அடுத்து சென்னை சொல்லுங்க.
4: அடுத்ததா நம்ம ஊரான சென்னையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை வேணுமா, சிட்டிக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபாரஸ்ட்ரி மாதிரி பார்க்க முடியுமா, கிண்டி பார்க் இருக்கு, வண்டலூர் ஜூ இருக்கு, அதுக்கடுத்து இக்கோ பார்க்கும் பார்க்க முடியும். இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன பாத்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாவே இட்ஸ் லைக் ஹைப்பர் சிட்டி, அங்க வந்து எல்லாமே வந்து பில்டிங்ஸ் இப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா நடுவுல ஒரு சின்ன வந்து ஒரு வைல்ட் லைஃப் சானிட்ரி பாக்குற மாதிரி ஒரு சின்ன ஜோன் வந்து உங்களுக்கு அதுல கிடைக்கும். அதை தவிர இல்ல எனக்கு வந்து பில்டிங்ஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
2: விக்டோரியா ஹால், ரிப்பன் பில்டிங் அப்படின்னு நிறைய இருக்கு. அண்ட் வந்து மால்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு மெரினா மால் இருக்கு, அதுக்கப்புறமா அந்த விஆர் மால், ஃபீனிக்ஸ் மால், எக்ஸ்பிரஸ் அவென்யூ, அதுக்கப்புறமா வந்து ஸ்பென்சர் பிளாசா, எப்படின்னு சொல்லிட்டே போலாம், அவ்வளோ இருக்கு. எல்லாத்துலயுமே நீங்க போயிட்டு வந்து லைக் மூவிஸ் பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு நார்மலா ஷாப்பிங் பண்ணலாம், ஷாப்பிங் பண்ணனால விண்டோ ஷாப்பிங் கூட பண்ணலாம், அது உங்க இஷ்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டூரிஸ்ட், இதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டான்னு கேட்கற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து சவுகார்பெட்ல சாப்பிட்றதுக்காக மட்டுமே வந்து வெளிநாட்டிலேருந்து கூட வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து சவுகார்பெட் மின்ட்ரஸ்ட்ரீட்டில் சாப்பிட்றதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க.
4: அதை தவிர இல்லைங்க நான் இயற்கையோட தான் ஒன்று இணைஞ்சு வாழ்வேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்சான மெரினா இருக்கு. இல்ல எனக்கு வந்து நான் வந்து ஃபுட்டு பயங்கரமா வேணும் அப்படிதான் நான் சாப்பிட போறேன் சாப்பிட்டுக்கிட்டே தான் பீச்சோட இருக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெசநகர் போலாம். பெசநகர்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா புதுசா டிரைவன் கூட இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நீங்க படம் பார்த்துட்டே உங்க கார்ல உட்காந்துட்டே உங்களோட சொந்த கார்ல நீங்க பாட்டுக்கு லஞ்ச் வாங்கி சூப்பரா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம்.
1: அமல் மாதிரியே நிஷாவும் விஜயும் ஒரு சென்னைக்கு ஒரு மினி டூரே கூட்டு போயிட்டு வந்துட்டாங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லும் போது சுற்றுலா தலங்கள் மட்டும் இல்ல வழிபாட்டு தலங்களும் இருக்கு. சோ உங்க ஊர்ல என்னென்ன வழிபாட்டு தலங்கள் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுங்க.
0: எங்க ஊர்ல வந்து நான் முதல்ல பத்மநாப க்ஷேத்திரம் சொல்லுவீங்க. அது எதனாலனா வேர்ல்ட்ல இட்ஸ் அல் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் டெம்பிள். ஃபாரினர்ஸ் வர அங்கே ரொம்ப வருவீங்க ஆனால் உள்ளே ஏற்ற மாட்டாங்க. நான் ஹிந்துஸ்னு அவங்க ஏற்ற மாட்டாங்க உள்ள ரொம்ப க்ளீனாக இருப்பீங்க. அது அங்கே பத்மநாப க்ஷேத்திரம் மட்டும் இல்லை கேரளாவில் எங்கே எல்லா இடமும் க்ளீனாக இருப்பீங்க. ஸ்பெஷலாக கோவில் பக்கம் எந்த குப்பையும் போட அவங்க விட மாட்டாங்க. அதே மாதிரி சபரிமலை 40 டேஸ் வந்து அவங்க விரதம் இருந்து இந்தியாவிலிருந்து எல்லா சைட்லேருந்தும் சபரிமலைக்கு வருவீங்க. சின்ன பசங்களிருந்து வயசானவங்க வேற எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் வருவீங்க. அதே மாதிரி நடந்து வருவீங்க, நான் இப்படி தவறணும் அந்த மாதிரி நேர்ச்சியெல்லாம் போட்டு வருவீங்க. அதே மாதிரி குருவாயூர் டெம்பிள் சபரிமலை வந்துட்டு வரதா இருந்தால் குருவாயூர் டெம்பிள் பார்த்தாங்க கோவில் ஏறிட்டு தான் எல்லாருமே போவீங்க. நான் ஆக்சுவலி வந்து என் வீடு குருவாயூர், அதனால நான் குருவாயூர் ஏதாவது வாங்கின குருவாயூர் போயிருந்தா கூட மலையாளிஸ் விட அங்கே ரொம்ப அதர் ஸ்டேட்லேருந்து பீப்புள்ஸ் தான் பார்க்க முடியும். மெயின்லி வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும்தான் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். பத்மநாப க்ஷேத்திரம் இருந்தால் ஃபோர்னர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அங்கே நிறைய மோஸ்கூட இருக்குது. அங்கே ட்ரிவாண்டத்தில் இருக்கிற பீமாப்பள்ளி ரொம்ப ஃபேமஸானது. எங்கள் ஊரில் எல்லா முஸ்லீம்ஸும் அங்கே தான் அங்கே போயிருப்பீங்க. அதே மாதிரி சின்ன சின்ன மோஸ்காக இருந்தாலும் பெரிய மோஸ்காக இருந்தாலும் கேரளாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சர்ச்சஸும் இருக்குது, சென்ட் ஜோசப் சர்ச் அந்த மாதிரி நிறைய சர்ச்சஸும் இருக்குது. அதுக்கு இந்த டெம்பிளாக இருந்தாலும் மோஸ்காக இருந்தாலும் சர்ச்சாக இருந்தாலும் அவங்களுக்கு அது அவங்களோடான ஹிஸ்ட்ரி அவங்களோட பிலீவ்ஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கோவிலில் வந்து ஏறணுன்னா முண்டத்தை போட்டு தான் ஏறணும். ஒரு மேல் முன் போட்டு அவங்க கவர் பண்ணுவீங்க, ஷர்ட் போட்டு எந்த கோவிலாக இருந்தால் கூட ஏற விட மாட்டேன். ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது இடுப்பில் வந்து அந்த முண்டு வந்து கெட்டணும். அதே மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்காங்க. பீமாபலியாக இருந்தால் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊரில் வந்து எல்லா மோஸ்ட்லி வந்து உமன்ஸ் ஏற்ற மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து பாய்ஸ்க்கு தான் அதுக்கு அலௌட் இருக்குது. சில மோஸ்ட்கள் மட்டும்தான் கேர்ள்ஸ் கேன் எண்டு அந்த மாதிரி இருக்குது. சர்ச் ஆனால் எல்லா பாய்ஸ் ஆனாலும் கேர்ள்ஸ் ஆனாலும் ஏற முடியும். அவங்களுக்கு ட்ரெஸ் கோடு எதுவும் இல்லை, அவங்களுக்கு செப்பல் போட்டு வேணாலும் ஏறலாம். ஆனால் மோஸ்க் டெம்பிள் எதுவும் செப்பல் போடக்கூடாது, அவங்க ட்ரெஸ் கோடு மட்டும்தான் போகணும், ஃப்ரெஷ்ஷாக தான் போகணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு.
1: ஓகே, அமல் வந்து கேரளாவில் இருக்க வழிபாட்டு தலங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க. தாய்மார்களே அடுத்த வாட்டி கேரளா போனீங்கன்னா இந்த இடங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சாரதிக்கிட்ட கேட்கலாம்.
2: எங்கள் ஊர் திருநெல்வேலி அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே தெரியும், நெல்லையப்பர் கோவில் ரொம்ப ஃபேமஸ் அங்கே. அங்கேயுமே வருஷம் வருஷம் தேர் இழுக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அப்பெல்லாம் நடக்கும். நானும் அங்கே போய் அங்கேயும் போய் தேர் இழுப்போம், அதெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பாபநாசத்துலேயே பாபநாசம் கோவில் இருக்குது. அந்த பாபநாசம் கோவிலில் என்ன ஸ்பெஷல்னா பாபநாச நதியில் குளித்தா பாவம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 ஜென்மத்துக்கு வந்த பாவமும் அந்த பாபநாச நதியில் முங்கி எழுந்திரிச்சா அந்த பாவம் தீரும்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாமோ வந்து எங்கள் பாபநாச நதியில் வந்து குளிக்க வருவாங்க. ஸோ அதை சொல்லும் போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது.
3: சென்னையில வழிபாடு தலம் அப்படின்னு சொல்லலாம். வந்து சென்னை டிநகர் ஸ்ரீனிவாசன் கோவில் வந்து லைக் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா வந்துட்டு சிஎஸ்கே கப் ஜெயிச்சுட்டே வந்து அங்கதான் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆன ஸ்ரீனிவாசன் கோவிலே வந்து டிநகர் சென்னையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்க குடுக்கிற புளியோ சூப்பரா இருக்கும்.
4: இதை தவிர பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு வந்து பொதுவாக 7 ஸ்தலங்கள் வந்து தயவு செஞ்சு போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அது பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சிவபெருமானே அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 7 ஸ்தலங்கள் சுற்றி சென்னையிலே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அது நடந்தே செல்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் மயிலாப்பூரில் ஆரம்பிச்சு அடுத்து ட்ரிப்ளிகேனில் போய் அப்படியே வரிசையாக கொண்டே கடைசியில் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் எப்படியும் நீங்கள் நடந்துருவீங்க. ஜென்ரலாகவே இது வந்து சிவராத்திரியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கு, சாந்தோம் சர்ச் இருக்கு. அதை தவிர வர மாஸ்க் வந்து ட்ரிப்ளிகேன்ல இருக்கு, மயிலாப்பூர்ல இருக்கு. இதுல ரொம்ப அமேசிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, மயிலாப்பூர் ட்ரிப்ளிகேன் இதெல்லாம் வந்து ரிலீஜியஸ் ஹப் மாதிரி. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இல்லப்பா அங்க வந்து ஹிந்துஸ் தான் நிறையா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கான பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி அங்க வந்து சர்ச்சும் இருக்கு, கோயிலும் இருக்கு. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபா கோயில், பார்த்தசாரதி கோயில், கபாலீஸ்வர கோயில். கபாலீஸ்வர கோயில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சிலை வந்து தானா கடல் வழியா வந்து அந்த மீன்கார சமுதாய மக்கள் வந்து அதுல இருந்து கட்டின கோயில் தான் கபாலீஸ்வர கோயில். கபாலி அப்படிங்கறது ஒரு பர்டிகுலர் அந்த மீனவர் சமுதாய மக்களை வந்து குறிக்கிறது. அதனால இந்த கபாலீஸ்வர கோயில் ஃபேமஸ்னே சொல்லலாம்.
1: ஓகே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க எல்லாரும் அடுத்த வாட்டி ஃபேமிலி டூர் போகும்போது அந்தந்த ஊர்ல இந்தந்த ஏரியா எல்லாமே சுத்தி பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்த க்வெஸ்சன் போலாமா? உங்க ஊர்ல இந்தெந்த இடங்கள் தான் இது எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி எந்தெந்த ஏரியாவை நீங்க சொல்வீங்க, எது எதுக்கு அதெல்லாம் ஃபேமஸ்?
5: நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேரளாவில் வந்து மூணாரில் வந்து சாக்லேட், ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், அதே மாதிரி வந்து டீ பவுடர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி தீரூர் அந்த ஏரியாவில் வந்து கேட்ஜெஸ்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக கிடைப்பாங்க.
1: கேரளானாலே சாக்லேட்டும் டீயும் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி அமல் திரும்ப இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து சாரதி கிட்ட கேட்போம்.
2: எங்கள் ஊர் திருநெல்வேலி, திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா அல்வா, அல்வா தாங்க ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இருட்டுக்கடை அல்வா ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊர் திருநெல்வேலியில். ஃபேமஸ் ஆனது வேற அதிகமாக என்னது அப்படின்னா த்ரெட் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. நூல் ஏன் அப்படின்னா எங்கள் ஊர் தண்ணியில் வந்து நூல் தயாரிப்பு நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கு எங்கள் ஊரில், நூல் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸ். அந்த ஊர் தண்ணியில் வந்து நூல் தயாரித்தா அந்த நூல் சாயம் போகாது, எங்கள் ஊர் தண்ணியில் அந்த நூல் தயாரிக்கிற இது வந்து சாயம் போகாது. ஸோ திருப்பூர் அதே மாதிரியான கிளாத்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறீங்களோ அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து எங்கள் ஊர்லேருந்து தான் த்ரெட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது எங்கள் ஊரில். நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, த்ரெட் ஃபேக்ட்ரிஸ் நிறைய இருக்குது.
1: ஓகே, திருநெல்வேலினாலே அல்வா மட்டும் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் திருப்பூருக்கே நாங்கள் தான்டா வந்து நூல் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சாரதி. அடுத்து சென்னை சொல்லுங்கள்.
3: சென்னையில் ஸோ இப்போ நம்ம க்ளோத்திங் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு பாந்தியன் ஸ்ட்ரீட், பாந்தியன் ஸ்ட்ரீட் வந்து எல்லாருக்குமே தெரியும் க்ளோத்திங்க்கு எவ்வளோ ஃபேமஸ்ன்ட்டு. ஸோ அங்கே போனால் எல்லாமே வந்து சீப் ரேட்டில் எல்லாமே எல்லா டிசைன்லையுமே வந்து லைக் எனக்கு இந்த மாதிரி வேணும் ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸ் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அது பாந்தியன் ஸ்ட்ரீட்டில் சொல்லலாம். க்ளாத்திங்ஸ் வந்து டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் நிறைய இருக்கு. அதுக்கப்புறமா வந்து கையேந்தி பவன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து எல்லாமே சுகர் கேன் ஜூஸ். டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் கிடைக்காது எதுவுமே சொல்ல முடியாது. லைக் ஒரு குட்டி சூப்பர் மார்க்கெட்னு சொல்லாமல் பெரிய சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம் நம்ம டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட். அடுத்து அம்பத்தூரில் வந்து க்ளாத்திங் எஸ்டேட் இருக்குது. அம்பத்தூர் க்ளாத்திங் எஸ்டேட்ல வந்து எல்லாத்துமே வந்து கிளாத் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுலேருந்து அது வந்து ரீட்டைலுக்கு வந்து அவங்க கொடுக்கறது வரைக்கும் எல்லாமே அம்பத்தூர்ல பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து க்ளாத்திங் ரொம்ப ஃபேமஸ்.
4: உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வேணுமா அப்படின்னா ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்கு. இது ஸ்டார்டிங் ஃப்ரம் நியூ டெக்னாலஜிஸ்ல இருந்து பழைய ஓல்ட் ஸ்டாக்ஸும் அங்க நிறையவே இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இது வேணுமா அப்படின்னா நீங்க ரிச்சி ஸ்ட்ரீட் போகலாம். இல்ல எனக்கு வந்து ஹோல்சேல்ல வந்து நிறைய ஐட்டம் வேணும் அப்படின்னா பாரிஸ் இருக்கு. அதுல கண்டினியூஸா பாத்தீங்கன்னா 6-7 ஸ்ட்ரீட் வரிசையா ஹோல்சேல் ஐட்டம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டேஷனரி, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட் ரிசோர்சஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு ஃபுட்டு வேற லெவல்ல வேணும் அப்படின்னா ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு. அங்க ஃபுல்லாவே வெறும் ஃபுட்டுக்காகவே ரிசோர்ஸ் பண்ணி ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் வச்சிருக்காங்க. அதை தவிர அண்ணா நகர் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுக்கும் தனித்தனியா ஸ்ட்ரீட்ஸா வந்து பிரிச்சிருக்கோம்.
1: எல்லாரும் அவங்க ஊரோட ஸ்பெஷாலிட்டியை பத்தி மட்டும் சொல்லாம ஒரு ஒரு பாட்டும் பாடி இந்த நிகழ்ச்சியை அவங்களே முடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் மூணு ஊர்களோட சாப்பாடு, திருவிழா, பிளேசஸ்னு அவங்களோட ஸ்பெஷாலிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு மினி டூர் போயிட்டு வந்தோடனே சொல்லலாம். ஓகே, யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொல்ற மாதிரி எல்லாமே நம்ம ஊர் தான், எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான் சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் ஆஜய சக்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: Opry.
1: Hi, now I'm Mimi Anand. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. ஆமாம், நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே லைஃப்பில். மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
0: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.
7: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
8: B-O-B-C-R-S-F-1-0-7-8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
9: வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே தர்ஷினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வாழ்க்கையில நம்ம அனைவருக்கும் வரும் கோபம், சோகம், சந்தோஷம் போன்ற அனைத்து உணர்ச்சிகளையும் மிகவும் அழகாக சொல்லும் ஒரு உலக மொழிதாங்க இசை. அந்த இசையோட நுண்ணியமான வடிவம் தான் கர்நாடக சங்கீதம். நம்ம இந்திய கலாச்சாரத்தை பாதுகாக்கும் ஒரு பழம்பெரும் கலையான கர்நாடக சங்கீதம் பத்தி 25 வருடங்களா தன்னோட ஸ்ருதிலயா இசை பள்ளியில குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு கத்து கொடுத்துட்டு வரும் கர்நாடிக் சங்கீதம் ஆசிரியர் மற்றும் லைட் மியூசிக் பாடகருமான திருமதி பானுரேகா நட்ராஜ் மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம்.
10: வணக்கம்மா.
9: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்ல உங்களை வரவேற்கிறோம் மேம்.
10: நன்றி. என்னோட நன்றிகள் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 என்னை இன்வைட் பண்ண தர்ஷினி அவ் மகாலட்சுமி மேம் அண்ட் நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமஹ.
9: கர்நாடிக் பாடல்கள் நம்ம நிறையவே கேட்டிருக்கோம், ஆனா கர்நாடிக் மியூசிக்னா என்ன அண்ட் மற்ற இசை வகையிலிருந்து எப்படி மாறுபடுது, அதோட ஆரிஜின் உட்பட பல விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
10: ஷர்மா, இப்போது ஒலி அப்படிங்கிறது நம்ம கேட்குற டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் வந்துங்க பண்ணுற சவுண்ட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு இசைங்கிறது உருவாச்சு. ஸோ இதையெல்லாம் கேட்டு தான் நம்ம இப்போ வந்து எப்படி ஒரு இசை இசைக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு ஃபஸ்ட்டு வந்தது. இதுக்கெல்லாம் ஆதி காலமாக ஃபஸ்ட்டு இப்போ வேதங்கள் நாள் இருந்தது, சாம வேதம், யஜுர் வேதம், அதர்வண வேதம், இந்த மாதிரி. இதில் சாம வேதம்ங்கிறது வந்து அவங்க மியூசிக்கலாக தான் வந்து சொல்லுவாங்க, ஏற்றி இறக்கி சொல்லுவாங்க. அதுலேருந்து உருவானது வந்து கர்நாடக இசை. இது ஆக்சுவலி இதோட ஆரிஜின் கர்நாடகாலேருந்து, கர்நாடிக் மியூசிக். இது பேசிக்கலி சவுத் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ், தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரி இந்த ராஜ்யங்களில் கர்நாடிக் மியூசிக் ரொம்ப பிரபலமானது. புரந்தரதாசர் அப்படிங்கிறவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் கர்நாடகாவில் இருந்தார் ஒரு 12th to 14th century அந்த டைம்ஸில். ஸோ அவர் தான் உருவாக்கினது தான் கர்நாடிக் மியூசிக். அவர் ஃபஸ்ட்டு வந்து ஒலிகளை வந்து ஸ்வரங்களாக மாற்றினார். அந்த ஸ்வரங்கள் 7 ஸ்வரங்கள், சரிகம பதனி, அதை உருவாக்கினது அவர் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி பேசிக் லெசன்ஸ் இன் கர்நாடிக் மியூசிக் பண்ணினார் அவர். லைக் ஸ்வராவளி வரிசைகள், ஜண்ட வரிசைகள், அலங்காரம், இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணினார். பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி சில கிருதிகள், கீர்த்தனைகள்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கார் அவர். ஸோ இதுதான் அதோட ஆரிஜின் ஆக்சுவலாக.
9: ஓகே மேம், கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு அதோட ஆரிஜினே. இப்போது எந்த ஒரு கலை எடுத்தாலுமே அதுக்கு ஒரு தனி சிறப்பம்சம்ன்றது இருக்கும். அப்படி கர்நாடக சங்கீதமோட சிறப்பம்சங்கள் பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்ல முடியுமா மேம்?
10: கர்நாடக சங்கீதத்தில் முக்கியமானது காயகி அப்படிங்கிற ஸ்டைல். எது இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சா கூட நம்ம பாடுற மாதிரி ஸ்டைல்லே தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வாசிப்பாங்க. அதுதான் கர்நாடிக் மியூசிக்கோட ஸ்பெஷாலிட்டி. இதில் இம்ப்ரோவைசேஷனல் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. ராகம், தாளம், ஆலாபனை, கமக்கம் இது எல்லாமே பேஸ் பண்ணி வருது கர்நாடிக் மியூசிக்ல. இந்த அம்சங்கள் எல்லாமே கொண்டது கர்நாடிக் மியூசிக். அண்ட் சில ராகங்களுக்கு தெரபிட்டிக் எஃபெக்ட்ஸ் கூட இருக்கு. இப்போ ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி யூ கேன் கியூர் யுவர் செல்ஃப் யூசிங் அ ராகா. இட் ஹஸ் பீன் டிஸ்கவர்ட் வேர்ல்ட் வைட். அண்ட் இதில் நிறைய பேர் ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நீங்கள் கர்நாடிக் பாட பாட நிறைய கேட்க கேட்க உங்களுக்கு வந்து மனசு அப்படியே நிம்மதியாயிடும். சில ராகங்களுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. லைக் பிலஹரிங்கிற ராகம் வந்து ஆங்ஸைட்டி குறைக்கும். பைரவிங்கிற ராகம் வந்து ஆஸ்மா, ஸ்லீப்லெஸ்னஸ் அதுக்கெல்லாம் கியூர் பண்ணும். கல்யாணி வந்து சோகத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மன்னவன் வந்தானடி தோழி அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. நல்ல மெலோடிஸா இருக்கும். அதுல டான்ஸ் ஆஸ்பெக்டும் இருக்கு, உங்களுக்கு ஒரு பாட்டு ஆஸ்பெக்டும் இருக்கு. அது கேட்கும் போது நம்மளுக்கு அப்படியே புல்லரிச்சிரும் அந்த

0: பண்றதுக்கு. கர்நாடிக் இஸ் அ பேஸ் ஃபார் ஆல் மியூசிக் அப்படிங்கறது என்னோட பிலீஃப்.
1: ஓகே மேம், இப்போ கர்நாடிக் மியூசிக்ல அடித்தளம்னாவே அது ராகம் மற்றும் தாளம்னே சொல்லுவோம். அப்படி ராக தாளத்தோட முக்கியத்துவம் பத்தி சொல்ல முடியுமா மேம்?
0: கரெக்ட்மா, ராகம் அண்ட் தாளம் தான் வந்து இரண்டு தூண்கள் கர்நாடிக் மியூசிக்கு. ராகம் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் இருக்கு, அதாவது ஆரோகணம் அசெண்டிங் ஆர்டர், அவரோகணம்ங்கிறது டிசெண்டிங் ஆர்டர். இப்போ ஸ்வரம் ஏழு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சரிகம பதனி, அதோட கடைசி சா நம்ம ஆட் பண்றோம் எட்டாவதா தாளம் ஆஸ்பெக்டுக்காக. ஸோ டு சே அசெண்டிங்னா கீழேந்து மேலே போறது, படிப்படியா எப்படி உங்க குரல கீழேந்து மேலே எடுத்துட்டு போறதுங்கிறதுக்கு ஆரோகணம். அவரோகணம் அதே மேலே கீழே வருது. இது அவரோகணம். சோ இந்த ரெண்டு ஆரோகணம் அவரோகணம் இந்த ஏழு ஸ்வரத்தை வச்சுண்டு இதுல வேரியேஷன்ஸ் எவ்வளவோ கொடுத்து அதை ஒரு ராகமா ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனையோ ராகங்கள் இருக்கு. இத வெங்கட மஹிம் அப்படிங்கிறவர் 72 மேலகர்த்தா ராகங்களா போட்டிருக்கார். அதுல வந்து சம்பூர்ண ராகம் எல்லாமே, சம்பூர்ணம்னா எல்லா ஏழு ஸ்வரமுமே இருக்கும் அந்த 72 மேலகர்த்தா. ஒவ்வொரு ராகத்திலயும் ஏழு ஏழு ஸ்வரங்கள் அசெண்டிங் ஆர்டர்லயும் இருக்கும் டிசெண்டிங் ஆர்டர்லயும் இருக்கும். அதுல இருந்து இப்ப ஜன்ய ராகம்னு சொல்லுவோம். ஜன்ய ராகம்னா இப்போ இந்த மேலகர்த்தா ராகத்திலேருந்து உருவான அதர் ராகாஸ், அதுல ஒன்னு மிஸ்ஸிங்கா இருக்கலாம், ரெண்டு நோட்டு மிஸ்ஸிங்கா இருக்கலாம். இப்ப மோகனம்னா சரி க பத சா சதா பகரி சா, சோ அதுல என்ன மிஸ்ஸிங்கா இருக்கு? அந்த மாதிரி மிஸ் பண்ணி கூட ராகங்களை போட முடியும். அந்த மாதிரி நிறைய இருக்கு.
1: ஓகே,
0: சோ இது வந்து பேஸ் ஆஃப் ராகம் எப்படி ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கறதுக்கு.
1: அண்ட் இந்த ராக ஸ்வரங்கள் தான் அதுக்கு மெயினா பேஸ் எல்லாமே
0: பேஸ் அதுக்கு தான்.
1: ஓகே,
0: அண்ட் தாளம் வந்து உங்களுக்கு நிறைய தாளங்கள் இருக்கு, லைக் அதெல்லாம் ஜாதி இருக்கு, நடை அப்படிங்கறதும் இருக்கு. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 35 தாளம் வரும். அஞ்சு ஜாதி இருக்கு, ஏழு கைண்ட்ஸ் ஆஃப் தாளம் இருக்கு உங்களுக்கு.
1: ஓகே,
0: சோ அதெல்லாம் வந்து லெசன்ஸ்ல கத்துக்கும் போது குழந்தைங்களுக்கு புரியும் அது.
1: ஓகே மேம்,
0: இப்ப ராகமும் தாளமும் சேர்ந்தாதான் உங்களால ஒரு பாட்டு ப்ராப்பரா பாட முடியும். அதுதான் இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ். இதுக்குதான் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ சின்னத்திலே வி டீச் தெம் எப்படி அந்த ராகத்தை தாளத்தோட சேர்க்கணும் அப்படின்னு. ஒரு இப்ப சின்னதா ஒரு 3.5 வயசு குழந்தை கூட இப்ப பாட்டு கிளாஸ்க்கு வருது, வரும்போது வெறும் பஜன் தான் சொல்லி கொடுப்போம். அவங்களுக்கு ஸ்வரம் சொல்லி கொடுக்கறது கஷ்டம். அப்போ எப்படி தாளம் சொல்லி தருது? வெறும் கிளாப்பிங்ல. If I'm teaching them Krishna Krishna Mukunda Janardana Krishna Govinda Narayana Hare, அவங்க ஃபர்ஸ்ட் பாட தான் செய்வாங்க, அதுக்கப்புறமா தான் கிளாப் சொல்லி தரணும். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்த்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் தாளம்.
1: ஓகே,
0: சோ இது ரெண்டுமே அப்புறம் சேர்ந்து பாடுறதுக்கு அவங்களுக்கு கோஆர்டினேஷன் வரணும். சோ அதுதான் மோட்டர் ஸ்கில்ஸ். இப்போ ஹேண்ட் ஐ

0: வந்து கர்நாடிக் மியூசிக் கத்துக்க ஒரு ஃபேக்டரா மேம்?
1: வயசுங்கிறது ஃபேக்டரே கிடையாது ஆக்சுவலா. ஆஸ் ஐ சேட், இப்போ முன்னாடி எல்லாம் வந்து 5 வயசு 6, இப்ப ஸ்கூல்ஸ்ல வந்து 6 வயசுல தான் சில ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். சில இப்ப பிளே ஸ்கூல்லாம் 3 வயசுலயே ஆரம்பிச்சிடறாங்க குழந்தைங்களுக்கு. சோ அந்த பிளே ஸ்கூல் போற குழந்தைங்க வந்து அதுலயே வந்து கொஞ்சம் ஏபிசிடி விளையாட்டா சொல்லி கொடுப்பாங்க ரைம்ஸ். அதே மாதிரிதான் மியூசிக்லயும் இப்ப என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா நான் 3 வயசு குழந்தை கூட நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சோ அவங்க சில குழந்தைங்க உட்காந்து அழகா பாடுவாங்க. பட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்டாவும் சொல்லி தரணும், லைக் கொஞ்சம் டான்ஸ் ஆடி கிளாப் பண்ணி அந்த மாதிரி சொல்லி தரணும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகாத மாதிரி டீச்சர்ஸ் எப்படி சொல்லி தரோம் அப்படிங்கறதுல இருக்கு. இப்போ 5 வயசு 6 வயசு குழந்தைங்க உட்காந்து கான்சென்ட்ரேட்டடா கத்துப்பாங்க. பட் இப்போ பெரியவங்க வந்து ஐயோ நான் 5 வயசு 6 வயசுல கத்துக்கலையே அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கவே வேண்டாம் அவங்களுக்கு. ஏன்னா நான் வந்து பெரியவங்களுக்கு ஆபீஸ் போறவங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட நான் வந்து கிளாஸஸ் எடுத்திருக்கேன். பட் என்ன ஒரே ஒரு சின்ன இதுனா, சின்ன குழந்தைங்களுக்கு மைண்ட் பிளாங்கா இருக்கும். பிளாங்கா இருக்கும் போது சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு ஈஸி. பெரியவங்களுக்கு வந்து நிறைய மியூசிக் கேட்டிருப்பாங்க, விதவிதமான மியூசிக் கேட்டிருப்பாங்க. ஒரு பாட்டை கேட்டு அதை சில சமயம் தப்பா கிரகிச்சிருப்பாங்க. சோ அப்போ அதை இரேஸ் பண்ணிட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா சொல்லி கொடுக்கற ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமானது,
0: கொஞ்சம் கடினமா இருக்கும்.
1: ஆமா, பட் அவங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தே ஹாவ் டு அன்லேர்ன் அண்ட் லேர்ன். If they have learnt already. இல்ல ஒண்ணுமே தெரியாது நான் கத்துக்கணும் அப்படின்னாங்கன்னா ஈஸியா சொல்லி கொடுத்துடலாம். பட் பெரியவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும். சோ அதெல்லாம் மீறி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தே ஹாவ் டு லேர்ன். பட் கண்டிப்பா எந்த ஏஜ்ல வேணா கத்துக்க முடியும்.
0: ஓ ஓகே மேம். நீங்க 25 வருடங்களா இசை சொல்லி கொடுத்துட்டு வரீங்க, உங்களுக்கு எப்போ முதல் முதல்ல இசை மேல ஆர்வம் வந்துச்சு மேம்?
1: நான் சின்னத்துல ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்கும் போது ஜஸ்ட் ரேடியோ எல்லாம் அப்போ இருக்கும் இல்லையா, நைட் வந்து ரேடியோ எல்லாம் போடுவாங்க எங்க வீட்டுல. சோ அத அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். சோ விவித் பாரதி, அப்புறம் ரூபவாகினி, ஸ்ரீலங்கன் மியூசிக், அதெல்லாம் வந்து ஃபிலிம் சாங்ஸ் நிறைய வரும் அதுல, அதெல்லாம் கேட்டுட்டே வந்து தூங்கிடுவேன் அப்படியே. சோ அதெல்லாம் கேட்கும் போது எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாடுறதுக்கு முடிஞ்சது என்னால. சோ அதை கேட்டுட்டு எங்க பாட்டி வந்து ஃபர்ஸ்ட் என்ன வந்து மியூசிக் கிளாஸ்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணாங்க. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் நான் போக மாட்டேன் அப்படின்லாம் அழுதேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து கொண்டு போய் ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்ல நீ போய் தான் ஆகணும்னு கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்க சேர்த்தது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. ஏன்னா அதுல இருந்து வாட் ஐ லேர்ன்ட் வாஸ், குழந்தைங்க வந்து என்ன அடம் பிடிச்சாலும் அவங்களுக்கு நம்ம ஒரு வழின்னு ஒண்ணு காட்டணும் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சது. சோ தட் வாஸ் எ குட் திங். அதனால அதுக்கப்புறம் என்னோட டீச்சர் சுப்லக்ஷ்மிங்கிற டீச்சர் தான் எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. என்னோட 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்து மியூசிக் படிச்சு லோவர் கவர்மெண்ட் மியூசிக் எக்ஸாம் முடிச்சிருக்கேன் நான் 10th ஸ்டாண்டர்ட்லயே அப்பவே முடிச்சுட்டேன்னா. ஸோ அதுக்கப்புறமா 11th and 12th போது ஐ குடன் பர்சியூ மெயின் எக்ஸாம்ஸ் இருந்ததுனால. பட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவர் TM கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, அவரோட அம்மா ஒரு மியூசிக் ஸ்கூல் வச்சிருந்தாங்க நாரதகான சபா இதற்க. அவங்க ஸ்கூல்ல ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர் படிச்சிருக்கேன்னா. அங்க சீதாராம சர்மான்னு ஒரு நட்டுவாங்கம் பண்ற ஒருவர், ஸோ அவர் சொல்லி கொடுத்தாரு சில பாட்டெல்லாம். அண்ட் TM கிருஷ்ணாவோட அம்மாவே சொல்லி தருவாங்க, அவங்களே மியூசிக் டீச்சர். அவங்க கிட்ட கத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சுகுணா புருஷோத்தம் ஒரு மேம் பெரிய ஆர்டிஸ்ட் கர்நாடிக் மியூசிக்ல, சோ அவங்க கிட்ட கத்துட்டு இருக்கேன் சில பாட்டெல்லாம். தென் பாலமுரளி கிருஷ்ணா சாரோட சிஷியன் ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்கால வந்த ராதா கிருஷ்ணன் பேரு, அவர் வயலினிஸ்டும் கூட, அவரும் அவர் ஒய்ஃபும் வயலினிஸ்ட். சோ அவர்கிட்ட சில பாட்டு கத்துருக்கேன். இந்த மாதிரி நான் நிறைய மியூசிக் டீச்சர்ஸ் தேடி போனேன் ஆக்சுவலா. ஏன்னா ப்ராப்பரா சுப்லக்ஷ்மி மேம் அப்புறம் என்னால அவங்க வேற ஏதோ ஊருக்கு போயிட்டாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல எங்க இருக்காங்கன்னு. அப்படி இல்லைன்னா நான் ஹையர் எக்ஸாமும் முடிச்சிருப்பேன். இதுதான் எனக்கு கர்நாடிக்ல இன்ஸ்பிரேஷன். பட் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும் போது என்னோட கசின் ஹேமா ஷோபான்னு அவங்க லைவ் மியூசிக் சிங்கர்ஸ் ஆக்சுவலா, ஸ்டேஜ் சிங்கர்ஸ். சோ ஸ்டேஜ்ல ஷோபா வந்து என்ன அவங்க வீட்டுக்கு போன போது வான்னு கூட்டிட்டு போனாங்க. ஷோபா ஸ்டேஜ்ல அன்னைக்கு கங்கையம்மரன் சாரோடையும் SPB சாரோடையும் ஸ்டேஜ்ல பாடுறாங்க, அடியாத்தாடி பாடுறாங்க கங்கையம்மரன் சாரோட. சோ அதெல்லாம் கேட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான மியூசிக்கா இருக்கே, இது நம்ம கேட்ட ஃபில்ம் மியூசிக் மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு எனக்கு அதுல ஒரு ஆர்வம் வந்தது. அண்ட் அவங்க என் கசின் ஷோபா தான் வந்து ஃபில்ம்ல அழகன் படத்துல சங்கீத ஸ்வரங்கள் பாடியிருக்காங்க. அதுல நேம் வந்து வேற மாதிரி இருக்கும். சங்கீத ஸ்வரங்கள் இழே கணக்கா இன்னோ இருக்கா என்னவோ மயக்கம். சோ அந்த சாங் அவங்க பண்ணதான் ஆக்சுவலா. சோ அவங்களா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்.
0: ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது கேட்கும் போதே. நமக்கும் சரி நம்மளும் இந்த மாதிரி இசை பர்சியூ பண்ணோம் அப்படின்ற ஒரு தூண்டுதலா இருக்குது.

0: இப்போ எந்த ஒரு கலையை கத்துக்கணும்னா அதுக்கு குருமார்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியமானது. அந்த வகையில எப்படி உங்க குருமார்கள் உங்களுக்கு உறுதுணை இருந்தாங்க?
1: நான் சொன்னேன்லையா, டீச்சர் சுபலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து குரூப்பா தான் கிளாஸ் எடுப்பாங்க எங்களுக்கு. அப்போ கலைக்கூடம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்கூல் வச்சிருந்தாங்க. அதுல நாங்க வீக்லி 3 days கிளாஸ் நாங்கெல்லாம் போகும்போது எங்களுக்கு உட்காத்தி வச்சு அவங்க எப்படி பாடுறது, தாளம் எப்படி போடுறது அப்படிங்கறத மெயினா சொல்லி கொடுப்பாங்க. அதை தவிர நோட்ஸ் எழுதணும் நாங்க. இப்ப புக்கு பார்த்து பாடுற மாதிரி கிடையாது. அப்போ எல்லாம் புக்கு கண்ணில் காட்ட மாட்டாங்க. சரிகம பதரிசா தாளத்தோட எழுதணும். இப்போ ஆதி தாளம் அப்படின்னாக்கா 8 counts அதுக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 counts ல சரிகமா ஒரு கோடு போடணும். இன்னொரு கோடு, நீசா, ரெண்டு கோடு எண்டிங்ல. இந்த மாதிரி நோட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு இருக்கு, செகண்ட் ஸ்பீடுக்கு வேற மாதிரி கோடு போடணும், தேர்ட் ஸ்பீடுக்கு வேற மாதிரி லைன்ஸ் போடணும். இந்த நோட்ஸ் எழுதுறதுலாம் அவங்க கிட்டே இருந்து
0: கத்துட்டேன்.
1: அண்ட் இப்ப ஸ்வரம் சாகித்யம்னு இருக்கு. ஸ்வரம்னாக்க வெறும் சரிகம பதனி வச்சு, சாகித்யம்னா அதுக்கு ஒரு பாட்டு மாதிரி ஒரு லிரிக்ஸோட வரும்.
0: ஓகே,
1: அதை பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் சார்

0: பாஹி ஃபர்ஸ்ட் பாடினது ஸ்வரம், அதே மாதிரி ஈக்குவலா இது சாகித்யம். கமா போட்டு கோலன் போட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து நோட்டேஷன்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி எழுதற சொல்லி கொடுத்தாங்க. சோ அது ஃபியூச்சர்ல நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, நம்ம கம்போஸ் பண்ணும் போது ஒரு சாங் எப்படி எழுதணும். இப்ப நான் பிலிம் சாங்கே வந்து நோட்ஸ்ல எழுதினா கூட பிலிம் சாங் ஃபர்ஸ்ட் நான் இப்ப லிரிக்ஸ்ல எழுதிருவேன். கீபோர்டோ இல்ல ஸ்ருதி பாக்ஸ் இல்ல ஹார்மோனியம் வச்சுட்டு நம்ம ஸ்வரம் அதுக்கு எழுதி ப்ராப்பரா ஒரு கமகத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஸ்வரம் எழுதி படிச்சா இன்னும் பர்ஃபெக்டா வரும் அது. சோ அதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. திஸ் வாஸ் அ கிரேட் சப்போர்ட் பை மை டீச்சர்ஸ் வாட் தே டாட் மீ. அண்ட் இன்னொன்னு, அவங்க வந்து எங்களை கோவில் கச்சேரிக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. கோவில் எப்படி பாடணும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட எப்படி பாடணும் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு ஸ்டேஜ் ஏறும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர் போயிடும் நம்மளுக்கு. சின்ன வயசுலயே ஸ்டேஜ் ஏறினா நிறைய ஆடியன்ஸ் முன்னாடி பாட பாட ஸ்டேஜ் ஃபியர் போயிடும் நம்மளுக்கு.
1: ஓகே, ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு கேட்கும் போதே. இப்போ எல்லாருமே ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு யாரையாவது ஒருத்தவங்க தங்களோட இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க. அப்படி உங்களுக்கு இசையில யாரெல்லாம் இன்ஸ்பிரேஷன் மேம்?
0: லைக் லைட் மியூசிக் அப்படிங்கறதுல நான் சொன்னேன் இல்லையா, நான் மியூசிக் பண்ணி நான் இது ஒரு லெவல் எக்ஸாம் முடிச்சேன்னா அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு ரொம்ப வீட்டுல சினிமா பாட்டே பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன். சுத்தி சுத்தி எங்க அப்பா அம்மா பாத்துட்டே இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு போயட், அவரோட கடைக்கு வருவாரு. அவர் ஒரு ஃப்ரெண்ட் ஆனாரு. சோ அவர்கிட்ட கேட்டேன், என்ன அவங்க சன்ஸ் வந்து ஆர்கெஸ்ட்ரா வச்சிருந்தாங்க. சோ அதுல என்ன ஜாயின் பண்ணி விட்டாரு எங்க அப்பா. சோ அப்போல இருந்து 93 அது, அப்போல இருந்து ஐ ஸ்டார்டட் சிங்கிங் ஃபார் தெம். அதுல வந்து பாடும் போது எனக்கு கூட பாடுற சிங்கர்ஸ் எல்லாம் தான் மெயின் இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்து எப்படி ஒரு பாட்டை பாடுறாங்கன்னு கேட்டுட்டே இருப்பேனா. அண்ட் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மகாலட்சுமின்னு ஒரு சிங்கர் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பாடிட்டு வந்தபோது எனக்கு நான் பாடுறதுக்கும் அவங்க பாடுறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. லைக் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை இப்படி பாடுறோம். இன்னொரு வகை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா உனக்கு?
1: அந்த ஃபீல் வந்து ரொம்ப இன்னும் எக்ஸ்பிரசிவா
0: இருக்கு. அண்ட் எங்க வந்து ஹஸ்கியா பாடணும் அதுதான் டைனமிக்ஸ். எங்க லோவா பண்ணி பாடணும், எங்க ஹை பண்ணி பாடணும், எங்க வாய்ஸ் சாஃப்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க கூட பாடுறவங்க கிட்டே இருந்து கத்துருந்தேன்னா. அவங்கலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அப்பதான் இந்த பிலிம்ல பாடுறவங்க பிளேபேக் சிங்கர்ஸ் எல்லாம் கூட சில ஈவெண்ட்ஸுக்கு வருவாங்க. அப்போ நான் ஜிக்கி மேம் பாத்திருக்கேன் அவங்க பாடுறது. இவங்க பாத்திருக்கேன் நான் எம் எஸ் ராஜேஸ்வரி மேமோட ஆர்கெஸ்ட்ராலயே இருந்தேன். அவங்க சன் வெங்கடேஷ் அவங்க ஆர்கெஸ்ட்ரா வச்சிருந்தாங்க. விஜய மெலடிஸ்ங்கிற ஆர்கெஸ்ட்ராவோட கம்பைன் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவங்க கூட வந்து அவங்க நான் சிரித்தால் தீபாவளி பாட்டு பிலிம்ல பாடிருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க போர்ஷன் பாடுவாங்க. ஜமுனா ராணி மேம் போர்ஷன் நான் பாடுவேன். அதுல ஒரு ஓவர்லாப் வரும்.

0: சோ இந்த இது நாங்க சேர்ந்து பாடணும். சோ அவங்க வந்து நான் பயந்துட்டே பாடுவாங்க, தைரியமா பாடுமா அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப பெரிய மனசு, என்ன பாடுது இந்த பொண்ணு அப்படின்லாம் பேசாம அவங்க வந்து நல்லா பாடு கூட பாடுன்னு சொல்லி தருவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ அவங்க எல்லாம் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். அண்ட் சுஜாதா மோகன் அவங்களோட ஸ்டேஜ்ல பாடி இருக்கேன். நான் ஒரு சாங் பாடி தில்பர் ஜானை பாடிட்டு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வந்தேன். மேம் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க, என்ன இந்த மாதிரி ரொம்ப அழகா பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்டுக்கு தான் அந்த மனசே வரும்.
1: ஆமா, நிறைய அவங்க கிட்ட நிறைய கத்துக்கவும் முடியும். பிரபல பாடகர்களான பாடகி ராஜேஸ்வரி மேம், பாடகி ஜிக்கி மேம், பாடகி ஜமுனா ராணி மேம் போன்ற பல இசை ஜாம்பவான்களோட நீங்க மேடையில பாடியிருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி புகழ்பெற்ற பாடகர்களோட பாடின அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க மேம்.
0: அவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட சாங் வந்து பாடிடுவாங்க, கூட நாங்க வந்து கோரஸ் அந்த மாதிரி எல்லாம் பாடுற மாதிரியும் இருக்கும். அது பாடும்போது எங்களுக்கு இதுல தெரியாத இடங்களை வந்து நாங்க அவங்க கிட்ட டவுட்ஸ் கேட்போம். அவங்க வந்து கிளியரா எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இல்லம்மா இப்படி இல்லம்மா இப்படி வரணும், நாங்க பாடி காமிப்போம், கரெக்ஷன் பண்றோம் சொல்லி கரெக்ஷனும் பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு. சோ வெரி ஸ்வீட் பீப்புள் தான் சொல்லணும். ஜிக்கி மேம் ரொம்ப வந்து சாஃப்ட் சைலண்ட், அவங்க வருவாங்க பாடிட்டு போவாங்க, ஸ்மைலிங் ஃபேஸாவே இருப்பாங்க. ஜமுனா ராணி மேம் கொஞ்சம் கமாண்டிங், அவங்க வந்து முறைப்பா இருந்தாலுமே அவங்க நல்லா அழகா எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டேஜ்ல. எங்க கிட்ட எல்லாம் கோவப்பட மாட்டாங்க, கூட பாடுறவங்க. அதே சுஜாதா அக்கா வந்து ஷீஸ் வெரி ஸ்வீட், யா எப்படி பாடினாலுமே வந்து அவங்க அப்ரிசியேட் பண்ணுவாங்க. நல்லா அவ்வளோ பெரிய பிராட் மைண்டட் சுஜாதா அக்கா. அதே மாதிரி எனக்கு சித்ரா மேம் மீட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஸ்டேஜ் சிங்கர்ஸ் மீட் வச்சிருந்தாங்க.
1: ஓகே,
0: சோ அப்போ அவங்க இங்க எல்லாருக்கும் வந்து பாடுறதுக்கு ஒரு 1 மினிட்டுக்கு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. எல்லார் பாட்டையும் பொறுமையா கேட்டாங்க, கேட்டு ஒவ்வொருத்தரதும் என்ன சாங்னு கேட்டு அப்ரிசியேட் பண்ணாங்க. சோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதே மாதிரி சுஜாதா மோகனோட ஹஸ்பண்ட் டாக்டர் கிருஷ்ண மோகனோட அவரை ரீசெண்டா ஒரு இவெண்ட்ல பாத்தேன்னா,
1: ஓகே,
0: சோ அவரும் ஹிந்தி சாங்ஸ் ரொம்ப நல்லா பாடுவாரு. அவரும் என்கரேஜ் பண்ணாரு, அவரு கூட ஒரு ஹிந்தி சாங் பாடினேன்னா. எஸ் என் சுரேந்தர் சார், ஹி வாஸ் வெரி என்கரேஜிங். மாமரத்து பூ எடுத்து அவரோட பாட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரீசெண்டா. இதெல்லாம் நான் பண்ண பாக்கியம் தான் சொல்லணும், ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட பாடினவங்க நம்மளோட பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களோட ஹியூமிலிட்டியை காமிக்குது அது. நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பட் அவங்க எவ்வளவு ஹம்பிளா இருந்தா நம்மளோட பாட ஒத்துப்பாங்க இல்லையா?
1: கண்டிப்பா. நீங்க பல இசை நிகழ்ச்சிகளை நடுவரா கலந்திருக்கீங்க, உங்களோட பார்வையில இருந்து ஒரு பாடகர் எப்படி பாடணும் அண்ட் எதெல்லாம் பாடும்போது தவிர்க்கணும்னு சொல்லுங்க மேம்.
0: ஓகே, இப்போ ஜட்ஜா போகும்போது we have certain criteria for judgment.
1: ஓகே,
0: மெயின் திங் இஸ் ஸ்ருதி,
1: ஓகே,
0: தாளம், அப்புறம் அந்த த்ரோ, வாய்ஸ் த்ரோ, டைனமிக்ஸ், இமோஷன்ஸ், ஃபீல், எண்டிங் நோட்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய கிரைடீரியா இருக்கு. இதுல முக்கியமா இந்த நான் இப்ப சொன்ன கிரைடீரியா தான் முக்கியமா பார்ப்போம். லாஸ்ட்ல வி ஆட் கிரியேட்டிவிட்டி ஆல்சோ ஃபார் வெரி குட் சிங்கர்ஸ், ஏன்னா கிரியேட்டிவிட்டிங்கிறது சட்டன் எல்லாருக்குமே வருது கஷ்டம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் இப்போ வென் வி சி ஸ்ருதி அண்ட் தாளம் அப்படின்னா, இப்ப அவங்க நோட்ஸ் சரியா இல்ல, ஓவரா கமகம் கொடுத்தாங்கன்னா ஸ்ருதி போயிடும்.
1: ஆமா,
0: தேவையான இடத்துல மட்டும்தான் நீங்க கமக்கம் கொடுக்கணும். சோ அந்த பாட்டுல என்ன இருக்கோ மெயினா அதை நீங்க மைண்ட்ல ஏத்துட்டு அதை வந்து பாடணும். அண்ட் அந்த இப்ப லைட் மியூசிக் அப்படின்னா அதோட என்ன ஸ்கேல் இருக்கோ அந்த ஸ்கேல்லயே வந்து நீங்க பாடினா அந்த பாட்டோட அழகு இருக்கும். சில பேர் ஸ்கேல் ரெடியூஸ் பண்ணி பாடுவாங்க, ரெடியூஸ் பண்ணி பாடும் போது ஒரு ஹாஃப் செமிடோன் குறைச்சா பரவாயில்ல தெரியாது, அதே ஒரு ஸ்ருதி ரெண்டு ஸ்ருதி எல்லாம் குறைக்கும் போது அதோட பாட்டோட ஃபீலே போயிடும், ஆடா இருக்கும் கேக்குறதுக்கு. சோ உங்களுக்கு ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் திங் ஸ்ருதி, சோ கரெக்ட் ஸ்ருதியில பாடணும். அதே கர்நாடிக் மியூசிக்ல நீங்க வந்து எல்லா சாங்குமே எந்த ஸ்ருதியில வேணா பாடலாம், மேல்ஸ் அவங்களுக்கு ஏத்த ஸ்ருதியில பாடிக்கலாம், ஃபீமேல்ஸ் அவங்களுக்கு ஏத்த ஸ்ருதியில பாடிக்கலாம். அது ஒன்னும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இந்த ஸ்ருதியில தான் பாடணும்னு கிடையாது. பட் உங்களோட வாய்ஸுக்கு ஏத்த மாதிரி என்ன ஸ்ருதியில பாடுறீங்களோ அதுதான் உங்களோட அந்த சாங்க வெளியில எடுத்து கொடுக்கும்.
1: லைக் இந்த கம்ஃபர்டபிள் ஸ்ருதி,
0: கம்ஃபர்டபிள் ஸ்ருதியில கர்நாடிக்ல பாட முடியும். சோ அது நீங்க வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் யுவர் ஸ்ருதி அண்ட் டு இட். அண்ட் தாளம் அப்படிங்கறது செகண்ட் ஆஸ்பெக்ட். இப்போ தாளம் வந்து சில பாட்டுல நான் சொன்ன மாதிரி எடுப்பு ஒன்னு விட்டு ஆரம்பிக்கும், ரெண்டு விட்டு ஆரம்பிக்கும், சிலது சமத்துல ஆரம்பிக்கும், சமம்னா ஈக்குவல் ஆரம்பிக்கும். அதெல்லாம் என்னது அப்படின்னு நீங்க பாத்துட்டு தாளத்தை கத்துண்டு பாடணும் ஒரு பாட்டுல. இப்போ கர்நாடிக்ல வந்து கற்பகமே கண்பாரா இருக்கு, அது ஒரு பீட் விட்டுட்டு ஆரம்பிக்கும்.
2: கற்பகமே கண்பாராய், கற்பகமே கருணை கண்பாராய்,
0: சோ இது ஒரு பீட் விட்டுட ஆரம்பிக்குது.
1: ஓகே,
0: சோ அந்த மாதிரி இது இருக்கு. இப்போ சமத்துல சில இது பாடுறோம் அப்படின்னாக்கா

0: இது சமம். ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு பீட்ஸ் வந்துடும். ஒவ்வொரு சாங்லயும் கர்நாடிக் ஆர் லைட் ஆர் டிவோஷனல் எனி திங் விச் யூ சிங். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து டைனமிக்ஸ். டைனமிக்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி எங்க சாஃப்ட் பண்றது, எங்க வாய்ஸ் ஹெவியா குடுக்கறது, த்ரோ எங்க குடுக்கறது, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், ஐ மீன் கொண்ட விஷயம்தான் டைனமிக்ஸ். சோ அது அதுவும் வேணும் ஒரு பாட்டுல, அப்பதான் அந்த பாட்டுக்கு அழகு குடுக்கற விஷயம் அது. இன்னொன்னு நியூவன்சஸ். நியூவன்சஸ் அந்த கமக்கம் விப்ராட்டோ அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் தான் நியூவன்சஸ்.
1: கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா.
0: இப்போ ஆ அப்படின்னு எடுத்துண்டா, இத நீங்க ஃபாஸ்டா பாடுறது கமகம்.
1: ஓகே
0: ஓகேயா.
1: ஓகே, சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து
0: சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணிட்டு அத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் உங்களுக்கு இது ப்ராப்பரா பாட முடியும். இப்ப நான் ஒரு 3 ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லிருக்கேன், ஜாஸ்தி டைம் இல்ல அதனால ஃபுல்லா நான் சொல்லல. அண்ட் அவாய்ட் பண்ணோம்னு கேட்டீங்க இல்லையா,
1: இது
0: மெயின் திங் இஸ் ஸ்க்ரீமிங் ஆர் ஷவுட்டிங் தான் அவாய்ட் பண்ணும். அதுக்குதான் நீங்க உங்களோட வாய்ஸ் ரேஞ்ச் என்ன, என்ன ஸ்ருதியில பாட முடியும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு கத்துறா மாதிரி இருக்கும். அப்படி கத்துறா மாதிரி பாடினாலே உங்க வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும், நீங்க மேல பாத்து பாடுவீங்க, அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி ஆடா தெரியும். சோ audience appearance vandu it's very important when you sing, and you must feel comfortable first when you sing.
1: Okay,
0: that's important. Okay. Yeah, இதுதான் main thing you have to avoid. And scale shifting லாம் இருக்கும் சில பாட்டுல.
1: ஃபார்
0: எக்ஸாம்பிள் வர்ணம் இருக்கு நவராக மாளிகா. இப்ப நவராக மாளிகா வர்ணம்ல நிறைய ராகம் இருக்கு, 9 ராகம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பல்லவி மட்டும் நான் ஸ்வரம் பாடுறேன்.
1: ஓகே,

0: சோ இங்க கல்யாணியிலேந்து ஃபர்ஸ்ட் கேதாரம், அப்புறம் சங்கராபரணம், அடுத்து கல்யாணி, இப்போ நீதாப்பா மாகரி கதாமா, அந்த இடத்துல உனக்கு பேகடா வந்துடுறது. நாலு ராகம் வந்து பல்லவிலேயே இருக்கு. சோ அந்த ஸ்கேல் ஷிஃப்ட் உங்களுக்கு அந்த ஸ்வரம் பிளேஸ்மெண்ட் கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் யூ கேன் சிங். சோ இதெல்லாம் வந்து ஸ்கேல் ஷிஃப்டிங் போது ப்ராப்பரா தெரியணும். சோ நோட்ஸ் கரெக்டா தெரியணும், பிராக்டிஸ்ல தான் வரும் அது.
1: ஓகே மேம். இப்ப இந்த பாடல் போட்டிகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப உள்ள இளைஞர்கள் சில பேர் மேற்கத்திய இசை மேல உள்ள அதீத ஈடுபாட்டால கர்நாடிக் மியூசிக் ரசிக்கிறத குறைச்சிட்டாங்களோன்னு தோணுது. இதை பத்தின உங்களோட பார்வை என்னது மேம்?
0: See, actually, youngsters வந்து கேட்கறது கொஞ்சம் கம்மி ஆயிடுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஜென்ரலாகவே இருக்கு.
1: ஓகே.
0: பிகாஸ் வெஸ்டர்ன் மியூசிக், லைட் மியூசிக், ஜாஸ் பாப் ராப்னு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் வந்தாச்சு. ஸோ இப்போ அவங்கள மாடர்னைஸ் ஆகிட்டே வராங்க. ஆனாலும் இவங்க இப்போ ஃபியூஷன் அப்படிங்கிற சில விஷயங்கள் கொண்டு வரும்போது தே டென் டு லிசன் டு கர்நாடிக். ஃபியூஷன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் மட்டுமே இருக்காது, இப்போ கர்நாடிக்கும் சேர்த்து தானே ஃபியூஷன் பண்ணுறாங்க இல்லையா. பண்ணும்போது அப்போ தே வுட் லைக் டு நோ, ஓகே இது வந்து வெஸ்டர்ன் எங்களுக்கு தெரியும், அப்போ வாட் இஸ் தி அதர் திங் கர்நாடிக் அப்படின்னு ஒரு இன்குவிசிட்டிவ்னஸ் வரும், ஒரு கியூரியாசிட்டி வரும்போது தே வில் ஸ்டார்ட் ப்ரௌசிங் அபவுட் இட். இப்ப எல்லாமே உங்களுக்கு இன்டர்நெட்ல வந்தாச்சு, எது ப்ரௌஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்சிரும், யூடியூப்ல கிடைச்சிரும் இல்ல கூகுள்ல கிடைச்சிரும், ஸ்பாட்டிஃபை இருக்கு, எத்தனையோ ஆப்ஸ் இருக்கு உங்களுக்கு அது என்னதுன்னு பாக்கிறதுக்கு. அண்ட் அந்த மியூசிஷியன்ஸ் போட்டாலே உங்களுக்கு சில பேர்கள் வரும், அவங்க பாடுறதுலாம் போய் கேட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஒன்னு கேட்கும் போது அடுத்தது கேட்கணும்னு தோணும், அடுத்தது கேட்கும் போது ஓ இன்னும் பெட்டரா வேற என்ன இருக்கு இதுல அப்படின்னு எக்ஸ்பிளோர் பண்ண தோணும். சோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த எக்ஸ்பிளோர் பண்ற ஒரு மைண்டும் இருக்கிறதுனால, அவங்களோட கியூரியாசிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஐ ஃபீல் அவங்க ரெண்டுமே தான் வந்து கேக்குறாங்கன்னு தோணுது. ஒன்னே ஒண்ணு மேபி பப்ளிக்கா போய் கேட்காம இன்டர்நெட் வழியா கேக்குறதுனால வெளியில நம்ம கவுண்ட் தெரிய மாட்டேங்குது, எவ்வளவு கேக்குறாங்க எவ்வளவு கத்துக்கிறாங்க அப்படின்னுட்டு.
1: இப்போ உள்ள காலத்துல கர்நாடிக் மியூசிக்ல மேற்கத்திய மற்றும் பிற இசை வகைகளோட ஃபியூஷன் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம், நீங்க அதை எப்படி பாக்குறீங்க மேம்?
0: ஃபியூஷன்ங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து கேட்கும் போது தான் அதை நம்மளுக்கு அனுபவிக்க முடியும். இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் டூ ஆர் த்ரீ மியூசிக்கல் ட்ரெடிஷன்ஸ். ஆக்சுவலாக இப்போ ரெண்டு இசையோட வலிமைகளையும் காட்டும் அது. இப்போ கர்நாடிக்கும் வெஸ்டர்னும் ஃபியூஷன் பண்ணுறோம் அப்படின்னா கர்நாடிக்கோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தனியாக ஒருத்தர் வாசிச்சு காமிப்பாங்க, அண்ட் இப்போ வெஸ்டர்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத அவங்க வாசிச்சு காமிப்பாங்க. அப்புறம் ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணுவாங்க. பிளெண்ட் பண்ணும்போது அப்படியே கேட்கவே புல்லரிச்சிரும் நம்மளுக்கு, ரொம்ப அழகா இருக்கும் அது கேட்கறதுக்கு. அண்ட் இது நிறைய ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும். இப்போ வெஸ்டர்ன், இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களாம் அவங்களுக்கு வெஸ்டர்ன் பேஸ்னா ஓகே இந்த மாதிரி புதுசா ஒன்னு இருக்கு அப்படின்னு அவங்க கர்நாடிக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கர்நாடிக் கத்துட்டவங்க அது என்னன்னு அதை போய் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சோ இப்போ ரெண்டும் விஷயத்த பிளெண்ட் பண்ணும்போது இப்போ ரெண்டு சைட்ல இருக்கிற ஆளுங்களுக்கும் ரெண்டு மியூசிக் கத்துக்கிறவங்களுக்குமே வந்து பெனிஃபிட் அது ஆக்சுவலா. சோ டு நோ வாட் இட் இஸ், தட்ஸ் அ மெயின் திங். இன்னொன்னு இட்ஸ் அ கிராஸ் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அது.
1: ஓகே.
0: சோ கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இப்படி அதை சேர்ந்து வரா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு அது கேட்கும் போது. And different musical instruments. இப்ப வெஸ்டர்ன் அப்படின்னா சாக்ஸ், கீபோர்டு அதெல்லாம் பிளே பண்ணுவாங்க. கர்நாடிக்ல நம்ம வி பிளே திஸ் மிருதங்கம், ஃப்ளூட், அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வயலின், இதெல்லாம் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் கிடைக்கும்.
1: ஓகே.
0: அதை அவங்க எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறது தான், இட் இம்ப்ரூவ்ஸ் அ கிரியேட்டிவிட்டி இன் மியூசிக். ஸோ நம்ம வந்து ஒரு மாதிரி நேரோ மைண்டடா ஓகே கர்நாடிக்னா இப்படிதான் இருப்போம் நாங்க, இதை விட்டுட்டு வெளில போக மாட்டோம் அப்படின்னு நினைச்சாக்க நம்ம வந்து டெவலப் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஃபியூஷன் உள்ள போனாதான் இப்ப யங்கர் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும்.
1: ஓகே.
0: ஸோ அதனால இட் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி குட் தாட், ஃபியூஷன் இஸ் அ வெரி குட் திங்.
1: சோ அது வந்து இப்போ இளைஞர்களோட அட்ராக்ஷனை வந்து இருக்கிறதுக்கு திஸ் இஸ் அ பெஸ்ட் வே அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. அந்த காலத்துல கர்நாடிக் மியூசிக் கச்சேரிகளை கேட்க கூட்டம் கூட்டமா ரசிகர்கள் வருவதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு கச்சேரிகளை அதுவும் சபையில வந்து கேட்கற ஆர்வம் குறைஞ்சதா நீங்க நினைக்கிறீங்களா மேம்?
0: நிச்சயமா குறைஞ்சிருக்கு. சபாஸ்லாம் இப்போ வந்து நம்ம கச்சேரிக்கு போனா கூட்டமே இருக்கிறது இல்லை. அப்கோர்ஸ் ஓல்டர் ஆடியன்ஸ் கூட்டம் வந்து சில ப்ரோக்ராம்ஸ்க்கு கம்மியா இருக்கு.
1: ஓகே.
0: பட் சில ப்ரோக்ராம்ஸ்க்கு இப்போ ஆர்டிஸ்ட் பேஸ் பண்ணி கூட சபாஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் வருதுன்னு சொல்லலாம். ஆனா இப்ப யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்மர்ஸ் நிறைய பேர் ஆயிட்டாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்மர்ஸ். லைக் அபிஷேக் ரகுராம், சித் ஸ்ரீராமோட ஸ்டைல் வேற, சிக்ரி குருச்சரன், பரத் சுந்தர், அப்புறம் ரஞ்சனி காயத்ரி வந்து இப்போ ராகாஸ் இதுல பேஸ் பண்ணி பிலிம் சாங்ஸ்க்கு என்ன ராகாஸ் அப்படி ஒரு இதுவா எபிசோடாவும் அப்படியும் அவங்க பண்ணிருக்காங்க. அண்ட் பாம்பே ஜெயஸ்ரீ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட், பிரியா சிஸ்டர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆடியன்ஸ் நிறையவே நிறையுது. பட் இப்ப பேசிக்கா இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க சில பேர் பாடுறதுக்கு அப்படின்னாக்க அதுக்கெல்லாம் சில சமயம் ஆடியன்ஸ் குறையுது. பட் யங்ஸ்டர்ஸ் ஆடியன்ஸ் அப்படிங்கும் போது இட்ஸ் அ மிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். யங்ஸ்டர்ஸ் சில இந்த மாதிரி கச்சேரிகளுக்கு பிடிச்சதுக்கு போறாங்க, சிலதுக்கு வந்து அவங்க முக்காவாசி பேர் வீட்ல இருந்தே கேட்டுறாங்க. மெயின் திங் இப்ப இந்த பேண்டமிக் வந்ததுனால வீட்ல இருந்து கேக்குற ஹேபிட் ஜாஸ்தியா போயிடுச்சு எல்லாருக்குமே. அதனால ஓகே வீட்டுல இருக்கும் போதுதான் நமக்கு என்ன இது இருக்கு, வெளியில பாக்குறதுக்குரிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு. சோ இன்டர்நெட்ல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாட்டு கேட்கறதுக்கு கத்துக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அது ஈஸியா இருக்கும் போது ஈஸியான வழியை தானே பாப்பாங்க. இப்ப முக்காவாசி பேர் வந்து நிறைய பேர் இப்ப தியேட்டருக்கு போயே சினிமா பாக்குறது இல்ல, வீட்ல இருந்து ஓடிடில பாத்துறாங்க. அதே மாதிரிதான் மியூசிக்கும் இப்போ நிறைய இப்ப யூடியூப் ஸ்பாட்டிஃபைல கேட்டுடுறாங்க, ஜாஸ்தி சபாஸ்க்கு வந்து போறது இல்ல. பட் யங்ஸ்டர்ஸ் தான் அப்படிங்கறது நான் வந்து சொல்ல மாட்டேன், யங்ஸ்டர்ஸ் தான் போறது கிடையாது அப்படிங்கிற இது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு டீச் பண்ற டீச்சர்ஸ் எத்தனையோ பேர் இப்ப வந்து புதுசா தே ஆர் டெவலப்பிங் நியூ ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாருமே தே கோ அண்ட் லிசன். ஏன்னா நேர்ல பார்த்தாதான் தெரியும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, இன்ஸ்ட்ருமெண்டோட அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணாங்க, அவங்க கான்பிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். அது நேர்ல போய் பார்த்தாதான் தெரியும் நமக்கு, இன்டர்நெட்ல பார்க்கும் போது அந்த இஃபெக்டோட நமக்கு தெரியாது. சோ யங்ஸ்டர்ஸ் அதுக்காகவே ஐ திங்க் தே கோ வாட்ச் ஆல் திஸ். ஏன்னா அவங்களுக்கு தான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வரணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா சபாஸ்க்கு போவாங்க.
1: ஓகே, நல்ல கிரேட் லேர்னிங் மாதிரி. ஒவ்வொரு பாடகர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குரல் வரம் இருக்கும். சோ அவங்க குரலுக்கு ஏத்த பாடல்களை எப்படி தேர்ந்தெடுத்து பிராக்டிஸ் பண்ணணும் மேம்?
0: ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க கத்தக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி தெரியும் எப்படி பாடணும் ஒரு பாட்டுன்னா அவங்களோட ஸ்ருதி ரேஞ்ச் என்ன அப்படின்னு தெரியணும். இப்போ தம்பூரா இல்லைன்னா இப்போ ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, தான்புரா ட்ராய்டுன்னு ஆப் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கேல் வரும், ஸ்ருதி வரும், நெக்ஸ்ட் சிடிஇ எஃப் ஜி பிஏ இதெல்லாம் வரும். அதை போட்டாக்க ஒவ்வொரு ஸ்கேல்லையும் நீங்க சரிகம பதனிசா பிராக்டிஸ் பண்ணலாம்.
1: ஓகே,
0: த்ரீ ஸ்பீட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த வாய்ஸ் இதுக்கு மேல போச்சுன்னா உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப கத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த ஓகே ஒரு சர்டன் லெவலுக்கு மேல இந்த ஸ்ருதியில நம்ம பாடினா இப்போ பாக்கு மேல போனா எனக்கு கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணித்தனா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ அது கீழே இருக்கிற ஸ்ருதியில தான் நீங்க பாடணும். அந்த மாதிரி ஸ்ருதி உங்களோட ஸ்ருதி என்னங்கறது நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுல பாடணும். தட் இஸ் தி மெயின் திங், ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் லோயர் ஆக்டேவ், ஹையர் ஆக்டேவ், மிட் ஆக்டேவ் இது மூணுத்துலயுமே பாடி பார்த்து எந்த ஸ்வரம் வரைக்கும் உங்களால பாட முடியுங்கிறதையும் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். இது நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா ஒரு கைடன்ஸ் ஒரு டீச்சரை வச்சுட்டு கூட பண்ணலாம். எல்லாருக்கும் டீச்சர்ஸ் கிடைக்கல, அது டிஃபிகல்ட்டா இருக்குன்னா அந்த ஆப்ல யூ ஹவ் காட் தி ஸ்கில்ஸ், சோ அதை பேஸ் பண்ணி யூ கேன் ட்ரை இட் அவுட். பட் அது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும், அந்த ஃபீட்பேக் யார்கிட்டயாவது நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு எக்ஸசைசஸ் இருக்கு இல்லையா, இப்ப ஸ்வராவளி வரிசைகள், ஜெண்ட வரிசை, அலங்காரம்லாம் அந்த பேசிக் ஸ்வரம் எக்ஸசைசஸ் தான் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ண பண்ண, அதுவும் லோவர் ஆக்டேவ்ல பிராக்டிஸ் பண்ண பண்ண, லைக் ச ச ரி ரி க க ம ம ப ப த த நி நி ச ச ரி ரி க க ம ம ப ப. சோ அது வரைக்கும் என்னால முடியுது, அதுக்கு மேல என்னால முடியாது. சோ ஐ ஹேவ் டு ஸ்டாப் தேர். என்னோட ஸ்கேல் என்ன, எவ்வளவு எந்த ஹையஸ்ட் ஸ்வரம் வரைக்கும் என்னால பாட முடியும், அதே மாதிரி லோவர்ல எவ்வளவு என்னால பாட முடியும். இவ்வளவுதான் என்னோட லோவர் ரேஞ்ச். என்னோட லோவஸ்ட் ரேஞ்ச் ஹையஸ்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளதான் நான் சாங் செலக்ட் பண்ணும், அப்பதான் அசிங்கமா தெரியாது வெளியில பாடும்போது.
1: கர்நாடக சங்கீதம் பத்தின சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் பத்தி சொல்லுங்க மேம்.
0: ஃபர்ஸ்ட் திங், இப்போ கர்நாடக சங்கீதம் வந்து ஒன்லி ஃபார் மடிசார் மாமி மாமாஸ் அப்படிங்கற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு.
1: ஓகே,
0: இட் இஸ் நாட் லைக் தட், இஸ் நாட் ரிலிஜன் பேஸ்ட் ஆர் காஸ்ட் பேஸ்ட் அப்படிங்கறது என்னோட ஃபீல். சோ இது வந்து யார் வேணா கத்துக்கலாம். இப்போ ஃபாரின்ல வந்து ஜான் ஹிகின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், அமெரிக்கன் சிட்டிசன். சோ அவரே வந்து ஹி மாஸ்டர்ட் கர்நாடிக் மியூசிக், அப்புறம் ஃபியூஷன் எல்லாம் பண்ணார் ஜாஸ் ஆர்டிஸ்டோட எல்லாம். இப்போ சைனாலேயும் சில பேர் பாடி யூடியூப்ல எல்லாம் வருது, அவங்க கர்நாடிக் மியூசிக் பாடுறாங்க. அமெரிக்கன்ஸ் சில பேர் கச்சேரி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸே வேணாம். நம்ம ஊர்ல எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, எல்லாருமே கர்நாடிக் படிக்கலாம். இப்ப ஹிந்துஸ்தானி கத்துட்டவங்க கர்நாடிக் படிக்க கூடாது முடியாதுன்னு கிடையாது. அதே மாதிரி கர்நாடிக் படிக்கிறவங்கள ஹிந்துஸ்தானி கத்துக்க முடியாது, அந்த மாதிரியும் ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. சோ இதெல்லாம் மிஸ்கன்செப்ஷன்ஸ். சோ அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். இப்ப யூஎஸ், யூகே, யூரோப், மிடில் ஈஸ்ட், சைனா எல்லா இடத்துலயுமே வந்து இப்ப கர்நாடிக் கத்துக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் பேண்டமிக் டைம்ல எடுக்க ஆரம்பிச்சோம் இல்லையா. நானே சில பேருக்கு எடுத்திருக்கேன் நான் அவுட் சைட் இந்தியா இன்ட்ரெஸ்டடா கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப குழந்தைங்களுக்கு எப்படி மைண்ட் பிளாங்கா இருக்குமோ அவங்களோட மைண்டும் வந்து நம்ம மியூசிக் பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. பிளாங்கா இருக்கும் போது வி கேன் ஈஸிலி டீச் தெம் ஸ்ருதி தாளம்லாம் கொண்டு வர முடியும் நம்மளால. கர்நாடிக் வந்து ரிஜிட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஐயோ கர்நாடிகா எனக்கு பயமா இருக்கு, கர்நாடிக் தெரிஞ்சவங்க தான் பாட முடியுமா அப்படின்லாம் ஃபீல் பண்றாங்க. அந்த பயம் வேண்டாம். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்லயே யாரும் வந்து பெரிய பாகவதர் மாதிரி பாட போறது கிடையாது. அதனால முதல்ல பேசிக் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆலாபனைகள், சின்ன சின்ன சங்கதி அந்த மாதிரி போட்டு போட்டு கத்துக்கிறது தான். தாராளமா கத்துக்கலாம் எல்லாருமே.
1: ஒரு சிறந்த பாடகரா வரணும்னா கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டா பேஸ் ரொம்ப வலிமையா இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு உண்மை மேம்?
0: கர்நாடிக் பேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி சிங்கர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் வந்து லைட் மியூசிக் பாடுறதுனால எனக்கு அது பார்த்தா தெரியுது. கர்நாடிக் பேஸ் இல்லாதவங்க பாடுறதுக்கும் அது இருக்கிறவங்க பாடுறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா அந்த சங்கதிகள் தான் மெயின். அதுல நீங்க மத்த டைனமிக்ஸ் எல்லாம் கூட கொண்டு வந்துடலாம்.
1: ஓகே,
0: பட் அந்த சங்கதியை கொண்டு வரணும்னா உங்களுக்கு அது எப்படி எந்த இடத்துல கரெக்டா அந்த ஸ்வரம் பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற நாலேஜ் கர்நாடிக் கத்துனா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு
1: அந்த கிளாரிட்டி.
0: அந்த கிளாரிட்டி வந்துடும். அதனால ஐ திங்க் இட் இஸ் ரிக்வயர்ட். இப்போ ஏர்டெல் சூப்பர் சிங்கர் இல்ல ஜி சரிகமா எல்லாம் போறாங்க இல்லையா, குழந்தைங்க இல்ல பெரியவங்களும் போறாங்க இல்லையா அந்த காம்படிஷன்ஸ்க்குலாம். நான் அதுல ஜீல ஜூரியா இருந்திருக்கேன். சோ கர்நாடிக் பாடுற பசங்களோட பாடுற விதமும் அது தெரியாத பாடுற பசங்களோட எப்படி பாடுறாங்களோ அந்த விதத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. சோ இது இன்னும் கூட வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்குன்ற ஒரு ஃபீலிங் வரும் கேட்கும் போது. ஏன்னா சங்கதி ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும். அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கத்துட்டு வந்திருப்பாங்க, ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும். அந்த சங்கதிகள்லாம் இருந்தாதான் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும் இன்னும் பெட்டரா. அதனால யூ ஹாவ் டு லேர்ன் இஸ்
1: கர்நாடிக்.
0: யா,
1: ஓகே. பொதுவா ஒரு பாடலை பாடணும்னா அதுக்கு முன்னாடி பாடகர்கள்லாம் குரலை ஓபன் பண்றதுக்கு வார்ம் அப்ஸ் அதாவது பயிற்சிகள்லாம் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி என்ன மாதிரியான எளிமையான பயிற்சிகள்லாம் வளர்ந்து வரும் பாடகர்கள் தினமும் பண்ணலாம் மேம்?
0: இப்போ மார்னிங் வந்து எழுந்த உடனே நம்ம த்ரோட் வந்து அவ்வளோ கிளியர் ஆகாது. அதனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு ட்ரிங்க் சம் ஹாட் வாட்டர் ஆர் இஞ்சி பாயில் பண்ண தண்ணி, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் திங் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் த்ரோட். அதுக்கப்புறமா யூ கேன் டூ பேசிக்கா இப்போ ஃபர்ஸ்ட் இது லாங் சவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் நோட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு நோட்டும் லாங்கா பிளெயினா பிராக்டிஸ் பண்ணும்.
1: ஓகே,
0: அதுக்கு அடுத்தது ரெண்டும் ஜாயின் பண்ணி சரி சரி சரி சரி அதே அகாரம்ல கொஞ்சம் ஃபாஸ்டரா.

0: இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ல யூ கேன் டெவலப் பேட்டர்ன்ஸ், லாட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் யூ கேன் கிரியேட்.
1: ஓகே.
0: ச ச ரி ரி க ரி ரி க க ம க க ம ம ப ஆ ஆ ஆ இப்படி பிரேக் பண்ணியும் பாடலாம், கண்டினியூஸாகவும் பாடலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாகவும் பாடலாம், இல்லை பிரேக் பண்ணியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த வாய்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். தட் வே யுவர் வாய்ஸ் வில் ஓபன் அப் ஆல்சோ,
1: இன்னும் கிளியரா இருக்கும் அந்த க்ளோஸ்டு த்ரோட்ல இருந்து கிளியர் ஆகும்.
0: பட் அதுக்கு நீங்க பிரீதிங் எக்ஸசைஸும் பண்ணும். பிரெத் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மார்னிங் எழுந்த உடனே ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் இல்ல ஜிஞ்சர் போட்ட வாட்டர் அது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிளம் அப்படியே கிளியர் ஆயிடும். கிளியர் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேசிக் எக்ஸசைசஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணும் ஒரு நாளைக்கு மார்னிங். அதுக்கப்புறம் இப்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து எனக்கு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி 5 அவர்ஸ் 10 அவர்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது இப்போ நம்மளால பாசிபிளா இப்ப வளரவங்களுக்கு அப்படின்னு தெரியாது. எவ்வளவு டைம் இருக்கும் உங்களுக்கு அப்படி பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப நாங்கெல்லாம் ஹவுஸ் வைஃப்ஸ் அப்படிங்கும் போது நாங்கெல்லாம் வந்து சமைக்கும் போதே வந்து கூட பாட்டு கேட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணோம். பட் என்னவானாலுமே அதுக்குன்னு ஒரு ஹாஃப் அன் அவர் டு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பிராக்டிஸ் பண்றதுங்கிறது தனி.
1: ஓகே.
0: சோ அதுலதான் உங்களுக்கு பெட்டர் எஃபெக்ட் கிடைக்கும்.
1: ஒரு கர்நாடிக் மியூசிக் டீச்சரா வளர்ந்து வரும் பாடகர்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க மேம்?
0: ஓகே. ஃபார் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கலை. நம்மளோட ட்ரெடிஷன், இது ட்ரெடிஷ்னல் வேல்யூ கொண்டது. இதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களால தான் முடியும். ஸோ அவங்க இப்போ வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போய் பெர்ஃபார்ம் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதை இந்த கலையை அழிய விடாம அவங்க தான் காப்பாற்றணும். அண்ட் அவங்களோட எத்தனையோ பேர் போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்களோட பேஷன் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த கர்நாடிக் மியூசிக் இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு.
1: ஓகே.
0: ஸோ எத்தனை வருஷ காலமா, இப்ப 12th century கண்டுபிடிச்சாங்க. அப்போ அப்புறம் மும்மூர்த்திகள் வந்து தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி அவங்க இதை வந்து வர்ணம் கீர்த்தனைகள்லாம் காயின் பண்ணியிருக்காங்க. தில்லானா பதம் அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப தில்லானா ஜதி இதெல்லாம் டான்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க, பரதநாட்டியம் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கலைகள்ல யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படியும் அது வழியாகவும் இது ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் இப்போ கர்நாடிக் பாடுறவங்க அவங்க வந்து நட்டுவாங்கம்னு பாடுவாங்க டான்ஸுக்கெல்லாம்.
1: ஓகே.
0: ஸோ தட் இஸ் ஆல்சோ அ வே ஆஃப் சிங்கிங் டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்படியும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து ஐ வுட் விஷ் தெம் ஆல் த சக்சஸ் இன் தேர் மியூசிக்கல் ஜேர்னி அண்ட் அவங்களோட கெரியர். அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்னு என்னோட ஆசை. அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ப்ரேயர் அவங்களுக்குலாம். அண்ட் தே மஸ்ட் எக்ஸ்ப்ளோர் ஆல் ஜானர்ஸ், ஃபோக்கு, லைட், வெஸ்டர்ன், பாப், ஜாஸ், எல்லாமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் என்னது அப்படின்ட்டு. அப்போதான் ஒரு ஃபியூஷன் மாதிரி கொண்டு வந்து இதை எல்லா த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். வெறும் கர்நாடிக்கும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், பண்ணிட்டு ஒரு சின்ன ஃபியூஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஃபுல்லா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் பண்ணி எப்படி ஸ்ப்ரெட் பண்றதுங்கிறது இவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா தி ஹாவ் டு மூவ் அபவுட் இட்.
1: எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ஸ்ட்ராட்டஜி.
0: ஆமா.
1: ஓகே மேம். மேம், சின்ன கோரிக்கை, நம்ம எம்ஓபி சமுதாய நேயர்களுக்கு உங்களுக்கு பிடித்த பாடலில் இருந்து ஒரு 2 வரிகள் பாட முடியுமா?
0: ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து கர்நாடிக்ல கேக்குறீங்களா?
1: உங்களுக்கு ஜென்ரலாவே இப்ப கர்நாடிக்கா இருந்தாலும் சரி, லைட் மியூசிக்கா இருந்தாலும் சரி.
0: கர்நாடிக்ல எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னா நான் கத்துண்ட ஒரு முருகன் பாட்டு, அதுல ஒரு 2 லைன் பாடுறேன், லைட்ல ஒரு 2 லைன் பாடுறேன்.
1: கண்டிப்பா மேம்.

0: ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேம், கேட்கவே ரொம்ப இனிமையா இருந்துச்சு.
1: தேங்க்ஸ் எ லாட். லைட் மியூசிக்ல எனக்கு பிடிச்சது ஒரு இனிய மனதுன்னு ஒரு சாங்.
0: எனக்கும் ரொம்ப பிடித்த பாடல் அது.

0: சுஜாதாக்கா பாடினது ஃபிலிம்ல. ஐ லவ் திஸ் சாங்.
1: ரொம்ப அருமையா இருந்துச்சு மேம். கேட்கவே அப்படியே தேன் அப்படியே பாயிற மாதிரி இருந்தது. நிஜமா நல்லா இருந்துச்சு.
0: மிக்க நன்றிமா.
1: என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் கர்நாடக சங்கீதம் பத்தின நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புறேன். கர்நாடக இசையோட அழகையும் அதோட முக்கியத்துவத்தையும் நமக்கு ரொம்பவே அழகா விளக்கின திருமதி பானுரேகா நட்ராஜ் மேம்க்கு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களோட இந்த இசை பயணம் மேன்மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள் மேம். இதே மாதிரி இன்னொரு சிறப்பான நேர்காணலோட நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஜிதர்ஷினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
2: Hi listeners, நாங்க மியூசிக் டைரக்டர் ராஜ். You're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுறேன். MOP சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்கார், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறதில்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்த இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னு அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.

நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Maduraganangal Maduraganangal Maduraganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள். மதுரகானங்கள்.
1: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும்
0: மதுரகானங்கள். மதுரகானங்கள். மதுரகானங்கள்.
1: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.